எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: காலை தெண்டல் வீசும் வேளையில், குயில்கள் மெய்மறந்து கூவும் ஓசையில், மலர்கள் பூத்து குலுங்கும் சோலையில், வண்டுகள் அவற்றை ரிங்காரமிட்டு கொண்டிருக்கும் வேளையில், நதிகள் சலசலவென்று பாய்கின்ற காலையில், நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விலாசினி.
1: நான் உங்க ஆர்ஜே ஈஸ்வரி.
2: தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தரகட தர

0: is MOP Vaishnav Community Radio, 107.8 FM.
1: பொதுவா ஒரு நாள்ல ஒரு நல்ல நிகழ்ச்சியோட அல்லது ஒரு நல்ல இசையோட தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சியை கூட ஒரு நல்ல சுப்பிரபாதத்தோட தொடங்கலாம்.
2: சுப்பிரபாதம் chanted by Manaswini Gopal and accompanied on the veena by Shri Shri Tangam.

0: That was Ganesha Pancharatnam.
1: Hope welcome back, listeners. You're listening to MOP Community Radio 107.8. அடுத்த நிகழ்ச்சி அல்ல அல்ல புதையல். வாழ்க்கை எனும் சொல் வாழ்ந்து பார்த்தால் மட்டுமேதான் அதன் பொருள் புரியும். இதே சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் 1330 குறள் எழுதியிருக்காரு. இந்த குறளை வாழ்க்கையில பின்பற்றினா ஒரு மனிதன் முழுமையா இருக்கலாம். அடுத்து வர திருக்குறளை கேளுங்க.
2: வணக்கம். இன்று திருக்குறளின் மூன்று அதிகாரம் நீத்தார் பெருமையிலிருந்து 7வது குறள் பற்றி பார்ப்போம். நீத்தார் என்ற போது நம்ம பார்த்தோம் துறவிகளை பற்றி, சன்னியாசிகளை பற்றி வள்ளுவர் இங்கு பேசுகின்றார் என்று சொல்லி. இந்த பகுதியில் சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் எல்லாமே சரியான உண்மையான துறவிகளை பற்றிய செய்திகள் என்பதை நம்ம மனசில் வச்சுக்கணும். ஏனென்று சொன்னால், இன்றைக்கி நம்ம வந்து அந்த துறவிகள் இல்லைன்னா சன்னியாசிகள் இல்லைன்னா சாமியார்கள் என்று நம்ம சொல்கிறவங்க பலர் வந்து அதை பல விதமாக பயன்படுத்துகிறாங்கன்னு பார்க்குறோம். அப்போ உண்மையான சரியான சாமியார்களுடைய சிறப்பு என்ன என்பதை பற்றி தான் இங்கே வள்ளுவர் சொல்கின்றார். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்று ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு.

0: துன்பமும் வருகிறது. நம்ம முன்னால கூட நம்ம பார்த்தோம், இந்த ஆமை போல ஐந்து உறுப்புகளையும் அடக்கி இருக்கக்கூடியவன் தான் துறவி என்று நம்ம பார்த்தோம். அப்ப இங்கேயும் அதைத்தான் அவர் சொல்லுகின்றார். இந்த சாமியார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று இந்த ஐந்தின் வகை வகை என்று சொன்னாங்க, அதனுடைய தன்மை அது எப்படிப்பட்டது, எதனால எது என்ன என்னென்ன நன்மைகள் வரும் தீமைகள் வரும் என்பதை ஆராய்ந்து தெளிந்து புரிந்து உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அறிந்து இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த யோகிகள் இல்லைன்னா இந்த துறவிகள் என்று சொல்கின்றார். அவர்கள் கட்டே உலகு, அவர்களிடனால் தான் இந்த உலகம் சிறப்பாக இருக்கின்றது. இப்ப நம்ம சாதாரணமா சொல்லுவாங்க, நல்லார் ஒருவர் உளரனில் மழை பெய்யும். ஒரு ஊர்ல ஒரே ஒரு நல்லவன் இருந்தா கூட அவனால மற்ற எல்லோருக்கும் நன்மை கிடைக்கும், ஏன்னா மழை பெய்யும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். இப்ப இங்க வள்ளுவர் சொல்லுகின்றார், இப்படி இந்த ஐம்புலன்கள்ல இருந்து வரக்கூடிய சுக துக்கங்கள் நன்மை தீமைகள் இவற்றை சரிவர ஆராய்ந்து புரிந்து உணர்ந்து அதன்படி இந்த ஐம்புலன்களையும் நல்ல விஷயங்களுக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய யோகிகள்னால துறவிகள்னால தவம் செய்கின்றவர்களாலதான் இந்த உலகம் சிறப்பாக இப்பொழுதும் இயங்கிக் கொண்டிருக்கிறது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த உலகம் எல்லோரும் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு இடமாக இருக்கிறது என்று இந்த குரல்ல இந்த நீத்தார் பெருமையில ஒன்றாக அவர்களுடைய சிறப்பு இந்த புலன்கள் வழி வரக்கூடிய நன்மைகளை எப்படி சரிவர பயன்படுத்த வேண்டும், தீமைகளை விளக்க வேண்டும் என்று தெரிந்தவர்கள் என்று சொல்கின்றார். அடுத்த குரல் பற்றி நாளை பார்ப்போம்.
1: You're listening to MOP Community Radio 107.8.
2: Tati used tanning beds because having a tan made her feel thin and pretty. During an annual skin exam, Tati's dermatologist found two melanomas. Although both the melanomas were caught in the early stages, the survey to remove them was long and painful, as was the recovery. Prevention is better than cure. Early detection can help you overcome cancer before it's too late. Cancer Care can help you. Call the helpline number 9876-543210.
3: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.

0: என்ன ஆச்சு? ஏற முடியலையா? ஒரே ஒரு மாடிதான்.
1: முடியல.
0: என்ன என்ன சாப்பிடுற நீ வீட்டுல இப்படி மூச்சு வாங்குது?
1: டைமே இல்லப்பா, வெளியில இருந்து ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்ப எல்லாம் இல்ல, ரெண்டு பர்கர், சம்டைம்ஸ் பீட்சா, அப்புறம் கோல்ட் ட்ரிங்க், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதானா? அப்ப நீயும் வேலையை முடிச்சுட்டு என்னோட ஒர்க் அவுட் பண்ண வந்துரு டெய்லி. ரெடியூஸ் பெல்லி, ஒர்க் அவுட் ஃபுல்லி. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: People tell me I have a long life. Not one, but nine long lives. That's right. I can give life to nine other people. Because I've pledged my organs, my eyes, my heart, my lungs, kidneys, liver, pancreas, bones, cartilages, and all tissues. You know, that makes me feel like a real hero. You too can be a hero. You too can give life to nine other people. Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. I'm proud to be an organ donor.
3: Welcome back, listeners. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில வந்து நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கணும். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கிறதுக்காக MOP சமுதாய வானொலி வழங்கும் நல்ல நிகழ்ச்சி. வாங்க

0: வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இப்போ நம்ம கமிட்மெண்ட்ஸ் பத்தி தாங்க பேச போறோம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இதுல ஒரு சில பேர் தான் தன்னுடைய வேலையில முழுமையா ஈடுபட்டு மேலும் மேலும் உயர்ந்துட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன? அவங்களுக்கு அவங்களுடைய வேலையில இருக்கும் ஈடுபாடு மற்றும் பிடித்தம். இத பத்தி தான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாணவிகளான 4 பேர், ராகவி, காயத்ரி, சுஷ்மிதா மற்றும் மோனிகா ஆகியோர், இத ஒரு சிறு நாடகத்தின் மூலம் வெளிப்படுத்துகிறார்கள். இப்ப நாடகத்தை கேட்கலாமா? நரேட்டராக ராகவி, மேனேஜராக சுஷ்மிதா, தோழிகள் காயத்ரி மற்றும் மோனிகா. ஒரு ஐடி நிறுவனத்துல தோழிகள் காயத்ரி மோனிகா 2 பேர் ஒன்னாதாங்க வேலையில சேர்றாங்க. வேலையில இவங்களோட அப்ரோச், ஆட்டிடியூட் எல்லாமே வேற வேற. இவங்க சேர்ந்த நிறுவனத்துல இவங்களோட வேலைய பத்தின கண்ணோட்டத்துக்கு கிடைச்ச மரியாதையை பார்ப்போமா?
1: ஏய் மோனி, சீக்கிரம் வாடி. ஃபர்ஸ்ட் நாளே லேட்டா போனா நல்லா இருக்காது. எப்பவுமே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் பெஸ்ட் இம்ப்ரெஷன்.
2: அம்மா, சின்சியர் சிகாமணி, கொஞ்சம் நீ கம்னு வரியா? ஸ்கூலுக்கு போற மாதிரி டைம்க்கு போலன்னு சொல்லினு இருக்க.
1: நீ ஆபீஸ்க்கு வந்து கூட திருந்தலையா? அட்லீஸ்ட் நேரத்துக்காச்சும் போகலாம்.
2: சரி வா, ஓவரா பேசாத.
0: இப்போ காயத்ரி மோனிகா 2 பேருமே ஆபீஸ்க்குள்ள வந்துட்டாங்க. வந்து மேனேஜரை பார்க்க போறாங்க. இப்போ அங்க என்ன நடக்குதுன்னு பாக்கலாம்.
3: என்னம்மா ஃபர்ஸ்ட் டேவே லேட்டா? இதையே பழக்கமா வச்சுக்காதீங்க. இது போல லேட்டா வர்றத காலேஜ்லயே மறந்துடுங்க. வேலைன்னு வந்துட்டா நிறைய பொறுப்பு இருக்கு.
0: இப்போ காயத்ரி மோனிகா 2 பேருமே மேனேஜர் அறைய விட்டு வெளியே வந்துட்டாங்க.
2: இவங்க இப்ப இப்படி தாண்டி சொல்லுவாங்க, நாளைக்கு இவங்களே லேட்டாவும் வருவாங்க பாரு.
1: தப்பு பண்ணது நம்ம, நீ ஏன் அவர் திட்ட?
0: மேனேஜர் இப்போ 2 பேரையும் ரூமுக்கு கூப்பிடுறாரு.
3: நீங்க இப்பதான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கறனால உங்களுக்கு நான் ஒரு சின்ன வேலைய தரேன். அதை நீங்க ஒழுங்கா நேரத்துக்கு செஞ்சு முடிங்க.
1: ஷியோர் மேடம், நீங்க கொடுத்த வேலைய கரெக்டா முடிச்சு காட்டுறோம்.
0: 2 பேரும் மேனேஜர் ரூம் விட்டு வெளியே வந்துட்டாங்க.
2: என்னடி இது, வந்த ஃபர்ஸ்ட் டேவே இப்படி வேலை கொடுத்து கஷ்டப்படுறாங்க. நான் நல்லா ஜாலியா இருக்கணும்னு நினைச்சேன், ஆனா பாரு.
1: மேனேஜர் ஃபர்ஸ்ட் டேவே நம்மள நம்பி ஒரு வேலையை கொடுத்துருக்காரு. எப்பவுமே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் பெஸ்ட் இம்ப்ரெஷன் மோனி.
2: இவ ஓட்டி எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் சொல்லிட்டே இருப்பா.
0: காயத்ரி அவ இடத்துல போய் மேனேஜர் கொடுத்த வேலையை பண்ண ஆரம்பிச்சுட்டா. மோனி வழக்கம் போல அரட்டடிக்க போயிட்டா. இப்படியே நாட்கள் போயிடுச்சுங்க. இந்த வேலையை முடிக்க இன்னும் 2 நாள் தான் இருக்கு. ஒரு நாள் காயத்ரி மோனிகாக்கு கால் பண்றா.
1: ஹலோ மோனி.
2: ஆ சொல்லடி.
1: என்ன மோனி, வேலைலாம் எப்படி போகுது?
2: அதுக்கெல்லாம் ஒன்றும் டைம் இருக்குடி, பாத்துக்கலாம்.
0: அந்த நாளே வந்துருச்சுங்க. மேனேஜர் 2 பேரையும் திரும்ப ரூமுக்கு கூப்பிடுறாரு.
3: நான் கொடுத்த வேலை என்னாச்சு, முடிச்சிட்டீங்களா?
1: நான் முடிச்சிட்டேன் சார், செக் பண்ணிக்கோங்க.
3: மோனிகா உன்னோடது எங்க?
2: மேடம் இன்னும் 2 நாள் டைம் கொடுங்க, அதுக்குள்ள நான் முடிச்சுட்டு கொடுத்துறேன் உங்களுக்கு.
3: காரணங்கள் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். வேலையை பிடிச்சி செஞ்சாதான் உன்னோட வாழ்க்கையில முன்னேற முடியும். காயத்ரி, யூ ப்ரோமோட்டட். மோனிகா, உனக்கு தந்த வேலைய நான் இன்னொருத்தவங்களுக்கு தர போறேன்.
2: சார் இந்த ஒரு வாட்டி எக்ஸ்கியூஸ் கொடுங்க சார்.
3: இல்ல
0: இப்போ இந்த நாடகத்துல தோழிகளான மோனிகா மற்றும் காயத்ரியோட கதாபாத்திரத்தின் மூலம் ஒரு நல்ல விழிப்புணர்ச்சி ஏற்படுத்திருக்கும் நினைக்கிறேன். மோனிகா தன்னுடைய வேலையை சரியான நேரத்துல முழு மனசோட செய்யாததுனால அவளுக்கு கடைசியில என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்களா? ஆனா காயத்ரி என்ன பண்ணா, அவளுக்கு கொடுத்த வேலைய சந்தோஷமா எடுத்துக்கிட்டு சரியான நேரத்துல பண்ணி முடிச்சா. அதனால அவ ஒரு படி மேலேயே உயர்ந்துட்டா. இதனால எல்லாரும் அவங்கவுங்க அவங்களுக்கு கொடுத்த வேலைய அந்த நேரத்துல சரியா செஞ்சு முடிச்சா எல்லாமே நல்லதுதான் நடக்கும். இதோட நான் உங்களை இன்னொரு நல்ல நிகழ்ச்சியில வந்து சந்திக்கிறேன். இத்துடன் உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஆர்ஜே ராகவி. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நன்றி, வணக்கம்.

0: 98.8 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
1: நமது சமுதாயம்,
2: நமது வானொலி,
3: நமது பெருமை.

0: உங்க தெருவில் அடிபட்ட மிருகங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்க காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 2235-4959, அதாவது 2235-4959. ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: This is singer Rahul Nambiar. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. First of all, I'm part of the Greenpeace. நான் என்ன நினைக்கிறேன்னா, I think we should love our people and love our place. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து only if we start loving, அப்போ தான் எங்களுக்கு வந்து we'll start being part of the society, we'll start being part of the things around us. So அதுவே வந்துச்சுன்னா, if you start loving things-னா, you'll stop doing the wrong things, you know, throwing plastic on the road or something like that. இப்போவே ஒரு ban வந்துச்சு மெரினால. So அது வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அதே மாதிரி what I'm saying is, நம்ம இப்போ we are totally in love with our house, in love with our parents and things like that. So அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எதுவும் தப்பு பண்ண மாட்டோம். So if we can bring the same thing outside the house, we'll definitely keep the environment clean. We'll definitely won't do things that will spoil the environment. So இது வந்து மனசுல வச்சு, if you just go out, it's very simple. அந்த ஒரு லவ் வச்சுன்னா we'll definitely you know, not spoil the air.
2: வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புறா, உள்ளுலாய் உள்ளுலாய் குழந்தை போல போகோ சேனல் பார்க்க வச்சான், கபடி கபடி கபடி கபடி காதல் ஸ்கேலில் கோடு போட்டு ஆட வச்சான்.
1: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8.
3: ஓரம்போ ஓரம்போ ரோட்டுல வண்டி வருது, ஓரம்போ ஓரம்போ

0: நோக்கிடும் ஓரம் போ ஓரம் போ, ரோட்டுல வண்டி வருது, ஓரம் போ ஓரம் போ, ரோட்டுல வண்டி வருது.
1: சாலை விதிகளை மதிக்க வைக்கும் MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் ஓரம் போ.
2: கிடக்கும் குடிச்சு புட்டு வண்டிய ஓட்டி போலீஸ் கிட்ட இப்படி நீயும் மாட்டிய கிட்டே அடன், எப்படி நானும் சமாளிச்சு தப்பிக்க போறேனோ. சிங் சிக்கா.

0: இதான் ஒன்றும் புரியல. சிங்சிக்கா கச்சிக்கா கச்சிக்கா கச்சிக்கா சிங்சிக்கா கச்சிக்கா. குடிச்சு போட்டு வண்டியை ஓட்டி ஆக்சன் நிறைய ஆகுறதே, உன் உயிர் மேல உனக்கு ஆசை இல்லையா? இந்த அறிவு கெட்ட மூளைக்குதான் ஏன் புரியல? சிங்சிக்கா கச்சிக்கா கச்சிக்கா கச்சிக்கா சிங்சிக்கா கச்சிக்கா கச்சிக்கா.
1: கருதி வெளியிடுவது
2: ஹெல்மெட்
1: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: போறவன் போட்டிருக்கான் ஹெல்மெட், ஃப்ரண்ட்ல போறவன் போட்டிருக்கான் ஹெல்மெட், பேக்ல போறவன் போட்டிருக்கான். நீ போட்டிருக்கியால ஹெல்மெட்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நம்ம ரோட்ல எப்படி போனேன்னு வச்சுக்கோங்களேன், யாரு மேல்னா கூட ஹார்ன் அடிச்சு காதையும் காலி பண்றாங்க, எல்லாரையும் காலி பண்றாங்க, மனசும் நமக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ ஹார்ன் தேவையான இடத்துல அடிங்க, தேவையில்லாத இடத்துல அடிக்கவே அடிக்காதீங்க, இயற்கையை பாதுகாக்க வேண்டும். நாம கோபி, தேங்க்யூ.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
6: நமது சமுதாயம்,
7: நமது வானொலி,
6: நமது பெருமை.
8: என்னங்க இது, நேத்து நீங்க கொடுத்த மருந்து வந்து என் குழந்தைக்கு ஜுரம் அதிகமாயிட்டே போகுது, குறையவே இல்ல.
2: என்னங்க
8: ஒழுங்கான மருந்து கொடுங்க.
2: இருங்க,
9: எக்ஸ்கியூஸ் மீ,
8: என்னங்க
9: நேத்து பண்ண தப்பு திரும்பி பண்றீங்க பாத்தீங்களா?
8: நான் என்னங்க தப்பு பண்ணேன்?
9: நேத்து வாங்கும் போது எக்ஸ்பைரி டேட் பாத்தீங்களா?
8: ஓ, எக்ஸ்பைரி டேட்னு ஒண்ணு இருக்குல்ல
9: பாத்தீங்களா? ரேட்டை மட்டும் பார்த்தா போதாது, டேட்டையும் பாக்கணுங்க.
8: நீங்க சொல்றதும் உண்மைதாங்க.
9: இப்போ இந்த மருந்தையாவது பாருங்க, கஸ்டமர் பீவேருங்க, நம்ம தான் பார்த்து வாங்கணும், நம்ம கேஃபலா இருக்க வேணாமா?
8: நீங்க சொல்றது உண்மைங்க, எல்லாம் என்ன மாதிரி இருந்துடாதீங்க.
10: நுகர்வோர் கவனிக்க,
9: முக்கியமா மருந்துலயும் சாப்பாட்டு பொருளையும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்.
10: நம்ம தான் அதை கவனமா எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்கணும்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: The following conversation takes place between a transgender and a citizen of the general public who attempts to help them.
1: Excuse me. யார் நீங்க? ஏன் இப்படி ரோட்ல உட்கார்ந்து அழுவீங்க? உங்க வீடு எங்க?
2: எனக்கு வீடு இல்லை. அம்மா அப்பா என்னை வந்து வீட்டுல இருந்து வெளியில போஸ்ட் சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் ஒரு திருநங்கை.
1: வருத்தப்படாதீங்க, நான் ஒரு ஃபோன் நம்பர் தரேன். இது சஹாய் ஹெல்ப் லைன். 1800-200-0113. இது திருநங்கைகளுக்காக ஒரு ஹெல்ப் லைன். நான் திரும்பி ரிப்பீட் பண்றேன். 1800-200-0113.
2: ரொம்ப நன்றி. Public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.
3: Hi listeners, நான் உங்களோட சங்கீதா பேசுறேன். எங்கே பிராமணன் சீரியல்ல பிரியா கேரக்டர் பண்ணேன். உங்ககிட்ட இந்த நிகழ்ச்சி மூலமா பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். நான் உங்ககிட்ட குடுக்கிற ஒரு சின்ன மெசேஜ் என்னன்னா, கிளென்லினஸ், அதாவது நம்ம சமுதாயத்தை நீட்டா வச்சுக்கிறது. இந்தியா வந்து எத்தனையோ விதத்துல நல்லா டெவலப் ஆயிடுச்சு, ஆனா இவ்வளவு டெக்னாலஜி நம்ம கிட்ட இருந்தோம், என்ன இருந்தோம், நம்மளோட நாட்டை வந்து யூஎஸ் அந்த மாதிரி டெவலப்டு கண்ட்ரீஸ் அளவுக்கு இந்த கிளென்லினஸ் மட்டும் நம்மளால வர வைக்கவே முடியல. இது கிளென்லினஸ் கவர்மெண்ட் மட்டும்தான் முன்ன நின்று பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்ப கூட பீச்சை கிளீன் பண்றதுக்கு நிறைய லாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனாலும் அதுக்கப்புறமும் நீங்க பீச்சுக்கு போய் பாத்தீங்கன்னா, நம்ம திருப்பியும் ஐஸ்கிரீம் எல்லாம் திருப்பியும் அந்த கவர்ஸ் எல்லாம் அங்கதான் போட்டுட்டு வரோம். ஏன் அந்த கவர்மெண்ட் எடுக்கிற ஸ்டெப்ங்கிறது நம்ம எல்லாருமே சேர்ந்தாதான் நம்மளோட கண்ட்ரின்னு நினைச்சிட்டு, நம்ம வீடுன்னு நினைச்சா நம்ம எப்படி கிளீனா வச்சுப்போமோ அதே மாதிரி எல்லாரும் ஒரு சின்ன விதத்துல நம்ம வீடு நல்லா இருக்கா, நம்ம தெரு நல்லா இருக்கணும், அந்த அளவுக்கு யோசிச்சா கூட போறோம். நம்ம நாடு வந்து வெளிநாட்டுல இருந்து எல்லாரும் வந்து பார்க்கும் போது செய்யும் போது ரொம்ப அழகான ஒரு சென்னையா மாறிடும். இதே வந்து எல்லாரும் நினைக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம இந்தியா இட் செல்ஃப் வில் பி அ பியூட்டிஃபுல் பிளேஸ். ஏன்னா பேசிக்கலி நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான மலை பிரதேசங்கள், மரங்கள், இதெல்லாம் நிறைஞ்ச ஒரு கண்ட்ரி. சோ இன்னைக்குல இருந்து இதை கொஞ்சம் சீரியஸா எடுத்துட்டு நம்ம வந்து நம்மள தவிர நம்ம நாட்டுக்காகவும் ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சு நம்ம நம்ம ஊரை ரொம்ப அழகா நீட்டா வச்சுப்போம். தேங்க்யூ. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. கண்டினியூஸா கேட்டுட்டே இருங்க. என்ஜாய். ஹாவ் எ நைஸ் டே.
4: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றதாங்க அதோட பொருள். நீங்க எல்லாருமே வந்து நோய் இல்லாம சிறப்போடு வாழணும் அப்படின்றதுக்காக எங்க MOP சமுதாய வானொலி நிகழ்ச்சி வழங்கும் உடலின் நலமா நிகழ்ச்சியை கேளுங்க.

0: that even when a plugged-in electronic appliance is turned off, it can use energy? Here's a simple eco-tip of the day to help stop global warming. Unplug electronic gadgets after it's switched off. This saves more than 1,000 pounds of carbon dioxide, and you could also save money on electricity bills. Here's your chance. Make a change.
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: You are listening to MOP Community Radio 107.8.
3: Our society, our radio,
4: our pride.
5: Oh, hello.
6: Hello.
5: இது கார்த்திகோட அம்மாவா?
6: ஆமா மேடம், யார் பேசுறது?
5: கார்த்திக் ஸ்கூல்ல இருந்து பிரின்சிபல் பேசிட்டு இருக்கேன்.
6: சொல்லுங்க மேடம்.
5: இல்ல, உங்க பையன் பத்தி கொஞ்சம் பேசணும் உங்ககிட்ட.
6: ஷூர் மேடம், என்ன விஷயம்?
5: நாளைக்கு ஸ்கூல் வர முடியுமா, ஒரு 10-11 மணிக்கு?
6: ஓகே மேடம், நான் ஷூரா வந்துடுறேன்.
5: சரி, ஓகே.

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: 5th வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
3: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
0: வணக்கம் மேம்.
3: ரீசன்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான். ரொம்ப லாஸ்டா இருக்கான். படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல. மார்க்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே இருது. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தோம். அவங்க பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது, கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா.
0: நானும் கவனிச்சேன் மேம். வீட்லயும் அவன் அப்படிதான் இருக்கான். ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றான். என்கிட்டயும் அவ்வளவு ஒழுங்கா பேசுறது கிடையாது. ஆனா என்ன பண்ண முடியும், என்னால சந்தர்ப்ப சூழ்நிலையால நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட். திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்கள்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: 17 வயதுக்கு மேல இருக்கிறவங்க, அப்புறம் ஒருத்தர் எடை 50 கிலோக்கு மேல இருக்கிறவங்க 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி ரத்த தானம் பண்ணலாம். 1901 டாக்டர் கார்ல் லான்ஸ்டன்ன்றவர் மேஜர் பிளட் குரூப்ஸை கண்டுபிடிச்சார். அதாவது ஏ, பி, ஏபி, அப்புறம் ஓ.
1: வணக்கம் சென்னை, என் பேர் மேகா, நான் ஒரு பிளேபேக் சிங்கர். லேட்டஸ்டாக ஆதவன் படத்தில் மாசி மாசி என்ற பாட்டு பாடியிருக்கேன். நான் முக்கியமாக எதுக்காக இங்கே பேச வந்திருக்கேன்னா, ஸ்மோக்கிங்கிற விஷயத்தை பற்றி நான் ரொம்ப டீப்பாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா பப்ளிக்கில் நிறைய பேர் அப்படி ஸ்மோக் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யார் ஸ்மோக் பண்ணுறாலும் அவங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப இன்ஜூரியஸ், ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த் பாதிக்கும். அதை தவிர அவங்க கூட இருக்கிறவங்களும் அவங்க ஸ்மோக் பண்ணாதவங்களும் அவங்களையுமே இன்டைரக்டாக பாதிக்கப்படுறது இந்த ஸ்மோக்கிங்கிற ஒரு ஹேபிட். அது ஒரு நல்ல ஹேபிட்டே கிடையாது. ஸ்மோக்கிங் விட்டு நிறைய என்னலாமோ பண்ணலாம், ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக சாப்பிடலாம். ஸோ ஏதாவது அந்த மாதிரி ஒரு ஸ்மோக் பண்ணணுங்கிற ஒரு டீப் ஃபீலிங் இருக்கும் போது you can resort to other things. You can always switch to mint or something like that. But smoking, தயவு செய்து விட்டுருங்க. உங்க நலத்துக்காகவும் எல்லாரும் நலத்துக்காகவும். Thank you.
2: மாசி மாசி பாசி பாசி காட்டு வாசி பாட்டு வாசி.
1: வணக்கம் சென்னை.

0: this is Brinda, and I'm talking here from MOP CRL.
1: கேஜெட்ஸ் யூஸ் பண்றத பத்தி பெற்றோரும் குழந்தைகளும் என்ன சொல்றாங்கன்னு நாம இப்ப பாப்போம். இதோ நம்ம முன்னாடி ஒரு பெற்றோர் இருக்காங்க, அவங்க அதை பத்தி என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம்.
2: என் பேர் வந்து கீதா, நான் வந்து ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். கேஜெட்ஸ் யூஸ் பண்ணுறது வந்து பசங்களை ஒரு தீய வழியில் தான் கொண்டு போவோம். அதை வந்து பேரண்ட்டுங்க வந்து பசங்க வந்து வீட்டில் வேலை இருக்கிறதுனால அவங்ககிட்ட ஒரு செல்ஃபோனை கொடுத்து வச்சுட்டு அவங்க கேம் விளையாட்டும் அவங்க ஒரு பொழுதுபோக்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்றாங்க. அதனால் வந்து பசங்களுக்கு வந்து கண் பாதிப்புலாம் ஏற்படும். அதை வந்து அவங்க தீய வழியில் தான் வந்து அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. நல்ல வழியில் நல்ல வழியிலையும் யூஸ் பண்ணலாம். அது வந்து ஒரு கொஞ்ச நேரம் வந்து விளையாடலாம் அதை பற்றி பசங்க, அதையே வந்து கண்டினியூவாக விளையாடிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதை பேரண்ட்டை வந்து வாட்ச் பண்ணிக்கினே இருக்கணும், அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கணும். பார்த்துட்டு ஒரு சில சும்மா ஒரு சில மினிட்ஸ் கொடுத்துட்டு அதை வந்து வாங்கிக்கணும் பசங்க பேரண்ட்டுங்க. நெட் யூஸ் பண்ணுறத பற்றி பார்த்தா அது வந்து இன்னமும் அது தீய செயலை தான் கொண்டு போகும். ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயமும் இருக்குது. அதை வந்து பசங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அதை பயன்படுத்தணும். பேரண்ட்டுங்க அது வந்து பசங்கக்கிட்ட விட்டுட்டுலாம் போயிடக்கூடாது. அது எப்படி சொல்கிறதுன்னா, நம்ம வந்து கிட்டே இருந்து பசங்களை பார்த்துக்கணும், அவங்க என்ன பண்ணுறாங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நம்ம வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த பசங்களுக்கு.
1: தேங்க்யூ. நீங்கள் சொன்னது கேஜெட்ஸ் யூஸ் பண்ணுறதை பற்றி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம கேட்போம். நீங்கள் சொல்லுங்கள், கேஜெட்ஸ் யூஸ் பண்ணுறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
3: ஹாய், என்னோடய நேம் வந்து ஹேமா. பசங்க வந்து இந்த ஆன்லைனால் குழந்தைங்க வந்து ரொம்ப கெட்டு போகிறதுக்கு காரணமே இந்த ஆன்லைன் தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா இப்போ சின்ன பசங்க ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் பேபியே வந்து மொபைல் இருந்தால் தான் சாப்பிடுவேன்ற ஒரு சூழ்நிலை வந்து வந்திருக்கு. அதுமே வெளியில் போயிட்டு அதை பார்த்து இதை பார்த்து ஊட்டுறது தவிர்த்து இப்போ ஃபோனை பார்த்து ஐபேடு, அதுவும் மோஸ்ட்லி ஐபேடு தான். இதனால பசங்களுக்கு சின்ன வயசுலேயே அந்த மொபைல் ஆர்வம்ன்றது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் மொபைல் வந்து அதாவது படிக்கிற பசங்களுக்கு வந்து ஸ்டடீஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கெலாம் வந்து ஆன்லைன் வந்து நிறைய ஆன்லைனில் பார்த்துக்கலாம். அதாவது இப்போது ஸ்கூலில் கூட என்னென்னா, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறது போய் எஜுகாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து அனிமல்ஸ்னால் இதுதான் சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ரெயிட் டு வேவாக அவங்க பார்த்து அதை தெரிஞ்சு அதுக்கப்புறம் படிக்கிறதால ஆன்லைன் வந்து கொஞ்சம் அட்வான்டேஜ். அதே டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, அந்த ஆன்லைனில் தேவையில்லாததெல்லாம் நிறைய இருக்குது. அதாவது டீனேஜ் பசங்களே பாதி முக்கால்வாசி ஆன்லைனை பார்த்து கெட்டு போகிறது அதிகம். அதை விட சின்ன பசங்க ரொம்ப மோசம். அதுவும் இப்போ சின்ன வயசு ஒரு 5th இயர்ஸ் குழந்தைங்களே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற நிலமை வந்துடுச்சு. அதனால வந்து அந்த மொபைல் யூஸ் பண்ணுறது வந்து சின்ன பசங்களுக்கு வந்து அட்வான்டேஜ்ன்றதை விட டிஸ்அட்வான்டேஜ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. குழந்தைங்களுக்கு வந்து இப்போ இது நல்ல விஷயத்தால தான் நம்ம ஆன்லைனில் வந்து சொல்லி கொடுக்கணும். அதை வந்து டிஸ்அட்வான்டேஜ் பண்ணுற மாதிரி நிறைய இது இருக்குது. அவங்க ஏற்கனவே டிவியை பார்த்து படத்தை பார்த்து, அதுவும் இப்போ எடுக்கிற படம்லாம் சொல்லவே தேவையில்ல, அதை நிறைய அதை பார்த்து கெட்டு போகிறாங்க. அதை விட ரொம்ப முக்கியம் ஆன்லைனை பார்த்து ரொம்ப அதை விட கெட்டு போகிறாங்க. ஸோ பசங்கக்கிட்ட, அதுவும் படிக்கிற பசங்க, இது வரைக்கும் வந்து ஒரு 12th முடிக்க வரைக்குமாவது அட்லீஸ்ட் குழந்தைங்க கிட்ட ஆன்லைனை பற்றி தெரியாமையோ இல்லை ஆன்லைன் கொஞ்சம் இல்லாமையோ அந்த சூழ்நிலை வந்து பார்த்துக்கணும்.
1: நேயர்களே, நம்ம கூட சிந்து இருக்காங்க, அவங்க கேஜெட் சூஸ் பண்ணுறதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். சொல்லுங்கள் சிந்து, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் கேசிஎஸ் ஸ்கூலில் வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், படிக்கிற பொண்ணு உங்களுக்கு கேஜெட்ஸ் எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது? ஸ்கூலில் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் தராங்க, அதற்கு வந்து தேவையான பிக்சர்ஸ் நோட்ஸ் அதெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறமா மேக்ஸ், அதில் வந்து மேக்ஸ் ட்ரிக்கி கேம் விளையாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இல்லாண்டா ரிலாக்ஸாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அந்த வகையில் பார்த்தா எனக்கு கேஜெட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. தேங்க்யூ சந்தோம், நல்லா சொன்னீங்க கேஜெட்ஸ் யூஸ் பண்ணுறது பற்றி. தேங்க்யூ. நேர்களே, நம்ம கூட கேஜெட் யூஸ் பண்ணுறதை பற்றி பேசுகிறதுக்காக தர்ஷினி இருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். சொல்லுங்கள் தர்ஷினி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
4: நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
1: சரி, நீங்கள் சொல்லுங்கள், கேஜெட்ஸ் வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க?
4: எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நான் இப்போ 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுனால எனக்கு அதில் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்லாம் நிறையவே கிடைக்குது. இப்போ என்னோடய மார்க்ஸ்லாம் கொஞ்சம் ஏறி இருக்கிறதுனால.
1: அதில் கேம்ஸ் வந்து குழந்தைங்க கேம்ஸ்லாம் விளையாடுறாங்களோ, உங்கள் ஏஜ் பசங்க கேம்ஸ் விளையாடுறதுல வந்து நிறைய டிஸ்ட்ராக்ட் ஆகுது மைண்ட், அதை பற்றிலாம் நீங்கள் என்ன என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள்.
4: நான் கொஞ்சம் கேம்ஸ் விளையாடுவேன், அது கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். ஆனால் நான் ரொம்ப அதனாலே அடிக்ட் ஆகிற கேம்ஸ்னால அதனால் கொஞ்சம் அவாய்ட் பண்ண நினைக்கிறேன். மேபி குழந்தைங்க யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணலாம், அதை ரொம்ப யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணேன்.

0: தேங்க்யூ தர்ஷினி.
1: தேங்க்யூ.
0: கேஜெட் சூஸ் பண்ணுறது பற்றி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம்.
2: கேஜெட்ஸ் வந்து நான் படிக்கும் போது நான் அவ்வளோ யூஸ் பண்ணது கிடையாது. இப்போ வந்து காலேஜ் போகிறதுனால காலேஜில் நிறைய பேர் வந்து கேஜெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களை அதனால நிறைய பெனிஃபிட்ஸ் வந்திருக்கு அவங்களுக்கு. அப்போ தான் யோசித்தேன் ஏன் நம்ம கேஜெட்ஸ் யூஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னு. அவங்க வந்து எக்ஸ்ட்ரா நாலேஜபிளாக இருக்காங்க, எல்லா விஷயமும் தெரியுது, நம்மளுக்கு வந்து அது உண்மையே தெரிய மாட்டேங்குது. ஸோ அது கேஜெட்ஸில் இருக்க ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சொல்கிறேன். டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா அதில் ரொம்ப ஓவராக இன்டீரியராக போன நிறைய தேவையில்லாத ஆப்ஸ் நிறைய இருக்குது, அதில் போய் இது பண்ணுறது ரொம்ப.
0: தேங்க்யூ. இப்போ நம்ம கூட ஒரு பேரண்ட் இருக்காங்க, அவங்க குழந்தைங்க கேஜெட் சூஸ் பண்ணுறது பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். சொல், நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
3: என் பேர் அகிலா, நான் வந்து ஒரு ப்ரைவேட் கவுன்சிலில் ஒர்க் பண்ணுறேன். இப்போது வந்து கேஜெட்ஸ் வந்து சின்ன குழந்தைங்கிட்ட வந்து அழுதா உடனே அவங்க சமாதானம் ஆகிற ஒரே விஷயம் பேரண்ட்ஸ்க்கு வந்து அந்த கேஜெட்ஸ் தான். உடனே கொடுத்தா அவங்க பாட்டுக்கு வேலையை பார்ப்பாங்க, அது பசங்க பாட்டு இருக்குன்னு. ஆனால் அதனால் இருக்கிற அந்த வைப்ரேஷன்ஸ், அந்த கதிர்வீச்செல்லாம் வந்து எவ்வளோ பாதிப்படையுதுன்னு வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து இப்போ எதுவுமே தெரியறதில்ல. அது சைட் எஃபெக்ட் அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதுபோல் பேரண்ட்ஸ் கூட பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்க கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்களோட வந்து எல்லாத்தையும் எல்லாம் விளையாடணும், புக்ஸ் படிக்கலாம், புக்ஸை பார்த்து இது பண்ணலாம், அதெல்லாம் விட்டுட்டு இப்போ எல்லாம் நான் விளையாடுறதுக்கு அனுப்பலாம், அந்த மாதிரி விட்டுட்டு அவங்க வந்து ஃப்ரீயாக இருக்கணுன்றதுக்காக இந்த பசங்களை வந்து இந்த மாதிரி வந்து கேட்ஸை கொடுத்து பண்ணுறது வந்து ஃபிசிக்கலே அவங்களுக்கு வந்து உடம்பு வந்து பாதிக்கப்படும், அது வந்து அவங்க தவிர்க்கணும்.
0: அடுத்துதான் உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன், அதே பசங்க வந்து கேஜெட் சூஸ் பண்ணுறது வந்து பேரண்ட்ஸ் வந்து பார்த்துக்க மாட்றாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது அவங்களோட இதில் விட்டுடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நைட் டைம்லலாம் மொபைல்ஸ் யூஸ் பண்ண அலோவ் பண்ணுறாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு சின்னதாக பேரண்ட்ஸ். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆஸ் அ பேரண்ட்டாக?
3: என்னென்னா அதை வந்து சுத்தமாக கண்காணிக்காமலும் இருக்கக்கூடாது, ஓவராக கண்காணிச்சிட்டும் இருக்கக்கூடாது. பேரண்ட்ஸும் வந்து பசங்களை வந்து ட்ரஸ்ட் பண்ணணும், பசங்களும் பேரண்ட்ஸை ட்ரஸ்ட் பண்ணணும். எப்படி எல்லா விஷயத்தையும் வந்து பேரண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கிறாங்களோ அதே மாதிரி இந்த விஷயத்தையும் ஓப்பனாக ஷேர் பண்ணிவிட்டு, நான் என்ன பார்த்தேன், என்ன பண்ணேன், என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்ற அந்த சேட்டிங்லாம் ஓப்பனாக பண்ணிட்டாங்கன்னா இவங்க இவங்களை கண்காணிக்க வேண்டியதெல்லாம் அவங்களும் வந்து பேரண்ட்ஸுக்கு பயந்துட்டு அப்படியே பெட்ஷீட் கடையில் வச்சுட்டு அப்படி பண்ணுறது அப்படிலாம் வந்து பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்களும் வந்து ஒருத்தர் வந்து ஷேரிங்கில் இருக்கணும், இருந்தால் கண்காணிக்காமல் ஸ்மூத்தாகவே போகும். கண்காணிக்கன்னு ஆரம்பித்தா வந்து என் மேலே நம்பிக்கை இல்லையா, அவங்க மேலே நம்பிக்கை இல்லையா, அந்த மாதிரி வந்து விஷயம் வந்து வேறு மாதிரி போகும். பசங்க சின்ன விஷயத்தை கூட மறைக்க ஆரம்பிச்சிருவாங்க, நமக்கு வந்து ஒரு இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும், பசங்களே நம்ம வாட்ச் பண்ணுறோமே அப்படின்னு. அதனால் ஷேர் பண்ணிக்கணும், ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறோம், எது பண்ணுறோம், என்ன சேட் பண்ணுறோன்றதை ஷேர் பண்ணிக்கிட்டு எந்த பிரச்சனையும் வரும்.
0: தேங்க்யூ, ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க கேஜெட்ஸ்க்கு வந்து குழந்தைங்களும் எப்படி யூஸ் பண்ணோம், பேரண்ட்ஸ் அதை எப்படி பார்த்துக்கணுன்றது. தேங்க்யூ.

கண்டானம் செய்வீர் இன்றே தவறாமல் மறவாமல். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: எங்கம்மா போனா?
1: லிபர்ட்டி ஒன்று தாங்க.
0: 5 ரூபா கொடு.
1: இந்தாங்க.
0: காலையில 100 ரூபா கொடுத்தா நானா போய் பிச்சை எடுக்க முடியா? சில்லறை சில்லறை எடுத்துன்னு வந்தேன். சில்லறை கொடுமா.
1: சேஞ்ச் இல்லைங்க.
0: சேஞ்ச் இல்லாமல் எதுக்குமா பஸ்ல ஏறுறேன்?

0: பஸ்ல நிறுத்தவே மாட்டீங்களா? பஸ் எவ்வளவுங்க நடக்கிறது?
1: ஆமாமா, பஸ் நிக்கிறதுக்கு தனியா இடமா இருக்குது.
0: ஏப்பா, இந்த பேக் கொஞ்சம் முன்னாடி போடுறது தானே, இன்னொரு ஆள் நிக்கலாம். இந்த பேகே பாதி இடத்த அடைக்குது.
1: யோ, யார் யாரு கால்ல லேடி சீட்ல உட்காந்து பிரச்சனை பண்றது? எழுந்திரியா, முதல்ல லேடிஸ்க்கு இடம் வருங்க.
2: எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க நான் இறங்குவங்க, வழி விடுங்க. ஐயோ, காலை வர மீதிக்கிறீங்க. இங்க நாங்க நண்பருக்கு தெரியாதா உங்களுக்கு? வழி விடுங்க, பஸ் ஸ்டாப்ல இறங்குவாங்க. நாங்க
3: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.

0: ஹலோ லிஸ்னர்ஸ், இந்த எம்ஓபிசிஆர்எஸ் வழியாக நான் உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் ஸ்ருதி கேஎன், இன்டர்நேஷ்னல் கிளைமேட் சாம்பியன், எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் படிக்கிறேன். கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது இப்போது நம்ம வேர்ல்டில் ஒரு பெரிய பிரச்சனை. இது வந்து நம்ம எல்லோரும் வந்து படிச்சுட்டு இருக்கோம், ஆனால் என்ன பண்ணணும் தெரியாமல் வந்து இருக்காமல் ஒரு வீட்லேருந்தே பண்ணுற ஒரு 5 பாயிண்ட் இருக்குது. நம்ம எல்லோரும் வந்து எப்போல்லாம் முடியுமோ பஸ், ஆட்டோ, ட்ரெயின் இந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம். இது வந்து நிறைய எனர்ஜி, பெட்ரோல் சேவ் ஆகும். அதே மாதிரி பல்ப்ஸ் வந்து நம்ம நார்மல் பல்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் சிஎஃப்எல் பல்ப்ஸ் யூஸ் பண்ணால் எனர்ஜியும் கம்மியாகும், எலக்ட்ரிசிட்டி பில்லும் கம்மியாகும். நம்ம எப்போல்லாம் ஷாப்பிங் போகிறோமோ வந்து கிளாத் பேக் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து வீட்லேருந்து கிளம்பும் போது தெரியும் இந்த மாதிரி கடைக்கு போகிறோம் அப்படிங்கிறச்சு நம்ம வந்து வீட்லேருந்தே பேக் எடுத்துன்னு போகலாம். அதே மாதிரி எல்லோரும் வந்து அவங்கவுங்க பர்த்டே அன்னைக்கு வந்து ஒரே ஒரு பிளான்ட் வந்து பிளான்ட் பண்ணாக்கா நம்ம வேர்ல்டில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த 4 பாயிண்ட்டை வந்து ஜஸ்ட் 5 பீப்புளுக்கு இந்த இயர் எண்ட்குள்ளேயும் நீங்கள் கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சிருந்தாக்கா அது ஒரு பெரிய விஷயம்.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, உணவு கூட அப்படித்தான். அளவோடு சாப்பிட்டால் நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் உணவே மருந்து.
2: The child is crying. Give her something to eat. There are millions who are crying and suffering in hunger like this. So, share food and spread happiness. Produced and brought to you by MOPCRS 107.8.

is MOP Vaishnav's Community Radio at 107.8 FM.

0: is MOP Vaishnav Community Radio 107.8 FM.
1: Scene 1. Cycle shop.
2: அப்பா, எனக்கு நீங்க சைக்கிள் வாங்கி தரீங்களா?
3: ஆமா ஆமா, அதுக்கு தானே வந்திருக்கோம். நல்லா இருக்குதா, எடுத்து பார்த்து வாங்கிக்கோ.
2: சரிப்பா. அப்பா அப்பா, எனக்கு அந்த பேட்டரி கார் பிடிச்சிருக்கு. என் ஃப்ரெண்டும் அதே மாதிரி தான் வச்சிருக்கான். சைக்கிளுக்கு பதிலா எனக்கு அந்த பேட்டரி கார் வாங்கி தரீங்களா?
3: ம், சரி வாங்கிக்கோடா.
4: எங்க, நீங்களே பார்த்து வாங்கிருக்கலாம்ல, இப்ப செலவு அதிகமா ஆகுது.
0: சீன் 2. இன் ஹவுஸ்.
2: அப்பா, எங்க ஸ்கூல்ல டெல்லி டூர் கூட்டிட்டு போறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் போறாங்க. நானும் போகணும் ஆசைப்படுறேன். எனக்கு காசு தரீங்களா?
4: அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ வீட்லயே இரு.
3: நீ போயிட்டு வாடா, நான் பணம் தரேன்.
4: எனக்கு இன்னும் வாஷிங் மிஷின் கூட வாங்கல. நீங்க காசுக்கு என்ன பண்ணுவீங்க இப்போ?
3: நீ கையிலேயே தோச்சுக்கோ, மெஷின் அப்புறமா வாங்கிக்கலாம்.
0: சீன் 3. இன் ஹவுஸ்.
3: நீ கம்மியா தாண்டா மார்க் வாங்கியிருக்க, அதனால நீ பக்கத்துல இருக்க காலேஜ்லயே சேர்ந்துக்கோ.
5: முடியாதுப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற காலேஜ்ல போய் சேர்றாங்க. டொனேஷன் கொடுத்தாச்சும் என்ன, நீங்க அந்த காலேஜ்ல சேர்த்து விட்டுருங்க.
4: இப்ப என்ன பண்றது?
3: இந்த வீட்டை வித்துரலாமே.
4: அதுதாங்க நானும் யோசிச்சேன்.
3: சில வருடங்கள் கழித்து. ஏன்பா, நம்ம காலனியில பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாடுல இருக்கிற கோவில்களுக்கு போறாங்க. 4000 ரூபாய் செலவாகும். எனக்கு காசு தரியா?
5: அப்பா, நீங்க அங்கெல்லாம் போக வேண்டாம்ப்பா. காலனியில இருக்கிற கோயிலையே கும்பிட்டுக்காங்க. தண்ட செலவெல்லாம் வேண்டாம்ப்பா.
0: சீன் 5.
3: என் ஃப்ரெண்ட் பையனுக்கு கல்யாணம், நான் போகணும், ரொம்ப ஆசைப்படுறேன். எனக்கு காசு தரியாப்பா?
5: எதுக்குப்பா இப்ப தண்ட செலவு? அவங்க வந்த உடனே ஒரு தந்தி இல்ல ஒரு போன் பண்ணி பேசுங்க. அங்க போயிட்டு உங்க உடம்புக்கு கெடுதல், காசும் செலவாகும். அதெல்லாம் ஒண்ணும் நீங்க போக வேண்டாம்.
3: உங்க அம்மா அப்பா எதுக்குமே உங்களுக்கு எதையும் வேண்டாம்னு சொன்னதில்லை. எதுக்குமே உங்களுக்காக கணக்கு பார்த்ததில்லை. ஆனா நீங்க ஏன் உங்க அம்மா அப்பாக்காக இவ்வளவு கணக்கு பாக்குறீங்க?
5: பொதுநலம் கருதி வெளியிடுவோர். MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஏற்றமும் தாழ்வும் நிறைந்தது கடல் அலை. அதே போல்தான் மீனவரின் வாழ்க்கையும். மீனவர்களும் நம்மை போல் இந்த நாட்டின் குடிமக்கள். மீனவர்களை மதியுங்கள், புறக்கணிக்காதீர்கள்.
1: வணக்கம், நான் தான் நித்யஸ்ரீ மகாதேவன் பேசுறேன். பெண்கள் தான் நாட்டின் கண்கள். அதாவது பெண்களுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வந்து வீட்டை பேன்ற ஒரு வேலை மட்டும் இல்ல, நிறைய வேலைகள் இன்னைக்கு வந்து பெண்கள் எடுத்துக்கொண்டு பண்ணி கொண்டிருக்காங்க. அதாவது இன்னைக்கு வந்து ஒருத்தருடைய பங்கு மட்டும் போராது, பொருளாதார ரீதியில கூட பெண்களுடைய பங்கும் வந்து பொருளாதார ரீதியாவும் தேவைப்படுறதுனால வீட்டை பாத்துக்கிறது, குழந்தைங்களை இது பண்றது, எல்லாத்தையும் பராமரிக்கிற வேலையை தவிர வெளியில போய் ஒரு வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமும் பெண்களுக்கு இருக்கு. அதனால வந்து பெண்கள் தான் ஒரு முழு ஆதாரமா இருக்கு. அப்படி இருக்கிற சமயத்துல நம்மள உடலை நம்ம பாதுகாத்துக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆரோக்கியமா இதுக்கு வந்து நல்ல உணவு உட்கொள்ளணும். அது சரியான நேரத்துல வந்து பெண்கள் வந்து கடைசியா வந்து இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால பெண்கள் தான் வந்து ஒரு குடும்பத்தோட வந்து ஆணி வேர்னு சொல்லலாம். உங்களுடைய ஒரு ஆரோக்கியமும் உங்களுடைய ஒரு புத்துணர்ச்சியும் தான் ஒரு குடும்பத்திற்கே வந்து ஒரு நல்ல சந்தோஷத்தை தரப்போறது, மகிழ்ச்சியை தரப்போறது. மீதி நபர்களோட ஆரோக்கியமும் உங்க கையில இருக்கிறதுனால முதல் கண் உங்க ஆரோக்கியத்தை பெண்களாகிய நாம தான் பாத்துக்கணும். சுவர் இருந்தாதான் சித்திரம். அதனால முதல்ல வந்து நம்மளுடைய உடலை நல்ல விதமா நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு ஆரோக்கியமா நிறைய பழங்கள், காய்கறி வகைகள், பால் மற்றும் இன்னைக்கு எத்தனையோ சத்தான விஷயங்கள் எல்லாம் கிடைக்கிறது. இதெல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, எத்தனையோ பத்திரிகைகள்லயும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லயும் சொல்றாங்க. இன்னும் நம்ம உடலுக்கும் நம்ம ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி, எத்தனையோ குழந்தை பேருன்னு இருக்கு.
2: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. வெற்றி எனும் சிகரம் தொட அயராது உழைக்க வேண்டும். பலரின் யோசனைகளை பயன்படுத்த வேண்டும். வெற்றி படிகளை நீங்கள் ஏற ஏணி போல் உதவும் நிகழ்ச்சி தான் ஏணி படிகள். வழங்குவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது உங்க எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இன்னைக்கு நம்ம விஷன் அண்ட் மிஷன் கம்ப்யூட்டர் இல்லிட்ரஸி பத்தி தான் பேச போறோம். என்னடா இது கம்ப்யூட்டர் இல்லிட்ரஸின்னு யோசிக்கிறீங்களா? எஜுகேஷன் இல்லிட்ரஸி, எஜுகேஷன் லிட்ரஸி, இதை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. இப்போ கரண்டா அந்த எஜுகேஷன் லிட்ரஸி, எஜுகேஷன் இல்லிட்ரஸி போய் இப்போ கம்ப்யூட்டர் இல்லிட்ரஸி, கம்ப்யூட்டர் லிட்ரஸிங்கிற காலம் வந்தாச்சு. கம்ப்யூட்டர் இல்லாம இப்போ வாழ்க்கையில ஒரு விஷயமும் நடக்கிறது இல்ல. ஒரு டிக்கெட் புக்கிங்ல இருந்து ஒரு சமையல் ரெசிபி பாக்குற வரைக்கும் எல்லாமே கம்ப்யூட்டர் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதனால இப்ப எல்லா வயசு உட்பட்டவங்களும் கம்ப்யூட்டர்ல ஒரு பேசிக் நாலேஜ் தெரிஞ்சுக்கணும். அதனால இன்னைக்கு நம்ம நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட நம்ம பேசி உங்க கம்ப்யூட்டருக்கு ஆன பயத்தை போக்கிக்கிறதுக்கு இந்த ஷோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். வாங்க கேட்கலாம். சிவராஜன் சார் இருக்காரு, டைரக்டர் டெக்னாலஜி. வாட் டு யூ ஃபீல் அபவுட் தி ஸ்கோப் ஆஃப் எஜுகேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன் இந்தியா சார்? எந்த லெவல்ல இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: எஜுகேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ வந்து வி ஆர் ஆன் பார் வித் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஜுகேஷன் கண்டென்ட், த வேல்யூ ஆஃப் த எஜுகேஷன் இட் செல்ஃப் and as well as the kind of graduates we churn out. Recently on the ஜாப் ஆஃபர்ஸ் நியூஸ் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து வி ஆர் ஆன் பார் வித் எனி ஆஃப் த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ். ஏன்னா நம்மளுடைய கண்டென்ட் ஆஃப் எஜுகேஷன் ஓவர் லாஸ்ட் 15 இயர்ஸ் இட் ஹஸ் க்ரோன் அப். அண்ட் டைப் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் தட் இஸ் அவைலபிள் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் அரவுண்ட் த கண்ட்ரி, அதுவும் நல்லா வளர்ந்துருக்கிறனாலையும் மேக்ஸ் ஸ்கில்ஸ் நம்மகிட்ட பேசிக்காக இருக்கிறனாலே, இந்த மூணு தான் மெயினான ரீசன்ஸ். இந்தியன் கிராஜுவேட்ஸ், இந்தியன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல மதிப்பு இருக்குது. அந்த மதிப்புக்கு காரணமே வந்து த டைப் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எஜுகேஷன் தட் வி ப்ரொவைட் இன் இந்தியா. பட் சர்டன் ஏரியாஸ் தட் வி லேக் ஆர் அட்வான்ஸ்ட் ஃபெசிலிட்டிஸ். வி ஆர் ஸ்டில் இன் அ கேட்ச் அப் மோட். ஒரு யூகேல இருக்க காலேஜோ, ஒரு யூஎஸ்ல இருக்க காலேஜ்க்கோ, ஒரு சில நேரம் சைனால ஷாங்காய் அண்ட் பீஜிங்ல இருக்க காலேஜஸ் வர்ற ஃபெசிலிட்டிஸ் வந்து நமக்கு வர்றக்கு 2-3 இயர்ஸ் ஆகுது. இப்ப அதுதான் இப்ப வந்து நம்ம கிட்ட இருக்கிற ஒரே லாகிங் ஃபேக்டர். மற்றபடிக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ், அந்த ஃபேக்கல்ட்டி எடுக்கிற முயற்சிகள், நம்ம படிக்கிற கண்டென்ட், நம்ம என்ன படிக்கிறோம், அது எல்லாமே வந்து இட்ஸ் ஆன் பார் வித் எனி ஆஃப் த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்.
0: ஸோ சார், அப்போ எம்ப்ளாய்மெண்ட் ரேட் நம்ம ஐடி ஃபீல்டில் எந்த லெவலில் இருக்கு சார் இந்தியாவில்? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: There is always an up and down. Employment rate purtha varaikum pathina, this is a very dynamic field, IT field. People forecast a lot, and employment pathina next 3 years kena theppadum appdi edirpaathadha major corporates ellame eduka arambanga. And forecasting varanaala they also make mistakes. Enna like 2008 la enna aachuna, everyone made a wrong forecast and they overshot on employable, the number of employment. Appa தேவையில்லாமல் தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் கிராஜுவேட்ஸ் ப்ராஜெக்ட் இல்லாமல் நிறைய கம்பெனியில் இருந்தது வந்து ஒரு பேட் இம்ப்ரெஷன் கொடுத்தது. டக்குன்னு ஐடி ஃபீல்டு எம்ப்ளாயபிலிட்டி இல்லை அப்படின்னு ஒரு நேம் செட் ஆச்சு. தட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி ட்ரூ. நம்பர் ஆஃப் காலேஜஸ் ஹேவிங் ஐடி கோர்சஸ் ஆஸ் வெல் அஸ் தேவையில்லாம கம்பெனிஸ் வந்து ரொம்ப எதிர்பார்த்து ரொம்ப கிராஜுவேட்ஸ் எடுத்ததும் வந்து ஒரு ரீசன். ஒரு பிட்வீன் 2003-2008 ஒரு ராங் பூம் பீரியட் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட். அதனால 2008 ஒரு ரிசெஷன் செட் ஆச்சு. உடனே ஒரு 3 இயர்ஸ்க்கு வந்து காலேஜில் சேர்றவங்க எல்லாருமே வந்து ஐடியில் சேர்ந்தா வேலை கிடைக்காது, நம்ம வந்து வேற படிக்கலாம், ஆர்ட்ஸ் கூட வேல்யூ இருக்கு போலன்னு. எவ்ரி திங் ஹேஸ் அ வேல்யூ. சி, அஸ் அ சிங்கிள் கிராஜுவேட் தட் யூ ஆர் கம்மிங் அவுட், யூ ஒன்லி நீட் ஒன் ஜாப். 100,000 பேர் வேலை இல்லாமல் இருந்தாலும் உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேலை தான். ஸோ பி ஆன் டாப் ஆஃப் யுவர் டெக்னாலஜி, எம்ப்ளாயபிலிட்டி வில் நெவர் பி எ ப்ராப்ளம்.
0: அப்டேட்டடா இருந்தா எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல வரீங்க சார். சார், அடுத்து இப்போ கம்ப்யூட்டர் லிட்ரஸி, கம்ப்யூட்டர் இல்லிட்ரஸி, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். எந்த லெவல்ல இருக்கு நம்ம இந்தியா
1: கம்ப்யூட்டர்? பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தேவைப்படுது, ரைட் ஃப்ரம் பெரிய ஐடி கம்பெனிஸ்ல வேலை செய்யறவங்கலேருந்து டோட்டலா ஐடிக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கிற எல்லாருக்குமே. இப்ப நம்ம கையில வச்சிருக்கிற ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாமே இட்ஸ் ஆஸ் குட் ஆஸ் அ கம்ப்யூட்டர் தான். இப்போ ஒரு பெயிண்டர்னா கூட ஹி ஹாஸ் டு நோ எப்படி ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணணும்னு தெரியணும், அந்த ஆப் செக்யூரா இல்லையான்னு தெரியணும், அந்த லெவலுக்கு கம்ப்யூட்டர் லிட்ரஸி கட்டாயம் தேவை. எல்லாருக்கும் ப்ரோக்ராமிங் தெரியணும்னு சொல்ல தேவையில்லை, எல்லாரும் போய் ப்ரோக்ராமிங் ட்ரைனிங் எடுக்கணும்னு சொல்ல வரல. நம்ம என்ன பண்றோமோ அதுக்கு எந்த அளவுக்கு ஒரு இமெயில் அனுப்ப தேவை இருக்குதா, ஒரு சாட் பண்ண தேவை இருக்குதா, உங்களுடைய கிராண்ட் சில்ட்ரன் அப்ராட்ல இருந்தாங்கன்னா ஒரு இன்டர்நெட் லாகின் பண்ணி, இன்டர்நெட் லாகின் ஆகலன்னா எதனாலன்னு ட்ரபுள் ஷூட் பண்ண தெரியணும், வயர் கலண்ட் இருக்கா இல்லாட்டி டெலிஃபோன் கனெக்ஷன் வேலை செய்யலையா இல்ல நம்ம சிஸ்டம்ல நெட்ஒர்க் கட் ஆயிருக்கா. இது ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து ஒரு 500 ரூபாய் செலவழிச்சு ஒரு திருக்கூட முடியாது, அவன் வந்து ஒரு வயரை மட்டிட்டு வாட்டி கொடுத்தா 500 ரூபாய் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ ஒரு வீட்டிலே இருக்கிற ஒரு கிராண்ட் பேரண்ட் ஆகட்டும், ஒரு பெயிண்டர் ஆகட்டும், ஒரு செமி ஐடி கம்பெனிஸ்ல வேலை செய்யற ஒரு எக்ஸல் ஷீட் நிறைய யூஸ் பண்றவங்களா இருக்கட்டும், யாருக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு கம்ப்யூட்டர் லிட்ரஸி வந்து அத்தியாவசியம் ஆயிடுது. இப்ப திஸ் இஸ் அ நியூ டைப் ஆஃப் திங். இது இவ்வளவு வருஷமா 20 வருஷம் மணி வரைக்கும் யார் என்ன தொழில் செஞ்சாங்களோ அந்த தொழில் தெரிஞ்சா போதும்னு இருந்தோம். இது வந்து வித்தியாசமான விஷயம். கம்ப்யூட்டர் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் ஐடி கிராஜுவேட்ஸ், கம்ப்யூட்டர் லிட்ரஸி இஸ் அ மஸ்ட் ஃபார் எவ்ரி பர்சன். எவ்ரி பர்சன் நான் சொல்றது நம்ம வீட்டில் இருக்கிற தாத்தால இருந்து ஸ்கூலுக்கு போற ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பையன் வரைக்கும் அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு கம்ப்யூட்டர் லிட்ரஸி இருந்தால்தான் அவங்க செய்யற விஷயங்கள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா மற்றவங்களோட நல்ல ப்ராஜெக்ட் செஞ்சு கொடுத்து முடிப்பான். கைட்டு வரைஞ்சிட்டு போனா நல்லா தான் இருக்கும், பட் அதுக்கு ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு லேஅவுட் போட்டு ஒரு டச் கொடுத்து ஒரு நல்ல கவரிங் கொடுத்தானா அது நல்ல ப்ராஜெக்ட் சமிட்டாது. ஸோ எது ஒன்று செஞ்சாலும் அதுல வந்து நமக்கு என்னென்ன தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டியது அத்தியாவசியம்.
0: எக்ஸாக்ட்லி சார். சார் இப்போ நீங்க சொல்றீங்க தாத்தாலேருந்து சின்ன பையனுக்கு வரைக்கும் கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருக்கணும்னு. அப்படி தெரிஞ்சிருக்கணும்னா சில பேர் எல்லாம் பயப்படுறாங்க, இங்கிலீஷ் தெரியலன்னா கம்ப்யூட்டர் கத்துக்க முடியாது, ஏன்னா நமக்கு இங்கிலீஷே தெரியாது, அங்க ஃபுல்லா இங்கிலீஷ் தான் யூஸ் பண்றாங்க. நம்ம எப்படி இந்த இப்போ இந்த மாதிரி இருக்கிற பயத்தை நம்ம எப்படி சார் போக்கலாம்? நீங்க என்ன நினைக்கிறீங்க, இங்கிலீஷ் இருந்தாதான் கம்ப்யூட்டர் கத்துக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
1: This is like a 50-50 statement. Yeah, you are right. ஆங்கிலம் தேவை, நிறைய விஷயங்களுக்கு ஆங்கிலம் தேவை. நான் இது கம்ப்யூட்டருக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு இருக்கிற கம்யூனிகேஷன் ஃபீல்டில் ஒரு திடீர்னு நம்ம டிவி போனோம்னா NDTV-ல வர்ற ஒரு நியூஸ் முக்கியமாக இருக்கலாம், நமக்கு வந்து அது புரியணும். ஸோ இங்கிலீஷ் தேவை. ஆனால் கம்ப்யூட்டர் லிட்ரஸியில் இங்கிலீஷ் என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம் தேவைன்னு சொல்ல முடியாது. இப்போ தமிழ் ஃபான்ட்ஸ் வந்துருச்சு, தமிழ் சாஃப்ட்வேர்ஸ் வந்துருச்சு. இப்போ வீட்டில் இருக்கிற ஒரு ஹவுஸ் ஒய்ஃபில் ஒரு எல்டர்லி லேடி பொன்னியின் செல்வன் மட்டும் படிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அது தேவையில்லை, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தேவையில்லை. ஒரு டேப்லெட் அவங்க பையன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா டேப்லெட் ஆன் பண்ணி PDF ஓப்பன் பண்ணி பொன்னியின் செல்வன் படிக்க போகிறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சப்போ அதில் வந்து ஆங்கிலத்துடைய தாக்கம் ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒரு பாதி நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸல் ட்ரைனிங் போகிறத அப்போ சொன்னேன், அது மாதிரி டேலி ட்ரைனிங் போகிறீங்க, அதெல்லாம் வந்து என்ன தான் நீங்கள் காமர்ஸ் ஃபீல்டில் வலுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த ஜார்கன்ஸ் அந்த டெர்மினாலஜி எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்குது இப்போதைக்கு. இங்கிலீஷ் இஸ் அ காமன் லாங்குவேஜ், அது தேவைப்படுறவங்க படித்து தான் ஆகணும், படிக்கிறது நல்லது தான் அவங்களுக்கு.
0: சார் இப்போ இல்லிட்ரேட்டாக இருக்கிறவங்களுக்கு கம்ப்யூட்டர் பற்றி பேசிக் நாலேஜ் தெரியாதவங்களுக்கு உங்கள் கம்பெனி உங்கள் ஆர்கனைசேஷன்லேருந்து ஏதாவது ஒரு ஸ்கூல் காலேஜஸ் கூட டைஅப் எடுத்து ஒரு இனிஷியேட்டிவ் பண்ண நினைக்கிறீங்களா சார்? அதை பற்றி ஏதாவது கருத்துக்கள்?
1: எங்க கம்பெனி தான் இல்ல, இப்போ வந்து கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு கான்செப்ட் டெவலப் ஆகுது CSR. அதுல ஒரு மெயின் பங்கு வந்து எஜுகேஷன், ரூரல் எஜுகேஷன். ஏன்னா பார்த்த வரைக்கும் ஸ்மால் கம்பெனிஸ்ல இருந்து லார்ஜ் கார்பரேட்ஸ் வரைக்கும் எல்லாருமே CSR இன்வால்வ் ஆகுறாங்க. இப்போ ஒரு பாதி பேர் என்விரான்மெண்ட், ஈக்காலஜி, கிரீன் வேர்ல்டுன்ற அந்த சைடில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க டைம் அண்ட் எஃபர்ட். ஒரு பாதி பேர் வந்து இந்தியாவில் அதுவும் பேசிக்காக இருக்கிறவங்க வந்து இப்போ ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சரில் ஒரு வெஸ்டர்ன் ஆட்டிடியூட்ஸோட கம்பெனி நடத்துறவங்க நம்ம போகிற ஸ்பீடு பார்த்தா அதே இது ரூரல் எஜுகேஷனில் அவங்க அதில் படிக்கிற அந்த படிப்பும் ஒரு ஏட்டு சுரக்கை கறிக்கு உதவாதுன்ற மாதிரி நம்மளுடைய எஜுகேஷன் ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து எதுக்காக இது படிக்கிறோம் தெரியாமலே படிப்பாங்க இந்த லோவர் எண்ட்ல இருக்கிறவங்க. அதுக்கு அது வந்து எல்லா கார்பரேட்ஸ்ல இருக்கவங்களுமே புரிஞ்சிருக்கிறாங்க. எங்க கம்பெனி உட்பட வி கோ ஸ்பெண்ட் டைம் வித் ரூரல் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ். இப்போ பிஏ எக்கனாமிக்ஸ்க்கெல்லாம் வந்து நான் ஸ்பெஷலாக வந்து கிளாஸ் எடுத்திருக்கிறேன் சனி ஞாயிற்களில். என்ன படிக்கணும் என்ன தெரிஞ்சுக்கணும் உங்க ஃபீல்டே நீங்க வேலைக்கு போறத பத்தி தப்பில்லை போங்க, அது நல்லதுதான், கிடைச்சா கட்டாயம் போங்க. ஆனா அதுக்கு கம்ப்யூட்டர் எப்படி யூஸ் ஆகும், ஒரு வேர்டில் டாக்குமெண்ட் அடிக்கிறது எப்படி, வேர்டில் ஃபார்மேட் பண்ணுறது எப்படி, இது மாதிரி விஷயங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க. டைப்பிங் முன்னாடி படித்த மாதிரி கம்ப்யூட்டர் படிக்கணும் எல்லாருமே. யாருக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு படிங்கன்ற ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறோம், இனிமேலும் பண்ணுவோம் ஷியூரா நாங்கள்.
0: கரெக்ட் சார். சார் இப்போ இந்த இந்த மாதிரி இல்லிட்ரேட்டா இருக்கிறவங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு ஸ்கிராப் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ண முடியுமா சார்? நம்மளே வேண்டாம்னு தூக்கி போடுறதுதான், பட் இருந்தாலும் அந்த சில பேர் வந்து இந்த கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு, அதை விட நான் ஃபாஸ்ட் ஆக்சஸ் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்னு பெரிய ஆர்கனைசேஷன்ல இருக்கிறவங்க எல்லாம் அதை வேண்டாம்னு போட்டுடுறாங்க. ஸோ இந்த ஸ்கிராப் கம்ப்யூட்டர்ஸ் இல்லிட்ரேட்டா இருக்கிறவங்களுக்கு கம்ப்யூட்டர் பத்தி ஒரு பேசிக் நாலேஜ் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ண முடியுமா சார்? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
1: ஷூர், யூஸ் பண்ணலாம். தெர் ஆர் டூ வேஸ் லுக் அட் இட். ஒன்று வந்து லார்ஜ் கம்பெனிஸ் டிஸ்கார்ட் பண்ணுற கம்ப்யூட்டர்ஸ் வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் குட் கம்ப்யூட்டர் தான். இட்ஸ் ஒன்லி தட் அவங்க வந்து அதோட ஒரு நல்ல வேகமாக இருக்கிற கம்ப்யூட்டர் ஒரு நல்ல ஸ்பீடாக இருக்கிற கம்ப்யூட்டராக போயிருப்பாங்க. இட் வில் ஸ்டில் பி ஃபுல்லி ஃபங்க்ஷனல். ஸ்கிராப்னு நீங்கள் சொல்கிறப்போ வந்து யூ ஹவ் டு செக்ரிகேட் பிட்வீன் வாட் ஒர்க்ஸ் அண்ட் வாட் டசன்ட் ஒர்க். நீங்கள் இப்போ இல்லிட்ரேட் பீப்புள் ஒரு ரூரல் பேக்ரவுண்டில் இருக்கவங்க ரூரல் ஸ்கூல்ஸ் ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் ஒரு ப்ரைமரி ஸ்கூலுக்கு கம்ப்யூட்டர் கொடுக்குறதா இருந்தால் மேக் ஷுர் இட் வில் ஒர்க் ஓகே அண்ட் மேக் ஷுர் தே ஆர் கவர்ட் பை சம் கைண்ட் ஆஃப் வாரண்டி. ஏன்னா ஒரு டெக்ஸ்ட் ஹெவி பர்சன் வர்ற ப்ராப்ளத்தை 5 நிமிஷத்தில் சால்வ் பண்ணிடுவாங்க. அதே இது ஒரு ரூரல் ஸ்கூலில் 6 கம்ப்யூட்டர் வச்சு கொடுத்துட்டு வந்து செட் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுறீங்க, அவங்க அதை உபயோக ஆரம்பிச்சு 10 நாள்லேயே வேலை செய்யலை அப்படின்னா அந்த ஹோல் ப்ரோக்ராம் கோஸ் வேஸ்ட். ஸோ ட்ரை டு செக்ரிகேட் ஸ்கிராப் பிட்வீன் வாட் வில் ஒர்க் ஃபார் நெக்ஸ்ட் 1 இயர் அட்லீஸ்ட் அண்ட் கிவ் தம் சம் கைண்ட் ஆஃப் வாரண்டி வென் யூ ஆர் ப்ரொவைடிங் ஸ்கிராப் அஸ் பார்ட் ஆஃப் ஒரு நீங்கள் யூஆர் கிவிங் பேக் டு தி சொசைட்டி நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய சர்வீஸ் பர்சனல் ஒருத்தர் வந்து மாசத்துக்கு 1 ரூபா விசிட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்கன்னா இட் வில் பி ஒர்க்.
0: இவ்வளோ நேரம் உங்கள் ஒப்பீனியனையும் உங்கள் டைமையும் எங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங்.
1: ஷோர், வெல்கம், தேங்க்யூ.
0: இன்னைக்கு மிஸ்டர் சிவராஜன் பேசினதை கேட்டீங்க, நாளைக்கு மிஸ்டர் பாஸ்கரன் பேசுறத கேட்க போறீங்க. இது உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8. இந்த நிகழ்ச்சியை வழங்குறது நான் உங்க RJ திவ்யா.

0: நலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சித்திரகுப்தா, இன்று என்ன வயதானவர்களை விட விபத்தில் சிக்கிம் அடைந்தவர்கள்தான் வரிசையில் அதிகம் போல் உள்ளதே.
2: என்னங்க ஐயா செய்யறது, கீழே பூலோகத்துல எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் அவசரம். ரோட்ல யாரும் வரிசையா போகணும்னு நினைக்கிறதே இல்லை. ஒருத்தர் ஒருத்தர் முந்திக்கணும்னு நினைக்கிறாங்க. இதனால சீக்கிரமா போகணும் சீக்கிரமா போகணும் நினைச்சு ஒரேடியா சீக்கிரமா போய் சேர்ந்துடுறாங்க.
3: அது மட்டும் இல்ல, அப்படி அடிபட்டவங்களை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கலான்னு போனா அங்கேயும் ஒரு வரிசை இல்லாம நான் முந்தி நீ முந்தின்னு ஒரே சண்டை சச்சரவு குழப்பம். இந்த குழப்பம் எல்லாம் தீந்து டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ண வரதுக்குள்ள

0: புகைப்பிடித்தல் உடல் நலத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ரொம்ப கேடானது. இது எப்படி வந்து காலப்போக்கில் ஆரம்பிச்சாங்க, எந்த மக்கள் பிடிக்க ஆரம்பிச்சாங்க, அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாம இதனால மனுஷனுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் வருது அப்படின்னா இது வந்து நம்ம என்கரேஜ் பண்ணி பேசலாம். இது வந்து ஓயாம எவ்வளவு மீடியா சொன்னாலும் எவ்வளவு டாக்டர் சொன்னாலும் தனக்கே தெரிஞ்சு கூட இது வந்து கெடுதின்னு தெரிஞ்சும் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நமக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாம தான் காரணம், வேற ஒன்னும் சொல்ல முடியாது. பிடிக்கிறது ஏதோ ஒரு பழக்க தோஷத்திலேயே ஏதோ ஒண்ணு வந்திருக்கலாம், பட் பிடிக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமா அதை மறக்கிறதுக்கு அதை விடுறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னு சொன்னா இது இன்னைக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், சாதாரணமா இருக்கும், நாளைக்கு ஒரு ஒரு லங்ஸ்ல ஒரு ஹெவி ப்ராப்ளம், நீங்கெல்லாம் வந்து லங்ஸ்ல எந்த டிசீஸ் வந்தாலும் கிளியர் பண்றதுக்கு மெடிக்கலி எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லைன்னு நான் ஒரு டாக்டர் கிட்ட கேள்விப்பட்டேன். ஏன்னா அவ்வளோ அளவுக்கு ஒரு டேஞ்சரான டிசீஸ் வரக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம் இந்த ஸ்மோக்கிங். அதனால நீங்களும் பிடிக்காதீங்க, பக்கத்துல இருக்கவங்களையும் பிடிக்க விடாதீங்க. மேக்சிமம் அது கொஞ்சம் கடுமையா இருந்தா கூட நீங்க சொல்றத கேட்கற ஆட்களா இருந்தா அவங்களுக்கு அறிவுரை சொல்லலாம், அவங்க திருத்த முயற்சி பண்ணலாம். அதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு மட்டும் நல்லது செய்தா தரல, நாட்டுக்கும் ஒரு நல்லது செஞ்சதா நான் எடுத்துக்கலாம். நான் தாங்க மேகலா தொடர் இயக்குனர் விக்ரமாதித்யன் பேசிட்டு இருக்கேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இவங்க நல்ல ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க செய்யற ஒவ்வொரு விஷயமும் வந்து எல்லாரும் கேட்க வேண்டிய விஷயங்கள். நீங்களும் கேளுங்க, அடுத்தவங்களையும் கேட்க வைங்க, கேட்ட நல்ல விஷயத்தை முடிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. சமுதாய பிரச்சனைகளை பல கோணங்களில் பாதிக்கவும் விவாதிக்கவும் வருகிறார்கள் நமது நேயர்கள். நீங்கள் கேட்க போவது MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாதம்

முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா காதல் என்ற ஒரு வார்த்தையை வந்து நம்ம பெத்தவங்க அதுக்கப்புறம் உறவினர்கள் மற்றும் சமுதாயத்திலே வந்து அது ஒரு கெட்ட விஷயமா தான் நினைச்சாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இவங்களுக்குலாம் ஒரு பயம் இருந்தது. எங்கே தன்னோட குழந்தைங்க வந்து தப்பான பொண்ணையோ இல்லை வந்து பையனையோ வந்து தன்னோட துணைவியா இல்லது கணவராக வந்து தேர்ந்தெடுத்துட போகிறாங்கன்ற ஒரே பயம் தான் இருந்தது. ஆனால் அந்த சூழ்நிலையில் கூட நிறைய காதல் திருமணங்கள் ரொம்ப வெற்றிகரமாக நடந்ததுங்க. இதை பற்றி நான் பேசும்போது வந்து ஒரு பிரபலத்தோட ஒரு காதல் திருமணம் தான் எனக்கு ஞாபகம் வருது. அது வந்து திருமதி ருக்மிணி தேவி அருண்டேல்து தான். ருக்மிணி தேவி அருண்டேல் வந்து ஒரு மிக சிறந்த ஒரு நடன கலைஞர். அவங்க என்னன்னா வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து மெட்ராஸ் தட் இஸ் அப்போ இருந்த மெட்ராஸ் இப்போ சென்னைக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது அவங்க வந்து ஒரு காலேஜில் படிச்சுட்டு இருந்தாங்க. அதோட ஒரு டிரெக்டர் வந்து மிஸ்டர் ஜார்ஜ் அருண்டேல், அதாவது அவர் ஒரு அயல் நாட்டுக்காரர். அவரை வந்து அவர் காதலித்தாங்க ருக்மிணி தேவி அருண்டேல். அப்போ வந்து என்னாச்சுன்னா எல்லா தரப்புலேருந்தும் அவங்களுக்கு வந்து நிறையா எதிர்ப்பு இருந்தது. முதல்ல பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் இருந்த வயது வித்தியாசம் வந்து கிட்டத்தட்ட வந்து 25 வயது வித்தியாசம்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து அப்போ வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து இது நடந்த இன்சிடெண்ட் வந்து 1910-1904 அந்த பீரியடில். அப்போ என்னென்னா வந்து அப்போ நம்ம இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் கூட கிடைக்கல. அப்போ வந்து ஒரு இந்திய மகளான ருக்மிணி தேவி அருந்தேல் வந்து அயர்நாட்டுக்காரன் மேலே வந்து காதலில் விழுந்தது வந்து நிறைய பேரால் வந்து அதை வந்து ஜீர்ணிச்சிக்கவே முடியல. ஸோ நிறைய தரப்பான எதிர்ப்புகள் இருந்தது. ஆனாலும் அவங்க ரெண்டு பேரும் வந்து திருமணம் முடித்து கொண்டு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக லைஃப்பை வந்து லீட் பண்ணாங்க. அண்ட் இன்னொன்று என்னென்னா வந்து மேகசின்ஸில் நான் வந்து இந்த டாபிக் எடுக்க போகிறோன்னு கோத்ரூ பண்ணும்போது என்னென்னா அதை நாங்கள் வந்து பார்த்தும் போது ருக்மிணி தேவி அருண்டேல் வந்து இன்றைக்கி வந்து உலகத்துக்கே ஒரு நல்ல நடனராக இருக்காங்க அப்படின்றதுக்கு முழு காரணம் வந்து மிஸ்டர் ஜார்ஜ் அருண்டேல் கொடுத்த சப்போர்ட், அவரோட என்ன சொல்றது என்கரேஜ்மெண்ட் தான் வந்து அவங்களை வந்து இந்த அளவுக்கு வந்து நல்ல சிறந்த நடனராக இருக்குன்னு சொல்லலாம். அவங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ருக்மிணி தேவி அருண்டேலுக்கு வந்து அவங்க வந்து ஜார்ஜ் அருண்டேலை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் டான்ஸ்ன்றத வந்து அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்களுக்கு என்னதான் அது மேலே ஒரு ரொம்ப ஆசை இருந்தால் அவங்களுக்கு அந்த கலையை கற்றுக்கணும்னு ஆசை இருந்தாலும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் அவங்கள சார்ந்த அந்த சமுதாயமும் வந்து இந்த நடன கலையை வந்து ஒரு கீழ்த்தரமான கலையாக பார்த்தது. ஏன்னா வந்து அந்த காலத்தில் வந்து நடனம்ங்கிறது வந்து நல்ல டாப் கிளாஸில் இருக்கிற வீட்டு குழந்தைங்கள்லாம் கற்றுக்கக்கூடாது அப்படின்ற தட் இஸ் ஒரு நல்ல எண்ணத்தில் வந்து அந்த நடனம்ன்ற கலையை அவங்க பார்க்கவே இல்லை. மிஸ்டர் ஜார்ஜ் அருந்தேல கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து இவர் வந்து இவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு இவங்களுக்கு வந்து ரொம்ப நடனம் மேலே வந்து ஆசை இருக்குன்னு அந்த அதை வந்து அவங்க

0: அவர் புரிஞ்சுக்கிட்டு இவங்க இவங்களுக்கு வந்து டான்ஸ் ஸ்கூல்ல வந்து அவரை சேர்த்து விட்டு ருக்மணி தேவி அருந்தையில சேர்த்து விட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களை ஒரு பெரிய ஆளாக்கி இன்னைக்கு வந்து அவங்க டான்ஸ் ஸ்கூல் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. இதனால வந்து நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, உலகம் ஃபுல்லா வந்து இந்த டான்ஸ் ஸ்கூல் மூலமா நிறைய பேர் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். இதுக்கு காரணம் ருக்மணி தேவி அருந்தேல் வந்து இன்னைக்கு இவ்வளவு அச்சீவ் பண்ணிருக்காங்கன்னா அது காரணம் வந்து முழுக்க முழுக்க மிஸ்டர் ஜார்ஜ் அருந்தேல் கொடுத்த சப்போர்ட் தான். ஸோ இந்த கதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த காலத்தில் வந்து காதல்ன்றது வந்து எவ்வளோ ஒரு சப்போர்ட்டிவான ஒரு விஷயமா இருந்திருக்குன்னு நம்ம பார்க்குறோம். முன்னாடிலாம் வந்து கஷ்டமோ நஷ்டமோ என்னதான் இருந்தாலும் காதலிச்சவனை தான் வந்து நிறைய பேர் வந்து மனம் முடிக்கணும்னு ஒத்த காலில் நின்றுருக்காங்க. ஆனால் இப்போ வந்து காதல்ன்ற ஒரு விஷயம் எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு தான் நம்மளோட இது. நான் வந்து ஒரு ஆர்டிக்கல் படித்தேங்க, அது வந்து ஒரு பிரபல ஒரு மேகசினில் மனுஷ்ய புத்திரன் எழுந்த ஆர்டிக்கலை பற்றி படிச்சுட்டு இருந்தேன். அதில் அவர் என்ன போட்டிருந்தாருன்னா, ஒரு சமூகம் காதலை குற்றம் என்று சொன்னால் நாம் அதை விவாதிக்கலாம், அதற்கு எதிராக போராடலாம், ஆனால் காதலை குற்றங்களின் களமாக மாறிவிட்ட ஒரு காலத்தில் அன்பு என்பது இன்று நஞ்சு தடவிய ஒரு வாள் போல நம்முன் பளபளத்து கொண்டிருக்கிறது. அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா, முன்னாடி வந்து லவ்ங்கறத வந்து எல்லாரும் எதிர்த்தாங்க, அப்போ வந்து நம்ம வந்து அதை எதிர்த்து அதை ப்ரொடெஸ்ட் பண்ண முடிஞ்சது. ஆனா இப்போ வந்து லவ்வர்ஸே வந்து லவ்வுக்கு அகைன்ஸ்டா இருக்காங்க, அவங்களே வந்து நிறைய வந்து கிரைம் எல்லாம் வந்து இந்த காலத்துல பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பார்த்தோம்னா வந்து நிறைய கொலைகள் தற்கொலைகள் தவிர ஒரு பொண்ணோ பையனோ வந்து ஏமாத்திட்டானா இந்த மாதிரி ஆசிட் மூட்டை தூக்கி வீசுறது, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஆபாசமா புகைப்படங்கள்லாம் எடுத்து அதை மார்பிங் பண்ணி நெட்ல தட் இஸ் இணையதளத்துல போடுறது, இந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து கத்தியால குத்துறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. இதை பத்திலாம் தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இது என்ன ப்ரோக்ராம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு தான். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே அம்ரிதா. இதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக இன்னைக்கு நம்ம கூட வந்து நிறைய தரப்பினர்கள் இருக்காங்க. எல்லா தரப்பினர்களையும் வந்து நம்ம கூட இந்த விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்ண கூட்டிருக்கோம். முதல் படியாக வந்து நம்ம கூட இருக்கிறது வந்து உளவியல் நிபுணர் டாக்டர் லலிதா பூபாலன் மேம். வணக்கம் மேம். ஆசிரியர் தரப்பா நம்ம கூட பேச வந்திருக்காங்க உமா மேம். வணக்கம் மேம்.
1: வணக்கம்.
0: பெற்றவர்கள் சார்பா வந்து நம்ம கூட பேச வந்திருக்காங்க அருணா மேம். வணக்கம் மேம்.
2: வணக்கம்.
0: இது மட்டும் இல்லாம மாணவிகள் சார்பா வந்து நம்ம கூட இரண்டு மாணவிகள் இன்னைக்கு நம்ம ரேடியோ ஸ்டேஷன்ல இருக்காங்க. வணக்கம். உங்க பேர் என்ன?
3: பிரியங்கா.
0: உங்க பேர்?
3: ஐஸ்வர்யா.
0: ரொம்ப நன்றி எங்க கூட இங்க வந்ததுக்கு. இந்த குரூப் டிஸ்கஷன்ல நீங்களும் வந்து ஒரு பாட்டா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க போன் எடுத்து கால் பண்ணுங்க 6512133 6512133333.
4: Love is louder.
5: Louder.
4: Love is louder.
6: Love is louder than sexism.
4: Indifference.
6: Than hatred.
4: Love is louder than homophobia.
6: Threats.
7: Bigotry.
6: Doubt.
7: Love is louder.
8: Love is louder.
6: Is louder.
9: Love is louder than bullying.
10: Than bullying.
6: Than bullying.
11: Love is louder than anything.
6: Than anything.
12: Than anything.
0: முதல்ல வந்து நான் வந்து பெற்றோர்கள் சார்பாக உங்ககிட்ட கேட்குறேன் மேம். எனக்கு வந்து ஒரு பர்சனல் க்வெஸ்சன் என்னன்னா வந்து காதல்ன்றது வந்து ஒரு இயல்பான விஷயம் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறோம். ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கோ 14-15 வயசு ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஹார்மோனல் இதே வந்து காதல் அப்படின்ற அவங்க வந்து அது காதல்னு தெரிஞ்சு பண்ணுறாங்களோ இல்லாட்டி இன்ஃபாக்சுவேஷன் அது அறியாமல் பண்ணுற ஒரு விஷயம்தான். ஆனால் வந்து பெற்றோர்களுக்கு வந்து அந்த விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சு உடனே வந்து அவங்க வந்து ரொம்ப அப்நார்மலாக ரியாக்ட் பண்ணுறாங்க. அதாவது அந்த குழந்தைய வந்து ஏன் இப்படி பண்ற, நீ இப்படி பண்றது தப்பு, நம்ம குடும்பத்துல வந்து இதெல்லாம் நடக்க கூடாது, உன் சமுதாயம் வந்து உன்னை எப்படி பார்க்கும், இது நல்ல பொண்ணு கடையாளமா அப்படி இப்படின்னு ஒரு அந்த அந்த பொண்ணை வந்து அந்த பொண்ணையோ பையனையோ ரொம்ப புண்படுத்துறாங்க. இந்த மாதிரி செய்யறது வந்து ஒரு நல்ல விஷயமா? அதை நீங்க சொல்றத வந்து ஒரு மென்மையான விஷய மென்மையான முறையில சொல்லலாம்ல, ஏன் இந்த மாதிரி நீங்க நடந்துக்கிறீங்க?
2: ரொம்ப சரியாக தான் நீங்கள் சொன்னீங்க. ஆக்சுவலாக பெற்றோர்கள் தரப்பில் வந்து நீங்கள் கேள்வி கேட்டிருக்கீங்க ஏன் வந்து காதல் அப்படின்னோடனே பெற்றோர்கள் அதிகமாக ரியாக்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னு. இது வந்து காதல் அப்படிங்கிறது வந்து ஒரு இயல்பான ஒரு விஷயந்தான். அது வந்து இன்னைக்கு நேற்றுக்கு வந்தது கிடையாது. எப்போ மனித குலம் உருவாகி நாகரிகம் வர ஆரம்பிச்சுதோ அப்பயே வந்து காதல் வந்து இருந்துட்டு இருந்தது. ஏன் நீங்கள் நம்ம புராணங்களில் இதிகாசங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க வள்ளிக்கும் முருகனுக்கும் நடந்தது கூட ஒரு காதல் திருமணம்னு சொல்லுங்க. பண்றோம். அது மட்டும் சங்க காலத்துல நீங்க பாத்தீங்கன்னாக்க ரெண்டு மனமும் இணைஞ்சிடுச்சுன்னா அவங்க வந்து ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முறைகள் இருக்கு அப்படின்னு நம்ம சங்க இலக்கியங்கள் சொல்லிருக்கு. செம்பலம் பெயர்ந்த நீர்ப்புலம் போல் இருமணம் கலந்ததுவே அப்படின்னு ஒரு பாட்டே கூட இருக்கு ஆக்சுவலா. அதனால வந்து நிறைய வந்து திருமணங்கள் வந்து நம்ம வந்து கோவலன் மாதவி காலத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னாக்க கண்ணகிக்கும் கோவலனுக்கும் வந்து இயல்பான ஒரு திருமணம். அதே மாதிரி மாதவி வந்து கோவலனை வந்து காதல் மனைவியா தான் அங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது காதல் அப்படிங்கறது ஒரு இயல்பான ஒரு விஷயம்தான். ஆனால் அந்த காதல் அப்படிங்கிறது எந்த வயதுல வருது, எப்படி வருது, எதை சார்ந்து வருது அப்படிங்கும் போதுதான் பெற்றோர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கவலையா உண்டாக்குது. இன்னைக்கு தேதியில வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த காலத்துல வந்து ஒரு பெற்றோர்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்க இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது கிடையாது. ஒன்றும் ரெண்டுமா இன்சிடென்ட் அங்க இருந்தா கூட நம்ம முன்னோர்களுடைய முறைப்படி நீங்க பாத்தீங்கன்னாக்க ரொம்ப கிளெவரா அவங்களுக்கு வந்து அந்த 15-14 இயர்ஸ்ல வந்து இயல்பா வர ஒரு ஹார்மோனல் சேஞ்ச், ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணுடைய துணையும் ஆணுக்கு ஒரு பெண்ணோட துணையும் தேவை வாழ்க்கை எதிர்கொள்றதுக்கு அப்படிங்கறதுனால தான் 15-16 வயதுக்கு மேல வந்து திருமணம் பண்ணாம இருக்கிறதே கிடையாது. நம்மளுடைய ஒரு 3 தலைமுறைக்கு நீங்க முன்னாடி பாத்தீங்கன்னாக்க 15, 16, 17 வயதுக்குள்ள பெண்களுக்கு திருமணம் பண்ணிடுவாங்க. மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்க 18 வயது ஆண்களுக்குள்ள அதுக்கப்புறம் பெண்களுக்கு வந்து விடுதலை, பெண் விடுதலை, பெண்களும் படிக்கணும் இப்படிங்கிற மாற்றங்கள் வரும்போது, சமுதாய மாற்றங்கள் வரும்போது சட்டம் வர வந்தது. எப்போ எப்படின்னாக்க பெண்ணுக்கு வந்து திருமண வயது வந்து 18 அப்படின்னு. ஆமா, உடல் ரீதியா வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து திருமணம் 18 வயது ஆனா கூட 21 வயதுக்கு அப்புறம் தான் அவள் குழந்தைக்கு வந்து பெறறதுக்கு வந்து உடல் ரீதியா அவ தகுதியாரு, அவ மனமும் வந்து மெச்சூர் ஆகுது, அப்பதான் அவளால வாழ்க்கையை லீட் பண்ண முடியும் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு இருக்கு, அதனால அந்த சட்டம் வந்தது. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னாக்க பல பெண்கள் வந்து படிக்கிறதுக்கு ஆர்வம் காட்டினாங்க, சமுதாயத்துல நிறைய படிக்கவும் படிச்சாங்க. ஸோ இவங்க படிச்சு முடிக்கும் போது ஒரு 27, 28 இல்ல 25 வயது ஆயிடும் போது அவங்களுக்கு நல்ல மெச்சூரிட்டி வந்துடுச்சு. ஸோ தன்னுடைய வாழ்க்கை துணையை வந்து தேர்ந்தெடுக்கிற தைரியமும் மெச்சூரிட்டியும் அவங்களுக்கு எக்ஸ்போஷரும் இருந்தது. அதனால வந்து பெரிய எதிர்ப்பு வந்து அந்த துணை அவங்க எடுத்திருக்கிற துணை வந்து சரியான முடிவா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை பெற்றோர்களுக்கு இருந்தது. ஒன்னு ரெண்டு காரணங்கள் உளவியலாளரும் இருக்காங்க. ஒரு பெண்ணை பெற்றவர்களோ பையனை பெற்றவர்களோ ஸ்கூல் யூனிஃபார்மோட இருக்காங்க, ரொம்ப வேதனையா இருக்கு. எங்க வந்து எனக்கு தெரியும் நிறைய ஸ்கூல்ஸ்ல வந்து என்னோட பொண்ணு படிக்கிற ஸ்கூல்ல நான் சொல்றேன், வந்து 2வது ஸ்கூல்ல அவங்க டீச்சர் சொல்லிட்டே இருப்பாங்க, இது வந்து முந்தையெல்லாம் பாத்தீங்கன்னாக்க இப்ப வந்து ஒரு புது ட்ரெண்ட் கிளம்பி இருக்கு, இது நான் சொல்றது வந்து ஒரு 2 இயர்ஸ் பேக்கே. மேம், இன்னைக்கு ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் என்னன்னா ஒரு குழந்தை வந்து சொல்லும், மேம் இந்த பையன் என்னை பார்த்து ஒரு கெட்ட வார்த்தை சொல்லிட்டான் அப்படிங்கும், பேட் வேர்ட், ஹி யூஸ்ட் அ பேட் வேர்ட், என்னன்னு கேட்டா ஐ லவ் யூ சொன்னா அப்படின்னு. இந்த குழந்தைக்கு ஐ லவ் யூனா என்ன தெரியும்? ஆனா எல்லா குழந்தையும் இது ஒரு மேனியாவாயிடுச்சு. அதாவது வந்து ஒரு லவ் பண்ணணும், அது வந்து அதேனா மீடியால பாக்குற இன்ஃபுளுயன்ஸ், எங்க அவங்களை பாக்குற அவங்களை சுத்தி இருக்கிற பிளாட்ல இருக்கிற அக்காக்கள், அண்ணன்கள், அவங்க கசின்ஸ் எல்லாம் வந்து என்னன்னா அவன் அவளை லவ் பண்ணான், இவன் அவளை லவ் பண்ணான், லவ் மேரேஜ், அது வந்து ஒரு சர்வ சாதாரணமான ஒரு விஷயம் ஆயிட்டதுனால குழந்தைங்களுக்கு காதல்னா என்னன்னே தெரியாம அவங்க வந்து காதல் வலையில, அது வந்து காதல்ங்கிற பொருளே தெரியாம அது ஏதோ ஒரு பொருளை அடையணும் மாதிரி, நான் வந்து ஃபாரினுக்கு போற மாதிரி, நான் வந்து ஒரு காரை வாங்கணுங்கிற மாதிரி, நான் இந்த கோர்ஸை படிக்கணுங்கிற மாதிரி குழந்தைங்களோட மைண்ட்ல ஓகே காதலிக்கணும் போல இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கணும் போல இருக்கு, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கணுங்கிற இது அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் உருவாக்கப்பட்டு விட்டது சொசைட்டில. அப்போ அது என்ன ஏஜ்ல வருது? அது 6வதுல வருதா, 8வதுல வருதா, 10வதுல வருதா, 12வதுல வருதா? அப்படி இருக்கும் பட்சத்துல ஒண்ணுமே தெரியாம அந்த பொண்ணு சின்ன படப்படுவாளோ, ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், ஆண் காதல் வலையில விழுந்தா கூட அவனோட படிப்பு, 10th படிக்கிற பையன் வந்து நீங்க வந்து ஒரு பொண்ணை கூட்டிட்டு வெளியில எங்கேயோ போயிட்டாங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட் தேடி அவங்க ரெண்டு பேரையும் திருப்பி ஸ்கூல்ல கொண்டு வந்து விட்டுருக்காங்க. பேரண்ட்ஸ் கூட யோசிச்சு பாருங்க, 10வது படிக்கிற மாணவியை கூட்டிட்டு வெளியில ஓடிட்டாங்க. சினிமால வேணா அலைகள் ஓய்வதில்லை மாதிரி படத்துல வந்து ஒரு மாசுக்காக எடுக்கப்பட்ட படமா இருக்கலாம், ஆனா அந்த பொண்ணை வந்து இன்னைக்கு சமுதாயம் ரொம்ப மோசமா இருக்கு. அந்த பொண்ணு அந்த பையனை அடிச்சு போட்டுட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் எங்கேயாவது விக்கிறதுக்கு கூட இன்னைக்கு காத்திருக்காங்க, ரெடியா இருக்காங்க. அந்த பையனால என்ன பண்ண முடியும்? அந்த பையனுக்கு ஒண்ணுமே லாஸ் கிடையாது. அப்ப பெண்ணை பெற்ற அந்த பெண் படப்போரிய அந்த இதை வந்து ஒரு பெற்றோருக்கு இருக்கிற வழி வேற யாருக்கு இருக்க முடியும்? சோ எங்க தன் குழந்தை எங்கேயாவது தன் வாழ்க்கை போயிட போகுதோங்கிற அதி பயத்திலாலையும் அதனாலதான் அவங்க வந்து ரியாக்ட் பண்றாங்க. அது ரைட்டுன்னு நான் சொல்ல வரல, அவங்களை ஹேண்டில் பண்ண தெரியல. அந்த மாதிரி அதிகமான ட்ரெண்ட் இருந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு. நீங்க நீங்க பாத்தீங்கன்னாக்க என் பொண்ணு வந்து கேப்பா, என் ஃப்ரெண்ட் வந்து மானசா வந்து திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போட்டா அப்படின்னா என்னன்னு கேட்டா என்னாச்சு ஏதாவது ஒரு அப்படின்னா ஒன்னும் இல்ல, கார்த்திக்ங்கிற ஒரு பையன் வந்து அவளை பார்த்து ஐ லவ் யூ சொல்லிட்டானா அப்படின்னு நான் வந்து சொன்னேன். என்னது இது, என்ன படிக்கிறீங்க? அப்புறம் நாங்க பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன இப்படி ரெண்டு பேரும் எல்லாம் பேசிக்கிறாங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட்லங்கும் போது உங்களுக்கு என்னன்னு தெரியல, டிவியை பாக்குறாங்க அதனால. நான் அப்புறம் அவள்கிட்ட சொன்னேன், எஜுகேட் பண்ணேன், லவ் அப்படிங்கறது என்ன, நேசிக்கிறது. நீ ஐ லவ் இந்தியான்னு நீங்க வந்து இண்டிபெண்டன்ஸ் டேல கலர் பண்ணி எழுதுறீங்க. ஐ லவ் மை மதர், ஐ லவ் மை டேடி, ஐ லவ் மை பிரதர், அந்த மாதிரி காதல்ங்கிறது ஒரு நேசிப்பு அவ்வளவுதான். இது வந்து நீ யூ லவ் யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றீங்க, அதனால இது வந்து உங்களுக்குள்ள வந்து ஒரு அன்பு செலுத்துறது அதுதான். அதனால அது வந்து ஒரு தப்பான விஷயம் கிடையாது, அதை பத்தி நீங்க இப்ப யோசிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அதுக்கு அதெல்லாம் நீங்க வந்து ஒரு சாதாரண ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு ஃப்ரெண்டை நீங்க நேசிக்கிறது இல்லையா, ஒரு கண்ட்ரியை நேசிக்கிறது இல்லையா, அந்த மாதிரி தான். உடனே அவ போய் சொன்ன உடனே அந்த இன்னொரு பொண்ணு சொல்லியிருக்கா, வீட்டுல இருக்கிறவங்களை நேசிக்கிறது அன்பு, அன்னோன் பர்சனை நேசிக்கிறது தான் காதல் அப்படின்னு அவ திருப்பி டெபினிஷன் கொடுத்து விட்டுருக்கா செகண்ட் ஸ்டாண்டர்ட் பொண்ணு. அப்ப அவங்களுடைய மெச்சூரிட்டி லெவல் எவ்வளவு மோசமா இருக்கு, மோசம் இல்ல அவ்வளவு அவங்க இன்ஃபுளுயன்ஸ் ஆகப்பட்டிருக்காங்க மீடியால. அப்போ குழம்பி போறாங்க பெற்றோர்கள், என்ன பண்றதுன்னு தெரியல. இவங்களுக்கு புரியாத ரெண்டு கட்டாம் வயசுல இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. எயித்து நைன்த்து டென்த்துல வந்து உருவாகிற காதல்களை எப்படி சொல்லி வைக்க புரிய வைக்கிறது இல்லை. ஒன் ஸ்டேஜ்ல அவங்க வந்து பெற்றோர்களை எதிரியா பாக்குற போது பெற்றோர்கள் ரஃபா ஹேண்டில் பண்றாங்க. இதே காலேஜ் முடிச்சு வேலைக்கு போகும்போது ஒரு பெண் காதல விழுந்திருக்காங்கன்னா கூப்பிட்டு வச்சு உட்காந்து பேசினா அந்த பொண்ணுக்கு புரியும் இந்த மாதிரி பாசிட்டிவ் இருக்கு, இந்த மாதிரி நெகட்டிவ் இருக்கு, நீ இனிமே இது உன் வாழ்க்கை, நீ டிசைட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மெச்சூரிட்டி அந்த பொண்ணுக்கு இருக்கும்போது அந்த தாயாரோ தந்தையாரோ கூப்பிட்டு கவுன்சிலிங் கொடுக்க முடியும். ஒண்ணுமே தெரியாம களிமண்ணா இருக்கிற 8வதுலயும் 10வதுலயும் 12வதுலயும் நீங்க அடைச்சுதான் வைக்க முடியும், வேற என்ன பண்ண முடியும் பெற்றோர்கள் தரப்புல.
1: கண்டிப்பா ரொம்ப நல்லா பேசுனீங்க மேம். ஆசிரியர் சார்பா நான் உங்ககிட்ட கேக்குறேன் மேம் ஒரே ஒரு விஷயம். இப்ப வந்து மேம் சொன்னாங்க இந்த மாதிரி வந்து வீட்டுல வந்து பெற்றோர்கள் வந்து கண்டிக்கிறாங்க இஃப் த கேர்ள் ஆர் த கை ஃபால்ஸ் இன் லவ். ஆனா வந்து ஸ்கூல் இல்லாட்டி காலேஜ் பாத்தீங்கன்னா அதுதான் வந்து அதிகபட்சமா குழந்தைங்க வந்து ஸ்பெண்ட் பண்ற டைமே வந்து ஸ்கூல் இல்லாட்டி காலேஜா தான். அங்க வந்து என்னதான் நம்ம நாடு வந்து முன்னேறி இருக்கு அப்படி இப்படின்னு சொல்றோமே தவிர செக்ஸ் எஜுகேஷன் பத்தி நம்ம எவ்வளவு அந்த குழந்தைக்கு வந்து இது பண்றோமோ இன்ஸ்டால் பண்றோமோ அதே மாதிரியே லவ் எஜுகேஷன் அப்படின்னு ஒன்னு கொண்டு வந்து நீங்க வந்து வை கான்ட் யூ எக்ஸ்பிளைன் த டிஃபரன்ஸ் பிட்வீன் லவ் அண்ட் லஸ்ட்? ஏன் நீங்க வந்து அதை ஆசிரியரா நீங்க ஏன் அதை வந்து எடுத்து அதை பண்ண மாட்டேங்கிறீங்க?
3: இது ஒரு தனி சாப்டராகவோ ஒரு தனி பாடத்திட்டமாகவோ எல்லாம் கொடுக்க முடியாதுடாமா. இது வந்து டீச்சரோட ரோல் எப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு காமனாக பார்க்கணும். பாய் ஸ்டூடெண்ட், கேர்ள் ஸ்டூடெண்ட் பார்க்கக்கூடாது. ஹெல்தி ரிலேஷன்ஷிப் வர்ற மாதிரி உள்ள கிளாஸ் என்வாயர்மெண்டல் வச்சுக்கணும். கோ எஜுகேஷன் பேரில் வந்து இன்றைக்கி நிறைய ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி அவுட் சைட் சென்னை ஒரு வில்லேஜஸ்லேயோ ஒரு டவுன்லேயோ பார்த்தீங்கன்னா பேருக்கு தான் கோ எஜுகேஷனே தவிர ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற ஒரு அட்மாஸ்பியரே யாரும் கிரியேட் பண்ணுறது கிடையாது. அது ஒரு பெரிய ட்ராபேக். ஒன்று ஸ்கூல் ஒன்று எஜுகேஷன் ஸ்கூல் இப்போ என்ன கேர்ள்ஸ் ஸ்கூல் பாய்ஸ் ஸ்கூல்னு தனியாக நடத்த ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும், இல்லை கோ எஜுகேஷன் ஒன்று வைக்கிறாங்கன்னு அவங்க ரெண்டு பேரையும் வித்தியாசப்படுத்தாமல் ஒரு டீச்சர் கிளாஸ்ல இருக்கிற டீச்சரோ ஸ்கூல்ஸ்ல உள்ள மத்த டீச்சரோ ஒரு பாயோ ஒரு கேர்ளையோ டிஃபரன்ஷியேட் பண்ணாம எல்லாருமே குழந்தைங்க சேர்ந்து விளையாடுறதுல இருந்து ஒரு ஹோம்வொர்க்க சேர்ந்து பண்றதுல இருந்து ஒரு டுகெதரா ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு போகணும். சோ இது தனியா வந்து நம்ம பாடத்துல வந்து தனியா சொல்லி நீங்களே பாத்திருப்பீங்க. ஒரு 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் இருக்கப்ப பயாலஜி லெசன்ல சில யூனிட் எல்லாம் வரப்ப பாத்தீங்கன்னா பசங்களோட மூஞ்செல்லாம் சின்ன கேர்ள்ஸோட மூஞ்செல்லாம் டிஃபரெண்டா இருக்கும், பாய்ஸ் எல்லாம் போல்டா பாப்பாங்க போர்ட ரைட். அண்ட் டீச்சரும் ஹேண்டில் பண்ற டீச்சர் எவ்வளவு எஃபிஷியன்டா பிளஸ் ஒன் பிளஸ் உள்ள பயாலஜி ஹேண்டில் பண்றாங்கன்னு சொல்ல முடியாது ரைட். அவங்களுக்கே அந்த குழப்பங்கள் இருக்கும். அதெல்லாம் இல்லாம இட் இஸ் அகாடமிக்ஸ், இது ஒரு பாடத்திட்டம், இது வந்து சயின்டிபிக்கா வந்து இட் இஸ் இட்ஸ் யூஸ்ஃபுல். இட் ஷுட் அந்த லாங்குவேஜ் அந்த தி வே இன் விச் தி டீச்சர் டேக்ஸ் இட் டு தி ஸ்டூடண்ட்ஸ் வந்து மேக்ஸ் எ லாட் ஆஃப் டிஃபரன்ஸ்.
1: அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா
3: இப்போ வந்து காலேஜஸ் நீங்க சொல்ற மாதிரி ப்ரொஃபஷனல் காலேஜஸ்லயே நான் என்ன ஃபீல் பண்றேன்னு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வச்சு நடத்துறவங்களுக்கு தே டோன்ட் ஹேவ் அ ப்ராப்பர் கைடன்ஸ், அதாவது தே டோன்ட் ஹேவ் அன் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்களோட அவங்களோட பேட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தேர் ஆன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் விச் இஸ் வெரி வெரி ராங். ப்ரொஃபஷனல் காலேஜஸ் தனியாக காலேஜ் வைக்க முடியாது, சேர்த்து தான் காலேஜ் வைக்க முடியும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு இல்லையா. ஸோ இவங்களுக்கு ஒரு தனியாக மாடிப்படி, அவங்களுக்கு ஒரு தனியாக மாடிப்படி பேசக்கூடாது அப்படின்னு யூ வென்எவர் யூ வீட்லேயே ஆகட்டும் இதை பண்ணக்கூடாதுன்னா தான் எல்லாருக்குமே பண்ணணும்னு தோணும், வித் ஒரு ஸ்மால் ஒரு பிக்கோ கரெக்டா. ஸோ அதனால இட் இஸ் ஐ ஃபீல் த சிஸ்டம் இட் செல்ஃப் இஸ் அ ஃபால்ட், இந்த வே வி ஹாவ் டு ஹேண்டில் வந்து இட் இஸ் ஃபால்ட். அதுக்கு வந்து நம்ம பாடத்திட்டங்கள் சொல்லியோ ஒரு செக்ஸ் எஜுகேஷன் யூனிட் நடத்தியோ பிரயோஜனம் இல்லை. ஓவராலாக டீச்சிங்கோட வந்து ரோல் ரோல் ஆஃப் அ டீச்சரை வந்து கரெக்டாக கிளாரிஃபை பண்ணும்.
1: ஸோ மேம் என்ன சொல்ல வராங்கன்னா வந்து ஆண் பெண் அப்படின்னு ரெண்டு பேரையும் வந்து பிரித்து பார்க்கக்கூடாது, ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஒரு கிளாஸ் ரூமில் இருக்கிறது, அப்பதான் வந்து ரெண்டு பேருமே
3: வித்தியாசம் இல்லாமல் பழக வைக்கணும். பக்கத்து பக்கத்தில் உட்கார வைக்கலாம், ஒரு ஒரு பாய் ஒரு கேர்ள் ஒரு பாய் ஒரு கிறிஸ்டின் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும், தேர் பி நோ டிவைட் பிட்வீன் தென்.
2: பயாலஜியில வந்து ஒரு சந்தேகம் இருக்கும் போது ஒரு குழந்தைக்கு வந்து எல்லா விஷயத்தையும் புதுசா பாக்குறாங்க, ஒரு காரை பத்தி வந்ததுன்னா அது என்னன்னு கேக்குறாங்க, நம்மளால பதில் சொல்லும். அப்படிதான் அவங்க அனாட்டமியையும் பார்க்கும் போது சரியா சொல்ல தவறிட்டோம்னா பீன் குழப்பங்களும் பிரச்சனைகளும் ஒரு ஒரு ஆசிரியரா உங்களுக்கு வந்து சொல்றதுக்கே கஷ்டமா இருக்குன்னா அங்க வந்து
3: கஷ்டப்பட வேண்டாம். ஆசிரியர் வந்து கஷ்டப்படக்கூடாது, அதை வந்து ஒரு சயின்டிபிக்கா ஒரு சாப்டரா பார்க்கணும், பயாலஜிக்கல் ப்ராசஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். நீங்க வெளிநாட்டை பத்தி நிறைய காப்பி பண்றீங்க, வெளிநாட்டில் பாத்தீங்கன்னா ஒரு டெலிவரி ப்ராசஸ் வந்து ஈவன் a man is involved, a man will know how to go ahead with pregnancy. அந்த டிஃபரன்ஸ வந்து நீங்க நல்லதை மட்டும் இதை மட்டும் எடுத்துக்க கூடாது, எல்லா ஒரு ஹோல் பெர்ஸ்பெக்டிவ்ல அதை பார்க்க தெரிஞ்சு
2: ஒரு ஹார்மோனல் சேஞ்ச்னால வர்ற ஒரு
3: அழகா.
2: அதே மாதிரி இங்க பெற்றோர்களுக்கும் வந்து அந்த ரோல் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? பெற்றோர்கள் எங்க சொல்லி தவறிடுறாங்க,
3: மறக்க கூடாது. வீட்டிலேயே வந்து பொம்பளை பசங்களுக்கும் ஆம்பளை பசங்களும் வீட்டுல வளர்க்கறப்ப வந்து அந்த டிஃபரன்ஸ் வந்து மறைச்சு ஒரு சீக்ரெட்டா பண்ணக்கூடாது. இது பயாலஜிக்கலா வர்றதுதான், உனக்கும் இருக்கு, உனக்கு வர்றது ஆம்பளை பிள்ளைங்களுக்கும் தே கோ த்ரூ த சேம் ப்ராசஸ் பியூபர்ட்டி ப்ராசஸ், பொம்பளை பசங்களுக்கு மட்டும் இல்ல ஆம்பளை பசங்களுக்கும் இருக்கு, தே கோ த்ரூ இட். சோ உனக்கும் இருக்கு, உனக்கு டிஃபரெண்ட், உங்க அக்காவுக்கு டிஃபரெண்ட், உங்க தங்கச்சிக்கு டிஃபரன்ஸ், அந்த டிஃபரன்ஸ் வந்து அழகா சொல்ல தெரியும். பட் அதுக்கு அதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு மேம். ஃபேமிலி நாங்க சமூகவியல பாத்தீங்கன்னா அது வந்து தேர்ஸ் எ லா, ரொம்ப பெரிய விஷயங்கள் அதெல்லாம். சோ ஒரு ஸ்மால் ஃபோரத்துல நம்ம அதை
2: பேச முடியாது, ஆனா ஒரு பெற்றோர்களா வந்து அதை வந்து கரெக்டா அந்த சமயத்துல அவங்களுக்கு சொல்ல தவறிட்டா அங்க எங்க அதை வந்து அதை பத்தின ஆராய்ச்சி வந்து அவங்க வந்து வேண்டாம். எங்க பத்திரிகைகள் என்ன சொல்லுது, தொலைக்காட்சி என்ன சொல்லுது, ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னு அந்த கேள்வியை வேற யார்கிட்டயோ விடை தேட போகும்போது தேவையில்லாத வீண் குழப்பங்களுக்கு இருப்பாங்க. சோ அப்ப பெற்றோர்களா அவங்களுக்கும் கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ற கெட்ஸும் இருக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும்.
3: தப்பு இல்ல, தப்பு நம்ம உடம்புல உள்ள ஒரு மாற்றங்கள் அது வந்து எல்லாருக்கும் தெரியணும், அவ்வளவுதான். சொல்ற விதத்தை அழகா சொல்ல தெரியணும்.
1: ஷூர். ஸோ ரொம்ப நல்லா பேசுனீங்க. அடுத்தபடியா மாணவிகள் நான் உங்ககிட்ட வரேன், உங்களுக்கு வந்து இந்த டீனேஜ் பருவத்துல லவ்னா வந்து என்ன, உங்களுக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ன புரிதல் இருக்கு உங்களுக்கு அதை பத்தி, எதுக்கு நீங்க வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? அன்னைக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்கேன், ஒரு பொண்ணு வந்து அழுதுட்டு இருக்கா, எதுக்குன்னு கேட்டா வந்து எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னு அழுதுட்டு இருக்கா. இது வந்து ரொம்ப இந்த ஏஜ்ல வந்து ரொம்ப ஸ்டூப்பிடா இருக்கு. கண்டிப்பா அவ்வளோ கேவி கேவி அழுதுட்டு இருக்கா, எதுக்குன்னா எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லை. இது கிளாஸ்ல நடந்த ஒரு உண்மையான சம்பவம். இதுக்கு இதை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க, எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இந்த டீனேஜ் பருவத்தில், அதாவது ஒரு படிக்கிற பருவத்தில் எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்?
5: இப்போ வந்து லவ்வுக்கு பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் எப்படி அகேன்ஸ்டா இருக்காங்கன்னு காமனா நீங்க சொல்றீங்க, அது வந்து சொசைட்டி ப்ரெஷர் அப்படின்னா நீங்க சொல்றீங்களோ அதே மாதிரி தான் வந்து காலேஜ் என்வாயர்மெண்ட்டும் சரி ஸ்கூல் என்வாயர்மெண்ட்டும் சரி அதே மாதிரி ஒரு ப்ரெஷர் தான். ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல்ல பியர் ப்ரெஷர், அதாவது அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு எனக்கு இல்லையே அப்படின்ற ஒரு அந்த ஒரு ஒரு பிரச்சனை தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல்ல.
1: சோ இது நீங்க என்ன சொல்றீங்கன்னா அது ஒரு பந்தா சிம்பிள் மாதிரி ஆயிடுச்சு,
5: அந்த மாதிரி ஒரு நிலைமையாயிருச்சு. முதல்ல இன்ட்ரோடக்ஷன்லயே சொன்ன மாதிரி லவ் உண்மையாலே லவ்ன்றது வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி நடக்கிற விஷயம் இல்லை, இட் ஹேப்பன்ஸ் நேச்சுரலி. அது வந்து நிறைய கேசஸ்ல வந்து பேரண்ட்ஸ் கிட்ட போயிட்டு 90% வந்து பேரண்ட்ஸ் கிட்டயோ இல்ல டீச்சர்ஸ் கிட்டயோ போய் பேச மாட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க என்ன பண்றாங்க, அதுக்கு ஒன்னும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்பாங்க, அப்படி இல்ல படத்துல என்ன சொல்யூஷன் வந்திருக்கோ அது பிரகாரம். இப்ப நான் ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணை பிடிச்சிருச்சுன்னா ஒரு நாலு படம் பார்ப்பான், நாலு படத்துல எப்படி ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்ப்பான். இது நாலுல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுவான். அடுத்து காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ வந்து ஃப்ரெண்ட் கிட்ட கேட்பான், மச்சான் என்ன பண்றதுடா அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணா. இப்படி ஆயிடுச்சு சொசைட்டி. ஒரு ஒரு மெயின் ப்ராப்ளம் என்னடா, இந்த ஜெனரேஷன் கேப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அவங்க டீச்சர்ஸ்க்கும் இல்ல அவங்க பேரண்ட்ஸ்க்கும் இருக்க ஜெனரேஷன் கேப்னால கம்ஃபர்டபுளா அவங்களால பேச முடியல பேரண்ட்ஸ் கிட்ட. நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் போய் எந்த பேரண்ட் கிட்ட சொன்னாலும் யாரும் வந்து அவ்வளவு ஈஸியா எடுத்துக்க போறது இல்ல. மேபி பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் அதை கொஞ்சம் ஈஸியா எடுத்துக்கிட்டு உட்கார்ந்து பேசி புரிய வச்சு
1: ஹேண்டில் பண்ண தெரியும்.
5: ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருந்தா மேபி அந்த பையன் வந்து ஓகே புரிஞ்சிரு, அவனுக்கு புரியற கெபாசிட்டி வரும். அது தெரியாதனால பசங்க போவே மாட்டேங்கிறாங்க.
1: பொம்மை இருக்குன்னு ஒரு குழந்தை வந்து இன்னொரு குழந்தைய பார்த்து வந்து எனக்கு இந்த பொம்மை வேணும்னு கேட்குற மாதிரி இவங்க வந்து இந்த பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு எனக்கும் பாய் ஃப்ரெண்ட் இருக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்கு. சரி மேம், ஸோ இதை உளவியல் ரீதியாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இந்த நிகழ்ச்சி எங்கே போகிறோம்? நான் உங்கள் ஆர்ஜே அம்ரிதா.

0: வணக்கம் நேயர்களே, இதே மோபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே அம்ருதா. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி எங்கே போகிறோம், ரொம்பவே வந்து விறுவிறுப்பா போயிட்டு இருக்க நிகழ்ச்சி. எல்லா பக்கத்துலேருந்தும் அவங்களோட இதை சொல்லிட்டு இருக்காங்க, கருத்துக்களை. இப்ப வந்து உளவியல் ரீதியா வந்து நம்ம வந்து கேட்க போறோம் லலிதா மேம் கிட்ட. மேம், நீங்க சொல்லுங்க மேம், இவங்கெல்லாம் பேசுனத வந்து நீங்க கேட்டீங்க. மாணவிகள் என்ன சொல்றாங்கன்னா வந்து எல்லாருக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, எனக்கும் வேணும் அப்படின்னு. மேம் என்ன சொல்றாங்கன்னா வந்து மெயின் டிஃபரன்சியேஷன் ஸ்கூல் காலேஜஸ்ல இருந்தே வந்து பசங்க பொண்ணுங்கன்னு பிரிச்சு பிரிச்சு பாக்குறதுனால பையனுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறியோ அதே மாதிரி நீ பொண்ணுக்கும் கொடு, அதையே நீங்க ஃபெயில் பண்றீங்க அப்படின்னு பேரண்ட்ஸ் சார்பா வந்து அருணா மேம் என்ன சொன்னாங்கன்னு நீங்க கேட்டிருப்பீங்க. இது வந்து பெற்றவங்களுக்கு இருக்கிற ஒரு சாதாரணமான ஒரு இது, பயம் அப்படின்னு தான் சொல்றாங்க. சோ இதை பத்தி நீங்க என்ன மேம் சொல்றீங்க, இதெல்லாம் அவங்க எப்படி ஓவர் கம் பண்ண முடியும்?
1: ஆமா, இது வந்து ரொம்ப காமன் டாபிக் இன்னைக்கு. லவ்ங்கிறது இப்போ எங்க பார்த்தாலும் இட்ஸ் இன் தி ஏர் அப்படின்னு சொல்லலாம். லவ் இஸ் இன் தி ஏர் பார்த்தீங்கன்னா, சின்ன இப்போ வந்து ஸ்கூல் டைம்லேருந்தே ஆரம்பிச்சிடுறாங்க லவ்னு. அதுக்கு வந்து மீனிங் என்னன்னே தெரியாத வயசில், இட்ஸ் அ ஹார்மோனல் திங் பார்த்தீங்கன்னா. 13-14 வந்து பசங்க, நான் வந்து இந்த பையன் நான் லவ் பண்ணுறேன், இவன் வந்து என்னோட க்ரஷ் அப்படின்லாம் சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ க்ரஷ் அண்ட் அ லவ்? க்ரஷ்னா என்ன? இட்ஸ் அன் இன்ஃபேச்சுவேஷன் டுவர்ட்ஸ் the opposite.
0: Now first neenga vandu engalukku vandu infatuation love appdin rendathukku irukra difference vandu neenga vandu sollanum.
1: Infatuation gerdhu it's a physical attraction, it's a hormonal thing which happens between a boy and a girl. அந்த வயசுக்கே உரிய ஒரு இது, ஒரு ஈர்ப்பு, ஒரு அந்த ஆப்போசிட் செக்ஸ் மேல இருக்கிற ஈர்ப்பு. அது அவங்க என்னென்ன ராங்கா அவங்க பெர்சீவ் பண்றாங்க, அவங்க நினைச்சுக்கிறாங்க இது லவ் அப்படிங்கறது. லவ் நினைச்சுக்கிட்டு அவங்க என்ன வந்து அவங்களுக்குள்ளே ஒரு ஆசையை வளர்த்துக்கிட்டு, பிளஸ் அந்த பியர் குரூப் அவங்களே என்ன சொல்றாங்க, ஓ நீ ரொம்ப நல்லா இருக்க, அந்த பையன் உனக்கு நல்லா சூட் ஆவான் அப்படின்னு. ஒரு 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற என் கிளாஸ், ஐ மீன் நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து என் ஃபேமிலியில இருந்தே சொல்றேன். என் டாட்டர் இப்போ வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், ஷீ இஸ் அ வெரி இன்னசென்ட் கேர்ள், அவளுக்கு இந்த லவ் இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லை. பட் என்ன சொல்றா, அவ ஃப்ரெண்ட்ஸே வந்து அவகிட்ட வந்து சொல்றாங்க, நீ வந்து யூ ஆர் குட் லுக்கிங், தட் பாய் இஸ் லுக்கிங் அட் யூ, ஒன்னு சைக்கிள் அடிக்கிறான் உன்ன, நீ வந்து அவனை ரெஸ்பாண்ட் பண்ணு, நீ அவங்ககிட்ட போய் பேசு, ப்ரப்போஸ் பண்ணு, அப்படிலாம் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப அவ வந்து நான் வந்து அவகிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகிறதுனால என்கிட்ட வந்து அவ whatever they are feeling, அவங்களுக்கு மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் கரெக்டா என்னங்கறத வந்து போய், ஏன்னா சில நிறைய பேருக்கு ஒரு இது இருக்கும், அப்ரிஹென்ஷன் இருக்கும், போய் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றதுக்கு பயப்படுவாங்க, வீட்டுல இருக்க பெரியவங்க கிட்ட இருக்க, ஏன்னா ஒரு as you said உங்களுக்கு ஒரு அந்த ஜெனரேஷன் கேப் இருக்கு. சோ அந்த கேப் எல்லாம் வந்து ஃபில் பண்ணதுக்காக நீங்க வந்து சைக்காலஜிஸ்ட் are there for this purpose. அவங்க வந்து அந்த சீக்ரெட்டிவிட்டியும் they'll maintain. So, நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு அந்த உங்களோட இது மெயின்டைன் ஆகும். யூ கேன் கோ அண்ட் டெல் தம் யுவர் ப்ராப்ளம்ஸ் ஃப்ரீலி. ஆனா அவங்க உங்களை கவுன்சில் பண்ணுவாங்க, இது கரெக்ட் இல்லாமா, இதுதான் சரி அப்படிங்கிற உங்களை வழிகாட்டுவாங்க. ஸோ அந்த டைம்லயே உங்களுக்கு இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து நீங்க தவிர்த்துடலாம். பிளஸ் காலேஜ் லெவல்ல போறப்பே நீங்க யூ வில் பி மென்டலி ப்ரிப்பேர்ட், this is not the right age to get into a relationship abdin college la neenga sonna mari girl neenga discuss panna mari students la it's become a fad to say that you know I have a boyfriend abdin or idu so adhu again it's another step from childhood towards the adolescence ku adutha stage adulthood ku nadula irukra stage inda college going students ku so ivungalukku enna naka again they want to show off. They think, you know, ஒரு பந்தா நினைச்சுக்கிறாங்க, ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தாதான் வந்து நமக்கு மதிப்பு சொசைட்டியில அப்படிங்கிறது. தட்ஸ் ஆல்சோ ராங் நோஷன். அண்ட் சம்டைம்ஸ் தே ஃபீல், யூனோ, ஒரு கொஞ்ச நாள் பழகிட்டு ஒரு பையனை பிடிக்கல அப்படின்னாக்கா தே இமீடியட்லி, யூனோ, தே சே கேர்ள்ஸாக இருக்கட்டும், இட் மேபி த அதர் வே ரவுண்ட், பையனும் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வர்றது, தட் காசஸ் ஹார்ட் பிரேக்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் அதனால லாட் ஆஃப் கிரைம்ஸ் டூ ஹேப்பன், அது மாதிரிலாம் நடக்குது. ஸோ வந்து இந்த மாதிரி இதையும் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் போத் கேன் அவாய்ட் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். ஸோ பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும், தே ஹாவ் டு கைட் த சில்ட்ரன். ஸோ இந்த படிக்கிற வயசில் நீங்கள் வந்து யூ ஹாவ் டு கான்சன்ட்ரேட் ஆன் யுர் செல்ஃப், ஸ்டாண்ட் ஆன் யுர் ஓன் லெக்ஸ், தென் பிகம் மெச்சோர், தென் யூல் நோ விச் இஸ் ரைட் ஆர் ராங், யார் கரெக்டான பார்ட்னருங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. இப்போ சூஸ் பண்ணாக்கா அது வந்து சரியாகாது, பிகாஸ் ஃபாரின் கண்ட்ரீஸில் 18-19 போய் தே சூஸ் எ லைஃப் பார்ட்னர்ஸ், தி லீவ் த பேரண்ட்ஸ் அண்ட் கோ. அவங்க போய் தனியாக இருக்காங்க, அவங்களே சம்பாதிச்சுக்கிறாங்க, தி ஸ்டாண்ட் ஆன் தேர் ஓன் லெக்ஸ். பட் நவ் யூர் லிவிங் ஆன் யுர் பேரண்ட்ஸ் மணி. இப்போ வந்து நீங்கள் செல்ஃபோனுக்கும் அதுக்கும் இதுக்கும் எல்லாத்துக்கும் உங்கள் பேரண்ட்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த சமயத்தில் போய் நீங்கள் வந்து எல்லா வெளியில் போகணுன்னா பேரண்ட்ஸ் கிட்ட மணி வேணும், பாக்கெட் மணி வேணும். எவ்ரி திங் யூ டிபெண்ட் ஆன் யுர் பேரண்ட்ஸ் அண்ட் யூ டேக் யுர் ஓன் டெசிஷன் ஓன்லி ஆன் திஸ். இந்த லவ்வை மட்டும் நீங்கள் ஓன் டெசிஷன் எடுக்கிறீங்க. ஸோ அது எந்த விதத்தில் நியாயம்? ஸோ நீங்கள் ஒரு லெவலுக்கு வந்த அப்புறம் தான் நீங்கள் வந்து உங்களோட சொந்த முடிவு எடுக்கிறதுக்கு சரி எடுக்கிறது சரின்னு நான் நினைக்கிறேன்.
0: கண்டிப்பா ரொம்ப நல்லா சொன்னீங்க மேம். அருணா மேம், உங்ககிட்ட ஒரு விஷயம் கேக்குறேன். லவ்ன்ற போது மட்டும் நீங்க பெற்றோர்கள் வந்து அதை எதிர்க்கிறீங்க, இதெல்லாம் எதனால ரைஸ் ஆகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து உங்க பொண்ணு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், ஒரு சின்ன மினி ஸ்கர்ட்டு, ஒரு டியூப் டாப், அதெல்லாம் நீங்க ரோட்ல போட்டு நடக்க விடுறீங்க. ஆனா லவ்ன்ற போது மட்டும் ஏன் இவ்வளோ எதிர்ப்பு? அந்த வெஸ்டர்ன் இன்ஃபுளுன்ஸ்ல வந்து உங்க குழந்தை வந்து ட்ரெஸ் பண்ணி அவ்வளவு போகும்போது நீங்க நம்ம பொண்ணு இவ்வளவு அழகா இருக்காளேன்னு அவ்வளோ அப்படியே வாய பிளந்துட்டு பாக்குறீங்க. ஆனா லவ் பண்ணும்போது மட்டும் ஏன் நீங்க கைத்தறியா லவ் பண்ணமா நீ சொல்ல மாட்டேங்கிறீங்க?
2: ரொம்ப சரியா ஒரு குற்றவாளி கூண்டில் ஏத்திருக்கீங்க. கரெக்டான குற்றச்சாட்டு தான். கரெக்ட், நீங்க சொல்றது வந்து ஒரு பெற்றோர்கள் வந்து நிறைய வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்ப இருக்கிற பிரசன்ட் ஜெனரேஷன்ல இருக்கிற பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க கனவு கண்ட விஷயங்கள், அதாவது வந்து ஃபாரின்ல போய் இருக்கணும்னு அவங்களோட ஆசை, அவங்க வந்து ஒரு நல்ல சல்வார் கமிஸ் போட்டோ இல்ல ஜீன் போட்டு போயிருக்கணுங்கிறது அன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல அது வந்து பாசிபிள் இல்லை. நான் எனக்கு என் குழந்தைகள் மூலமா என்னுடைய கனவுகளை நான் நிறைவேற்றிக்கிறேன் அப்படின்னு உடை விஷயத்திலையும் சரி, அவங்களுடைய வெளி பழக்க ஒழுக்கங்கள், ஆங்கிலம் படிப்பு எல்லாமே வந்து அவங்க நிறைவேற்றிக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க வந்து அந்த வந்து குழந்தைகளை வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்டலா அவங்க வந்து பாக்குறாங்க, அவங்களுடைய ட்ரீமா அதுல ஏத்தி அவங்களோட இண்டிவிஜுவலா பாக்குறது கிடையாது. அப்ப எல்லா விஷயத்திலயும் வந்து என் பொண்ணு ரொம்ப அழகா யோசிக்கிறா, நல்ல மெச்சூர்டா இருக்கா, எல்லா விஷயத்திலயும் சமாளிச்சுட்டு வந்துடுறான்னு பெருமை பேசிக்கிற ஒரு அம்மாவோ அப்பாவோ சரி, முடிவு எடுக்கிற விஷயத்துல எஸ்பெஷலி இந்த லைஃப்ல வந்து அவங்க வந்து கரெக்டான முடிவு எடுப்பாங்களா எடுக்க முடியும் அப்படிங்கிற கான்பிடன்ஸ் தன் குழந்தைகள் மேல அவங்களுக்கு இல்ல. இன்னொன்னு வந்து அவங்க வந்து குழந்தைய வந்து குழந்தையா தான் பாக்குறாங்க. இந்த நீங்க சொன்ன மாதிரி டிரெஸ் இதெல்லாம் வந்து ஒரு பிறந்தப்போ என்ன ஆசையோட ஒவ்வொரு வயசுலயும் வந்து அவங்க டிரெஸ் வாங்கி போடுறதும், ஒரு அந்த பருவ மாற்றத்துக்கு ஏத்த மாதிரி அந்த டிரெஸ் மாத்துறதுக்கு வந்து அவங்க தவறிடுறாங்க. ரொம்ப கரெக்டா நீங்க சொன்னீங்க, ஒரு சில குடும்பங்கள்லயும் ஒரு சில சொசைட்டிலயும் தான் வந்து இந்த சர்டன் ஏஜ்ல வந்து இது பேன் பண்றாங்க அவங்க வீடுகள்ல. அப்ப வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க குழந்தைய வந்து மெச்சூர்டு பேபியா அவங்க பாக்கல, இன்னுமே பேபியா தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. சோ அதனால வந்து அந்த குழந்தைக்கு அந்த பக்குவம் இல்ல அப்படின்னு அவங்க முடிவு பண்றாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேரண்ட்ஸ் வந்து அமெரிக்காவுக்கு போறாங்க, இங்கிலாந்து போறாங்க, ஆனா அந்த குழந்தைக்கு பருவ ஏஜ் வரும்போது ஒரு 8th 9th வரும்போது ரிட்டர்ன் பேக் டு இந்தியா. ஏன்னா அங்க போனா ஒருவேளை அந்த கல்ச்சர்ல எஃபெக்ட், ஆனா அந்த 18 இயர்ஸ்க்கு முன்னாடியே அந்த ரூட் வந்து அந்த குழந்தை வந்து முழுக்க முழுக்க வந்து அப்சர்வ் பண்ணப்பட்டுடுது. ஒரு சின்ன வயசுல இருந்தே ஒரு மாரல் ஸ்டோரியும் ஒரு நம்ம ட்ரெடிஷனும் பழக தெரியல, அது கத்துக் கொடுக்காம வளரும் போது அந்த குழந்தை வந்து 18 இயர்ஸ்ல வரும்போதும் தவறான முடிவுகள் எடுக்க காரணம் ஆயிடுது. விதை எப்படி விதைக்கிறோமோ அப்படிதான் வந்து அந்த பழங்கள் வரும் அப்படிங்கிற மாதிரி, நம்ம சின்ன வயசுல இருந்தே நம்மளுடைய இந்த நம்ம ஃபேமிலி நம்ம இப்படிதான் இருக்கும், இப்படிதான் நம்மளால இருக்க முடியும், இப்படியெல்லாம் போச்சுன்னா இந்த மாதிரி தவறுகள் விளைவுகள்லாம் வரும் அப்படின்னு ஒரு கவுன்சிலிங்கே ஒரு அம்மாவும் ஒரு அப்பாவும் ஒரு குடும்பத்திலையும் உட்காந்து பேசினா ஒருவேளை அந்த குழந்தை வந்து அந்த தவறான முடிவுகள் எடுக்காது. ஆனா அந்த இடத்துல வந்து பேரண்ட்க்கு திருப்பி என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்துல பெற்றோர்கள் குழந்தைகளை கவனிக்கிற முடியல, அவங்க வந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க, சம்பாதிக்கிறதெல்லாம் குழந்தைக்குன்னா கூட தனியா கொஞ்சம் கூட இடம் இல்ல, நேரம் இல்ல, அதனால அந்த பியர் பிரஷரும் பேரண்ட்ஸ்க்கு இருக்கு. அந்த காலத்துல இந்த வேலைகள்லாம் கூட்டு குடும்பத்துல தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி இவங்களை பேர் பண்ணிட்டு இருந்ததுனால பெற்றோர்களுக்கு வந்து அந்த பொறுப்பு ரொம்ப லெஸ் ஆயிருக்கு. ஒரு கல்யாணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இன்ஃபேக்ட் வந்து வீட்டுல இருக்கிற எல்லாருமே பொண்ணு பாக்குறதுக்கு வருவாங்க, தெருவுல இருக்கிறவங்க எல்லாரும் கூட அந்த இடத்துல இருப்பாங்க. பட் இன்னைக்கெல்லாம் வந்து ரொம்ப ஐசோலேட்டட் பெற்றோர்கள் மேல நிறைய தவறுகள் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். அதெல்லாம் இப்போ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல தெரியும் போது அதெல்லாம் திருத்திக்கிறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பமா இருக்கும் பேரண்ட்ஸ்க்கு.
0: ஓகே ஐஸ்வர்யா, மாணவிகள் இதா உங்க உங்ககிட்ட நான் ஒன்று கேட்குறேன். மேம் அருணா மேம் சொன்னாங்க இந்த மாதிரி அந்த குழந்தைக்கு வந்து ரைட்டான ஏஜ் கரெக்டான ஏஜில் வந்து அந்த அஃபெக்ஷனோ லவ்வோ ஃபேமிலிக்கிட்டேருந்து கிடைக்கல அப்படின்னா தான் வந்து குழந்தை வந்து ஒரு ஒரு பையனோ ஒரு பொண்ணையோ வந்து நாடி போகுது அப்படின்றாங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? கண்டிப்பாக லவ்ன்றது அதனால தானா? உங்களுக்கு வந்து ப்ராப்பரான அஃபெக்ஷன் அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ உறவினர்கள்கிட்டயோ கிடைக்காததுனால தான் டியூ பீப்புள் ஃபால் இன் லவ்?
3: இல்லை, நான் அது நான் அப்படி சொல்ல மாட்டேன். பிகாஸ் பேரண்ட்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸே தே ஆர் ஸோ கன்ஃபியூஸ்ட். ஏன்னா நான் எப்படின்னா எனக்கு இப்போ தெரிஞ்ச இப்போ முந்தா நேற்று எங்கள் அம்மா கிட்ட ஒரு ஆண்டி வந்து சொல்கிறாங்க அவங்க பொண்ணு ஏதோ லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அப்பா வந்து நீ லவ் பண்ணாத லவ் பண்ணாத நீ லவ் பண்ணா உனக்கு என்ன ஆகும் இப்படியெல்லாம் நீ உன்னோட ஏஜ் கிடையாது அதெல்லாம்
0: சொல்றது
3: புரிய வைக்க மாட்டேங்கிறாங்க. தே ஆர் லைக் லவ் பண்ணாத அது தப்பு அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு அப்பா கிட்ட கேக்குறான் ஏன் அப்பா நீங்க லவ்வே பண்ணலையா நீங்க சைட்டே அடிக்கலையா ஏன் என்கிட்ட பண்ணி இது பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆஃப்டர் தட் இப்ப பாத்தீங்கன்னா பொண்ணுங்க எல்லாருமே தே ஆர் ஃப்ரீ லைக் மோர் ஓவர் தே கேன் டாக் என்ன வேணா அவங்க அப்பாவோ பேரண்ட்ஸ் கிட்டயோ பேசுறதுக்கு அவங்களுக்கு அந்த இது இருக்கு கம்யூனிகேஷன். ஸோ அந்த காலம் மாதிரி இப்போ எங்க அம்மா சொல்லுவாங்க அவங்க ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்பெல்லாம் லைக் தே ஆர் சோ ஓப்பன். அப்போ இது மாதிரி கேள்விகள் கேட்கும்போ அவங்க வந்து மோர் அவங்க வந்து பிசிக்கலா லைக் அடிக்கிறாங்க வெளியில போகாத அப்படிலாம் சொல்றத தவிர உட்கார வச்சு தே ஆர் நாட் கிளியர் அவங்க இது பண்ணாத இதெல்லாம் சொல்லாத அப்படிலாம் தே ஆர் நாட் பிரிங்கிங் இட் அவுட். அதுதான்
2: நீங்க சொன்னீங்க பெற்றோர்கள் வந்து ஏன் வந்து மறுக்கிறாங்க நீ வந்து லவ் பண்ணலையா நீ சைட் அடிக்கலையா அப்படின்னா அந்த மாதிரி சைட் அடிச்சதுனாலதான் நான் இந்த நிலைமையில இருக்கேன்னு அப்பாவுக்கு வந்து சொல்றதுக்கான கட்ஸ் இல்ல. ஒருவேளை வந்து ஒழுங்கா படிச்சு ப்ராப்பரா இருந்து சரியான வயசுல கல்யாணம் பண்ணிருந்தா என் வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும்ங்கிற சொல்ற பொண்ணுகிட்ட சொல்ல முடியாது. தன்னுடைய ஈகோ குறுக்கிடும் இல்ல வந்து பிராங்கா பேசுறதுக்கான அந்த இடத்துல அந்த ஸ்பேஸ் இல்ல ஒரு தந்தைக்கு. அதனால நீங்க வந்து தந்தையை வந்து நீங்க வந்து தந்தை ஸ்தானத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. அதனால அப்ப வந்து அதோட வலியும் வேதனையும் தெரியும். இன்னொன்னு வந்து நம்ம வந்து சினிமாக்கள்ல
3: அவங்களுக்கு வேற யாரையாச்சும் அவங்க கவுன்சிலர் கிட்ட கூட கொண்டு போலாம். பட் ஆனா இப்ப வந்து அவங்க ஒரு சும்மா அபாண்டமா நீ அதை பண்ணாதேன்னா ஆப்வியஸ்லி
2: அதுதான் நீங்க சொல்றது என்னன்னா ஒரு பெற்றோரா வந்து ஒரு விஷயத்த வந்து அவங்க ஹேண்டில் பண்ணும் போது இந்த மூணாவது அறிவு அவங்களுக்கு வேலை செய்யாது. அஸ் அ பேரண்டா நீங்க மேமும் ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு பேரும். ஒரு ஒரு பிரச்சனையை வந்து இப்ப வந்து இன்னொருத்தர் பிரச்சனைக்கு நம்ம அழகா ஆலோசனை சொல்லுவோம் இப்படி செய்வோம். ஆனா அதே பிரச்சனை எனக்கு வரும்போது எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது எங்க அது இமோஷனல் ஆயிடும். நான் வந்து செய்யற முடிவுகள் எங்க என் குழந்தைய பாதிச்சுடுமோ அப்படிங்கிற அந்த ஓவர் பதபதப்பும் படபடப்பும் தான் செய்ய தெரியாம ஹேண்டில் பண்ண தெரியாம ஒவ்வொரு பேரண்டும் வந்து அந்த தவறை பண்ணிடுறாங்க. உட்காந்து கூப்பிட்டு வச்சு அந்த குழந்தைய பேசுறதுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் பேசுவாங்க. ஒரு பொண்ணு வந்து ஒரு அழும் நான் கருப்பா இருக்கேன் நான் வந்து குண்டா இருக்கேன் எனக்கு ஸ்கூல்ல திட்டுறாங்கன்னா அந்த அம்மா அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்ப வந்து இன்னொருத்தருக்கு வந்து தேவையில்லை. ஆனா இந்த இடத்துல இந்த காதல் கல்யாணங்கிறது ஒரு நூல் இழை மாதிரி அது ரொம்ப வந்து ஒரு ரொம்ப சென்சிட்டிவ் அது ரொம்ப சரியா கையாள தெரியலன்னா கை பொண்ணு கையை மீறி போயிடுவா. எங்க போயிடுச்சுன்னா அவ்வளவுதான் லைஃபே போயிடும். சரியா அமைஞ்சா ஓகே கடவுள் புண்ணியத்துல நல்லா இருந்தா ஓகே இல்லைன்னா போச்சு அப்படிங்கிற அந்த அதீத பயத்தினாலையும் ஓவர் அன்புனாலையும் தான் அந்த பேரண்ட் வந்து அந்த கவுன்சிலிங் பண்ண தவ தெரியலன்னு இல்ல தவறிடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன்.
4: எனக்கு ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கு. நீங்க பாய் ஃப்ரெண்ட்னு சொன்னீங்க இல்லையா தப்பு கிடையாது பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கலாம். லவ் வேற யாரால் எந்த பாயை லவ் பண்ணணுங்கிறது வேற. பாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வச்சுக்கலாம் தப்பு இல்லை இட்ஸ் ஹெல்தி ரிலேஷன்ஷிப். ஆனால் தப்பும் ரைட்டோ நம்ம மீடியாவோட இம்பேக்ட் என்னென்ன லவ் பாய் ஃப்ரெண்டுன்னு ஒன்று தான். அந்த பாய் ஃப்ரெண்டோட ரிலேஷன்ஷிப் நாட் அ ஃப்ரெண்ட் இட் இஸ் லவ். அண்ட் லவ்னு என்ன இட் இஸ் அ நெக்ஸ்ட் ஸ்டெப் ரைட் கோயிங் பியாண்ட் Love. Right? So, அங்கே தான் பயம் வருது. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னல் என்வாயர்மெண்ட்ல கோடு போட்டு கொடுத்துருக்காங்க சின்ன வயசுலே பாய் ஃப்ரெண்ட் என்ன லவ் பண்ணி தான் ஆகணும். லவ் பண்ணா வி வாண்ட் டு லிவ் டுகெதர் அண்ட் ட்ரை அவுட் ஆல் த திங்ஸ் பிஃபோர் வி கெட் மேரிட். ஸோ இதை வந்து ஒரு ராங் இம்ப்ரெஷன் ராங் செட் பண்ணி கொடுத்ததுனால பேரண்ட்ஸுக்கு இதெல்லாம் தெரியும். லவ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு அடுத்து வந்து ஓடி போயிடுவாங்க அடுத்து கல்யாணம் பண்ணிப்பாங்க அடுத்து கஷ்டப்படுவாங்க. அண்ட் சினிமாவில் அவங்களுக்கும் போட்டு காமிச்சிருக்காங்க அந்த பையன் வந்து இவளை வித்துருவான் இவ கஷ்டப்படுவான். அவங்களுக்கும் அந்த மீடியா வந்து ஒரு ஒரு ஏற்கனவே கான்சிக்வன்ஸ் எல்லாம் காமிச்சு கொடுத்தோன்னே. ஸோ இதுக்கெல்லாம் நேரமே ஒதுக்கறதில்ல யாரும். ரைட்டா? நம்ம பொண்ணு மேலேயோ பையன் மேலேயோ ட்ரஸ்ட் வச்சு நம்ம புள்ள வந்து சினிமாவையோ ஒரு மீடியாவோ என்டர்டெயின்மெண்ட்டை தான் பார்க்குறாங்க, வாழ்க்கைக்கு அதை பார்க்கல. அது வேற, இட் இஸ் அன் என்டர்டெயின்மெண்ட் சேனல். லைஃப்னு வர்றப்ப இட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ இப்போ இந்த நேரத்தில் வந்து நம்ம பசங்கள்கிட்ட நம்ம பேசணும், ரைட்டா? யூ கேன் ஹேவ் கிவ் தம் த ஃப்ரீடம். அதே மாதிரி பொம்பளை பசங்களும் புரிஞ்சுக்கணும், என்னைக்கு தே ஷுட் நோட் டு டிஃபரன்ஷியேட் பிட்வீன் அ பாய் ஃப்ரெண்ட் அண்ட் அ பாய் ஹூம் யூ ஆர் ஃபாலோயிங் இன் லவ். ஸோ லவ் பண்ணுறப்ப வந்து அந்த காலத்தில் இப்போ வந்து இந்த லவ் அஃபேரே கிரைமாக மாறுற கேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் கேசஸில் உங்களுக்கு வந்து அது கிரைமாக மாறாது. பேப்பரில் படிச்சிருப்பீங்க இல்லையா, ரீசெண்டாக வந்து இந்த பப்ளிக் பிளேஸ் ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை வந்து கத்தி எடுத்து கொத்திட்டு அவனும் கொத்தின்ற, அதோட ஹிஸ்ட்ரியை பிஹைண்ட் போய் பார்த்தீங்கன்னா வேல்யூ சிஸ்டம்ஸ் டிகிரேடிங், ரைட்டா? வேல்யூ சிஸ்டம்ஸே இல்லை. இந்த பொண்ணுக்கு ஒரு செட் ஆஃப் வேல்யூ சிஸ்டம்ஸ் இருந்திருக்கு, அந்த பொண்ணு வந்து அந்த பையனோட நடவடிக்கையை பார்த்து அவன் லவ்ங்கிற ஒரு ஸ்டெப்லேருந்து போய் ஹி வாண்ட்ஸ் டு ஹேவ் சம் செக்ஷுவல் அஃபேர்னு புரிஞ்சுக்கிறான். அந்த பொண்ணு புரிஞ்ச அப்புறம் அவளோட வேல்யூ சிஸ்டம், அவள் வளர்ந்த ஒரு சூழ்நிலையிலேயே அவளுக்கு தெரியும் நம்ம வந்து பண்ணுறது தப்புன்னு தெரிஞ்சு அவள் அவாய்ட் பண்ண நினைக்கிறான். பட் அந்த பையன் வந்து வேற கம்யூனிட்டியில் சேர்ந்தவன், வேற பேக்ரவுண்டு, எல்லாமே வேற, அவனுக்கு அது தப்பு இல்லைங்கிற பேக்ரவுண்ட்லேருந்து அவன் வந்தவன், ரைட்டா? ஸோ தேர் இஸ் அ வேல்யூ கிளாஷ்.
0: ஸோ நீங்கள் பொதுவாக என்ன சொல்ல வரீங்கன்னா, ரெண்டு பேருக்கும் பொதுவாக வந்து அவங்க ரெண்டு பேருக்கு லவ் பண்ணுற ரெண்டு பேருக்குள்ளேயே வந்து டிஃப்ரென்சஸ் நிறையா இருக்கு.
4: எஸ், அதாவது கிளாரிட்டி இல்லைம்மா. ஃப்ரெண்ட் லவ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தப்பு கிடையாது. பாய் ஃப்ரெண்ட் எந்த அவங்க அவங்க மேம் சொன்ன மாதிரி அந்த கோடு போடணும். ஃப்ரெண்டுன்னு அட் வாட் டைம், வாட் இஸ் அட் லைன் யூ ட்ரா ஃபார் தெம், யூ டெல் தெம் நாட் டு கம். உங்கள் அம்மா அப்பா ஒரு உன்னோட கிளாஸ் ஃப்ரெண்டு, உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு உங்கள் அம்மா அப்பாவை பற்றி ஏதாச்சும் உனக்கு என்ன சொல்ல, ஷட் அப், டோன்ட் சே எனி திங் அபவுட் மை பேரண்ட்ஸ், சொல்கிறோமா இல்லையா? அதே மாதிரியே யூ ஷுட் நோட் டு ட்ரா தட் லைன். இஃப் ஈஸ் யோர் ஃப்ரெண்ட், எஸ் நீ இது மட்டும்தான் பேசலாம், இதை மட்டும்தான் செய்யலாம். இதுக்கு மேலே போனீங்கன்னா யூ நோ மோ ஆஃப் மை ஃப்ரெண்ட், யூ ஆர் ட்ரைங் டு மூவ் டு அ லவ், ரைட், ஃபார் சம் எக்ஸ்டர்னல் ரிலேஷன்ஷிப். ஸோ அப்போ வந்து அங்கேயே டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியணும் பசங்களுக்கு. ஸோ நீ பாய் ஃப்ரெண்ட் வச்சிருக்க, நானும் பாய் ஃப்ரெண்ட் வச்சிருக்கேன், ரைட், இட்ஸ் மீடியா வந்து உனக்கு எல்லாமே காமிச்சிருக்கு, தட் நத்திங் ராங் இன் ஹேவிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ், பட் யூ ஷுட் நோ டு கட் தட் லைன் விச் வில் நாட் கிரியேட் ப்ராப்ளம் ஃபார் யுவர் லைஃப் அண்ட் ஹிஸ் லைஃப். எப்படி ஒரு பொம்பளை பசங்க ஒரு வீட்டிலேருந்து வந்து அவங்களுக்கு பிரச்சனையோ, ஆம்பளை பசங்களாலையும் பிரச்சனை தான் வீட்டில், ரைட்டா? ஸோ வெதர் இட்ஸ் அ பாய் ஆர் கேர்ள், த ப்ராப்ளம் இஸ் த சேம், ரைட்டா? இன்டென்சிட்டி இஸ் த சேம். இப்போ ஒன்று செத்து போயிருக்கலாம், ஒன்று அவன் ஜெயிலுக்கு போவான், டசன்ட் மேக் எனி டிஃபரன்ஸ் இந்த ஃபேமிலி. ஸோ அதை வந்து கிளியராக வந்து உங்களுக்கு எல்லாமே படம் காமிச்சது அப்படியே, எவ்ரி திங் இஸ் கெப்ட் இன் இட்ஸ் பிளேஸ், த காயின் இஸ் தேர் இன் த பிளேஸ். ஸோ இதுதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சால் பேரண்ட்ஸ் என்ன ஆகிறாங்க, பேனிக் ஆகிறாங்க. இதெல்லாம் சொல்லக்கூடிய நிலைமைங்களையோ இதெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு பொறுமையிலையோ த வேர்ல்ட் இஸ் நாட் தேர் டுடே, ரைட்? எவ்ரி திங் இஸ் டேக்கிங் பிளேஸ் வெரி வெரி ஃபாஸ்ட். ஸோ வேல்யூ சிஸ்டம் டிகிரேடேஷன் வந்து ஒரு பெரிய பாயிண்டாக சொல்லுவேன். அப்புறம் வந்து எவ்ரி திங் தே வாண்டட் லெவல் ஆஃப் டாலரன்ஸ், கரெக்டா? டாலரன்ட் லெவலே கிடையாது. ஃபியூச்சர் என்ன நடக்குது, அந்த காலத்தில் லவ் அஃபேர்லாம் வந்து சக்சஸ்ஃபுல்லாக இருந்த கேஸ் என்னென்ன, தே ஹேட் டாலரன்ஸ், தே வெயிட்டட், ரைட், தே வெயிட்டட், படிச்சு முடிப்போம், வேலை தேடிப்போம், அப்புறம் வந்து நம்ம வந்து செட்டில் ஆகும் லைஃப் அப்படின்னு வந்து அந்த அந்த டாலரன்ட் லெவல் வந்து இன்ஸ்டன்டா சினிமாவில் நடக்கிற மூணு மணி நேரம் லைஃப் மாதிரியே ரியல் லைஃப் நினைச்சிட்டு தே டோன்ட் வாண்ட் டு வெயிட் ஃபார் த ப்ராசஸ். இஃப் ஐ லைக் யூ, எவ்ரி திங் ஷுட் ஹேப்பன் இமீடியட்லி அப்படிங்கிற மாதிரி எவ்ரி ஒன் இஸ், வெதர் இட்ஸ் அ பாய் ஆர் அ கேர்ள், இரஸ்பெக்டிவ் விச் எவர் செக்ஸ் தே ஆர், ரெண்டு பேருக்குமே பொறுமை இருக்கிறது இல்லை. யூ ரைட், வி ஆர் இன் லவ் வித் ஈச் அதர், அதை பத்தி பேசுவோம், ரைட்? உங்க வீட்டில் பேசி, என் வீட்டில் பேசி, நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்றேன், டோன்ட் கெட் into problems, don't choose your own partner, it's a big burden, leave that burden to your parents nu solven. நாளைக்கு ஏதாவது உங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்ததுன்னு நீ என்ன சொல்லலாம், வீட்டுக்கு வந்து அவன் என்னால் ஒழுங்காகவே வச்சுக்க மாட்டேங்கிறாமான்னு யூ கேன் பாஸ் யூ பக் டு யுவர் பேரண்ட்ஸ். இப்போ நீனா சூஸ் பண்ண என்ன ஆகும், ஓன் தலை எழுத்து நீனே சூஸ் பண்ணிக்கோ, நீனே ஃபேஸ் பண்ணிக்கொண்டுருவாங்க. ஸோ டோன்ட் டேக் தட் பேர்டன் டு யுவர் ஷோல்டர், லீவ் இட் டு யுவர் பேரண்ட்ஸ். அண்ட் டுடேஸ் பேரண்ட்ஸ் ஆர் வெரி கிளவர், தே டோன்ட் ஹேவ் டைம் இல்லையா, வை டோன்ட் யூ சூஸ் ஏ பார்ட்னருங்கிற அளவுக்கு வந்துட்டோம் நாங்களும்.
0: கண்டிப்பாக
4: வி டு நாட் நோ நாளைக்கு, பிகாஸ் இப்போ எங்களாலே உங்களே ஹேண்டில் பண்ணுறதுக்கே பெரிய டிஃபிகல்ட்டி ஸ்மால் விஷயத்திலே, வெறும் ஸ்கூலு காலேஜில், இது ஃபேமிலின்னு வர்றப்ப அண்ட் யூ சே 18 இயர்ஸ் ப்ரொவிஷன் நிறைய இருக்கு இல்லையா. ஸோ எதுக்கு நானே தலையில மண்ண வாரி போட்டுக்கணும், உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நீனே பாத்துக்க அப்படின்னு கை கழுவி விடுற மாதிரி ஒரு செட் ஆஃப் பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க. பட் அகெயின் தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கான்சிக்வன்சஸ் அகெயின் இஸ் கோயிங் டு கம் பேக் டு தேம். பொண்ணுக்கோ போய் பிள்ளைக்கோ ஏதோ ஆச்சுன்னா அதை டைஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியுமா பேரண்ட்ஸால? முடியாது. ஸோ இட்ஸ் எல்லாமே ஷார்ட் டேர்ம், எல்லாமே வந்து இந்த ஸ்மால் ஸ்பேன் ஆஃப் டைம்ல நடக்கணுங்கிறனால எல்லாருமே தே வாண்ட் டு லாங் டேர்ம்ல எதுவுமே யோசிக்கிறது. ஆர் எஸ்
2: Absolutely. அதாவது வந்து இவங்க சொன்னாங்க, இப்ப மாணவிகள் இருக்கிறதுனால ஒரு ஆளை வந்து தேர்ந்தெடுத்து காதல்ல விழறதுக்கு என்ன தெரியும் அந்த ஆணை பத்தி? நீங்க சொன்னீங்க ஒரு பெற்றோர் தரப்பா நான் கேக்குறேன், ஒரு ஒரு ஃப்ரெண்டை சூஸ் பண்றதுக்கு கூட வந்து ஒரு டைம் எடுக்கும். ஒரு நம்ம எவ்வளவோ பேரை மீட் பண்றோம், ஒருத்தர் ஃப்ரெண்டா எடுத்துக்கிறதுக்கு நம்ம வேவ்லன் செட் ஆகணும், நம்மளுடைய ஒரே எண்ண கோட்ல நம்ம போகணும். எவ்வளவு விஷயம் டெய்லி 10 வருஷம் ஃப்ரெண்டா இருப்பாங்க, ஒரு சின்ன இன்சிடென்ட்ல ரெண்டு பேரும் பிரிஞ்சிருவாங்க. நேத்திக்கு ஹாய் சொல்லிட்டு அடுத்த நாள் லவ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த நாள் வீட்டு விட்டு போடுற அந்த மென்டாலிட்டி, தி ஃபாஸ்ட் சொன்னீங்க, பட் விச் மேக்ஸ் देम டு என்ன அடிப்படையில் அவங்க வந்து லவரை சாய்ஸ் பண்றாங்க? ஏன் இப்படி அந்த வேகம்
4: உங்களுக்கு? They don't get that love and affection somewhere. அதாவது காது கொடுத்து, எனக்கு தெரியும் ஒரு ஸ்டூடண்ட் வந்து she fell in love with one boy just because that boy's mother, அந்த பையனோட அம்மா வந்து டெய்லி காலேஜ் விட்டு போனோட சாக்லேட், ஒரு பார் ஆஃப் சாக்லேட் வச்சிருப்பாங்களாம். அந்த ஆண்டி எனக்கு டெய்லி சாக்லேட்ஸ் கொடுத்தாங்க. She welcomed me with chocolates. And that family had planned. And the plan பண்ணி இந்த பொண்ணை வந்து அவளுக்கு லைஃப்ல என்ன பிடிக்கும் ரொம்ப தெரிஞ்சுட்டு சாக்லேட்டை வச்சே ஒரு 18-19 வயசு பொண்ணை மடக்கி, அவ சொத்தை மடக்கி, கல்யாணம் பண்றதுக்கு திட்டம் போட்டுட்டு இருந்த ஃபேமிலிய அவ அதெல்லாம் புரிஞ்சுக்காம ஒரு ஃபாரின் சாக்லேட்ஸ், அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷனோட அந்த சாக்லேட்ஸ் கொடுக்கறது, விச் த பேரண்ட்ஸ் டிட் நாட் கிவ். கரெக்டா, பேரண்ட்ஸ் எப்படி பார்த்தாங்க, உனக்கு அதெல்லாம் ஒத்துக்காது, என்ன வயசாச்சு, உனக்கு வந்து ஃபியூச்சர்ல பிரச்சனை வரும் அப்படின்னு தே டிசைடட் டு ஹைட் திங்ஸ். ஸோ இதே மாதிரி பேரண்ட்ஸ் வந்து தே ரியலி டோன்ட் பே அட்டென்ஷன் டு த சில்ட்ரன். ஸோ யாரோ ஒரு அட்டென்ஷன் கொடுக்குறப்ப இட் இட் கோஸ் ஆஃப். அண்ட் தீஸ் பீப்புள் ஆர் வெரி கிளவர், வெயிட் இல்லையா, தி அதர் ஜெண்டர் இஸ் யூஸ்வலி வெரி கிளவர், எனி ஃப்ரெண்ட், எவ்ரி ஒன் இஸ் வெரி கிளவர் இன் தியர் ஓன் வே இல்லையா. ஸோ என்ன டேப்பர் இதை வந்து எந்த ரிசோர்ஸஸ் வந்து டேப் பண்ணால் நம்ம பக்கம் வருவாங்கன்னு தெரியும் இல்லையா நமக்கு. ஸோ தே ட்ரை டு சே உனக்கு இது பிடிக்குமா, தே ட்ரை டு கிவ் யூ, தட்ஸ் ஹவ் இட் ஸ்டார்ட்ஸ், ட்ரைங் டு கிவ் யூ த பெஸ்ட் கிஃப்ட், ட்ரைங் டு டேக் யூ டு த பெஸ்ட் பிளேஸ், ரைட், இட் ஸ்டார்ட் ஸ்லோலி அண்ட் அது ஆட்டோமேட்டிக்காக தென் யூ அந்த வலையில மாட்டின அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியில வர வேண்டிய
2: ரியல் சுபாவம் தெரியும்.
0: அண்ட் மாணவிகளா, பிரியங்கா நான் உங்ககிட்ட கேக்குறேன், இப்ப மேம் சொன்னாங்க நீங்க கேட்டுட்டுதான் இருந்திருப்பீங்க, சோ வந்து நீங்க வந்து லவ்ல வந்து விழறதுக்கு காரணமே வந்து ரொம்ப அல்ப விஷயங்களா இருக்குன்னு இப்போ வர ஜென்ரேஷன் நம்ம சொல்லலாம். சாக்லேட் வாங்கி கொடுக்குறான், பிஸ்கெட் வாங்கி கொடுக்குறான், அவன் அம்மா வந்து என் மேல அதிகமா லவ் பண், என்னை வந்து ரொம்ப அதிகமா பாசம் காட்டுறாங்க, எங்க வீட்டு தன்னை, இதெல்லாம் ரொம்ப ஸ்டூப்பிடா தோணலையா உங்களுக்கு? இதெல்லாமா ரீசன் ஒரு பையனை வந்து லவ் பண்றதுக்கு?
5: இதெல்லாம் கண்டிப்பா ஸ்டூப்பிட். அதாவது நீங்க எந்த ஒரு சொசைட்டியையும் எடுத்துக்கோங்க, அதுல வந்து ரொம்ப சில்லியா யோசிக்கிறவங்களும் இருப்பாங்க, ரொம்ப இன்டெலிஜென்ட்டா யோசிக்கிறவங்களும் இருப்பாங்க. இப்போ ஒரு கிளாஸ்ல எடுத்துங்க, ஒரு 16-year-old கேர்ள் ஒரு 12th standard படிக்கிற பொண்ணை எடுத்துக்கோங்க, ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை லவ் பண்றா, அவ வந்து அதே பையனை இன்னும் ஒரு 10 வருஷம் லவ் பண்ணிட்டு வீட்டுல சம்மதம் வாங்கிட்டு கல்யாணம் பண்ற ஒரு பொண்ணும் இருப்பா. அதே நேரத்துல நான் இந்த பையனை லவ் பண்றேன், வீட்டை விட்டு ஓடி போறேன்னு சொல்ற 10 பசங்க, அப்படி கெட்டு போற 10 பசங்களும் இருப்பாங்க. சோ அது வந்து அவங்க வளர்ப்பும் அவங்களோட மெச்சூரிட்டி லெவலும் இருக்குன்னு சொல்லலாம். இதுல வந்து மேம் சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ் கன்ஃபியூஸ் ஆ இருக்கிறது ஒரு ஒரு பிரச்சனை நான் சொல்லுவேன். அதாவது பேரண்ட்ஸ் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு வந்து பேரண்ட்ஸ் கிட்ட போயிட்டு நான் வந்து ஒரு பையனை லவ் பண்றேன், இல்ல எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு, இல்ல ஒரு பையன் என்ன வந்து ப்ரொபோஸ் பண்ணா அப்படின்னு சொன்னா பேரண்ட்ஸ் வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாதுமா தப்புமா அப்படின்னு சொல்றது ஓகே. பேரண்ட்ஸ் வந்து இல்ல இதெல்லாம் தப்பு, ரீசனே சொல்லாம இதெல்லாம் தப்பு, அது கூட ஓகே. சில பேரண்ட்ஸ் வந்து இல்ல நீ ஸ்கூலுக்கே போக கூடாது, அடுத்த நாள் உனக்கு கல்யாணம், அது ரொம்ப பெரிய தப்பு, இந்த மாதிரி பண்றது. அதே மாதிரி அடுத்த நாள்ல இருந்து அவ போன் லைன் கட் பண்றது, அவளை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வைக்கிறது, அவளை வந்து நார்மலா அவளை ஃப்ரீயா விட்டுருந்த ஒரு நிலைமையில இருந்து அவளை கம்ப்ளீட்டா ஒரு ஒரு ரூம் குள்ளே அடைச்சு வைக்கும் போது அந்த பொண்ணுக்கு என்ன தோணும், பேரண்ட்ஸ்க்கு நம்ம மேல இருக்க லவ் போயிடுச்சு, பேரண்ட்ஸ்க்கு நம்ம மேல இருக்க அந்த கேர் அந்த நம்பிக்கை எல்லாமே போயிடுச்சு. சோ நான் லவ் பண்ற பையனே என்ன அதை விட நல்லா பாத்துக்கிறான், அப்ப என்ன பண்ணுவா, ஆல்டர்னேட் சொல்யூஷன் தேர்வா, எப்படியாவது கண்டுபிடிச்சு அந்த பையனை திருப்பி மீட் பண்ண ட்ரை பண்ணுவா, அந்த பையன் வீட்டை விட்டு ஓடி போக ட்ரை பண்ணுவான். சோ பேரண்ட்ஸ் வந்து நீங்க மோஸ்ட் கேசஸ் பசங்க வந்து வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ற கேசஸ் எடுத்துங்க, கண்டிப்பா அவங்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, வீட்டுல வந்து கூடவே கூடாதுன்னு சொன்னாதான் அந்த பொண்ணுக்கு பண்ணணும். இப்ப வந்து ஒரு பொண்ணு அவங்க வீட்டுல போய் அவங்க அம்மா கிட்ட வந்து ஒரு 21 வயசு பொண்ணு அவங்க வீட்டுல போய் ஒரு அம்மா கிட்ட அப்பா கிட்ட இந்த மாதிரி சொல்றா, நான் ஒரு பையனை லவ் பண்றேன், அந்த பையன் வேற ஒரு காஸ்ட் பையன் தான், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 70% ஹவுசஸ்ல வந்து அக்ரி பண்ண மாட்டாங்க, வேற ஒரு காஸ்ட் அப்படின்னா வேற ஒரு ரிலீஜன் தான். அது வந்து ஒரு உட்காந்து பேசணும், அந்த பொண்ணு வந்து 21 வயசுல ஷி நோஸ் டு டிசைட் ஹவர் லைஃப், அதுல வந்து அவ தப்பு பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு, அது கண்டிப்பா நான் ஒத்துக்கிறேன். பேரண்ட்ஸ் வந்து அந்த பையனை கூப்பிட்டு பேசலாம், அந்த பையனோட வொர்க் பிளேஸ்ல போய் அந்த பையன் சரியா நல்ல நல்ல பழக்கம் இருக்கா அப்படின்னு பாக்கலாம. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த பொண்ணு ஒரு நல்ல சாய்ஸ் எடுத்திருக்கானா கல்யாணம் பண்ண ஒத்துக்கணும். அந்த மாதிரி ஒரு சில கேசஸ் பார்த்தா பொண்ணுங்களுக்கும் நம்பிக்கை வரும், பசங்களுக்கும் நம்பிக்கை வரும், பேரண்ட்ஸும் நம்ம சைட்ல நிப்பாங்க இஃப் வி சூஸ் த ரைட் பர்சன். அது இல்லாதனால தான் வந்து நிறைய பேர் தே கோ டு த ராங் சைட். அது வந்து அதனால ஒரு ஒரு ப்ராப்பர் ஹேண்ட் இன் ஹேண்டா போகணும்னு நான் நினைக்கிறேன், பசங்களும் சரி பேரண்ட்ஸும் சரி.
6: எனக்கு அதுல ஒரு இன்சிடென்ட் எனக்கு ஒரு சொல்லணும்னு இருக்கேன். என்னோட 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம், எனக்கு அந்த இன்சிடென்ட்னால எனக்கு லாஸ்ட் எக்ஸாம் ஜியோகிராஃபி ஆயினும் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. ஸோ ஒரு பொண்ணு வந்து மாட்டிக்கிட்டா நிறைய வட்டி. ஸோ எங்கள் ஸ்கூல்ஸ் வந்து ஸ்கூல் வந்து பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இது மாதிரி உங்கள் பொண்ணு ஏதோ பண்ணுறா நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எக்ஸாம் 10th அதைதான் பார்த்துக்கோங்க, பிகாஸ் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காதீங்க, பிகாஸ் போர்டு எக்ஸாம்ஸ் ஆர் கம்மிங். அப்போ கடைசி ஜியோகிராஃபி எக்ஸாம் வாட்ச் இட் அவ வந்து ஓடி போயிட்டான், ஓடி போயிட்டு லைக் அதுக்கப்புறம் எங்க ஸ்கூல் மேட்ஸ் எல்லார்கிட்டயும் போலீஸ் எல்லாம் வந்து எல்லா ரொம்ப பிரச்சனையாச்சு. ஆஃப்டர் 3 days அவ வந்து சொல்ற எனக்கு அவனை வேண்டாம் அப்படின்ட்டு. அந்த 3 days அவளுக்கு என்ன கிடைச்சதுன்னு அவ போனா எனக்கு சத்தியமா புரியல. அதுக்கு ஷி வாஸ் லைக் காலிங், எல்லாரையும் கால் பண்ணிட்டு இப்ப எப்படி போலீஸ் வராங்களா, அவங்க அம்மா வாஸ் அப்படி அவங்களுக்கு பேச்சு மூச்சே இல்லாம போச்சு, அவ்வளோ இது. அவங்க அம்மா
5: போயிருந்தாங்க,
6: ஏன் அவங்க அம்மா வந்து சொல்றாங்க நான் உனக்கு என்ன பிரச்சனையாலும் பாத்துக்கலாமா, நீ போர்டு எக்ஸாம் நல்லா பண்ணு, நான் எதா இருந்தாலும் பாத்துக்கிறேன். அவங்க அம்மா என்ன அவங்க சொல்லி நான் என்ன பண்ணட்டும், அவங்க இன்னும் அவங்க இது பண்ண மாட்டாங்க எனக்கு தெரியும். ஜியோகிராஃபி கடைசி லைக் 1 or 12 o'clock முடியுதுன்னா அப்ப போயிட்டு அவ.
5: அண்ட் மேம் இப்போ இவங்க சொன்ன இன்சிடென்ட் வச்சு பார்க்கும் போது உளவியல் ரீதியாக நான் உங்ககிட்ட கேட்குறேன் மேம், இந்த மாதிரி ஏன் குழந்தைங்க வந்து ரியாக்ட் பண்றாங்க, அம்மா என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுன்னு, எனக்கு இந்த ஏஜ் கிடையாதா, நான் எனக்கு தெரியும் எல்லாம் பண்ணும், எப்படி ஒரு குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தாட் வருது, பிறந்ததுலேருந்தே யாரையாவது பார்க்க பார்க்கவா இல்லாட்டி வந்து அது குழந்தைக்கு உடம்புலயே இருக்கல ஒரு டிஃபெக்ட் ஆகுது.
1: இல்லை இல்லை அது வந்து அந்த ஏஜுக்கே உரிய ஒரு என்ன ஒரு குவாலிட்டி, என்ன இவங்க என்ன சொல்றது நம்ம என்ன கேட்கறது, அந்த டீன் ஏஜ்ல வந்து அவங்களுக்கு டிசைட் பண்ற அந்த மனப்பக்குவம் கிடையாது. பேரண்ட்ஸ் ஏதாவது சொன்னா நம்மளுக்கு வேணும்னே நமக்கு அகைன்ஸ்டா சொல்றாங்க, அதுக்கு நம்ம எதிர்த்து ஒரு பண்ணணும்ன்ற ஒரு இது அவங்களுக்கு, அவங்களுக்கு அது தப்புன்னே தோன்றது இல்ல. சோ அவங்க என்ன பண்றாங்க, அவங்க டிஸ்க்ளோஸ் பண்றதே இல்ல. ஃபர்ஸ்ட் இந்த பொண்ணு எனக்கு இவங்க சொல்றதை பார்த்தாக்கா அவங்க பேரண்ட் கிட்ட சொல்லியிருப்பாளா என்னன்றதே எனக்கு டவுட்ஃபுல்லா இருக்கு. 90% ஆஃப் தி சில்ட்ரன் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஊர் பூரா தெரிஞ்சிருக்கும் அந்த பொண்ணுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, பட் பேரண்ட்ஸ் தான் தே வில் பி த லாஸ்ட் பர்சன் டு நோ தட் த கேர்ள் ஹேஸ் அ பாய் ஃப்ரெண்ட். அப்புறம் தட் வில் பி த மோஸ்ட் ஷேட்டரிங் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுக்கு வந்து ரொம்ப ஷாக்கா இருக்கும். அப்ப வந்து அவங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சே ஒரு பொண்ணு வந்து எங்க பக்கத்து வீட்டில் இருக்க பொண்ணு வந்து ஷி வாஸ் இன் லவ் வித் அ பாய், அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் ஆனா அவங்க அவ்வளோ அன்பு அரவணைப்பு கொடுத்து அந்த பொண்ணை வளர்த்துருக்காங்க, அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து வளர்த்துருக்காங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கா, ஒரு 12th standard எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடி போர்டு எக்ஸாமுக்கு ஒரு 1 week பிஃபோர் அவங்க அம்மா கிட்ட போய் ஜஸ்ட் ஷீஸ் டிஸ்க்ளோசிங் இந்த மாதிரி நான் வந்து ஒரு பையனை லவ் பண்றேன் அப்படின்னு. அவங்க அம்மா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நம்பவே இல்லை, நம்ம பொண்ணு இவ்வளவு நல்லா வளர்த்துருக்கோம் அவ இப்படி பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன பண்ணாங்க அவங்க வந்து என்ன அணுகுனாங்க, அப்ப நான் சொன்னேன் நீங்க ஒண்ணுமே பண்ணாதீங்க, அப்ப வந்து ரொம்ப காமா ரியாக்ட் பண்ணாதீங்க, நீங்க ஒண்ணும் பண்ணாதீங்க, அவ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ஸ் நல்லபடியா எழுதி முடிக்கட்டும், அப்புறமா யூ சிட் அண்ட் டாக் வித் ஹர், இது வயசு இல்லம்மா, இந்த காதலிக்கிற வயசு இல்ல, இது கொஞ்ச நாள் போகட்டும், இஃப் யூ ஹாவ் ஸ்டில் ஹாவ் த ஃபீலிங், உனக்கு வந்து காலேஜ் முடிச்ச அப்புறமும் அந்த பையன் மேல இதே ஃபீலிங் இருக்கு அப்படின்னாக்கா உன்னோட லவ் நீ அவன் நல்ல பையன், உன்னை வந்து கடைசி வரைக்கும் அவன் நல்லா வச்சு பாப்பான் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் உனக்கு இருந்ததுன்னா யூ கண்டினியூ த திங், அது வரைக்கும் நீ பொறுமையா இரு, டோன்ட் கோ இன் டு எனி கைண்ட் ஆஃப் டோன்ட் ரஷ் இன் டு திஸ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு இதை நான் அவனுக்கு எடுத்து சொன்னேன். அதனால அந்த பொண்ணும் அதை ஃபாலோ பண்றதுனால இன்னைக்கு வந்து அவ படிச்சு முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலையில இருக்கா, 7 வருஷமா ஷி ஸ்டில் இன் ஐ மீன் இன் அ குட் ரிலேஷன்ஷிப் வித் அ பாய், ஷி டிட் நாட் ரன் அவே வித் ஹிம், ஷி அண்ட் த பாய் இஸ் ஆல்சோ வெரி ட்ரூத்ஃபுல் டு ஹர். ஸோ அது வந்து அந்த மாதிரி பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும். வந்து அவங்க எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அது வந்து அது அவங்களுக்கே ஒரு பாதகமாக முடியும், சொசைட்டியில் அவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் கிடைக்கும், பொண்ணுக்கும் வந்து அது மனசில் ஒரு பெரிய காயமாயிடும். ஸோ இதெல்லாம் பார்த்து வந்து பேரண்ட்ஸ் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும், அந்த அதே சமயத்தில் அந்த குழந்தையும் வந்து அப்பா அம்மாவோட இதை கவலையை புரிஞ்சு நடந்துக்கணும்.
7: சொன்னீங்க ஒரு நிமிஷம் பிரியங்கா சொன்னாங்க ஒரு 70% வந்து முதல்ல வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை லவ் அதர் காஸ்ட் அதர் ரிலீஜியன் அப்படின்னு. ஒரு ஒரு பெற்றோருக்கு தெரியும் குழந்தை வந்து என்ன செட்டப்ல வளர்ந்துருக்கு, எந்த இடத்துக்கு போனா அவளுக்கு வந்து அது அவளால் ஒத்து போக முடியாது. ஏன்னா ஒரு குழந்தைய வந்து ஒரு அம்மாக்கும் அப்பாக்கும் தெரியும், ஒரு 4 நாள் ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனா கூட அது வந்து இன்கேஸ் அவங்களால தாக்கு பிடிச்சு முடியாம வந்துடுறாங்க திருப்பி. அப்ப அந்த 4 நாள் கூட அந்த பொண்ணால வேற செய்யற சூழ்நிலையில தாக்குப்பிடிக்க முடியாத ஒரு பொண்ணு வாழ்நாள் முழுக்க ஒரு ஒரு ஒரு கல்யாணம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நம்ம இன்னைக்கும் நம்ம சொசைட்டில வந்து அது வந்து நம்ம வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர்ல வந்து இந்த மாதிரி வந்து பாதியில முறிஞ்சு போகணும்னு யாருமே ஆசைப்படுறது கிடையாது. எந்த ஒரு பெற்றோரும் வாழையடி வாழையா அது வந்து 80 வயசு வரைக்கும் அந்த 60 கல்யாணம் 80 கல்யாணம்ங்கிறத வழியில தான் நம்ம யோசிக்கிறோம். அப்போ ஒரு அம்மாக்கும் அப்பாக்கும் தெரியும் தான் பொண்ணு எந்த இடத்துல போனா அவளால அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக முடியும், அவளால பிரச்சனை இல்லாம வாழ முடியும்னு. ஆனா அந்த பொண்ணுக்கு இந்த காதல் கண்ணை மறைச்சிடுது. காதல் கண்ணை மறைக்கிறதோட அவளுக்கு வந்து அந்த காதல்ல வந்து சக்சஸ் ஆகணும், தான் லைஃப்ல போயிடணும்ல. இது அது இவங்க சொன்ன மாதிரி இந்த சாக்லேட் மாதிரி பிடிவாத பிடிக்கிற குணம், இது எந்த வயசுலயும் எதை கேட்டாலும் வாங்கி கொடுத்துடுற பெற்றோர்கள். இன்னைக்கு வந்து அம்மா அப்பாக்கு நிறைய பணம் இருக்கு, அதனால எதை கேட்டாலும் வாங்கி கொடுத்துறாங்க. அந்த மாதிரி அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, நான் இந்த மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்தா அவங்க கொடுத்துருவோம், அவங்க அதை வாங்கி கொடுத்துருவாங்கிற மென்டாலிட்டி தான் இன்னைக்கு இருக்கிற டீனேஜ் கேர்ள்ஸ்க்கு இருக்கு. ஆனா அவங்க நம்ம அங்க போனதுக்கு அப்புறம் நம்ம ஒரு வீட்டுல ஒரு செல்ல பொண்ணா இருக்கிற ஒரு ஒரு குழந்தை, அது எப்படிப்பட்ட குடும்பமா இருக்கட்டும், அது வந்து அதாவது அன்றாடம் கூலி வேலை பண்ற தொழிலாளருக்கும் தன் குழந்தை செல்லம் தான், பெரிய கோடீஸ்வரனுக்கும் தன்னுடைய குழந்தை செல்லமா தான் வளர்ந்துருப்பாங்க. அப்ப அங்க போகும்போது ஒரு மனைவியா ஒரு மதரன் ஒரு ஒரு மருமகளா போகும்போது அவ ஒரு தாயா போகும்போது எப்படி அதை ஹேண்டில் பண்றதுக்கு எவ்வளவு விஷயங்கள் தெரியும்னு ஒரு அம்மாக்கு தெரியும் இல்லையா. அப்ப அந்த சமயம் போகும்போது அவளால அங்க போய் கஷ்டப்பட போற, அவளால அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. தினசரி ஒரு 4 வருஷத்துக்குள்ள வந்து ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையை தன் பொண்ணு சந்திச்சா அந்த மன வாழ்க்கை நல்லா இருக்காது அப்படிங்கிற ஒரு கணக்குலதான் அவங்க வந்து அதை அப்போஸ் பண்றாங்க. அவங்க என்னதான் நீங்க சொல்லுங்க உட்கார வச்சு பேசுங்க அப்படின்னு. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஒரு கல்யாணத்துல போய் நான் வந்து என் ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க போறேன் எனக்கு நான் உட்கார வச்சு எந்த பொண்ணும் வந்து குழந்தையும் அம்மா அப்பாட்ட பேசவே மாட்டாங்க. சித்திகிட்ட பேசுவாங்க, சித்தப்பாட்ட போய் பேசுவாங்க, பாட்டிகிட்ட கூட பேசுவாங்க. நடிகை லக்ஷ்மி அந்த கேஸ் நீங்க பாத்தீங்கன்னாக்க அம்மா அதுக்கு ஒத்துக்கல, ஆனா பாட்டி தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஆனா ஒரு முஸ்லிம் மதத்துல வந்து கல்யாணம் பண்ணி வச்சதுனால அந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டு அப்புறம் திருப்பி வந்து அம்மா கிட்டே வந்து திருப்பி இப்ப செகண்ட் லைஃப் லீட். அப்ப அந்த ஒரு எவ்வளவு சொன்னாலும் தலைகிட நீங்க நின்னுங்க, அன்பா சொல்லுங்க, அடிச்சு பாருங்க, அந்த கேக்குற பக்குவம் அந்த எந்த விதமான அந்த பொண்களுக்கு கிடையவே கிடையாது. அதை நீங்க வந்து ஒத்துக்கவே ஒத்துக்கணும். அப்படி இருக்கும்போது எப்படி அந்த பெற்றோர் வந்து அதை தன் கண்ணு முன்னாடியே தன் குழந்தை போய் கஷ்டப்பட போகுது அப்படிங்கும் போது எந்த பெற்றோர் பதட்டப்படாம இருப்பாங்க? நீங்க சொல்லுங்க, ஒரு ரோட்ல நீங்க போயிட்டே இருக்கீங்க, ஒரு ஆக்சிடென்ட் இருக்காங்க, கீழே விழுந்துரும் அப்படின்னா போய் விழட்டும்னு பாத்துட்டு இருப்பீங்களா? ஒரு அம்மா இல்ல ஒரு மூணாவது ஏதோ ஒரு குழந்தை போகுது, அங்க ஒரு பள்ளம் இருக்கு, நான் அப்படிதான் விழுவேன், அது விழுந்து பாப்பேன் அப்படின்னு சொன்னா ரெண்டு அரை அரைஞ்சுதான் கூட்டிட்டு வருவாங்க. இப்போ ரோட்ல நீங்க பாருங்க, ஃபுட்போர்ட்ல நின்னுட்டு இருக்கிற ஒரு 2 வயசு பையனை கண்டக்டர் 2 அடி அடிச்சு உள்ள கூப்பிடுவாரு. அதே மென்டாலிட்டி தான். அப்ப வந்து கண்டக்டர் அப்ப குழந்தை போய் சொல்ல முடியாது, என்ன ஏன் இவர் யார் என்ன தடுக்கிறதுக்கு, இவர் ஏன் அறையறார் சொல்லி பார்க்கலனா அடி, அது அடிங்கிறது என்னன்னா ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட். அட்லீஸ்ட் அதுக்கப்புறமா அந்த பையன் ஏன் இவங்களை நம்மளை அடிக்கிறாங்க, ஏன் இவங்களை நம்மளை சொல்றாங்களேன்னு யோசிப்பாங்கிற மனநிலையில தான் இருப்பாங்களே தவிர, நீங்க உட்கார வச்சு பேசினா ஒத்துக்கிற மனநிலை இன்னைக்கு இருக்கிற பெண்களுக்கு ஆண்களுக்கும் சரி கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த அம்மா அப்பா என்னதாங்க பண்ணுவாங்க? இவ்வளோ வருஷம் வந்து உங்களுக்கு கஷ்டப்பட்டு வளர்த்து உங்க சூழ்நிலை எல்லாம் தெரிஞ்சு உனக்கு என்ன ட்ரெஸ் உனக்கு பிடிக்கும், உனக்கு எல்லாம் என்ன உனக்கு என்ன தெரியும்னு யோசிக்கிற ஒரு அம்மாக்கு நீ எங்க போய் நல்லா இருப்பான்னு யோசிக்கிற சுதந்திரத்தையோ ஒரு சின்ன கர்டிசியோ கூட ஏன் நீங்க உங்க பெற்றோர்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க?
5: நீங்க சொல்லுங்க ஐஸ்வர்யா, பிரியங்கா ரெண்டு பேரும் மாணவிகளா இருக்கீங்க. இவங்க சொல்றதுக்கு வந்து நீங்க என்ன சொல்றீங்க? இவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து அம்மாக்கு வந்து அம்மா அப்பாக்கு தெரியும் எல்லா விஷயமும், உங்களுக்கு என்ன நல்லது என்ன கெட்டது எல்லாமே. அப்படி இருக்கும் போது லவ்ன்ற போது மட்டும் ஏன் அம்மா அப்பாக்கு பிடிக்காத விஷயத்த நீங்க செய்றீங்க?
8: மேம் நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க, இது நீங்க கிட்டத்தட்ட அடி உதற அளவுக்கு அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு சொல்ற மாதிரி தான் சொன்னீங்க நீங்க. இப்ப வந்து ஒரு பையன் வந்து
7: சொன்னாலும் அவங்க அதை வந்து ஒத்துக்கிறது கிடையாது.
5: பெற்றோர்கள் வந்து இப்படி துன்புறுத்தி இது பண்ணி பண்ணி பண்றதுனால எவ்வளவு பேர் வந்து எவ்வளவு பொண்ணுங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு இல்லையா? அதனாலே வந்து அவங்க
7: நீங்க வந்து என்ன பேசுறீங்க நீங்க? அதாவது வந்து நான் வந்து சாக்கடையில தான் போய் விழுவேன் அப்படின்னா நீ விழாதானே உன்னை காப்பாத்து.

0: அதிகமா பாதிக்க போறது யாருன்னு கேட்டா அம்மா தான். நீங்க வந்து யோசிச்சு பாருங்க, நீங்க உங்களுக்கு உங்க லைஃப்ல வந்து நீங்க ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா உங்களை விட அதிகமா வந்து எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ பெற்றோர்கள் பொண்ணு டைவர்ஸ் ஆனாலோ இந்த மாதிரி லவ்ல கஷ்டப்பட்டாலோ ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போன அம்மாக்கும் அப்பாவும் தான் ஜாஸ்தி. அந்த மாதிரி இருக்கிறதுனால எங்க வந்து பொண்ணு நல்லா இருக்காளா, வேற ஜாதியா இருந்தாலும் பரவாயில்ல, சந்து கஷ்டப்படுறவங்களா இருந்தாலும் கூட பரவாயில்ல, பையன் நல்ல பையனான்னு உங்களை தெரியாமையே அவங்க வந்து ரிப்போர்ட்டர் வேலை டிடெக்டிவ் வேலை எல்லாம் பார்ப்பாங்க பெற்றோர்கள். சோ நீங்க வந்து கண்மூடித்தனமா பெற்றோர்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. 20 வயசுல உங்களுக்கு ஒரு பையனுக்கு எக்ஸ்போஷர் இருக்குன்னா உங்களை விட அடுத்து 2 மடங்கு ஜாஸ்தி இருக்கிற 45 வயசுக்கு அந்த பெற்றோர்களுக்கு எக்ஸ்போஷர் இல்லைன்னு எப்படி முடிவு கட்டுறீங்க நீங்க?
1: எக்ஸ்போஷர் இல்லைன்னு இவங்க சொல்லல நினைக்கிறேன். இவங்க என்ன சொல்றாங்க, அடித்தோ உதைத்தோ வந்து ஒரு குழந்தையோட மனசை மாற்ற முடியாதுன்றாங்க.
2: மேம் நீங்க சொன்னீங்க, இப்ப வந்து ஒரு கண்டக்டர் வந்து ஒரு வாட்டி சொல்லி பாக்குறான், 2 வாட்டி சொல்லி பாக்குறான், அந்த பையன் ஏற மாட்டேன், அந்த பையன் மேல தப்புதான். அவர் வந்து அடிச்சா வந்து அந்த பையன் வந்து ஐயோ இவர் அடிக்கிறாரு நம்ம மேல தப்போ அப்படின்னு எந்த பையனுமே யோசிக்க மாட்டான். எனக்கு தெரிஞ்சு நான் பஸ்ல நீங்க இந்த எக்ஸாம்பிள் சொன்னே ஒரு நிமிஷம் எனக்கு தோணுச்சு. 18 பஸ்ல அன்னைக்கு போயிட்டு இருந்தா செம்ம கூட்டமா இருக்கு, 4-5 பசங்க அப்படியே வெளியே தொங்கிட்டு இருக்காங்க. கண்டக்டர் வந்து 4 வாட்டி சொல்லி பார்த்தாரு தப்புதான் அந்த பசங்க மேல, ஒன்னும் கீழே இறங்கிருக்கணும், காலியான பஸ்ல ஏறி இருக்கணும், அப்படி இல்ல பஸ் உள்ள ஏறி நின்றுக்கணும். கண்டக்டர் 2 அடி அடிச்சாரு, அந்த பையன் அடுத்த ஸ்டாப்பிங்ல கீழே இறங்கி ஒரு கல் எடுத்து எரிஞ்சான். அப்படியே இருந்தா அவனுக்கு வந்து அந்த அந்த மைண்ட் செட்ல வந்து பசங்களுக்கு அப்படி யோசிக்க மாட்டாங்க. இல்ல இல்ல, அதாவது என்ன நினைக்கிறீங்க, அந்த பையன் வந்து இன்டெலெக்சுவலா யோசிப்பாங்க அப்படி பசங்க யோசிக்க மாட்டாங்க.
3: இல்ல இல்ல, அந்த இடத்துல நான் கொஞ்சம் இன்டர்வியூ பண்றேன். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அந்த கல்ல அடுத்து அடிச்சான்னு சொன்னாங்களே, அந்த நேரத்துல எல்லா பப்ளிக்கும் சேர்ந்து அந்த பையன் பண்ணது தப்புன்னு சொல்லியிருந்தா அடுத்த வாட்டி அந்த பையனுக்கு பயம் இருக்கும். ரைட், நம்ம தப்பு பண்ணா வெளியில வந்து 4 பேர் நம்மள கேள்வி கேட்பாங்க, நம்ம கல் எடுத்து அடிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். இன்னைக்கு எல்லாருமே வந்து அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அது ஆச்சு, டிரைவருக்கும் அந்த பையனுக்கும் ஆச்சு அப்படின்னு சொல்லி விடுறதுனாலதான் கெட்டு போறோம்.
0: மேம் நீங்க இந்த இன்சிடென்ட் சொன்னீங்க, இந்த ஒரு கத்தியில இந்த 2 வெவ்வேறுப்பட்ட களத்துல வாழ்ந்த அந்த ஹிஸ்டரியில அந்த கேஸ்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா பேப்பர்ல ரொம்ப தெளிவா போட்டிருந்தாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து இப்பதான் படிப்பை முடிச்சிட்டு 3 மாசத்துதான் ஆயிருக்கு, 3 மாசத்துல வேலையும் கிடைச்சிருக்கு. 3 மாசத்துலதான் அந்த பொண்ணு வந்து அந்த பையனை காதலிச்சிருக்கா, அந்த 3 மாசத்துலயே பெற்றோர்கள் கிட்டயும் போய் சொல்லியிருக்கா, அந்த பெற்றோர்கள் பலமுறை எச்சரிச்சிருக்காங்க அந்த பையனோட பேக்ரவுண்ட் சரி கிடையாது, அவன் வந்து உனக்கு எவ்வளவு சூழ்ந்து வாழ முடியாது அப்படின்னு எச்சரிச்சதுக்கு அப்புறமும் இல்ல நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு பிடிவாதம் பிடிச்சதுனால வேற வழி இல்லாம சம்மதிச்சிருக்காங்க. அதே மாதிரி நீங்க ஒரு போன வாரம் நடந்த நீங்க கேஸ்ல பாத்தீங்கன்னாக்க, இந்த ஒரு முஸ்லீம் பையன் வந்து ஒரு கோயம்புத்தூர்ல நடந்த அந்த இன்சிடென்ட், அதுல வந்து 3 வருடமா வந்து அந்த பொண்ணு வந்து அந்த பையனை கல்யாணம் லவ் பண்ணிருக்காங்க ரெண்டு பேரும். பெற்றோர்கள் வந்து ரொம்ப வந்து அந்த பொண்ணை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி இதுவும் உனக்கும் அவனுக்கு ஒத்து வராதுன்னு புரிஞ்சு சொல்லியிருக்க, அதுக்கப்புறம் இஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணு 1 இயரா திங்க் பண்ணி பாய் ஹார்ட் பண்ணிட்டா, ஓகே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருப்போம் அந்த பையனை சொன்னதுக்கு அப்புறம் அந்த பையனால அக்செப்ட் பண்ணிக்க முடியாம அம்மாவையும் குத்திட்டு அந்த பொண்ணு மேல கெரசன கொலையும் பண்ணிட்டு கெரசினை ஊத்தி அவனும் கொண்டுட்டான். அப்ப யாருக்கு பாதிப்பு? அப்ப பெற்றோர்கள் சொன்னதுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிற தன்மை அந்த பொண்ணுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த பையன் ஆப்போசிட் சைட்ல இருக்கிற பையன் வந்து இந்த பொண்ணோட லைஃப் போயிடுச்சு. அப்ப உங்களுக்கு யோசிக்க டைம் கொடுத்தா, அம்மா அப்பா சொல்ற விஷயத்தை யோசிச்சா உங்களால திங்க் பண்ண முடியுது. இந்த 2 கேஸும் அதை தான் காமிக்குது. அப்ப உங்களுக்கு அப்புறம் லேட்டர் ரியலைஸ் பண்றீங்க, ஒரு 3 மாசம் கழிச்சு 4 மாசம் கழிச்சு லக்கிலே அந்த கல்யாணம் அதுக்குள்ள ஆகல, அதனால அந்த பொண்ணு எஸ்கேப் ஆயிடுறா. ஆனா எஸ்கேப் பண்ண எப்படி ஆயிடுறது, அவ செத்து போயிட்டு அவன் கொண்டுட்டான். அப்ப நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க யோசிச்சு என்னமா பிரயோஜனம்?
1: அதுல ஒரு பாயிண்ட் இருக்கு அமிர்தா, நான் இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் வந்து எங்க வீட்டு ஸ்ட்ரீட் பக்கத்துல, அது செம்ம வெல் டு டூ ஃபேமிலி, அந்த ஏரியாலே தே வேர் தி ஃபர்ஸ்ட் ஒன் டு கெட் ஆடி, லைக் ஒரு நல்ல கார் வாங்குறதுக்கு அவங்க தான். ஸோ அந்த பொண்ணை வந்து லைக் லிட்ரலி அவங்க ஸ்கூல்ஸ் எல்லாம் ஸ்கூலும் காலேஜும் வந்து கார்ல போய் கார்ல வருது, அதுதான் நடந்துட்டு இருந்தது. ஒரு நாள் வந்து பொண்ணு அந்த சுடிதார் தைக்க கொடுத்ததெல்லாம் வேற ஆளு, சர்வெண்ட் இல்லாதனால போய் வாங்கின போன அந்த ஜஸ்ட் ஒரு கேப்ல அடுத்த நாள் ஓடி போயிட்டான் அந்த பொண்ணையும் கூட போயிட்டு.
4: யார் கூட ஓடி போயிட்டாங்க? டெய்லர் கூட.
1: அது என்ன, அவங்க அப்பா போய் பார்த்து, அப்பாவும் அம்மாவும் அந்த ஏரியாவை போய் பார்த்தா ஒரு ஜஸ்ட் ஒரு ரூம் பெருசா ஒண்ணும் இல்லை, ஒரு கர்டன் வச்சு மறைச்சிருக்காங்க. இந்த பொண்ணு வந்ததுனால ஒரு கர்டன் வச்சு மறைச்சிருக்காங்க. அந்த அம்மாக்கு அந்த பொண்ணு ஏசி இல்லாம ஒரு நாள் இருந்தது இல்ல. அந்த அம்மாக்கு என்ன சொல்லணும்னு தெரியாம, சரி நீ என்ன பண்ணிட்ட, நீ வா என் கூட, நான் உனக்கு ஒரு பிளாட் எடுத்து தரேன் வேற வீடு. அப்ப அந்த பொண்ணுக்கு ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ, என் புருஷன் பாத்ரூம் அப்படின்னு சொல்றான். அப்ப லைக் லிட்ரலி அம்மா அப்பாக்கு வந்து நம்ம அவ்வளவு நாள் என்ன எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேக்கும் போது, அவங்க அம்மா ஒண்ணுமே சொல்லல. அவங்க அம்மா சொன்னாங்க, நீ பண்ணிக்கோ, உனக்கு அவனை பிடிச்சிருந்தா ஓகே, நான் ஒண்ணுமே சொல்லானா, வா நீ வீட்டுக்கு வா, ஒரு நான்

0: அவளுக்கு ஒரு தனி செட்டப் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான், என் புருஷன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்கிறான். அண்ட் லிட்ரலி அவங்க அம்மா போய் அண்ணன் படுத்தவங்க பேரலட்டிக் வந்து அவங்க லைக் லாஸ்ட் வீக் ஆனால் ஷீ பாஸ்ட் அவே. அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு அழுகுறா. இட் டசன்ட் மேக் சென்ஸ். நீ அவங்க அம்மா ஒரு நிமிஷம் அவங்க விட்டு கூட நீ அவனை விட்ட வேணாம்னு கூட சொல்லலை. நீ வந்து நீ ஒரு தனி ஏரியாவில் போகலான்னு அப்போ லைக் என் புருஷன் பார்த்துப்பான்னா அவங்க அந்த பொண்ணு மாவாட்டுற இதெல்லாம் வாழ்க்கையில் பண்ணதே கிடையாது. அவங்க வீட்டில் கூட இல்லை இதெல்லாம்.
1: இதே தான் நானும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். ஒரு பெற்றோரா ஒரு பொண்ணால ஒரு பெற்றோருக்கு தெரியும் எப்படி தான் சூழ்நிலையில வாழ்ந்தது. அப்போ இப்போ மாணவி ஐஸ்வர்யா தான் வாயாலே ஒரு இன்சிடென்ட்டை ஒத்துக்கிட்டாங்க. அப்போ ஒரு பெற்றோர் இப்போ ஒரு கல்யாணம் அப்படிங்கிறது என்னம்மா சொல்லுங்க, லைஃப் லாங் ஃபுல்லும் நீங்க இருக்க போறீங்க சந்தோஷமா அம்மா அப்பாவோட. அந்த கல்யாணத்தோட அம்மா அப்பாவை குவிட் பண்ணிட்டு போறது கிடையாது. இது குவிட் இண்டியா மூமெண்ட் மாதிரி குவிட் ஃபேமிலி மூமெண்டா கிடையாது, குவிட் மதர் அண்ட் குவிட் ஃபாதர் கிடையாது. உங்க குழந்தைங்களை உங்களுடைய பேரம் பேத்திய கொஞ்சனும் அப்படிங்கிறது அவங்க லைஃப் லாங் அம்மா அப்பா ஒரு செக்யூரிட்டியோட இருக்கிறது தான் வந்து அம்மா அப்பா விரும்புவாங்களே தவிர தன்னுடைய பொண்ணு எங்கேயோ போயிட்டா எங்கேயோ கண்காணாம போயிடுறதுங்கிறது ஒரு வாழ்க்கையா? அது வந்து நீங்க வந்து எப்படி அதை வந்து நீங்க வந்து அங்கீகரிக்கிறீங்க? உங்களோட அம்மா அப்பாவோட எக்ஸாம்பிள் உங்களோட தாத்தா பாட்டி எக்ஸாம்பிள்லாம் பார்த்தும் கூட நீங்க உங்களுக்கு அது வந்து உணர முடியலையா?
2: மேம் நான் என்ன சொல்றேன்னா நாங்கள் வந்து என்னமோ லவ் பண்ணுறவங்க எல்லாமே கரெக்டு, இந்த மாதிரி வந்து ஒரு பொண்ணு 16 இயர்ஸில் லவ் பண்ணால் அவள் வந்து அவளுக்கு லவ் பண்ணுற பொண்ணுக்கே பையனுக்கே கல்யாணம் பண்ணி வச்சுருங்க அப்படின்ற ஒப்பீனியன் நாங்கள் சொல்ல. நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, லவ் பண்ணாலே வந்து அந்த பொண்ணு கெட்டு ஒழிய போகிறான்னு நினைக்காதீங்க. அதுதான் நாங்கள் சொல்ல வரோம். நிறைய நல்ல பொருத்து பார்த்துட்ருக்கேன்.
1: ஏஜை பொறுத்து தான் இன்னைக்கு வந்து அந்த மாதிரி உங்களால் யோசிக்கிறதுக்கோ சூழ்நிலையில. அது நான் திருப்பியும் சொல்கிறேன், இன்றைக்கி 80% ஆஃப் உமா மேடம் இதை ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். 80% ஆஃப் த கல்யாணத்துக்கு வந்து இன்றைக்கி பேரண்ட்ஸ் வந்து கேஸ்ட் ரிலீஜியன் அதெல்லாம் பாக்குறது கிடையாது. நல்ல பையனா இருந்தா சக்சஸ்ஃபுல்லா அவங்களே லவ் கம் அரேஞ்ச்டு மேரேஜ் தான் இன்னைக்கு நடக்குது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, பேரண்ட்ஸ் ஒத்துக்கிறாங்க சந்தோஷமா ஒத்துக்கிறாங்க. 20% இந்த 16 வயசு 18 வயசு இப்ப இந்த வயிறு எரியுது. இன்னைக்கு வந்து அந்த ரெண்டு இன்சிடென்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பெற்றோர் கலங்காத இன்னைக்கு நீங்க இந்த ஷோ வச்சதே லவ் ஏன்ட் கிரைமா மாறுதுங்கிறது தான்
3: இன்டர்வியூ பண்றது. லவ் மேரேஜ் தப்பு இல்ல, கரெக்ட் தான், ஆனா அது ஏஜ் இருக்கு. அதுக்கு பொறுமையாக ஒரு மெச்சூரிட்டி வர்ற வரைக்கும் வெயிட். எத்தனையோ இன்டர் காஸ்ட் மேரேஜஸ் பார்த்துருக்கோம். நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க வந்து வீட்டில் வந்து அவங்க எப்படி வளர்ந்தாங்க எது பிடிக்கும்லாம் தெரிஞ்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐயர் வீட்டு பொண்ணு ஒரு முஸ்லீம் பையனை கல்யாணம் பண்ணான். இந்த மேட்டர் ஆஃப் 3 மந்த்ஸ் அந்த 3 மாசம் கல்யாணம் நடக்கிற 3 மாசத்துல அந்த பொண்ணு வந்து வீட்டில் வெங்காயம் பூண்டு கூட சாப்பிடாத பொண்ணு. அவள் கல்யாண நாள் அன்னைக்கு அவள் பிரியாணி சாப்பிட்டான். உருது படிக்காத தெரியாத ஒரு பொண்ணு வந்து அவளோட கல்யாணம் அன்னைக்கு அவள் குரான் படிக்க கத்துண்டா. ஸோ அதனால வந்து அது எல்லாத்துக்கும் ஒரு வயசு இருக்கு, ரைட்டா? ஸோ அந்த வயசை மீறது வெயிட் பண்றது தான் அந்த லெவல். அந்த டைம் பீரியட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெயிட் பண்ணி பார்க்கணும் நிஜமாவே ஆர்வி இன் லவ் அப்படின்னு. ரெண்டு பேருக்கும் பொறுமை இருக்கணும், பேரண்ட்ஸுக்கும் பொறுமை இருக்கணும். இருக்கேன்னு சொல்லிட்டு நாளைக்கு அவங்களும் வந்து வாக்கு மீறக்கூடாது, ரைட்டா? வேற ஸ்டெப் எடுக்கக்கூடாது பசங்க. இன்னொன்று பெரிய ட்ராபேக் என்னென்னு, நம்ம சொசைட்டியில் வந்து சரி ரைட்டு ஃபர்ஸ்ட் அஃபேர் வாஸ் அ பேட் அஃபேர்னு சொல்லிட்டு லவ் பண்ண பரவாயில்ல ஃபெயிலியர் ஆகிட்டுன்னு அடுத்த வாட்டி வேற இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தா அங்கே வந்து பிரச்சனைகள் வரும்.
4: கண்டிப்பாக அங்கே தான்,
3: ரைட்டா? ஸோ அங்கேயும் திருப்பி வந்து ஒரு பெண் தான் கஷ்டப்படுறான். ஸோ இவ்வளவு கஷ்டங்கள் வர்றப்ப இப்போ நமக்களே எடுத்துங்களா, இப்போ இஃப் வி நோ அவர் பார்ட்னர் ஹேஸ் அ ரிலேஷன்ஷிப் வித் சம் ஒன் நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? முடியாது. ஸோ இது எல்லாமே நம்ம என்வாயர்மெண்ட் வந்து சொசைட்டி வந்து எல்லாமே பிரச்சனை. எங்க போனாலும் ஒரு பெண்ணுக்கு தான் அந்த கஷ்டம் வர்றதுனால எதுக்கு தெரிஞ்சு ஒரு கிணத்துல போய் விழணுங்கிறதுனால தான் அந்த ஆங்ஸைட்டியில தான் வந்து அதை இப்போ மேம் சொன்ன மாதிரி எத்தனையோ கல்யாணங்கள் ஒரு 2 கல்யாணம் தான் வந்து பெரியவங்க பார்த்து நடக்கிற கல்யாணங்களே தவிர ஒரு 10 கல்யாணம் 80% ஆஃப் த வெட்டிங்ஸ் வந்து லவ் மேரேஜஸ் தான். அண்ட் இன்டர் காஸ்ட் மேரேஜஸும் நடக்குது, இன்டர் கம்யூனிட்டி இன்டர்நேஷனல் வெட்டிங்ஸும் நடக்குது. If it is accepted by parents, பசங்க தாராளமா பண்ணிக்கலாம் தப்பு. ஆனா அதுக்குன்னு ஒரு வயசு இருக்கு. ஸ்கூல்லையோ காலேஜ்லயோ ஒரு பார்ட்டிக்கு போறதுக்கோ ஒரு பிக்னிக்கு போறதுக்கோ ஒரு ஃப்ரெண்டை வச்சுன்னு எல்லாரும் வச்சுக்கணும்னு ஒரு கல்ச்சர் வந்து கொண்டு வர்றது தப்பு.
1: இந்த மாதிரி கல்ச்சர்னாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா
3: அதை வந்து அது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பா பார்க்கணும், லவ்வா பார்க்க கூடாது.
4: ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு நம்ம நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை இன்னைக்கு நம்ம இதோட முடிச்சுக்கிறோம். நாளைக்கும் இது கண்டினியூ ஆகும். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8. நான் உங்க RJ அம்ரிதா. உங்க எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி மேம், ரொம்பவே நல்லா பேசுனீங்க. நாளைக்கும் ஸ்டூடியோக்கு வந்து இதே மாதிரி எங்க இந்த டாபிக்கை பத்தி இன்னும் நிறைய டிஸ்கஸ் பண்ணும். தேங்க்யூ லலிதா மேம், தேங்க்யூ உமா மேம், தேங்க்யூ அருணா மேம், தேங்க்யூ பிரியங்கா அண்ட் ஐஸ்வர்யா. ஒரே ஒரு விஷயம் பிரியங்கா ஐஸ்வர்யா உங்ககிட்ட நான் என்ன சொல்லிக்க விரும்புறேன்னா, நீங்க சொன்னது வந்து ஐஸ்வர்யா நீங்க சொன்னது வந்து ரொம்பவே வந்து நிறைய பேர் ஆச்சரியத்தோட பார்ப்பாங்க. ஏன்னா வந்து நீ அக்செப்ட் பண்ணீங்க. ஏன்னா இந்த ஜென்ரேஷன்ல இருக்கிற டீனேஜர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை. நம்ம தப்பு பண்றோன்றத வந்து தப்புன்ற அக்செப்ட் பண்ணிக்கிற மென்டாலிட்டி யாருக்குமே இல்லை. ஆனா அந்த பொண்ணு ஓடி போய் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இன்னைக்கு இது பண்றா, அது தப்பு, அவங்க அப்பா அம்மா சொல்றத கேட்டுக்கணும்னு நீங்க சொன்னீங்க, அது ரொம்பவே கரெக்ட். சோ இந்த நிகழ்ச்சி எங்கே போகிறோம், நாளைக்கு இது திருப்பி தொடரும். நன்றி.

0: ஃபைனலி என் ட்ரீம் நிறைவேறிடுது. பிரபுதேவோட அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபர். எஸ் அம்மா, நான் கிளம்புறேன், பாய்.
1: டேய் டேய் டேய், முள்ள போடா.
0: சரிம்மா.

0: நான் சொல்கிற பேச்சு கேட்டிருந்தா உன் கால் சரியாக இருந்திருக்கும்ல. இனிமேல் டான்ஸ் மறக்க வேண்டியதுதான். கவனத்தை சிதற விடாதீர்.
1: கன நேரத்தில் கனவாகிவிடும் உன் வாழ்க்கை. உங்கள் கண்ணெதிரே நடக்கும் சாலை விபத்துகளை அறிவிக்க தொடர்பு கொள்ளுங்கள்.
2: For emergencies, call emergency helpline 100, traffic helpline 103.
3: உங்கள் நலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
4: வணக்கம், நான் உமா பத்மநாபன் பேசுறேன். எம்ஓபியுடைய சமுதாய வானொலி 107.8 அலைவரிசை மூலமா இன்னைக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு பிரஷர் எல்லாம், அவங்களுடைய அகாடமிக்ஸே வந்து ரொம்ப பெரிய பிரஷர், அதெல்லாம் தாண்டி இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா ஒரு ரேடியோ பிராட்காஸ்ட் நடத்திட்டு இருக்காங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அதுலயும் இந்த மாதிரி சமுதாய வானொலி அப்படின்னு பேர் வச்சு சமுதாயத்துக்கு தேவையான மெசேஜஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேக் பண்ணி உங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால கண்டிப்பா இந்த சமுதாய வானொலிய நீங்க எல்லாம் தொடர்ந்து கேளுங்க. அட்வைஸ் அப்படின்றது பொதுவா எல்லாருக்குமே பிடிக்காத விஷயம். அதனால பிடிக்காத விஷயத்த பண்ணக்கூடாதுன்றது என்னுடைய கொள்கை. அதனால நான் பொதுவா யாருக்கும் அட்வைஸே கொடுக்கறது இல்ல. அதனால இன்னைக்கு நான் எதுவும் அட்வைஸோ மெசேஜோ உங்களுக்காக கொடுக்க போறது இல்ல. ஆனா நான் இப்போ ஒரு 15 வருஷமா டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில இருக்கேன். என்னுடைய இந்த கெரியர்ல வந்து எனக்கு நிறைய அனுபவங்கள், நிறைய பேரை, இன்ட்ரெஸ்டிங் பீப்புளை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுல இருந்து நான் கத்துக்கிட்ட ஒரு பாடத்தை இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஒரு முக்கியமான பாடம் என்னன்னா, நெவர் சே டை, நெவர் கிவ் அப், ஜஸ்ட் ஹேவ் கான்ஃபிடன்ஸ் இன் யுவர் செல்ஃப். உங்களுடைய திறமை மேல இதனால முடியும்ன்ற நம்பிக்கை மட்டும் உங்களுக்கு இருந்தா, எங்க இந்த நாட்டுல எங்க அதுக்கெல்லாம் மதிப்பே இல்ல, எங்க இனிமே ஆச்சு வயசாச்சு இனிமே எங்க, அந்த மாதிரி பெசிமிஸ்டிக்கான எண்ணங்களை எல்லாம் விட்டுட்டு ஜஸ்ட் கான்பிடன்ஸ் மட்டுமே கெட்டியா பிடிச்சுக்கோங்க. வாழ்க்கையில நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பா அச்சீவ் பண்ணலாம். ஓகே, இதுதான் என்னுடைய மெசேஜ். இது ஏன் இப்படி சொல்றேன், எனக்கு கிடைச்ச பாடம் என்ன அப்படிங்கறத வந்து குவிக்கா நான் சந்திச்ச 2-3 இன்ட்ரெஸ்டிங்கான நபர்கள் மூலமா நான் கத்துக்கிட்டேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன். முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது நிறைய நீங்களும் படிச்சிருப்பீங்க, நடிகர் விக்ரம். விக்ரம் எனக்கு நல்ல நண்பர். முதல்ல மீரால அறிமுகமாகி அப்புறம் உல்லாசம் அப்படின்னு ஒரு பெரிய படம் எல்லாம் பண்ணினாரு. அந்த காலத்துல இருந்தே எங்களுக்கு எல்லாம் அவர் நல்ல நண்பர். ஆனா அவருடைய கெரியர்ல என்னமோ அவரால் அந்த ஒரு காலகட்டத்தில் அதுக்கு மேல பெருசா முன்னேற முடியல. ஒரு பெரிய பிரேக். இது வந்து நான் சொல்றது எந்த காலகட்டம்னா, வந்து திரையுலகத்தில் அவருக்கு ஒரு படம் கூட கிடையாது. அப்போ எந்த ப்ரொடியூசர் டைரக்டர் கூட வந்து எந்த டிஸ்கஷன்லயும் அவர் பேரே வந்து அந்த காலத்துல யோசிச்சிருப்பாங்களான்னு தெரியல. அந்த ஒரு காலகட்டம். ஆனா அவர் வந்து வேற எந்த ஒரு வேலைக்கும் போகாம நடிப்புக்கு என்னென்ன தேவையோ அந்த விஷயங்களை ரொம்ப தொடர்ந்து அதுல கவனம் செலுத்திக்கிட்டு, சின்ன சின்ன வேலைகள், டப்பிங்கா இருக்கட்டும், அந்த மாதிரி திரையுலகத்தோட சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு, ஆனா இதோ நாளைக்கு பாருங்க கமலஹாசனும் ரஜினிகாந்தும் ஒன்னா சேர்ந்து வந்தா எப்படி ஒரு ஆக்டர் அதுல இருந்து உருவாவாங்களோ, அதாவது ஒரு மாஸ் ஹீரோ, ஸ்டைலிஷ் ஹீரோ, அதே சமயம் இன்னைக்கு உலக நாயகன் புகழ்றோமே நடிப்புக்காக அந்த கமல், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்கினா எப்படி ஒரு ஹீரோ வருவாங்களோ அந்த மாதிரி ஹீரோவா நான் வந்து கண்டிப்பா ஆவேன் அப்படின்னு சொல்லுவாரு. நாங்க கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம், ஐயோ என்ன இவர் இப்படி ஒரு ஹோப்ஃபுல்லா இருக்காரு, நிஜமாவே ஒரு செகண்ட் லீஸ் வந்து ஒரு நடிகருக்கு சாத்தியமா அப்படின்னு சொல்லி அவருக்காக கவலை கூட பட்டிருக்கோம். ஆனா சேதுவுக்கு அப்புறம் நடந்தது என்ன அப்படின்றது இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்தது என்னுடைய மிகச்சிறந்த நண்பர் ஜேம்ஸ் வசந்த். இப்ப சமீபத்துல கண்கள் இரண்டால் அப்படின்ற ஒரு பாட்டு மூலம் தமிழ்நாட்டை இல்ல, இந்தியாவே இல்ல, இன்னைக்கு கனடா, ஆஸ்திரேலியா, எல்லா இடங்கள்லயும் தமிழர்கள் எந்த உலகத்துல எந்த மொழியில வாழ்றாங்களோ அங்க எல்லாமே வந்து இட்ஸ் டாப் ஆஃப் தி சார்ட்ஸ் அப்படிங்கறது அந்த பாடல். அவருக்கும் வந்து 40 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து 18 வயசுல, 20 வயசுல எல்லாம் வந்து புதுசு புதுசா இசையமைப்பாளர்கள் ஒவ்வொரு படத்திலயும் வந்துட்டே இருக்காங்க. அதுவும் இவர் வந்து ஒரு தொலைக்காட்சி ஆங்கர் பர்சனா வந்து எல்லாருக்கும் அறிமுகமானவர். நம்ம இண்டஸ்ட்ரியில இன்னொரு பழக்கம் என்னன்னா, வேற ஒரு ப்ரொஃபஷன்ல வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனவங்களை இன்னொரு ப்ரொஃபஷன்ல அவ்வளவா சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. அதனால இன்னைக்கு இவர் திடீர்னு வந்து இல்ல இல்ல ஆக்சுவலா மியூசிக் தான் என்னுடைய மெயின் ப்ரொஃபஷன், இசையமைக்க போறேன்னு சொன்னா யார் இவரை சீரியஸா எடுத்துப்பாங்க? இவருக்கு அப்படி ஒரு நல்ல பிரேக் எங்கிருந்து கிடைக்கும்? பிரேக் கிடைச்சாலும் அந்த முதல் படத்திலேயே இந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ண முடியுமா? இந்த மாதிரி சந்தேகங்கள் அவரை சுத்தி இருந்த எல்லாருக்கும் இருந்தது. ஆனா அவருக்கு அந்த சந்தேகம் இருந்ததே கிடையாது. எனக்கான காலம், என்னுடைய நாற்காலி அங்க எனக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னு அவ்வளவு தீவிரமா நம்பினாரு. போன வருஷம் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மியூசிக் அவார்ட்ஸ் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அவர் சொன்னார், சரி இந்த வருஷம் நம்மளா இங்கே உட்காந்து கைத்தட்டு இருக்கோம், அடுத்த வருஷம் நீங்க எல்லாம் கைத்தட்டுவீங்க, நான் அந்த மேடையில ஏறி அந்த அவார்டை வாங்குவேன் அப்படின்னு சொல்லி நாங்களும் அது நிஜமாவே ஒரு ஜோக்கா நினைச்சா சரி சரி அப்படின்னு சொல்லி சிரிச்சோம். இந்த வருஷம் சாங் ஆஃப் தி இயர் அப்படின்னு அப்படின்ற அவார்ட அவர் மேடை ஏறிவாங்க. நாங்க எல்லாம் நிஜமாவே கண்ணில் தண்ணியோட கை தட்டினோம். ஜஸ்ட் ஹேவ் கான்பிடன்ஸ் இன் யோர் செல்ஃப். எம்ஓபியுடைய சமுதாய வானொலி 107.8 அலைவரிசை மூலமா இன்னைக்கு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்.
5: Your fear should not be the fear of cancer, because cancer is curable. Your fear should be the fear of delay. I think with this, don't panic about cancer. Early cancer is curable. This is Dr. Shanta, Chairman Cancer Institute, talking to the community radio. Thank you for the opportunity.
6: வாசிப்பை நேசிப்போம், வளமான சமுதாயத்தை உருவாக்குவோம். June 19 கொண்டாடப்படும் தேசிய வாசிப்பு தினத்தை முன்னிட்டு நேஷனல் ரீடிங் மிஷன் 2026 ஒரு மாபெரும் விழிப்புணர்வு முயற்சியாக செம்கா, சிஆர்ஏ மற்றும் பிஎன் பணிக்கர் அறக்கட்டளை ஆகியவற்றுடன் இணைந்து தேசிய வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு எம்ஓபி சமுதாய வானொலி நிலையம் பெருமையுடன் வழங்குகிறது வாசிப்பு திருவிழா. வாசிப்பு திருவிழா June 20 to July 20 நடைபெறும் இந்த ஒரு மாத சிறப்பு விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் நோக்கம் பொது மக்களிடையே வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவித்து கற்றல், சிந்தனை மற்றும் அறிவு பகிர்வை வளர்ப்பதாகும். இந்த தேசிய வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு எம்ஓபி சமுதாய வானொலி நிலையம் வாசிப்பின் மகத்துவத்தை எடுத்துரைக்கும் புதிய தொடர் நிகழ்ச்சிகளை வழங்கி வருகிறது. இந்த நிகழ்ச்சிகளின் மூலம் அனைத்து வயதினரிடமும் வாசிப்பின் மீதான ஆர்வத்தை வளர்த்து அறிவார்ந்த மற்றும் வளமான சமுதாயத்தை உருவாக்கும் உயரிய நோக்கத்தை முன்னெடுத்து வருகிறோம். அன்பார்ந்த நேயர்களே, எம்ஓபி சமுதாய வானொலியின் வாசிப்பு திருவிழா சிறப்பு தொடர் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். வாசிப்பை நேசிப்போம், வளமான சமுதாயத்தை உருவாக்குவோம். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அபிமான எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்கள் ஆர்ஜே மகாலட்சுமி. தேசிய வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு பிஎன் பணிக்கர் ஃபவுண்டேஷன், செம்கா, சிஆர்ஏ மற்றும் எம்ஓபி சமுதாய வானொலி இணைந்து பெருமையுடன் வழங்கும் வாசிப்பு திருவிழாவில் வாசிப்பை நேசிப்போம் நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நான் இதுவரை படிக்காத புத்தகத்தை எனக்கு பரிசாக தருபவரே எனது சிறந்த நண்பர் என்றார் அப்ரஹாம் லிங்கன். ஆமாங்க, புத்தகங்கள் பத்தி பேச ஆரம்பிச்சா நம்ம பேசிக்கிட்டே போகலாம். பொது மக்களிடையே வாசிக்கும் பழக்கத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற குறிக்கோளோட இந்த கேம்பெயினை நாங்கள் நடத்திட்டு வரோம். அந்த வகையில வாசிப்பை நேசிப்போம் நிகழ்ச்சியில இன்றைய சிறப்பு விருந்தினரா வந்திருப்பவர் முனைவர் பத்மப்ரியா அவர்கள். கடந்த 14 தமிழ் துறையில உதவி பேராசிரியரா பணியாற்றிட்டு வராங்க. தற்பொழுது புகழ்பெற்ற எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரியில உதவி பேராசிரியரா தமிழ் துறையில பணியாற்றிட்டு வராங்க. வணக்கம் மேம்.
7: வணக்கம் மேம்.
6: மேம், நீங்க நிறைய புத்தகங்கள் படிப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும், ஆனா முதல்ல இந்த புத்தக உலகத்திற்கு உங்களை கூட்டிட்டு வந்தது யாருன்னு சொல்ல முடியுமா?
7: இந்த புத்தக வாசிப்பு உலகிற்கு என்னோட அப்பா தான் கொண்டுட்டு வந்தாங்க.
6: சோ அந்த அனுபவம் சொல்ல முடியுமா?
7: அவங்க வந்து இப்போ வெளியில எங்கேயாவது அப்பா போயிட்டு வராங்கன்னா ஒரு குழந்தைய நம்ம என்ன பார்ப்போம், அப்பா நம்மளுக்கு ஏதாவது தின்பண்டம் வாங்கிட்டு வருவாரா, சாப்பிடறதுக்கு வாங்கிட்டு வருவாரா, அப்படிதான் பெரும்பாலும் குழந்தைகள் எதிர்பார்ப்பாங்க. ஆனா என்னோட அப்பா வந்து புத்தகம் வாங்கிட்டு வருவார்.
6: சிறப்பு
7: என்ன, ஆனா எனக்கு அம்புலி மாமா நான் படிச்சிருக்கேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் சிறுவர் அந்த நீதி கதைகள் மாதிரி
6: மாரல் ஸ்டோரிஸ்,
7: அதுல நாங்க வந்து 3 பேர் இருந்தாலும் எனக்கு மட்டும்தான் வாங்கிட்டு வருவாரு.

0: அதுல அப்பாவோட சிறப்பு என்னன்னா, அவர் என்னைக்கு வாங்கிட்டு வராரோ அன்னைக்கு என்கிட்ட குடுக்கறதுக்கு முன்னாடி சைன் பண்ணி கையெழுத்து போட்டு அந்த என்னைக்கு அதை வாங்கிட்டு வந்தாங்கன்னு அந்த நாள் போட்டு அந்த ஊர் பேர் போட்டு
1: கொடுப்பாங்க.
0: எங்க போனேன், நான் எங்க இருந்து இந்த புத்தகத்தை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு எழுதி கொடுப்பாங்க.
1: இது நல்ல விஷயம் மேம். இனிமே புத்தகம் யாருக்கு யாருக்கு கொடுத்தாலும் இது மாதிரி பண்ணலாம் போல.
0: அவங்க இன்னைக்கு என் கூட இல்லைனாலும் எனக்கு அது பொக்கிசமா இருக்கும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா நல்ல நினைவா அவங்களோட
0: நினைவுகளா என்னோட இருக்கும். அது அவங்க அந்த நூல்ல இருந்து எனக்கு அவங்க சொல்ற மாதிரியான செய்திகள் நான் எப்பயாவது புரட்டி பார்க்கும் போது எனக்கு அது ஒரு பசுமை
1: நினைவுகள்
0: இருக்கும்.
1: ரொம்ப அருமையா சொன்னீங்க மேம். உண்மையிலேயே உங்க தந்தையாருக்கு தான் மிகுந்த நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த புத்தக உலகத்திற்கு உங்களுக்கு கூட்டிட்டு வந்ததுனாலதான் இன்னைக்கு தமிழ் துறையில இவ்வளவு தூரம் நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா சாதிக்க முடிஞ்சது இல்லையா மேம். ஓகே மேம், உங்க குழந்தை கால பருவத்துல என்ன மாதிரி புக்ஸ் நீங்க படிச்சீங்க, அது வந்து உங்களுக்கு பின்னாடி எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்ல முடியுமா?
0: இப்போ அப்பா புத்தகம் வாங்கி தர்றதோட மட்டும் இல்லாம அவங்க வந்து கல்லூரிக்கு எல்லாம் நம்மள போய் படிக்கல, ஆனா நிறைய புத்தகம் வாசிப்பாங்க பொதுவா. அதாவது திருக்குறளோ சங்க இலக்கியங்களோ கம்பராமாயணமோ புத்தகங்கள் படிப்பாங்க. அவங்க எதை வாசிக்கிறாங்களோ அதை என்னோட வந்து அதை கருத்துக்களை பரிமாறிப்பாங்க. அதனால என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய பேருக்கு தெரியாத சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு அப்பா மூலமா தெரியும். அப்பா பேசுற போக்குல அப்படியே சொல்றதுனால அது என்ன ஆகும்னா, அது அப்படியே
1: கரெக்ட்
0: நல்ல நினைவுல இருக்கும். ஏதாவது ஏதாவது ஏதாவது நாங்க ஒரு தப்பு பண்றோம், அதை சரியா திருத்தம்னா கூட அது ஒரு கதையா சொல்லி அது வந்து நம்மளுக்கு கடைசியில புரியும்.
1: கரெக்ட்,
0: ஓ இதுக்காக அப்பா வந்து நாசுக்கா நம்மளுக்கு இப்படி சொல்றாங்க அப்படின்றது.
1: நல்ல நல்ல விதைகளை அப்பவே அவங்க மனதுல போட்டிருக்காங்க மேம். நம்மளோட வயது வளர வளர நம்மளோட ரசனைகளும் மாறுபடும் இல்லையா மேம். அந்த வகையில நம்மளோட புத்தக தேர்வுகளும் மாறுபடும். சோ நீங்க சொல்லுங்க, உங்களோட டீனேஜ்ல அடல்ட் ஏஜ்ல எந்த மாதிரி புத்தகங்களை நீங்க விரும்பி போய் படிச்சீங்க, ஆனா அந்த அனுபவத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க.
0: கல்லூரிகள்ல படிக்கும் போது, அதாவது யூஜி இளங்கலை படிக்கும்போது, அங்க இருக்கிற நூலகங்களை பயன்படுத்துவோம். ஆசிரியர்களை வந்து நூலகங்களை போய் பாருங்க, உங்களுக்கு எது எந்த நூலா இருந்தாலும் ஆசிரியர் என்ன சொல்லிருக்காங்க, உள்ள கருத்துக்கள் என்ன இருக்கு பாருங்க. ஆனா தீவிரமான வாசிப்பு எங்க வந்ததுன்னா, முதுகலையில சென்னை பல்கலைக்கழகத்துல படிக்கும் போது ஆசிரியர்கள் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு குழுவா பிரிச்சிருவாங்க, அவங்க கிட்ட இருக்கிற புத்தகங்களை எங்ககிட்ட கொடுத்து நாங்க கருத்தை பரிமாறணும். அதுல எங்களுக்குள்ள போட்டி வரும், யார் வந்து எத்தனை புத்தகங்களை வாசிருக்காங்க, இது தெரிஞ்சு தெரியாம இத்தனை நாவல்களை நான் வாசிச்சிருக்கேன். இப்ப ஆசிரியர்கள் வந்து கேட்பாங்க. அப்ப வந்து தமிழ்துறை தலைவரா இருந்தவங்க வந்து வி அரசையா, அவங்க வந்து இந்த மாதிரி நாவல்களை சிறுகதைகளை வாசிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் எழுத்தாளர்களை கூப்பிட்டு வந்து பேச வைப்பாங்க. அதுல வந்து எனக்கு ரொம்ப ஆர்வம் ஏற்பட்டு அப்பதான் வந்து நான் இந்த கள்ளிக்காட்டு இதிகாசம், வைரமுத்தோட பொன்னியின் செல்வன், பொன்னியின் செல்வன்னா பழைய பதிப்பு, அந்த ஓவியங்களோட இருக்கக்கூடிய இதழ்ல கல்கி இதழ்ல வந்த பொன்னியின் செல்வன் எல்லாம்
1: வாசிச்சிருக்கீங்க. சோ உங்களோட அந்த இளம் வயதுல இந்த மாதிரி புக்ஸ்லதான் நீங்க உங்களோட வாசிப்பு வச்சிருக்கீங்க.
0: தொடர்ச்சியான வாசிப்புன்னும் போது அந்த புத்தகத்தை கீழே வைக்க முக்கியமான தேவைகள் வேலையை தவிர்த்து முடிச்சுட்டுதான் அந்த புத்தகத்தை வைக்க,
1: அந்த அளவுக்கு தீவிரமான வாசிப்பு இருந்திருக்கு. மேம் இப்ப புத்தகங்கள்ல நிறைய ஜானர்ஸ் இருக்கு இல்லையா, டிடெக்டிவ், சஸ்பென்ஸ், காதல் இது அப்படின்னு நிறைய இருக்கு இல்லையா, பக்தி அப்படின்னு. சோ இந்த ஜானர்ஸ்ல எது உங்களோட க்ளோஸ் டு தி ஹார்ட் மேம், எது உங்க மனதிற்கு பிடித்த ஜானர்னா எதை சொல்வீங்க?
0: எனக்கு சமூகம் சார்ந்து
1: வரக்கூடிய, ஓகே சமூகவியல்.
0: சமூகம்னா ஏன்னா இப்போ நம்ம கரண்ட்ல நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் கொஞ்சம் தான் இருக்கு.
1: ஆமா,
0: ஆனா தெரியாத விஷயங்களை இந்த நூல் வாசிப்பின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
1: கரெக்ட், புரியுது. அப்ப சமூக அநீதிக்கு எதிராக நிறைய புத்தகங்கள் வரும்போது, ஐ மீன் கருத்துக்கள் வரும்போது அதை நீங்க வந்து ரொம்ப விரும்பி படிச்சிருக்கீங்க.
0: இப்ப நம்ம வந்து நல்ல பாதுகாப்பான சூழ்நிலையில இருக்கோம். நம்ம நிலையில இருக்கிற பிள்ளைகளோ நம்மள மாதிரி இருக்கிற மனிதர்களோ எப்படி பாதிக்கப்படுறாங்க, அவங்க எந்த மாதிரியான இன்னல்களை எதிர்கொள்றாங்க அப்படின்றத அந்த புத்தகத்தின் மூலமா,
1: ஒரு துன்பத்துல இருக்கிறத புத்தகங்கள் வாயிலா நீங்க உணர்ந்திருக்கீங்கன்னு சொல்ல வரீங்க. கரெக்டா மேம். ஓகே மேம், நீங்க நிறைய புக்ஸ் படிச்சாலும் உங்களோட மோஸ்ட் ஃபேவரட் ஆத்தர்ஸ், உங்களுக்கு வந்து மிகவும் விருப்பமான நூல் ஆசிரியர்கள்னா யாரெல்லாம் சொல்வீங்க, ஏன் உங்களுக்கு பிடிக்கும் மேம்?
0: கல்கி பிடிக்கும், இப்ப இருக்கிற எஸ் ராமகிருஷ்ணன், அப்புறம் வந்து பிரபஞ்சன் பிடிக்கும், நிறைய பேர், கண்மணி குணசேகரன், அதுக்கப்புறம் இப்ப நினைவுல வரல ஆனா நிறைய ஆத்தர்கள், புதுமை பித்தன் பிடிக்கும். புதுமை பித்தனோட சிறுகதைகள் எல்லாமே நையாண்டியா இருக்கும், ஆனா சரியான சமுதாய சாடலா
1: இருக்கும்,
0: ஆனா நல்ல வைப்பாங்க. ஜெயகாந்தனோட
1: ஜெயகாந்தன் ஜெயமோகன் நிறைய பேர் இருக்காங்க.
0: ஜெயகாந்தனோட எல்லாம் படிச்சோம்னா நம்ம அந்த நிகழ்வுக்கே நம்மளுக்கு அந்த இடத்துக்கே நம்ம
1: கூட்டிட்டு போயிடுவான்.
0: அப்புறம் எங்க ஊர்லயே ராஜேந்திர சோழன் ஒரு எழுத்தாளர் இருந்தாரு. அவங்க அந்த எழுத்தாளர் இருந்தாங்கன்னா அப்பாவே கூப்பிட்டு போய் அறிமுகப்படுத்தலாம். அவர் எழுதின புத்தகம் அவரு எல்லாம் எனக்கு அறிமுகப்படுத்தி. அப்போ என்னன்னா இப்ப நம்ம தெரு அவரோட கதைகள்ல நான் வசித்த தெருக்களுடைய பேர்லாம் வரும். அதனால இன்னும் எனக்கு அவர் எத்தனை புத்தகங்கள் எழுதினாரோ அதெல்லாம் எனக்கு கொடுப்பாங்க. நான் வாசிட்டு திரும்ப கொடுத்துருவேன். ஆனா என்ன இப்ப எப்படி அப்பா வந்து நடக்க வைப்பாங்களோ நடக்க பழகப்படுத்துவாங்களோ அதே மாதிரி புத்தகங்களை வாசிப்பையும் என்னோட அப்பா
1: பழக்கமும்
0: ஆமா ஆசிரியர்களும்
1: பழகப்படுத்தினாங்க. சோ மேபி உங்களோட ஊர் பத்தி உங்க மண் பத்தி சொல்லவும் இன்னமும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லீங்களா மேம்?
0: நம்மளுடைய ஊர் நம்மளுடைய தெரு அது புத்தகத்துல இருக்குல்ல.
1: என்னைக்கு ஸ்பெஷல் தான் இல்லையா மேம்? நீங்க உங்களுக்கு ஃபேவரட் புத்தகம் இப்ப வரைக்கும் நான் மறுபடியும் போய் போய் படிப்பேன் ஒரு புத்தகம் உங்க ஷெல்ஃப்ல இருக்கு, நான் எப்பயாவது டவுனா ஃபீல் பண்ணும் போது இல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும்னா இந்த புக் தான் நான் போய் படிப்பேன். எந்த மாதிரி புத்தகம்?
0: பொன்னியின் செல்வன் படிப்பேன்.
1: படிப்பீங்க?
0: அப்புறம் தண்ணீர் தேசம், இன்னொன்று ராமகிருஷ்ணனோட எஸ்ராவோடது படிச்சோம்னா அதுக்கு அவங்க நம்மள அங்கேயே கூப்பிட்டு
1: போயிடுவாங்க.
0: அப்புறம் நாவல்கள் எல்லாமே எட்டு திக்கு மாதிரியான இந்த மாதிரி நாவல்கள்லாம் நான்
1: படிச்சிருக்கீங்க.
0: அப்புறம் 9 ரூபாய் நோட்டுன்ட்டு தங்கர் பச்சான் எழுதியிருப்பாரு. அதெல்லாமும் பக்கத்து ஊர்கள்ல இப்ப நெய்வேலி அங்க பல்ரூட்டி அந்த பகுதிகளில் இருக்கும். அதனால அது படிக்கும் போதும் இன்னும் அவங்களோட எழுத்துக்களும் ரொம்ப பிடிக்கும்.
1: மேம் இப்ப வந்து பட்டிங் ரீடர்ஸ் இப்பதான் இளம் வாசகர்கள் வந்து புத்தகங்கள் தேர்வு செய்ய போறாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி புத்தகங்கள் நீங்க வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்க மேம், பரிந்துரைப்பீங்க?
0: கண்டிப்பா இவங்களோட இப்ப நான் சொன்ன எல்லா புத்தகங்களுமே சொல்வேன். பொன்னியின் செல்வன் கண்டிப்பா சொல்வேன். வரலாற்று நாவல்கள் எல்லாத்தையுமே நம்ம படிக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு இப்ப ஜெயகாந்தனோடதெல்லாம் படிச்சோம்னா யதார்த்தமா இருக்கும். எஸ்ராவோடது படிக்கலாம். அது மட்டும் இல்லாம எஸ்ராவோடது என்னன்னா உலக எழுத்தாளர்களை நம்மளுக்கு
1: அறிமுகப்படுத்துறாங்க.
0: அது எளிமையா நம்மளுக்கு புரியுற மாதிரி அவங்க மாணவ பருவத்துல ஏதாவது ஒரு நாவல் என்னுடைய பையில எப்பவுமே
1: இருக்கும்.
0: அதுல எனக்கு திரும்ப வாசிக்கணும்ன்றது இந்த கடவுளும் கிழவனும். அது சின்ன புத்தகம் தான். இப்ப எல்லாம் சிறிய வகுப்புகள்லயே நம்மளுக்கு அது பாடப்பகுதியை வைக்கிறாங்க. இருந்தாலும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்.
1: ஏன் அது ரொம்ப பிடிக்கும் சொல்லிக்க முடியுமா?
0: அந்த கடலும் கிழவன்ல அந்த முதியவர் வந்து விடாமுயற்சியா தொடர்ந்து 80 நாட்கள் எல்லாரும் அவரை வந்து மீன் பிடிக்க போவாரு. ஆனா கடைசி அந்த 79வது நாள் வரைக்கும் ஒரு மீன் கூட அவர் கிடைக்காது. அந்த உதவி செய்ய வர பையனையுமே எல்லாரும் இவர் ராசி இல்லாதவரு அப்படின்னு சொல்லிருவாங்க. ஆனா அவர் பிடிச்சிட்டு வரும்போது அவ்வளவு பெரிய மீனை இது அவர் எலும்பு மட்டும்தான் வரும். தனி படகுல போய் கிடைச்சிரும் மீன், ஒரு நாள் கிடைச்சிரும். ஆனா அது ரொம்ப பெரிய மீன், தண்ணியில பலு தெரியாதனால கொண்டு வந்துருவாரு. அந்த கரைக்கு வந்தா அந்த மீனோட அளவே இது வரைக்கும் யாரும் அந்த அளவு பெரிய மீன் பிடிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா வெறும் முள்ளு மட்டும்தான் இருக்கும்.
1: ஓகே,
0: அதுவே அது ஒரு பெரிய சாதனை. இது வரைக்கும் யாருமே இவ்வளவு பெரிய மீனை வந்து பிடிச்சதில்லை. ஏன்னா தண்ணியில இழுக்கணும், அது சிறிய படகு, இவர் முதியவர். அப்புறம் அந்த வலுவோட கொண்டு இழுத்துட்டு பயணிக்கிறது மோட மட்டும் இல்லாம ரத்த வாடகைக்கு மற்ற மீன்களும் வரும்.
1: ஓகே,
0: சமாளிச்சுட்டு வந்திருக்காரு. அது நம்மளுக்கு ஏதோ ஒரு எந்துவத்தர்
1: கண்டிப்பா கேட்கும் போது இருக்கிறது. இது வந்து நம்ம வாழ்க்கையோட ஒப்பிட்டுக்கலாம்ல. எவ்வளவு சவால்கள் வந்தாலும் எத்தனை பேர் ஏளனமா பேசினாலும் அதை துச்சமா மதிச்சுட்டு நம்ம குறிக்கோள் அடையிறது ரொம்ப அற்புதமா இலக்குனீங்க மேம். இப்போ உள்ள அந்த டிஜிட்டல் காலகட்டத்துல சோசியல் மீடியா யுகத்துல நம்ம புக்ஸ் படிக்கிறதுங்கிறது ரொம்ப குறைஞ்சிச்சு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதுதான் ரீசன். அது குறிப்பா யங்ஸ்டர்ஸ் மத்தியில இந்த பழக்கம் ரொம்பவே குறைஞ்சிட்டு வருது. நீங்க சொல்லுங்க மேம், ஆஸ் அ பேரண்ட் ஆஸ் அ டீச்சர் நம்ம எந்த மாதிரிலாம் ஸ்டெப்ஸ் எடுத்தா திரும்பவும் இந்த மாதிரி இளைஞர்களை இல்ல மற்றவங்களை புத்தகங்கள் நோக்கி வர வைக்கலாம், என்ன மாதிரி வழிமுறைகளை நம்ம பின்பற்றலாம்?
0: முதல்ல நம்ம பிள்ளைகளோட பேசணும். இப்ப ஏதாவது ஒரு படம் பார்த்தா நம்ம அந்த கருத்துக்களை பரிமாறிக்கிற மாதிரி, நான் ஒரு புத்தகம் வாசிச்சேன், இந்த புத்தகம் இவ்வளவு நல்ல கருத்துக்களை சொல்லுது அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம அவங்களை வந்து
1: ஊக்குவித்து
0: நம்ம சொல்ற விதத்துல அவங்க வரணும். அவங்க வாசிக்கணும், வாசிக்க தொடங்கணும். இன்னொன்னு பரிசுகள் கொடுக்கறோம்ல, நீ இந்த செயல் செய்தா நீ கேக்குறதையும் நான் வாங்கித்தரேன், கூடுதலா நான் இந்த புத்தகமும் வாங்கித்தரேன் அப்படின்னு நம்ம சொல்லி அது ஒரு நினைவா நம்ம கொடுத்தா, இப்ப என்னோட தந்தை எனக்கு கொடுத்த மாதிரி அது கொடுத்தா அது நல்லா இருக்கும்.
1: கரெக்ட். சோ அவங்களுக்கு வந்து அவங்க விருப்பமான பாதையில போய் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது.
0: இப்போ டிவைஸ்மே எல்லாரும் பார்க்க தானே கத்துக்கிறாங்க. இப்போ நான் இப்போ வீட்டுல குழந்தைங்க நம்மள பார்த்து தான் கத்துக்கிறாங்க. இப்போ அப்பாவும் படிக்கிறாங்க அம்மாவும் படிக்கிறாங்க அப்படின்னும் போது அந்த குழந்தை தானா வந்து அதுக்கு தெரியலனாலும் என்ன பண்ணும் அப்படின்னா படிக்க ஆரம்பிக்கும். படிக்கிறதுனால ஏற்படுத்தணும், புரட்டி பார்க்கும். அப்ப அந்த பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திட்டோம்னா அவளுக்கு வந்து ஆர்வத்தை தூண்டி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க உங்களோட நான் இன்னைக்கு சொல்லிட்டேன், நாளைக்கு நீங்க இந்த மாதிரி புத்தகங்களை படிச்சுட்டு வந்து வகுப்புகள்ல ஷேர் பண்ணலாம். அப்படி ஷேர் பண்ணும் போது மத்த பிள்ளைங்க யார் இப்படி வராங்க, எல்லாருக்கும் பொதுவா சொல்றோம், அதுல ஒருத்தவங்க யாராவது ஒரு மாணவி படிச்சுட்டு வந்தாங்கன்னா அவங்கள என்கரேஜ் பண்ணி பாராட்டி நம்ம சொன்னோம்னா அந்த பிள்ளைக்கு இன்னொரு
1: ஊக்கமா
0: இருக்கும். நம்ம பிள்ளைங்க படிக்கிறத நான் நிறைய தடவை பார்த்திருக்கேன்.
1: வெரி நைஸ் மேம்.
0: அது எந்த மொழின்னு இல்ல, எந்த மொழி இருந்தாலும் புத்தகங்கள் என்ன மாதிரி நான் எப்படி படிக்கும் போது புத்தகங்கள்
1: பயணங்களை கூட வச்சிருக்கீங்க
0: வச்சிருக்கானோ அதே மாதிரி சில பிள்ளைங்க வச்சிருக்கிறத நான் பார்த்திருக்கேன், ரெஃபரும் பண்ணிருக்கேன், இது படிங்க நல்லா வாசிக்கிற பிள்ளைங்க. இன்னொன்னு புத்தகங்களை வாசிங்க, ஏன்னா நமக்கு ஏதோ ஏதாவது எவ்வளவு வாசிக்கிறோமோ அது வீண் போகாது, ஏதாவது ஒரு நேரத்துல நம்மளுக்கு அது பயன்படும்,
1: பிற்காலத்துல
0: பயன்படும். அதே மாதிரி நீங்க அத நண்பனா அதுக்கு வந்து அடிக்ட் ஆயிட்டீங்க, அதாவது அதை நம்ம பழகப்படுத்திட்டோம்னா உங்களை அது விடாது
1: விடாது. ஆமா, உண்மை தனிமைப்படுத்தாது, முக்கியமா
0: தனிமைப்படுத்தாது. இன்னொன்னு உங்களுக்கு தேவையான ஆறுதல் அந்த புத்தகம் கொடுக்கும்.
1: கண்டிப்பா, உண்மை கரெக்டா சொன்னீங்க. உலகத்துல யார் நம்மை தனிமைப்படுத்தணும், நம்மை தனிமைப்படுத்தாத ஒரே நண்பன் புத்தகமே இல்லையா, அருமையா சொன்னீங்க. மேம், இப்போ வந்து நிறைய நூலகங்கள் இருக்கு, லைப்ரரிஸ் இருக்கு, புக் ஃபேர்ஸ் நிறைய வருஷம் வருஷம் போடுறாங்க. உதாரணத்துக்கு சென்னை புக் ஃபேர்லாம் அவ்வளோ புத்தகங்கள் வந்து அவ்வளோ பப்ளிஷர்ஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ இளம் ரீடர்ஸ் இந்த மாதிரி இப்போ தான் படிக்கணும் ஆசைப்படுறவங்க, ஆர்வம் காட்டுறவங்களுக்கு இந்த மாதிரி லைப்ரரிஸ் அண்ட் புக் ஃபேர்ஸ் எவ்வளோ தூரம் உதவியாக இருக்கும் நீங்கள் நம்புறீங்க மேம்?
0: இப்போ வந்து புக் ஃபேர் வந்து ஒரே ஆத்தர் இல்ல, பல்வேறு ஆத்தர் இருப்பாங்க, எல்லா விதமான புத்தகங்களும்,
1: எல்லா
0: விதமான புத்தகங்களும் கிடைக்கும். இந்த எழுத்தாளரை நம்ம கண்முன்னா பாக்கலாம், இருப்பாங்க, அவங்களோட நேரடியா நம்ம
1: உரையாடலாம்
0: பேசலாம். இன்னொன்னு, இவ்ளோ டிவைசஸ் வந்தும் புத்தகங்கள் கண்காட்சி விற்பனையாகுதுன்னா அப்ப யாரோ ஒரு மொழியில எங்கேயோ
1: வாசிக்கிறாங்க.
0: அப்டேட்டட் நியூஸ் நம்மளுக்கு கையில கிடைச்சாலும் நியூஸ் பேப்பர் வாங்க தானே செய்யறோம்,
1: கண்டிப்பா
0: அதன் மூலமே நம்மளுக்கு தெரியுது. இன்னும் அந்த வாசிப்பு பழக்கம்
1: போகல, ஆனா மேபி தீவிரம்
0: குறைஞ்சிருக்கு, அவ்வளவுதான். அது ஆனா திரும்ப வரும்.
1: நூலகங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கணும் நீங்க சொல்லுங்க மேம்.
0: நூலகங்களை கண்டிப்பா நம்ம பயன்படுத்தணும். எந்த அளவுக்குனா எப்படி பழகப்படுத்தணும்னா, மாணவர்கள் மத்தியில எந்த ஸ்டூடெண்ட், இப்ப ஒரு டிபார்ட்மெண்ட்னா எந்த ஸ்டூடெண்ட் வந்து அதிகப்படியான சும்மா பாத்துட்டு வருது, யார் வந்து அதிகப்படியான நூல்களை, அதாவது பாடம் தொடர்பா நூல்கள் இல்லாம பொதுவான புத்தகங்களை எடுத்து யார் வாசிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு பாராட்டி பரிசு கொடுக்கறதோ, இல்ல மற்ற மாணவர்கள் முன்னாடி கொடுக்கும் போது அவங்களுக்கு ஒரு ஊக்கம் வரும், அந்த மாதிரி பண்ணலாம். ஆனா நூலகங்களை எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு அது பலன் நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும்,
1: கண்டிப்பா கிடைக்கும். ஓகே மேம், இப்ப நிறைய வந்து நிறைய பேர் சொல்றது கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு சில பேருக்கு புத்தகங்கள் ஹார்ட் காப்பி படிச்சாதான் அது ஒரு இஷ்டம், சில பேருக்கு வந்து ஆன்லைன்ல வாசிக்கிறது இஷ்டம், உங்களுக்கு எப்படி மேம்?
0: எனக்கு கையில புத்தகமா
1: ஹார்ட் காப்பியா தான்,
0: அந்த அதாவது புத்தகம் வாசிச்சும் போது இப்ப படம் பார்த்தா ஒரு இமேஜினோட நம்ம எப்படி போறோமோ, இப்ப நான் ஒரு புத்தகம் வாசிக்கிறேன்னா அந்த புத்தகத்தோட அந்த கேரக்டர்ஸ் கதாபாத்திரங்களோட நான்
1: ஒன்றிடுவேன், அந்த கற்பனை உலகத்துக்கு நீங்க பயணிச்சிருவேன்,
0: வேற எந்த வேலையில இருந்தாலும் அந்த கதாபாத்திரங்கள் என்னோட இருக்கிற மாதிரி இருக்கும்.
1: கரெக்ட்,
0: அதனாலதான் அது முடிச்சாதான் என்னால அடுத்த வேலைகள்
1: நகர முடியும். ரொம்ப அருமையா சொன்னீங்க மேம். மேம், இப்போ நான் உங்கள்கிட்ட நீங்க இதுவரை புத்தகங்கள் படிச்சதுனால பெற்ற பலன்கள் என்ன அப்படின்னு கேட்டா எதெல்லாம் சொல்வீங்க மேம்?
0: இன்னொன்னு, எனக்கு இந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்தினது எங்க அப்பா தான் சொன்னேன், அவங்க திடீர்னு அவங்க இல்ல அப்படின்ற போது எனக்கு அந்த புத்தகங்கள் வந்து என்னோட தனிமையை போக்குச்சு. இன்னொன்னு, எனக்கான இப்ப நான் படிச்சிருக்கேன், இதுல ஒரு நம்ம எந்த விஷயத்தையும் நம்ம எதிர்கொள்ளணும், அப்புறம் தேவையில்லாத சிந்தனைகள் தேவையில்லாத நிகழ்வுகள் அதனால நடக்காது,
1: கரெக்ட்,
0: நம்மள அது வந்து என்ன பண்ணா தடம் ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதுல நம்ம, அதனாலதான் சொன்னேன், அதுக்கு நம்ம பழக்கப்படுத்திட்டா அது நம்மள ஈர்த்துக்கிட்டே இருக்கும். இப்ப நான் அது எப்படி சொல்றது, இத்தனை புக் நான் படிச்சிருக்கேன், இன்னும் இந்த புக் புதுசா இந்த புக் வந்திருக்கா, எல்லாருக்குமே நான் படிச்சுட்டு அதை நான் சொல்லணும்ன்ற அந்த ஆர்வம் வரும். அது இன்னுமே எனக்கு புத்தக வாசிப்புனா ரொம்ப சந்தோஷப்படும். எங்கேயாவது ஒரு தனிமையான இடம் கிடைக்குது அப்படின்னா எனக்கு அந்த படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா ரொம்ப
1: சந்தோஷப்படுவீங்க. அதாவது சொல்லுவாங்களே மேம், இந்த ஐடில் மைண்ட் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப். ஒருத்தர் சும்மா இருக்கும் மனது சாத்தான் கூடாரம் சொல்லுவாங்க. அது மாதிரி இளைஞர்கள் நிறைய பேர் சும்மா இருக்கும் போது அவங்க கையில இந்த புத்தகங்கள் கிடைக்கும் போது அவங்களோட வாழ்க்கையை சிந்தனையே மாற்றக்கூடியது இல்லையா மேம்? சார் நீங்க சொல்லுங்க மேம், இப்போ இந்த நிகழ்ச்சி கேட்டிருக்க எங்க நேயர்களுக்கு புத்தகங்கள் அவங்க ஏன் படிக்கணும்? ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லா தகவல்களும் இணையத்துல வரும்போது நான் ஏன் புத்தகம் படிக்கணும் ஒரு சில பேர் அறியாமையில கேக்குறாங்க. அவங்களுக்கு உங்களோட அறிவுரை என்ன சொல்வீங்க?
0: புத்தகங்கள் படிக்கிறது இப்ப நான் நிறைய வீடியோக்கெல்லாம் பாக்குறேன் இல்ல கேக்குறேன் அப்படின்னா அது அந்த அளவுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியும். ஏன்னா நிறைய இதுல அது கடந்து போயிடும். ஆனா நான் புத்தகமா வாசிக்கும் போது அந்த எழுத்துகளோட நான் பேசும், எழுத்துகளும் நம்மளோட பேசும். இன்னொன்னு அது என்னைக்குமே மறையாத ஒரு
1: நினைவா
0: நம்மளோட இருக்கும். இன்னொன்னு நம்மள அது வழி நடத்தும் கண்டிப்பா. நீங்க ஒரு தரம் ரெண்டு தரம் அதை படிக்கும் போது மூணாவது தரம் வேற ஒரு புத்தக வாசிப்புன்றது அந்த கண்டத்துல ஒவ்வொரு தரம் படிக்கும் போதும் ஆழமான பொருளை தான் தரும். ஃபர்ஸ்ட் நான் அவசரமா படிக்கிறேன் அப்படின்னா அது ஒரு மேலோட்டமான தரம். திரும்ப திரும்ப படிக்கும் போது அதிக ஆழங்களை தரும். இன்னொன்னு நம்மளுக்கு தேவைப்படுற செய்தி அந்த புத்தகம் நம்மளுக்கு நல்ல நண்பனா தரும்.
1: ஒரு புரிதலும் ஆழமான
0: புரிதல் வரும். இன்னொன்னு இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எல்லா நேரத்திலயும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா. ஆனா புத்தகம் வந்து நம்மளோட நண்பன் ஆயிட்டா நம்மளோட ரகசியங்களை நம்ம அந்த புத்தகம் கிட்ட பேச முடியும், புத்தகங்களும்
1: நம்மளோட உரையாட முடியும். அப்பா இது வந்து சாதாரண ஒரு புத்தக வாசகர் சொல்ல முடியாது, ஒரு தீவிர வாசகர் மட்டும் தான் இதை சொல்ல முடியும். அது உங்களோட பேச்சுல எனக்கு தெரியுது மேம். மேம் நம்மளோட எம்ஓபி சமுதாய வானொலி சார்பா இந்த கேம்பெயின் ரீடிங் கேம்பெயின் நடத்திட்டு வரோம் இல்லையா, இதை பத்தின உங்களோட கருத்து. அண்ட் இப்போ நீங்க முதல் முதலா எங்க எம்ஓபி சமுதாய வானொலிக்கு ஒரு நேர்காணல் கொடுக்க வந்திருக்கீங்க, அந்த அனுபவம் எடுத்து சொல்லுங்க.
0: இந்த நிகழ்வு தேசிய வாசிப்பு மாதத்துல இது நல்ல முன்னெடுப்பு. இது அப்படியே தொடர்ந்து பண்ணீங்கன்னா இப்போ வாசிக்காதவ கூட நான் வாசிச்சு நம்ம சொல்லணும் மாணவர்களுக்கு. ஒரு ஆசிரியரா நம்ம நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த என்னோட மாணவர்களுக்கு சொல்லணும் இல்ல என்னோட பிள்ளைகளுக்கு சொல்லணும்னு கண்டிப்பா நல்ல தீவிர வாசிப்பு இருக்கிறவங்க. அது எப்படின்னா இப்ப நான் ஒரு ஒரு கடையில இனிப்பு சாப்பிட்டேன், அந்த கடையில இனிப்பு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ற மாதிரி நான் இந்த புத்தகம் வாசிச்சேன் நீங்க போய் கண்டிப்பா படிங்க அப்படின்னு கண்டிப்பா ரெஃபர் பண்ணுவாங்க. அதனால இது சிறந்த முன்னெடுப்பு, இது தொடர்ச்சியாவே நடந்தா நல்லா இருக்கும்
1: கண்டிப்பா. அண்ட் இந்த நேர்காணல் வந்த அனுபவம் குறித்து ஒரு சில வார்த்தைகள்.
0: ரொம்ப எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேம். அதாவது இந்த மாதிரியான நிகழ்வுகள்ல பண்ணும்போதுதான் இப்ப இவங்களும் வாசிப்பாங்கன்றது தெரியாது, இவங்க எல்லாம் தீவிரமான வாசகங்கள் அப்படின்றது எங்களுக்கு ஒரு வாய்ப்பாகும். இப்ப நான் என்னோட தந்தையை பத்தி பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருந்தது இல்லையா. ஏன்னா அவங்க அவங்க எதிர்பார்த்து செய்யல, இதெல்லாம் பிடிச்சது இந்த பிள்ளைங்களுக்கு. இப்ப நாங்க மூணு பேர் இருந்தாலும் ஏன் எனக்கு மட்டும் என் தந்தை கொடுத்தாரு அப்படின்றது, ஓ இவங்க இது செய்வாங்க அப்படின்றதுனால நம்பிக்கையில கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு அந்த புத்தகங்களை நான் இன்னும் வரைக்கும் வச்சிருக்கேன் பத்திரமா.
1: இதெல்லாம் பகிர்ந்துக்கிறதுக்கு
0: ஆமா அத வந்து உங்களுக்கு தான். இப்ப என்னுடைய தந்தையும் எங்களுடைய ஆசிரியர்களையும் நான் நன்றி சொல்றதுக்கு இந்த தருணத்தை நான் பயன்படுத்திக்கிறேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை நீங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க.
1: அவங்களோட பிஸி ஷெட்யூல்ல எங்களுக்காக நேரம் ஒதுக்கி எங்க எம்ஓபி சமுதாய வானொலி அரங்கத்திற்கு வந்து இந்த மாதிரி ஒரு நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி மேம்.
0: நன்றி மேம்.
1: என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் முனைவர் பத்மபிரியா அவர்கள் நம்மிடையே பல சுவாரஸ்யமான பயனுள்ள கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. குறிப்பா புத்தகங்கள் குறித்து, புத்தக ஆசிரியர்கள் குறித்து, புத்தக வாசிக்கும் அனுபவம் குறித்து பல விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. கேட்டுட்டு இருக்க நேயர்களுக்கு இது கண்டிப்பா பயனுள்ளதாக அமையும் நான் நம்புறேன். மீண்டும் இது போன்ற ஒரு பயனுள்ள நேர்காணலோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே மகாலட்சுமி. இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நன்றி, வணக்கம். வணக்கம் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அபிமான எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்கள் ஆர்ஜே மகாலட்சுமி. தேசிய வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு எம்ஓபி சமுதாய வானொலியில் வாசிப்பு திருவிழாவின் ஒரு பகுதியாக வாசிப்பை நேசிப்போம் என்ற சிறப்பு நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறது. புத்தகங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை, அவை நம்மை மகிழ்ச்சியாக உணர செய்யலாம், புதிய விஷயங்களை கற்றுத்தரலாம், மிகுந்த ஆழமான சிந்தனைக்கு நம்மை உட்படுத்தலாம், சிரிக்க வைக்கலாம், சிந்திக்க வைக்கலாம், ஏன் நம் வாழ்க்கையை மாற்றவும் செய்யலாம். ஒரு நல்ல புத்தகம் நமக்கு புதிய யோசனைகள் மற்றும் மாறுபட்ட சிந்தனை முறைகளுக்கான கதவை திறக்கும் வல்லமை படைத்தவை. இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு வகையான பிரபலமான மற்றும் சிறப்பான பல புத்தகங்களை நாங்கள் அறிமுகப்படுத்துகின்றோம். ஒவ்வொரு முறையும் ஒரு அற்புதமான புத்தகத்தை பற்றி உங்களுக்கு சொல்கின்றோம். அதை எழுதியவரை பற்றிய சில முக்கியமான தகவல்களை
2: பகிர்கின்றோம். மேலும் அந்த புத்தகத்தை பற்றிய ஒரு முன்னோட்டத்தை கொடுக்கவும் அதனை மேலும் படிக்க தூண்டவும் அந்த புத்தகத்தின் ஒரு சிறு பகுதியை, சில பக்கங்கள் அல்லது சிறிய பத்தியை வாசிக்கின்றோம். நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, இது ஒரு முழுமையான ஒலி புத்தகம், அதாவது ஆடியோ புக் அல்ல. நாங்கள் இதில் முழு புத்தகத்தையும் வாசிப்பதில்லை, ஏனெனில் அந்த புத்தகத்தின் உரிமைகள் அதனுடைய ஆசிரியர்கள் மற்றும் பதிப்பாளர்களுக்கு சொந்தமானவை. நாங்கள் பகிரும் இந்த சிறிய பகுதிகள் வாசிப்பதிலும் புத்தகங்களை பற்றி நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஆர்வத்தை ஏற்படுத்த மேற்கொள்ளும் சிறு முயற்சியாகும். இந்த நிகழ்ச்சியில் கூறப்படும் புத்தகங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் அதன் பிரதியை ஒரு புத்தக கடையில் தேடி பெறலாம், அல்லது நூலகத்திலிருந்து இரவல் வாங்கலாம், அல்லது இணையத்தில் வலைதளங்களில் சரியான முறையில் படிக்கலாம், அல்லது தெரிந்த ஒருவரிடமிருந்து பெற்று படிக்கலாம். இவ்வாறாக

பல பல வழிகளின் மூலம் வாசிக்கலாம். வாசிப்பின் மிகச்சிறந்த அம்சம் என்னவென்றால் முழு கதையையும் நீங்களே அனுபவித்து உணர்வதுதான். என்ன நேயர்களே, அற்புதமான புத்தகங்களை பற்றி தெரிந்து கொள்ள நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? இதோ உங்களுக்காக MOP சமுதாய வானொலியில் வாசிப்பு திருவிழாவின் வாசிப்பை நேசிப்போம் புத்தகங்களுக்கான புதிய தொடர்கள். வாசிப்பை நேசிப்போம், வளமான சமுதாயத்தை உருவாக்குவோம்.

0: நேயர்களே, தேசிய வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு எம்ஓபி சமுதாய வானொலியின் வாசிப்பு திருவிழாவில் வாசிப்பை நேசிப்போம் நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக முனைவர் பத்மபிரியா அவர்கள் அணில் ஆடும் முன்றில் என்ற புத்தகத்தை பற்றி நம்முடைய கூற இருக்கிறார். அண்ணா முத்துக்குமார் அவர்களோட சிறந்த நூல் இது. இதை பற்றி அவர்களோட கருத்துக்களையும் அவர் ரசித்த பல விஷயங்களையும் நம்மளோட பகிர்ந்துக்க போறாங்க. கேட்க தயாரா நேயர்களே?
1: அனைவருக்கும் வணக்கம். எனக்கு மிகவும் பிடித்த புத்தகங்களில் ஒன்று நா முத்துக்குமாரின் அணிலாடும் ஒன்றில். தமிழ் கவிஞர், எழுத்தாளர், திரைப்பட பாடலாசிரியர், நூற்றுக்கணக்கான படங்களுக்கு பாடல்களை எழுதியுள்ளார். பட்டாம்பூச்சி பதிப்பகம் என்ற பதிப்பக நிறுவனத்தை தொடங்கி நடத்தினார். தனது பாடல்களுக்காக தேசிய விருது, சிறந்த பாடலாசிரியர் விருது உட்பட பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார். நேசமான எழுத்தாளர், நயமான கவிஞர், தமிழ் இலக்கிய உலகிலும் திரைத்துறையிலும் தனக்கென தனி முத்திரை பதித்தவர். கூட்டு குடும்பங்கள் முற்றிலுமாக சிதைந்து வரும் இன்றைய காலகட்டத்தில் குடும்ப உறவுகளின் உன்னதமான பண்புகளை அணிலாடும் முன்றில் என்ற இந்த நூலில் வடித்திருக்கிறார். கூட்டு குடும்பத்தில் இருக்கும் ஆனந்தம் எல்லையில்லாதது. பொருளாதார புயலில் சிக்கி சிதைந்த குடும்பங்கள் தனித்தனி குடும்பங்களான பிறகும் மீண்டும் தங்கள் பழைய உறவுகளை நினைத்து ஏங்கி தவிப்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்படி அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை, தாய்மாமன், அத்தை, சித்தி, சித்தப்பா என உறவு விழுதுகளை தாங்கி நிற்கும் ஒரே ஆணிவேர் அன்புதான். இதன் அடிப்படையில் குடும்ப உறவுகளுக்கிடையே நிகழ்ந்த வாழ்வியல் உணர்வுகளை நவீன தமிழ்நடையில் அனுபவ கட்டுரைகளாக செதுக்கியிருக்கிறார் முத்துக்குமார். தமிழ் இலக்கிய உலகில் குடும்ப உறவுகளை பற்றிய முழுமையான ஆவணமாக வெளிவந்திருக்கும் இந்த நூல் தமிழ் மக்களிடையே அமோகமான ஆதரவை பெற்றது. நா முத்துக்குமார் அணிலாடும் முன்றில் என்ற நூலில் 20 மேற்பட்ட கட்டுரைகளை எழுதியுள்ளார். அதில் அப்பா என்ற தலைப்பில் எழுதியுள்ள கட்டுரை எனது மனதோடு மிகவும் நெருக்கமானது. அதை தங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அன்புள்ள அப்பாவுக்கு, உங்களுக்கு நான் நிறைய கடிதங்கள் எழுதியிருக்கிறேன். பெரும்பாலும் அன்புள்ள என தொடங்கி இப்படிக்கு என முடியும் மிக சிறிய கடிதங்கள். முதன்முறையாக என் மனதின் ஆழத்தில் இருந்து இந்த கடிதத்தை எழுதுகிறேன். இதை நான் நீங்கள் உயிருடன் இருந்தபோதே எழுதியிருக்கலாம். படித்து பார்த்து ஒரு புன்னகையோ ஒரு துளி கண்ணீரோ பதிலாக கொடுத்திருப்பீர்கள். நிச்சயம் புன்னகைதான் உங்களுக்கு பதிலாக இருந்திருக்கும். அப்படியெல்லாம் அழுகிற மனிதர் இல்லை நீங்கள். இப்போதும் யோசித்து பார்க்கும்போது என்றுமே நீங்கள் அழுது நான் பார்த்ததில்லை. எந்த அப்பாக்கள் பிள்ளைகள் முன்பு அழுதிருக்கிறார்கள்? மனைவி திட்டித்திட்ட உறங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைக்கு நள்ளிரவில் வீடு வந்தாலும் தான் வாங்கி வந்த தின்பண்டங்களை எழுப்பி அப்போதே ஊட்டிவிட்டு ரசிக்கும் பாசமான அப்பாவின் முகம். உறவினர்கள் ஒன்று கூடும் திருமணங்களில் முன் இரவு நண்பர்களுடன் சீட்டாடி கொண்டிருக்கும் போது மடியில் சென்று அமர்ந்தால் சட்டென்று கடுமை காட்டி துரத்திவிடும் கோபமான அப்பாவின் முகம். மாத கடைசியில் யாரிடம் கடன் வாங்கலாம் என யோசித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் பள்ளி சுற்றுலாவுக்கு பணம் கேட்டால் பதற்றமாகும் அப்பாவின் முகம் என அப்பாக்களுக்கு பல முகங்கள் உண்டு. அழுது கொண்டிருக்கும் அம்மாக்களின் முகங்கள் போல அவ்வளவு எளிதாக பிள்ளைகளுக்கு கிடைத்து விடுவதில்லை அழுது கொண்டிருக்கும் அப்பாவின் முகம். அப்பா, நீங்கள் உயிருடன் இருந்தபோது பலமுறை பேச நினைத்து எழுத நினைத்து முடியாமல் போனதைத்தான் இந்த கடிதத்தில் எழுதுகிறேன். கடைசி இலை கீழே விழுவதற்கும் காற்று வர வேண்டும் இல்லையா? காலத்தின் காற்று எப்போதும் தாமதமாகத்தான் வீசும் போல. எல்லா பிள்ளைகளுக்கும் அப்பாதான் முதல் கதாநாயகன் என்பார்கள். அப்பா என்றால் அறிவு எவ்வளவு சத்தியமான வார்த்தைகள். நீங்கள் இறந்து 18 பரணியில் இருந்த உங்கள் பழைய ட்ரங்க் பெட்டியை கிளறியதில் உங்கள் நாட்குறிப்புகளை படிக்கும் பெரும் பேறு கிடைத்தது. யாரோ எப்போதோ படிக்கப் போகிறார்கள் என்று தெரிந்தே எழுதப்படுபவைதானே நாட்குறிப்புகள். பல வருடத்து நாட்குறிப்புகளில் நான் பிறந்த 1975 July 12 முதலில் புரட்டி என்ன எழுதியிருக்கிறீர்கள் என்று ஆர்வத்துடன் பார்த்தேன். சற்றே சாய்ந்த கையெழுத்தில் பேர் உவகையுடன் ஒரே ஒரு வரி எழுதியிருந்தீர்கள், இன்று உலகின் 2 அறிவாளி பிறந்தான் என்று. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்பது போல் அப்பா உங்கள் அதிகப்படியான தன்னம்பிக்கைதான் என் நம்பிக்கை என்று அப்போது புலனானது. இன்றுவரை உலகை எதிர்கொள்ளும் ஒவ்வொரு தருணத்திலும் உங்கள் முகத்தில் இருந்தே எனக்கான உணர்ச்சியை கடன் வாங்கிக் கொள்கிறேன். இதை எழுதி கொண்டிருக்கும் இந்த நொடியில் உலகின் 3 அறிவாளி என் கையை பிடித்து இழுத்து விளையாட அழைக்கிறான். அவனுக்கு உங்கள் பெயர்தான் வைத்திருக்கிறேன். பெயரை உடையவன்தானே பேரன். உங்களுக்கு புத்தகங்கள் மீது அலாதியான பிரியம் இருந்தது. தமிழாசிரியராக சொற்ப சம்பளம் வாங்கிக் கொண்டு வீடு முழுக்க 100,000 புத்தகங்களை நீங்கள் சேகரித்து வைத்திருந்தது. இப்போது நினைத்தாலும் மலைப்பாக இருக்கிறது. காஞ்சிபுரத்தை சுற்றியிருந்த 20க்கும் மேற்பட்ட கிளை நூலகங்களில் உறுப்பினராகி புத்தகங்களின் முடிவில்லா உலகிற்குள் என்னையும் கூட்டி சென்றீர்கள். நீங்கள் அடிக்கடி சொல்லும் வாசகம் எனக்கு தமிழ் மட்டும் தெரிஞ்சதால தான் தமிழ் புத்தகம் மட்டும் வாங்கினேன். அதனால கடனாளியா மட்டும் இருக்கேன். ஆங்கிலமும் தெரிஞ்சிருந்தா நம்ம எல்லாம் நடுத்தருவில் தான் நின்றுருப்போம். நான் உங்களை பற்றி ஒரு கவிதையில் இப்படி எழுதியிருந்தேன், என் அப்பா ஒரு மூட்டை புத்தகம் கிடைப்பதாக இருந்தால் என்னையும் விற்றுவிடுவார் என்று. புத்தகங்கள் படிக்கும் போது உங்களுக்கு பிடித்த வரிகளின் கீழே சிவப்பு மையால் அடிக்கோடு இடுவீர்கள். அது எனக்கு எரிச்சலாக இருக்கும். உங்கள் கருத்தை என் மீது திணிக்காதீர்கள். உங்களுக்கு பிடித்த வரி எனக்கு பிடிக்காமல் இருக்கலாம், எதற்கு அடிக்கோடு இடுகிறீர்கள் என்று கோபிப்பேன். அமைதியாக சொல்வீர்கள், அது அப்படியல்ல, எங்கோ இருக்கும் உங்களை பிடித்தாட்டிய புத்தக வேதாளம் என்னை பிடித்து இப்போது என் பிள்ளையை மாட்டிக்கொண்டிருக்கிறது. மொழியறியா இந்த 3.5 வயதில் ஏதோ ஒரு புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொண்டு அவனுக்கு தெரிந்த ஏதோ ஒரு மொழியில் படித்து புதிதாக ஒரு கதை சொல்கிறேன். சிங்கத்தின் தலையும் யானையின் உடலும் கொண்ட அந்த மிருகத்தை பற்றி அவன் சொல்லும் போது பயப்படுவதைப் போல நடிப்பதும் நன்றாகத்தான் இருக்கிறது. எவற்றின் நடமாடும் நிழல் நாம் என்று ஒரு சிறுகதையில் எழுத்தாளர் மௌனி எழுதியிருந்தார். 36 வயதில் அந்த வரிகளுக்கு அர்த்தம் புரிந்த மாதிரி இருக்கிறது. புத்தகங்கள் வாங்குவதற்காக நீங்கள் கடன் வாங்குவீர்கள். கடனை அடைக்க கடன், அதை அடைக்க மீண்டும் கடன். கடன்பட்ட உள்ளம் கலங்கியதே இல்லை. கடன்காரர்கள் எதிர்ப்பட்டால் அவர்கள் தயங்கியபடி தள்ளி சென்றாலும் நீங்களாகவே அவர்கள் முன் சென்று அடுத்த மாதம் கொடுத்து விடுகிறேன் சார் என்று சொல்லிவிட்டு அவர்கள் பரவாயில்லை சார் என்று புறப்பட்டதும் என்னிடம் திரும்பி கடன் கொடுத்தவர்களை பார்த்து பயப்படக்கூடாது என்பீர்கள். அப்பா, இப்போது சொல்கிறேன், நான் படித்த புத்தகங்களிலே உங்கள் அனுபவங்கள் தான் சிறந்த புத்தகம். இது போன்ற சும்மா படிச்சுக்கிட்டே இருக்காதடா. அவருடைய நாமுத்துக்குமாருடைய 10ஆம் வகுப்பு தேர்வின் பொழுது அவருடைய தந்தை கூறியதை நம்மளோடு பகிர்ந்திருக்கிறார். சும்மா படிச்சுக்கிட்டே இருக்காதடா, டென்ட் கொட்டாயில ரத்த கண்ணீர் படம் போட்டிருக்கான், போய் பாரு என்று காசு கொடுக்கிறீர்கள். நான் மறுத்துவிட்டு மீண்டும் படிக்க தொடங்குகிறேன். எக்ஸாம் ஒழுங்கா படி என்று சொல்லியிருந்தால் நான் நிச்சயம் உண்மையில் இதற்கு நேர்மாறாக அன்று நீங்கள் படிக்க சொல்லியிருந்தால் ரத்த கண்ணீர் படம் போய் பார்க்க சென்றிருப்பேன். அப்பா, புத்தகங்களுக்கு அடுத்து உங்கள் காதில் மிதிவண்டி இருந்தது. நீங்கள் பணியாற்றிய பள்ளி நம் வீட்டிலிருந்து 20 மைல் தொலைவில் இருந்தது. தினமும் 40 மைல் சைக்கிளில் செல்வீர்கள். காஞ்சிபுரத்தில் நடக்கும் சைக்கிள் போட்டிகளில் 3 கோப்பைகளில் வருடந்தோறும் உங்கள் பெயரும் பொறிக்கப்பட்டிருக்கும். நீங்கள் இறக்கும் வரை என்னை உங்கள் சைக்கிளின் பின் இருக்கையில் அமர வைத்து மிதித்து சென்றீர்கள். ஒரு முறை கூட நான் உங்களை சுமந்தது இல்லை. ஒரு முறை நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து மகாபலிபுரம் வரை மிதிவண்டியில் சென்று வரலாம் என்று முடிவெடுத்தோம். வீட்டில் எதிர்த்தும் நீங்கள் என்னை அனுப்பி வைத்தீர்கள். காஞ்சிபுரத்தில் இருந்து 70 கிலோமீட்டர்கள் காலை 5 மணிக்கு புறப்பட்டு 10 மணிக்கு மகாபலிபுரம் வந்தடைந்தோம். கடற்கரையை சுற்றி பார்த்து திரும்பினால் எதிரில் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். என்னை அனுப்பிவிட்டு மனம் கேட்காமல் பேருந்தில் புறப்பட்டு வந்ததாக சொன்னீர்கள். பௌர்ணமி நிலா தொடர்ந்து வர என்னை பின் இருக்கையில் அமர வைத்து என் நண்பர்களுடன் அரட்டையடித்தபடி காஞ்சிபுரம் வரை கூட்டி வந்தீர்கள். நீங்கள் இறந்த பிறகு உங்கள் அஸ்தியை கரைக்க மகாபலிபுரம் கடலுக்கு தான் வந்த வழியே முழுக்க அன்று நாம் கடந்து வந்த பாதைகள் என் வாழ்வில் என்றும் நான் கடக்க முடியாத பாதைகள். முதன் முதலாக உங்கள் கைப்பிடித்து பள்ளிக்கு சென்றது, சலூனுக்கு சென்றது, கடற்கரைக்கு சென்றது என எத்தனையோ நினைவுகள் நெஞ்சில் நிழலாடுகின்றன. சின்ன வயதில் சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுக்கும் போது என் இடுப்பை பிடித்துக் கொண்டே வந்து சற்றென்று ஒரு கணத்தில் பிடியை விட்டீர்கள். நீங்கள் பிடித்துக் கொண்டிருப்பதாக நினைத்து சைக்கிளை ஓட்டிக்கொண்டே இருந்தேன். இப்போதும் அப்படித்தான், நீங்கள் பிடித்துக் கொண்டிருப்பதாக நினைத்து ஓடிக்கொண்டிருக்கிறேன். அப்பா, உங்கள் உயிரின் ஒரு துளியில் இருந்து என் உலகம் தொடங்கியது. இன்று இவ்வேளையில் அளவில்லா அன்புடன் என் கண்ணீர் சில துளிகளை உங்களுக்கு காணிக்கையாக்குகிறேன் என்று அந்த அப்பா கட்டுரையை முடித்திருப்பார். இந்த கட்டுரை என் மனதோடு மிகவும் நெருக்கமானதால் இதை தங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். வாய்ப்பிருந்தால் அணிலாடு முன்றில் நான் முத்துக்குமார் எழுதிய அணிலாடு முன்றில் புத்தகத்தை வாசித்து நல்ல அனுபவத்தை பெறுங்கள். நன்றி.
0: வாசிப்பை நேசிப்போம், வளமான சமுதாயத்தை உருவாக்குவோம். ஜூன் 19ஆம் தேதி கொண்டாடப்படும் தேசிய வாசிப்பு தினத்தை முன்னிட்டு நேஷனல் ரீடிங் மிஷன் 2026 ஒரு மாபெரும் விழிப்புணர்வு முயற்சியாக செம்கா, சிஆர்ஏ மற்றும் பிஎன் பணிக்கர் அறக்கட்டளை ஆகியவற்றுடன் இணைந்து தேசிய வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு MOP சமுதாய வானொலி நிலையம் பெருமையுடன் வழங்குகிறது வாசிப்பு திருவிழா. வாசிப்பு திருவிழா June 20 முதல் July 20 வரை நடைபெறும் இந்த ஒரு மாத சிறப்பு விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் நோக்கம் பொது மக்களிடையே வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவித்து கற்றல், சிந்தனை மற்றும் அறிவு பகிர்வை வளர்ப்பதாகும். இந்த தேசிய வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு எம்ஓபி சமுதாய வானொலி நிலையம் வாசிப்பின் மகத்துவத்தை எடுத்துரைக்கும் புதிய தொடர் நிகழ்ச்சிகளை வழங்கி வருகிறது. இந்த நிகழ்ச்சிகளின் மூலம் அனைத்து வயதினரிடமும் வாசிப்பின் மீதான ஆர்வத்தை வளர்த்து அறிவார்ந்த மற்றும் வளமான சமுதாயத்தை உருவாக்கும் உயரிய நோக்கத்தை முன்னெடுத்து வருகிறோம். அன்பார்ந்த நேயர்களே, எம்ஓபி சமுதாய வானொலியின் வாசிப்பு திருவிழா சிறப்பு தொடர் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். வாசிப்பை நேசிப்போம், வளமான சமுதாயத்தை உருவாக்குவோம்.

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்.
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: ஃபிஃப்த் வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே ஐ கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
3: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
0: வணக்கம் மேம்.
3: ரீசெண்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான், ரொம்ப லாஸ்டா இருக்கான், படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல, மார்க்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே இருக்கு. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தேன். அவங்க பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது, கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா.
0: நானும் கவனிச்சேன் மேம். வீட்லேயும் அவன் அப்படிதான் இருக்கான், ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றான். என்கிட்டயும் அவ்வளவு ஒழுங்கா பேசுறது கிடையாது. ஆனா என்ன பண்ண முடியும், என்னால சந்தர்ப்ப சூழ்நிலையால நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட். திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்கள்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
5: நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அதே மாதிரி வாட் ஐம் சேயிங் இஸ் நம்ம இப்ப வி ஆர் டோட்டலி இன் லவ் வித் அவர் ஹவுஸ், இன் லவ் வித் அவர் பேரண்ட்ஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எதுவும் தப்பு பண்ண மாட்டோம். ஸோ இஃப் வி கேன் பிரிங் த சேம் திங் அவுட் சைட் த ஹவுஸ், வில் டெஃபினெட்லி கீப் தி என்வாயர்மெண்ட், வில் டெஃபினெட்லி ஓன்ட் டூ திங்ஸ் தட் வில் ஸ்பாயில் தி என்வாயர்மெண்ட். ஸோ இது வந்து மனசில் வச்சு இஃப் யூ ஜஸ்ட் கோ அவுட், இட்ஸ் வெரி சிம்பிள். அந்த ஒரு லவ் வச்சுன்னா வில் டெஃபினெட்லி யூ நோ நாட் ஸ்பாயில் தி எர்த். வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புற உள்ளுலாய் உள்ளுலாய் குழந்தை போல போக சேனல் பார்க்க வச்சான், கபடி கபடி கபடி கபடி காதல் ஸ்கேலில் கோடு போட்டு ஆட வச்சான். நீங்க கேட்டுக்கொண்டு இருக்குது MOPN சமுதாய வானொலி 107.8.
6: யூ ஆர் லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. டெல்லியில போகும்போது வீட்டுல இருக்க பொருள் பத்திரமா இருக்கணும்னு பூட்டு போட்டுட்டு போறோம். அதே மாதிரி நம்ம வாழற இந்த பூமிய பத்திரமா பாத்துக்கிறோமா? பத்திரமா பாத்துக்கணும்ன்ற சிந்தனையை வலியுறுத்துவதற்காக MOP சமுதாய வானொலி 107.8 வழங்கும் வாருங்கள் பூமியை காக்க.
7: ஆமா, யோசிக்கணும்.

0: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. உங்களுடன் இருப்பது ஆர்ஜே மது,
1: ஆர்ஜே கிருத்திகா,
2: ஆர்ஜே திவ்யா. மாசற்ற வாழ்வே மகிழ்ச்சியான வாழ்வு. என்ன கிருதி, பெரிய பையோட வந்திருக்க போல.
1: ஏய், நம்ம டீனகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் போறப்ப வெறும் கையோடையா போக முடியும்?
0: அவ ஒரு பெரிய பிளானோட தான் வந்திருக்கா போல. திவ்யா, நம்ம உஷாரா இருக்கணும். இல்ல, அவ ஷாப்பிங் பண்ற ஆர்வத்துல இந்த கூட்டத்துல தொலைஞ்சு போனாலும் போயிருவா.
2: பா, என்ன கூட்டம்! நம்ம நடக்கவே தேவையில்லை, கூட்டமே நம்மள தள்ளிட்டு போயிடும்.
0: அங்க பாரு, நிறைய கலர் கலரா துணி தெரியுது. கிருதி, போய் பாரு ஏதாச்சும் உனக்கு தேவையானு.
1: ஐயோ மது, அது ட்ரெஸ் இல்ல, அது குப்பை.
2: இங்க மக்களுக்கு சமமா குப்பையும் ஜாஸ்தியா இருக்கு. எவ்வளோ குப்பைப்பா!
1: நம்ம மக்கள் இந்த மாதிரி குப்பையெல்லாம் ஒழுங்கா குப்பை தொட்டியில போட்டாலே பாதி ஊர் சுத்தமாயிடும்.
2: நம்ம இன்னைக்கு ஒரு நாள் வந்துட்டே இப்படி சொல்றோமே, நம்ம மக்கள் ரங்கநாதன் தெரு பத்தி என்னதான் நினைப்பாங்க?
1: மக்கள் கருத்து இருக்கட்டும், அங்கேயே இருக்கிற கடைக்காரங்க என்ன சொல்றாங்கன்னு முதல்ல கேட்போம்.
3: ஸோ
4: நீங்கள் இங்கே கடை வச்சிருக்கும் போது உங்களோட கஸ்டமர்ஸ்லாம் வரும்போது அவங்களுக்கு இந்த குப்பைலாம் வந்து அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இல்லைங்களா?
3: டிஸ்டர்பன்ஸாக இருக்க தான் செய்யுது. ரெய்னி டைம் வந்து சரியாக ஒர்க் பண்ண மாட்டாங்க அவங்க, எல்லாத்தையும்லாம் குப்பை வரமாட்டாங்க. சம்டைம்ஸ் தான் இந்த டைம்லாம் கரெக்ட் நீட்டாக தான் இருக்கும். ரெய்னி டைம் வந்து தான் இந்த ப்ராப்ளம் இருக்கும்.
4: டெய்லி பண்ணுறாங்களா ஸ்வீப்பர்ஸ்?
3: டெய்லி இந்த நார்மல் டைமில் பண்ணுவாங்க. ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்க டைமில் ரெய்னி டைமில் பண்ண மாட்டாங்க.
4: இப்போ நீங்கள் இங்கே வந்து துணிக்கடை வச்சுருக்கீங்க இல்லைங்களா, உங்களோட வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ், உங்களோட அந்த அட்டை இதெல்லாம் நீங்கள் எங்கே டிஸ்போஸ் பண்ணுறீங்க?
3: இல்லை, எங்களுக்கு வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படிலாம் வராது, அவ்வளோலாம் வராது. நாங்களாம் கவரில் தான் எடுத்துருவோம். கவரை எடுத்து யூஸ் பண்ணிக்குவோம், ரீயூஸ் பண்ணுவோம் கவரை. நாங்கள் வந்து அட்டை அந்த மாதிரிலாம் வராது, கவரில் தான் பொறுமே எங்களுக்கு பார்சல்ஸ். கவர் வந்து நாங்கள் வேறு எதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம்.
4: சரி, ஓகே, தேங்க்யூ.
0: கிருத்தி மாதிரி ஷாப்பிங் பண்ண வந்தவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம் வாங்க.
4: உங்க பேர் என்ன?
5: கோமதீஸ்வரி.
4: நீங்க வந்து டீநகருக்கு ஃப்ரீக்வெண்டா வருவீங்களா இல்ல எப்பவாவது ஒரு தடவை தானே? இப்போ நம்ம ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல வந்து சாதாரண நாட்கள்லயே வந்து நிறைய குப்பை இருக்கு. இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க? டெய்லி வந்துட்டு போறதுக்கு
5: டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அதே மாதிரி விழு சான்சஸ் இருக்கு. பசங்க எல்லாம் வந்தாங்கன்னா விழுறதுக்கு சான்சஸ் இருக்கு. மழை பெய்யும் போது அதுவும் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும். மற்றபடி எல்லாத்துக்கும் தான் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஏன்னா சாதாரண சாயில போச்சுன்னா டீக்ரேடபிள் ஆகாது.
6: அதெல்லாம் வந்து இதுல இருக்கிறதெல்லாம் அப்படியே போறது, அந்த ஸ்மெல் மாதிரி
5: எல்லாத்துக்குமே டிஸ்டர்பன்ஸா தான் இருக்கு.
4: இதெல்லாம்
5: என்ன
6: போட முடியுமோ
5: நம்ம யோசிப்போம். மோஸ்ட்லி வேஸ்ட் மெட்டீரியல் சாதாரண மாதிரில இருந்தால் நம்ம வெளியே போட்டுருவோம். இந்த பேப்பர் அந்த மாதிரி, பிளாஸ்டிக் கவர் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் டஸ்ட்பினில் போடுவோம்.
4: தேங்க்யூ ஆண்டி, தேங்க்யூ.
0: மக்கள் சொல்லும் குற்றச்சாட்டுக்கு கடைக்காரர்கள் பதில் என்ன?
4: ஹலோ, நான் நிவேதா. உங்கள் பேர்?
7: என் பேர் சாவரணி. கடை தேர்வில் இருக்கட்டும், எத்தனை மக்கள் அவங்க வீட்டுல ஒழுங்கா குப்பைய பிரிச்சு போடுறாங்க அவங்க கிட்டயே வாங்க கேக்கலாம்.
8: உங்க பேரு? என் பேரு சுந்தரி.
7: எங்க வர்க் பண்றீங்களா இல்ல படிக்கிறீங்களா?
8: இல்ல நான் படிக்கிறேன்.
7: இங்க நீங்க டெய்லி ஃப்ரீக்வெண்டா வருவீங்களா இல்ல எப்பயாவது தானா?
8: இல்ல ஃப்ரீக்வெண்டான்னு சொல்ல முடியாது, லைக் எப்பெல்லாம் வந்து நீட் தேவைப்படுதோ லைக் பர்ச்சேஸ்க்கு வரும்போது தான் வருவேன்.
7: இங்க இருக்கிற இந்த குப்பை இதெல்லாம் பாக்கும்போது உங்களுக்கு அது எவ்வளவு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, எப்படி நீங்க அஃபெக்ட் ஆகுறீங்க? ஒழுங்கா நான் நடக்க முடியுதா உன்னால?
8: இல்ல எனக்கு தெரிஞ்ச வர முக்காவாசி நேரம் வந்து சண்டேஸ்ல வர்றதுனால ஸ்வீப்பர்ஸ் வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ லைக் வந்து டஸ்ட் வந்து நிறைய தான் இருக்கு, அது ரொம்ப அலர்ஜி உண்டாக்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல்.
7: ரெய்னி சீசன்ஸ்ல எப்படி இந்த கண்டிஷன் இன்னும் வர்ஸ்டா இருக்கா இல்ல இதே சீன்?
8: ஆப்வியஸா வந்து ரெய்னி சீசன்ல தண்ணி தேங்கும் போது ஒரு மாதிரி ரொம்ப கச்சட் லுக் கொடுக்கும்.
7: உங்க வீட்டுல எப்படி நீங்க குப்பையெல்லாம் தனியா பிரிச்சு போடுவீங்களா?
8: நான் ஃபர்ஸ்ட் குப்பையே போட மாட்டேன், அம்மா தான் போடுவாங்க. லைக் அதை எப்படி சொல்றது, பிரிச்சு போடுறதுனா எனக்கு புரியல, நீங்க எப்படி கேக்குறீங்க?
7: பிளாஸ்டிக்ஸ் தனியா, வெஜிடபிள் வேஸ்ட் தனியா போடுறீங்களா?
8: இல்ல அந்த மாதிரிலாம் இல்ல, மொத்தமா தான் போடுவோம்.
7: பண்ண ட்ரை பண்றீங்களா? பண்ணுவீங்களா?
8: பண்ண ட்ரை பண்றோம்னு ஈஸியா சொல்லலாம், பட் லைக் அஸ் உங்களுக்கே தெரியும் டைம் யாருக்குமே இருக்கிறது இல்லை இல்லைங்களா. ஸோ அப்படியே தான் போட முடியும். ஸோ இட் கோஸ் ஆன் லைக் தட்.
7: ஓகே, தேங்க்ஸ்.
8: தேங்க்யூ.
2: இப்ப இவங்க பேசினதை கேட்டீங்களா? இதற்கான தீர்வு, கடைக்காரர்கள் அவங்க கடையில சேரும் குப்பைகளை சரியான முறையில் தினமும் அப்புறப்படுத்த வேண்டும்.
1: மக்கள் கடை தெருவிற்கு செல்லும் போது குப்பை போடுவதை தவிர்க்கவும்.
2: மேலும் வீடுகளிலும் கடைகளிலும் பிளாஸ்டிக் பைகளை தவிர்ப்பது நல்லது.
1: வீட்டிலையும் குப்பைகளை மக்கும் குப்பை, மக்கா குப்பை என பிரித்து போட வேண்டும். இதெல்லாம் கேட்டீங்கல்ல, இந்த தீர்வெல்லாம் ரங்கநாதன் தெருவுக்கு மட்டும் இல்லைங்க, மக்கள் வேற எவ்வளோ இடத்துல கூட்டமாக சேர்றாங்க. நம்ம ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள், நம்ம பாரிஸ் கார்னர், கோயம்பேடு மார்க்கெட், ஏன் நம்ம கோவில்களில் கூட இதெல்லாம் பொருந்துங்க. அதாங்க மாசற்ற வாழ்வே மகிழ்ச்சியான வாழ்வு. நன்றி.
0: சுற்றுச்சூழலை காக்க ஒரு சிறிய தகவல், 6 கிலோமீட்டர் வண்டியில் போகிறது 1 கிலோ கார்பன் டை ஆக்சைடை எரிக்குதுங்க. நம்ம சென்னை டிராஃபிக் பற்றி தான் நம்ம எல்லாத்துக்கும் தெரியுமே, டிராஃபிக்கில் நிற்கிற கொஞ்ச நேரம் நம்ம வண்டி ஆஃப் பண்ணலாங்க. இதை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா உங்கள் பெட்ரோலும் மிச்சமாகும், நம்ம நாடு சுத்தமாகும்.
2: இத்துடன் இந்நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் உங்களை அடுத்த முறை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே திவ்யா,
1: ஆர்ஜே கிருத்திகா,
0: ஆர்ஜே மது.
1: இது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எக்ஸாம் எப்படி பண்ண?
1: சூப்பரா பண்ணிருக்கேம்மா. நம்ம அன்னைக்கு கிண்டில இருந்து வரச்சே ஒரு காலேஜ் பார்த்தோம்ல, பஸ்ல வந்துட்டு இருக்கச்சே, அந்த காலேஜ்லயே சீட் கிடைக்கிற அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்கேம்மா. மார்க் வந்து அங்கெல்லாம் சேர்த்து விட்டுடுவீங்கல்ல?
0: ஆனா அங்கெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப காசு ஆகும்டா. அப்பாவே ஊர்ல இருந்து 10,000 தான் அனுப்புறாரு மாசம் மாசம். நம்மளால அங்க படிக்க முடியுமா?
1: ஆனா அம்மா, உங்க வீட்லயும் இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கா? நிறைய படிக்கணும், நிறைய மார்க் எடுத்தும் நல்ல காலேஜுக்கு போக முடியாம கவலையே படாதீங்க. பக்கத்துல இருக்கிற பேங்குக்கு போங்க. அவங்க குழந்தைகள் படிக்கிறதுக்காக ஸ்காலர்ஷிப் தருவாங்க. ஸ்டூடெண்ட் லோனுக்கு பேர்ல நிறைய ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க. நீங்களும் குழந்தைய படிக்க வைக்கலாம். This PSA was brought to you by MOP Community Radio Service 107.8 FM. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
2: வணக்கம் சமுதாய வானொலி நேயர்களுக்கு. இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, ஆல் ஓவர் த இந்தியா இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா தண்ணீர் பற்றாக்குறை. தண்ணீர் வந்து இயற்கை வளத்துல மழையிலிருந்து நமக்கு கிடைக்குது. அது கிடைக்கும் பொழுதே நம்ம வந்து அதை முறையான வகையில சேமிச்சு வச்சோம்னா தண்ணி இல்லாத மழை வராத காலகட்டங்கள்ல நமக்கு அதுக்கு பயன்படும். கோடை காலங்கள் எல்லாம் பயன்படும். இப்ப நமக்கு தண்ணி கஷ்டம் இல்ல, இருந்தாலும் முறையான முறையில் மழை நீரை சேமித்து வைத்து தண்ணீரை வந்து மிக சிக்கனமாக நம்ம பயன்படுத்த வேண்டும். பாலை விட 1 லிட்டர் தண்ணி வந்து அதிக விலைக்கு வைக்குது. சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான குடிநீர் வந்து பாதி நோய்களுக்கு வந்து ஒரு தீர்வாக அமையுது. எனவே உங்கள் வளம் பெருக வேண்டும், உங்க உடல் நலம் சீராக அமைக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து தண்ணீரை சேமித்து சிக்கனமாக பாதுகாத்து வையுங்கள். நன்றி.
3: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சமுதாய வானொலி. இன்றைய கம்ப்யூட்டர் உலகத்திற்கு ஏற்ற வகையில் பெண்களை சூப்பர் விமனாக மாற்ற எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெண்களுக்காக வழங்கும் ஒரு சூப்பர் நிகழ்ச்சி தான் பெண்ணே உனக்காக.
4: It's MOP 107.8. It's enriching.

0: வாசிப்பை நேசிப்போம், வளமான சமுதாயத்தை உருவாக்குவோம். ஜூன் 19 தேதி கொண்டாடப்படும் தேசிய வாசிப்பு தினத்தை முன்னிட்டு நேஷனல் ரீடிங் மிஷன் 2026 ஒரு மாபெரும் விழிப்புணர்வு முயற்சியாக செம்கா, சிஆர்ஏ மற்றும் பிஎன் பணிக்கர் அறக்கட்டளை ஆகியவற்றுடன் இணைந்து தேசிய வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு எம்ஓபி சமுதாய வானொலி நிலையம் பெருமையுடன் வழங்குகிறது வாசிப்பு திருவிழா. வாசிப்பு திருவிழா ஜூன் 20 முதல் ஜூலை 20 வரை நடைபெறும் இந்த ஒரு மாத சிறப்பு விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் நோக்கம் பொது மக்களிடையே வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவித்து கற்றல், சிந்தனை மற்றும் அறிவு பகிர்வை வளர்ப்பதாகும். இந்த தேசிய வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு எம்ஓபி சமுதாய வானொலி நிலையம் வாசிப்பின் மகத்துவத்தை எடுத்துரைக்கும் புதிய தொடர் நிகழ்ச்சிகளை வழங்கி வருகிறது. இந்த நிகழ்ச்சிகளின் மூலம் அனைத்து வயதினரிடமும் வாசிப்பின் மீதான ஆர்வத்தை வளர்த்து அறிவார்ந்த மற்றும் வளமான சமுதாயத்தை உருவாக்கும் உயரிய நோக்கத்தை முன்னெடுத்து வருகிறோம். அன்பார்ந்த நேயர்களே, எம்ஓபி சமுதாய வானொலியின் வாசிப்பு திருவிழா சிறப்பு தொடர் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். வாசிப்பை நேசிப்போம், வளமான சமுதாயத்தை உருவாக்குவோம். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அபிமான எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்கள் ஆர்ஜே மகாலட்சுமி. தேசிய வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு பிஎன் பணிக்கர் ஃபவுண்டேஷன், செம்கா, சிஆர்ஏ மற்றும் எம்ஓபி சமுதாய வானொலி இணைந்து பெருமையுடன் வழங்கும் வாசிப்பு திருவிழாவில் வாசிப்பை நேசிப்போம் நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நான் இதுவரை படிக்காத புத்தகத்தை எனக்கு பரிசாக தருபவரே எனது சிறந்த நண்பர் என்றார் அப்ரஹாம் லிங்கன். ஆமாங்க, புத்தகங்கள் பத்தி பேச ஆரம்பிச்சா நம்ம பேசிக்கிட்டே போகலாம். பொதுமக்களிடையே வாசிக்கும் பழக்கத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற குறிக்கோளோட இந்த கேம்பெயினை நாங்கள் நடத்திட்டு வரோம். அந்த வகையில வாசிப்பை நேசிப்போம் நிகழ்ச்சியில இன்றைய சிறப்பு விருந்தினரா வந்திருப்பவர் முனைவர் பத்மப்ரியா அவர்கள். கடந்த 14 வருடங்களாக தமிழ் துறையில உதவி பேராசிரியரா பணியாற்றிட்டு வராங்க. தற்பொழுது புகழ்பெற்ற எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரியில உதவி பேராசிரியரா தமிழ் துறையில பணியாற்றிட்டு வராங்க. வணக்கம் மேம்.
1: வணக்கம் மேம்.
0: மேம், நீங்க நிறைய புத்தகங்கள் படிப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும், ஆனா முதல்ல இந்த புத்தக உலகத்திற்கு உங்களை கூட்டிட்டு வந்தது யாருன்னு சொல்ல முடியுமா?
1: இந்த புத்தக வாசிப்பு உலகிற்கு என்னோட அப்பா தான் கொண்டுட்டு வந்தாங்க.
0: சோ அந்த அனுபவம் சொல்ல முடியுமா?
1: அவங்க வந்து இப்போ வெளியில எங்கேயாவது அப்பா போயிட்டு வராங்கன்னா ஒரு குழந்தைய நம்ம என்ன பார்ப்போம், அப்பா நம்மளுக்கு ஏதாவது தின்பண்டம் வாங்கிட்டு வருவாரா, சாப்பிடறதுக்கு வாங்கிட்டு வருவாரா, அப்படிதான் பெரும்பாலும் குழந்தைகள் எதிர்பார்ப்பாங்க. ஆனா என்னோட அப்பா வந்து புத்தகம் வாங்கிட்டு வருவார்.
0: சிறப்பு
1: என்ன, ஆனா எனக்கு அம்புலி மாமா நான் படிச்சிருக்கேன், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் சிறுவர் அந்த நீதி கதைகள் மாதிரி மாரல் ஸ்டோரிஸ், அதுல நாங்க வந்து 3 பேர் இருந்தாலும் எனக்கு மட்டும்தான் வாங்கிட்டு வருவாரு. அதுல அப்பாவோட சிறப்பு என்னன்னா, அவர் என்னைக்கு வாங்கிட்டு வராரோ அன்னைக்கு என்கிட்ட குடுக்கறதுக்கு முன்னாடி சைன் பண்ணி கையெழுத்து போட்டு அந்த என்னைக்கு அதை வாங்கிட்டு வந்தாங்கன்னு அந்த நாள் போட்டு அந்த ஊர் பேர் போட்டு
0: கொடுப்பாங்க.
1: எங்க போன, நான் எங்க இருந்து இந்த புத்தகத்தை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு எழுதி கொடுப்பாங்க.
0: இது நல்ல விஷயம் மேம். இனிமே புத்தகம் யாருக்கு யாருக்கு கொடுத்தாலும் இது மாதிரி பண்ணலாம் போல.
1: அவங்க இன்னைக்கு என் கூட இல்லைனாலும் எனக்கு அது பொக்கிசமா இருக்கும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா, நல்ல நினைவா அவங்களோட
1: நினைவுகளா என்னோட இருக்கும். அது அவங்க அந்த நூல்ல இருந்து எனக்கு அவங்க சொல்ற மாதிரியான செய்திகள் நான் எப்பயாவது புரட்டி பார்க்கும் போது எனக்கு அது ஒரு பசுமை
0: நினைவுகளா இருக்கும். ரொம்ப அருமையா சொன்னீங்க மேம். உண்மையிலேயே உங்க தந்தையாருக்கு தான் மிகுந்த நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த புத்தக உலகத்திற்கு உங்களுக்கு கூட்டிட்டு வந்ததுனாலதான் இன்னைக்கு தமிழ் துறையில இவ்வளவு தூரம் நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா சாதிக்க முடிஞ்சது இல்லையா மேம்? ஓகே மேம், உங்க குழந்தை கால பருவத்துல என்ன மாதிரி புக்ஸ் நீங்க படிச்சீங்க, அது வந்து உங்களுக்கு பின்னாடி எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்ல முடியுமா?
1: இப்போ அப்பா புத்தகம் வாங்கி தர்றதோட மட்டும் இல்லாம அவங்க வந்து கல்லூரிக்கு எல்லாம் நம்மள போய் படிக்கல, ஆனா நிறைய புத்தகம் வாசிப்பாங்க. பொதுவா அதாவது திருக்குறளோ, சங்க இலக்கியங்களோ, கம்பராமாயணமோ புத்தகங்கள் படிப்பாங்க. அவங்க எதை வாசிக்கிறாங்களோ அது என்னோட வந்து அது கருத்துக்களை பரிமாறிப்பாங்க. அதனால என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய பேருக்கு தெரியாத சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு அப்பா மூலமா தெரியும். அப்பா பேசுற போக்குல அப்படியே சொல்றதுனால அது என்ன ஆகும்னா, அது அப்படியே
0: கரெக்ட்
1: நல்ல நினைவுல இருக்கும். ஏதாவது ஏதாவது ஏதாவது நாங்க ஒரு தப்பு பண்றோம், அதை சரியா திருத்தணும்னா கூட அது ஒரு கதையா சொல்லி அது வந்து நம்மளுக்கு கடைசியில புரியும்.
2: கரெக்ட்.
1: ஓ இதுக்காக அப்பா வந்து நாசுக்கா நம்மளுக்கு இப்படி சொல்றாங்க அப்படின்றது.
2: நல்ல நல்ல விதைகளை அப்பவே அவங்க மனதுல போட்டிருக்காங்க மேம். நம்மளோட வயது வளர வளர நம்மளோட ரசனைகளும் மாறுபடும் இல்லையா மேம்? அந்த வகையில நம்மளோட புத்தக தேர்வுகளும் மாறுபடும். சோ நீங்க சொல்லுங்க, உங்களோட டீனேஜ்ல அடல்ட் ஏஜ்ல எந்த மாதிரி புத்தகங்களை நீங்க விரும்பி போய் படிச்சீங்க? ஆனா அந்த அனுபவத்தை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க.
1: கல்லூரிகள்ல படிக்கும் போது, அதாவது யூஜி இளங்கலை படிக்கும் போது, அங்க இருக்கிற நூலகங்களை பயன்படுத்துவோம். ஆசிரியர்கள் வந்து நூலகங்களை போய் பாருங்க, உங்களுக்கு எது எந்த நூலா இருந்தாலும் என்ன ஆசிரியர் என்ன சொல்லிருக்காங்க, உள்ள கருத்துகள் என்ன இருக்கு பாருங்க. ஆனா தீவிரமான வாசிப்பு எங்க வந்ததுன்னா, முதுகலையில சென்னை பல்கலைக்கழகத்துல படிக்கும் போது ஆசிரியர்கள் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு குழுவா பிரிச்சிருவாங்க, அவங்க கிட்ட இருக்கிற புத்தகங்களை எங்க கிட்ட கொடுத்து நாங்க கருத்தை பரிமாறணும். அதுல எங்களுக்குள்ள போட்டி வரும், யார் வந்து எத்தனை புத்தகங்களை வாசிருக்காங்க, இது தெரிஞ்சு தெரியாம இத்தனை நாவல்களை நான் வாசிச்சிருக்கேன். இப்ப ஆசிரியர்கள் வந்து கேட்பாங்க, அப்ப வந்து தமிழ்துறை தலைவரா இருந்தவங்க வந்து வி அரசையா, அவங்க வந்து இந்த மாதிரி நாவல்களை சிறுகதைகளை வாசிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் எழுத்தாளர்களை கூப்பிட்டு வந்து பேச வைப்பாங்க. அதுல வந்து எனக்கு ரொம்ப ஆர்வம் ஏற்பட்டு, அப்பதான் வந்து நான் இந்த கள்ளிக்காட்டு இதிகாசம், வைரமுத்தோட பொன்னியின் செல்வன், பொன்னியின் செல்வன் பழைய பதிப்பு, அந்த ஓவியங்களோட இருக்கக்கூடிய இதழ்ல, கல்கி இதழ்ல வந்த பொன்னியின் செல்வன் எல்லாம்
2: வாசிச்சிருக்கீங்க. சோ உங்களோட அந்த இளம் வயதுல இந்த மாதிரி புக்ஸ்லதான் நீங்க உங்களோட வாசிப்பு வச்சிருக்கீங்க?
1: தொடர்ச்சியான வாசிப்புன்னும் போது அந்த புத்தகத்தை கீழே வைக்க முக்கியமான தேவைகளை வேலையை தவிர்த்து முடிச்சுட்டு தான் அந்த புத்தகத்தை வைக்கிறேன்.
2: அந்த அளவுக்கு தீவிரமான வாசிப்பு இருந்திருக்கு. மேம் இப்ப புத்தகங்கள்ல நிறைய ஜானர்ஸ் இருக்கு இல்லையா, டிடெக்டிவ், சஸ்பென்ஸ், காதல் இது அப்படின்னு நிறைய இருக்கு இல்லையா, பக்தி அப்படின்னு. சோ இந்த ஜானர்ஸ்ல எது உங்களோட க்ளோஸ் டு தி ஹார்ட் மேம், எது உங்க மனதிற்கு பிடித்த ஜானர்னா எதை சொல்வீங்க?
1: எனக்கு சமூகம் சார்ந்து வரக்கூடிய,
2: ஓகே, சமூகவியல்.
1: சமூகம்னா ஏன்னா இப்போ நம்ம கரண்ட்ல நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் கொஞ்சம் தான் இருக்கு.
2: ஆமா,
1: ஆனா தெரியாத விஷயங்கள்ல இந்த நூல் வாசிப்பின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
2: கரெக்ட், புரியுது. அப்ப சமூக அநீதிக்கு எதிராக நிறைய புத்தகங்கள் வரும்போது, ஐ மீன் கருத்துக்கள் வரும்போது அதை நீங்க வந்து ரொம்ப விரும்பி படிச்சிருக்கீங்க.
1: இப்ப நம்ம வந்து நல்ல பாதுகாப்பான சூழ்நிலையில இருக்கோம். நம்ம நிலையில இருக்கிற பிள்ளைகளோ, நம்மள மாதிரி இருக்கிற மனிதர்களோ எப்படி பாதிக்கப்படுறாங்க, அவங்க எந்த மாதிரியான இன்னல்களை எதிர்கொள்றாங்க அப்படின்றத அந்த புத்தகத்தின் மூலமா,
2: ஒரு துன்பத்துல இருக்கிறத புத்தகங்கள் வாயிலா நீங்க உணர்ந்திருக்கீங்கன்னு சொல்ல வரீங்க. கரெக்டா மேம்? ஓகே மேம், நீங்க நிறைய புக்ஸ் படிச்சாலும் உங்களோட மோஸ்ட் ஃபேவரட் ஆத்தர்ஸ், உங்களுக்கு வந்து மிகவும் விருப்பமான நூல் ஆசிரியர்கள்னா யாரெல்லாம் சொல்வீங்க, ஏன் உங்களுக்கு பிடிக்கும் மேம்?
1: கல்கி பிடிக்கும், இப்ப இருக்கிற எஸ் ராமகிருஷ்ணன், அப்புறம் வந்து பிரபஞ்சன் பிடிக்கும், நிறைய பேர், கண்மணி குணசேகரன், அதுக்கப்புறம் இப்ப நினைவுல வரல, ஆனா நிறைய ஆத்தர்கள், புதுமை பித்தன் பிடிக்கும். புதுமை பித்தனோட சிறுகதைகள் எல்லாமே நையாண்டியா இருக்கும், சரியான சமுதாய
2: சாடலா இருக்கும்,
1: ஆனா நல்ல கவிப்பாங்க. ஜெயகாந்தனோட,
2: ஜெயகாந்தன், ஜெயமோகன், நிறைய பேர் இருக்காங்க.
1: ஜெயகாந்தனோடதெல்லாம் படிச்சோம்னா நம்ம அந்த நிகழ்வுக்கே, நம்மள அந்த இடத்துக்கே நம்மள
2: கூட்டிட்டு போயிடுவான்.
1: அப்புறம் எங்க ஊர்லயே ராஜேந்திர சோழன் ஒரு எழுத்தாளர் இருந்தாங்க, அவங்க அந்த எழுத்தாளர் இருந்தாங்கன்னா அப்பாவே கூப்பிட்டு போய் அறிமுகப்படுத்தினாங்க. அவர் எழுதின புத்தகம் அவருங்க எல்லாம் எனக்கு அறிமுகம். அப்போ என்னன்னா, இப்ப நம்ம தெரு அவரோட கதைகள்ல நான் வசித்த தெருக்களுடைய பேர்லாம் வரும்.
2: ஓகே ஓகே.
1: அதனால இன்னும் எனக்கு அவர் எத்தனை புத்தகங்கள் எழுதினாரோ அதெல்லாம் எனக்கு கொடுப்பாங்க, நான் வாசிட்டு திரும்ப கொடுத்துருவேன். ஆனா என்ன இப்ப எப்படி அப்பா வந்து நடக்க வைப்பாங்களோ, நடக்க பழகப்படுத்துவாங்களோ, அதே மாதிரி புத்தகங்களை வாசிப்பையும் என்னோட அப்பா
2: பழக்கமும்,
1: ஆமா, ஆசிரியர்களும்
2: பழகப்படுத்தினாங்க. சோ மேபி உங்களோட ஊர் பத்தி, உங்க மண் பத்தி சொல்லவும் இன்னமும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லீங்களா மேம்?
1: நம்மளுடைய ஊர், நம்மளுடைய தெரு, அது புத்தகத்துல இருக்குல்ல,
2: என்னைக்கா ஸ்பெஷல் தான் இல்லையா? மேம் நீங்க உங்களுக்கு ஃபேவரட் புத்தகம், இப்ப வரைக்கும் நான் மறுபடியும் போய் போய் படிப்பேன் ஒரு புத்தகம் உங்க ஷெல்ஃப்ல இருக்கு, நான் எப்பயாவது டவுனா ஃபீல் பண்ணும் போது இல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும்னா இந்த புக் தான் நான் போய் படிப்பேன். எந்த மாதிரி புத்தகம்?
1: பொன்னியின் செல்வன் படிப்பேன்.
2: படிப்பீங்க?
1: அப்புறம் தண்ணீர் தேசம், இன்னொன்று ராமகிருஷ்ணனோட
2: எஸ்ராவோடது
1: படிச்சோம்னா அதுக்கு அவங்க நம்மள அங்கேயே கூப்பிட்டு
2: போயிடுவாங்க.
1: அப்புறம் நாவல்கள் எல்லாமே எட்டு திக்கு மாதிரியான இந்த மாதிரி நாவல்கள்லாம் நான் படிச்சிருக்கீங்க. அப்புறம் ஒன்பது ரூபாய் நோட்டுன்ட்டு தங்கர் பச்சான் எழுதியிருக்காரு, அதெல்லாமும் பக்கத்து ஊர்கள்ல, இப்ப நெய்வேலி, அங்க பல்லூட்டி அந்த பகுதிகளில் இருக்கும். அதனால அது படிக்கும் போதும் இன்னும் அவங்களோட எழுத்துக்களும் ரொம்ப பிடிக்கும்.
2: மேம் இப்ப வந்து பட்டிங் ரீடர்ஸ், இப்பதான் இளம் வாசகர்கள் வந்து புத்தகங்கள் தேர்வு செய்ய போறாங்கன்னா அவங்களுக்கு எந்த மாதிரி புத்தகங்கள் நீங்க வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்க மேம், பரிந்துரைப்பீங்க?
1: கண்டிப்பா இவங்களோட இப்ப நான் சொன்ன எல்லா புத்தகங்களுமே சொல்வேன், கண்டிப்பா சொல்வேன். வரலாற்று நாவல்கள் எல்லாத்தையுமே நம்ம படிக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு இப்ப ஜெயகாந்தனோட படிச்சோம்னா யதார்த்தமா இருக்கும். எஸ்ராவோடது படிக்கலாம். அது மட்டும் இல்லாம எஸ்ராவோடது என்னன்னா உலக எழுத்தாளர்களை நம்மளுக்கு
2: அறிமுகப்படுத்துறாங்க.
1: அது எளிமையா நம்மளுக்கு புரியுற மாதிரி அவங்க மாணவ பருவத்துல ஏதாவது ஒரு நாவல் என்னுடைய பையில எப்பவுமே
2: இருக்கும்.
1: அதுல எனக்கு திரும்ப வாசிக்கணும்ன்றது இந்த கடலும் கிழவனும். அது சின்ன புத்தகம் தான், இப்ப எல்லாம் சிறிய வகுப்புகள்லயே நம்மளுக்கு அது பாடப்பகுதியை வைக்கிறாங்க. இருந்தாலும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்.
2: ஏன் அது ரொம்ப பிடிக்கும் சொல்லிக்க முடியுமா?
1: அந்த கடலும் கிழவன்ல அந்த முதியவர் வந்து விடாமுயற்சியா தொடர்ந்து 80 நாட்கள் எல்லாரும் அவரை வந்து மீன் பிடிக்க போவாரு. ஆனா கடைசி அந்த 79வது நாள் வரைக்கும் ஒரு மீன் கூட அவர் கிடைக்காது. அந்த உதவி செய்ய வர பையனையுமே எல்லாரும் இவர் ராசி இல்லாதவர் அப்படின்னு சொல்லிருவாங்க. ஆனா அவர் பிடிச்சிட்டு வரும்போது அவ்வளவு பெரிய மீனை இது அவர் எலும்பு மட்டும்தான் வரும். தனி படகுல போய் கிடைச்சிரும் மீன், ஒரு நாள் கிடைச்சிரும். ஆனா ரொம்ப பெரிய மீன், தண்ணியில பலு தெரியாதனால கொண்டு வந்துருவாரு. அந்த கரைக்கு வந்தா அந்த மீனோட அளவே இது வரைக்கும் யாரும் அந்த அந்த அளவு பெரிய மீன் பிடிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா வெறும் முள்ளு மட்டும்தான் இருக்கும். அதுவே அது ஒரு பெரிய சாதனை. இது வரைக்கும் யாருமே இந்த இவ்வளவு பெரிய மீனை வந்து பிடிச்சதில்லை. ஏன்னா தண்ணியில இழுக்கணும், அது சிறிய படகு, இவர் முதியவர். அப்புறம் அந்த வலுவோட கொண்டு இழுத்துட்டு
2: வருவாரு.
1: பயணிக்கிறது மோட மட்டும் இல்லாம ரத்த வடைக்கு மற்ற மீன்களும் வரும். சமாளிச்சுட்டு வந்திருக்காரு. அது நம்மளுக்கு ஏதோ ஒரு எந்தவு தரும்.
2: கண்டிப்பா கேக்கும் போது செலுத்துறது இதை நம்ம வாழ்க்கையோட ஒப்பிட்டுக்கலாம். எவ்வளவு சவால்கள் வந்தாலும் எத்தனை பேர் ஏளனமா பேசினாலும் அதை துச்சமா மதிச்சுட்டு நம்ம குறிக்கோள் அடையறது ரொம்ப அற்புதமா விளக்குனீங்க மேம். இப்போ உள்ள அந்த டிஜிட்டல் காலகட்டத்துல சோசியல் மீடியா யுகத்துல நம்ம புக்ஸ் படிக்கிறதுங்கிறது ரொம்ப குறைஞ்சிச்சு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதுதான் ரீசன். அது குறிப்பா யங்ஸ்டர்ஸ் மத்தியில இந்த பழக்கம் ரொம்பவே குறைஞ்சிட்டு வருது. நீங்க சொல்லுங்க மேம், ஆஸ் அ பேரண்ட், ஆஸ் அ டீச்சர், நம்ம எந்த மாதிரிலாம் ஸ்டெப்ஸ் எடுத்தா திரும்பவும் இந்த மாதிரி இளைஞர்களை இல்ல மற்றவங்களை புத்தகங்கள் நோக்கி வர வைக்கலாம், என்ன மாதிரி வழிமுறைகளை நம்ம பின்பற்றலாம்?
1: முதல்ல நம்ம பிள்ளைகளோட பேசணும். இப்ப ஏதாவது ஒரு படம் பார்த்தா நம்ம அந்த கருத்துக்களை பரிமாறிக்கிற மாதிரி, நான் ஒரு புத்தகம் வாசிச்சேன், இந்த புத்தகம் இவ்வளவு நல்ல கருத்துக்களை சொல்லுது அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம அவங்கள வந்து
2: ஊக்குவித்து
1: நம்ம சொல்ற விதத்துல அவங்க வரணும், அவங்க வாசிக்கணும், வாசிக்க தொடங்கணும். இன்னொன்னு பரிசுகள் கொடுக்கறோம்ல, நீ இந்த செயல் செய்தா நீ கேக்குறதையும் நான் வாங்கித்தரேன், கூடுதலா நான் இந்த புத்தகமும் வாங்கித்தரேன் அப்படின்னு நம்ம சொல்லி அது ஒரு நினைவா நம்ம கொடுத்தா, இப்ப என்னோட தந்தை எனக்கு கொடுத்த மாதிரி அது கொடுத்தா அது நல்லா இருக்கும்.
2: சோ அவங்களுக்கு வந்து அவங்க விருப்பமான பாதையில போய் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது.
1: இப்போ டிவைஸ்மே எல்லாரும் பார்க்க தானே கத்துக்கிறாங்க. இப்போ நான் இப்போ வீட்டுல குழந்தைங்க நம்மள பார்த்து தான் கத்துக்கிறாங்க. இப்போ அப்பாவும் படிக்கிறாங்க அம்மாவும் படிக்கிறாங்க அப்படின்னும் போது அந்த குழந்தை தானா வந்து அதுக்கு தெரியலனாலும் என்ன பண்ணும் அப்படின்னா படிக்க ஆரம்பிக்கும்.
2: படிக்கலனாலும்
1: ஏற்படுத்தணும், புரட்டி பார்க்கும். அப்ப அந்த பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திட்டோம்னா
2: மேம், ஒரு பேரண்டா நீங்க சொன்னது ரொம்ப அருமையா புரிஞ்சுது. ஒரு ஆசிரியரா என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கும் சொல்றீங்களா?
1: ஆசிரியராவும் நம்ம வகுப்புகள்ல வந்து முழு நேரமும் பாடம் எடுக்காம நான் இந்த மாதிரி ஒரு நூல் வாசிச்சேன், இந்த மாதிரி இந்த கதை இப்படி இருக்குன்னு அவளுக்கு வந்து ஆர்வத்தை தூண்டி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க உங்களோட நான் இன்னைக்கு சொல்லிட்டேன், நாளைக்கு நீங்க இந்த மாதிரி புத்தகங்களை படிச்சுட்டு வந்து வகுப்புகள்ல ஷேர் பண்ணலாம். அப்படி ஷேர் பண்ணும்போது மத்த பிள்ளைங்க யார் இப்படி வராங்க, எல்லாருக்கும் பொதுவா சொல்றோம், அதுல ஒருத்தவங்க யாராவது ஒரு மாணவி படிச்சுட்டு வந்தாங்கன்னா அவங்கள என்கரேஜ் பண்ணி பாராட்டி நம்ம சொன்னோம்னா அந்த பிள்ளைக்கு இன்னொரு
2: ஊக்கமா
1: இருக்கும். நம்ம பிள்ளைங்க படிக்கிறத நான் நிறைய தடவை பார்த்திருக்கேன். அது எந்த மொழின்னு இல்ல, எந்த மொழி இருந்தாலும் புத்தகங்கள் என்ன மாதிரி நான் எப்படி படிக்கும் போது புத்தகங்கள்
2: பயணங்களை கூட வச்சிருக்கீங்க
1: வச்சிருக்கானோ அதே மாதிரி சில பிள்ளைங்க வச்சிருக்கிறத நான் பாத்திருக்கேன், ரெஃபரும் பண்ணிருக்கேன், இது படிங்க நல்லா வாசிக்கிற பிள்ளைங்க. இன்னொன்னு புத்தகங்களை வாசிங்க, ஏன்னா நமக்கு ஏதோ ஏதாவது எவ்வளவு வாசிக்கிறோமோ அது வீண் போகாது, ஏதாவது ஒரு நேரத்துல நம்மளுக்கு அது பயன்படும்,
2: பிற்காலத்துல
1: பயன்படும். அதே மாதிரி நீங்க அதை நண்பனா அதுக்கு வந்து அடிக்ட் ஆயிட்டீங்க, அதாவது அதை நம்ம பழகப்படுத்திட்டோம்னா உங்களை தனிமைப்படுத்தாது. இன்னொன்னு உங்களுக்கு தேவையான ஆறுதல் அந்த புத்தகம் கொடுக்கும்.
2: கண்டிப்பா உண்மை கரெக்டா சொன்னீங்க. உலகத்துல யார் நம்மை தனிமைப்படுத்தணும், நம்மை தனிமைப்படுத்தாத ஒரே நண்பன் புத்தகமே இல்லையா, அருமையா சொன்னீங்க. மேம், இப்போ வந்து நிறைய நூலகங்கள் இருக்கு, லைப்ரரிஸ் இருக்கு, புக் ஃபேர்ஸ் நிறைய வருஷம் போடுறாங்க. உதாரணத்துக்கு சென்னை புக் ஃபேர்லாம் அவ்வளோ புத்தகங்கள் வந்து அவ்வளோ பப்ளிஷர்ஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ இளம் ரீடர்ஸ் இந்த மாதிரி இப்போதான் படிக்கணும் ஆசைப்படுறவங்க, ஆர்வம் காட்டுறவங்களுக்கு இந்த மாதிரி லைப்ரரிஸ் அண்ட் புக் ஃபேர்ஸ் எவ்வளோ தூரம் உதவியா இருக்கும் நீங்க நம்புறீங்க மேம்?
1: இப்போ வந்து புக் ஃபேர் வந்து ஒரே ஆத்தர் இல்ல, பல்வேறு ஆத்தர் இருப்பாங்க, எல்லா விதமான புத்தகங்களும்,
2: எல்லா
1: விதமான புத்தகங்களும் கிடைக்கும். இந்த எழுத்தாளரை நம்ம கண் முன்னா பாக்கலாம், இருப்பாங்க, அவங்களோட நேரடியா நம்ம
2: உரையாடலாம்
1: பேசலாம். இன்னொன்னு, இவ்ளோ டிவைசஸ் வந்தும் புத்தகங்கள் கண்காட்சி வைக்கிறதுன்னா அப்ப யாரோ ஒரு மொழியில எங்கேயோ
2: வாசிக்கிறாங்க.
1: அப்டேட்டட் நியூஸ் நம்மளுக்கு கையில கிடைச்சாலும் நியூஸ் பேப்பர் வாங்க தானே செய்யறோம்,
2: கண்டிப்பா
1: அதன் மூலமே நம்மளுக்கு தெரியுது. அந்த வாசிப்பு பழக்கம்
2: போகல, ஆனா மேபி தீவிரம் குறைஞ்சிருக்கு,
1: அவ்வளவுதான். அது ஆனா திரும்ப வரும்.
2: நூலகங்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கணும் நீங்க சொல்லுங்க மேம்.
1: நூலகங்களை கண்டிப்பா நம்ம பயன்படுத்தணும். எந்த அளவுக்குன்னா எப்படி பழகப்படுத்தணும்னா, மாணவர்கள் மத்தியில எந்த ஸ்டூடெண்ட், இப்ப ஒரு டிபார்ட்மெண்ட்னா எந்த ஸ்டூடெண்ட் வந்து அதிகப்படியான, சும்மா பாத்துட்டு வருது, யார் வந்து அதிகப்படியான நூல்களை, அதாவது பாடம் தொடர்பா நூல்கள் இல்லாம பொதுவான புத்தகங்களை எடுத்து யார் வாசிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு பாராட்டி பரிசு கொடுக்கறதோ, இல்ல மற்ற மாணவர்கள் முன்னாடி கொடுக்கும் போது அவங்களுக்கு ஒரு ஊக்கம் வரும், அந்த மாதிரி பண்ணலாம். ஆனா நூலகங்களை எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு அது பலன் நம்மளுக்கு கண்டிப்பா கிடைக்கும்,
2: கண்டிப்பா கிடைக்கும். ஓகே மேம், இப்ப நிறைய வந்து நிறைய பேர் சொல்றது கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு சில பேருக்கு புத்தகங்கள் ஹார்ட் காப்பி படிச்சாதான் அது ஒரு இஷ்டம், சில பேருக்கு வந்து ஆன்லைன் வாசிக்கிறது இஷ்டம், உங்களுக்கு எப்படி மேம்?
1: எனக்கு கையில புத்தகமா
2: ஹார்ட் காப்பியா தான்,
1: அந்த அதாவது புத்தகம் வாசிச்சும் போது இப்ப படம் பார்த்தா ஒரு இமேஜினோட நம்ம எப்படி போறோமோ, இப்ப நான் ஒரு புத்தகம் வாசிக்கிறேன்னா அந்த புத்தகத்தோட அந்த கேரக்டர்ஸ் கதாபாத்திரங்களோட நான்
2: ஒன்றிடுவேன், அந்த கற்பனை உலகத்துக்கு நீங்க பயணிச்சிருவேன்,
1: வேற எந்த வேலையில இருந்தாலும் அந்த கதாபாத்திரங்கள் என்னோட இருக்கிற மாதிரி இருக்கும்.
2: கரெக்ட்,
1: அதனாலதான் அது முடிச்சாதான் என்னால அடுத்த வேலைகள்
2: நகர முடியும். ரொம்ப அருமையா சொன்னீங்க மேம். மேம், இப்போ நான் உங்கள்கிட்ட நீங்க இதுவரை புத்தகங்கள் படிச்சதுனால பெற்ற பலன்கள் என்ன அப்படின்னு கேட்டா எதெல்லாம் சொல்வீங்க மேம்?
1: இன்னொன்னு, எனக்கு இந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்தினது எங்க அப்பா தான் சொன்னேன், அவங்க திடீர்னு அவங்க இல்ல அப்படின்ற போது எனக்கு அந்த புத்தகங்கள் வந்து என்னோட தனிமையை போக்குச்சு. இன்னொன்னு, எனக்கான இப்ப நான் படிச்சிருக்கேன், இதுல ஒரு நம்ம எந்த விஷயத்தையும் நம்ம எதிர்கொள்ளணும், அப்புறம் தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத நிகழ்வுகள் அதனால நடக்காது.
2: கரெக்ட்,
1: நம்மள அது வந்து என்ன பண்ணணும், தடம் ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதுல நம்ம, அதனாலதான் சொன்னேன், அதுக்கு நம்ம பழக்கப்படுத்திட்டா அது நம்மள ஈர்த்துக்கிட்டே இருக்கும். இப்ப நான் அது எப்படி சொல்றது, இத்தனை புக்கு நான் படிச்சிருக்கேன், இன்னும் இத்த புக்கு புதுசா இந்த புக் வந்திருக்கா, எல்லாருக்குமே நான் படிச்சுட்டு அதை நான் சொல்லணும்ன்ற அந்த ஆர்வம் வரும். அது இன்னுமே எனக்கு புத்தக வாசிப்புனா ரொம்ப சந்தோஷப்படும். எங்கேயாவது ஒரு தனிமையான இடம் கிடைக்குது அப்படின்னா எனக்கு அந்த படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம்,
2: சந்தோஷப்படுவீங்க. அதாவது சொல்லுவாங்களே மேம், இந்த ஐடில் மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப், ஒருத்தர் சும்மா இருக்கும் மனது சாதாரண கூடாரம் சொல்லுவாங்க. அது மாதிரி இளைஞர்கள் நிறைய பேர் சும்மா இருக்கும் போது அவங்களுக்கு கையில இந்த புத்தகங்கள் கிடைக்கும் போது அவங்களோட வாழ்க்கையை சிந்தனையே மாற்றக்கூடியது இல்லையா மேம்? சார், நீங்க சொல்லுங்க மேம், இப்போ இந்த நிகழ்ச்சி கேட்டிருக்க எங்க நேயர்களுக்கு புத்தகங்கள் அவங்க ஏன் படிக்கணும், ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லா தகவல்களும் இணையத்துல வரும்போது நான் ஏன் புத்தகம் படிக்கணும் ஒரு சில பேர் அறியாமையில கேக்குறாங்க, அவங்களுக்கு உங்களோட அறிவுரை என்ன சொல்வீங்க?
1: புத்தகங்கள் படிக்கிறது இப்ப நான் நிறைய வீடியோக்கெல்லாம் பாக்குறேன் இல்ல கேக்குறேன் அப்படின்னா அது அந்த அளவுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியும். ஏன்னா நிறைய இதுல அது கடந்து போயிடும். ஆனா நான் புத்தகமா வாசிக்கும் போது அந்த எழுத்துகளோட நான் பேசும், எழுத்துகளும் நம்மளோட பேசும். இன்னொன்னு, அது என்னைக்குமே மறையாத ஒரு
2: நினைவா
1: நம்மளோட இருக்கும். இன்னொன்னு, நம்மள அது வழி நடத்தும் கண்டிப்பா. நீங்க ஒரு தரம் ரெண்டு தரம் அதை படிக்கும் போது, மூணாவது தரம் வேற ஒரு புத்தக வாசிப்புன்றது அந்த கண்டத்துல ஒவ்வொரு தரம் படிக்கும் போதும் ஆழமான பொருளை தான் தரும்.
2: கரெக்ட்,
1: ஃபர்ஸ்ட் நான் அவசரமா படிக்கிறேன் அப்படின்னா அது ஒரு மேலோட்டமான தரம், திரும்ப திரும்ப படிக்கும் போது அதிக ஆழங்களை தரும். இன்னொன்னு, நம்மளுக்கு தேவைப்படுற செய்தி அந்த புத்தகம் நம்மளுக்கு நல்ல நண்பனா தரும்,
2: ஒரு புரிதலும், ஆழமான
1: புரிதல் வரும். இன்னொன்னு, இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எல்லா நேரத்திலயும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா, ஆனா புத்தகம் வந்து நம்மளோட நண்பன் ஆயிட்டா நம்மளோட ரகசியங்களை நம்ம அந்த புத்தகம் கிட்ட பேச முடியும், புத்தகங்களும் நம்மளோட
2: உரையாட முடியும். அப்பா, இது வந்து சாதாரண ஒரு புத்தக வாசகர் சொல்ல முடியாது, ஒரு தீவிர வாசகர் மட்டும் தான் இதை சொல்ல முடியும். அது உங்களோட பேச்சுல எனக்கு தெரியுது மேம். நம்மளோட எம்ஓபி சமுதாயமான வானொலி சார்பா இந்த கேம்பெயின் ரீடிங் கேம்பெயின் நடத்திட்டு வரோம் இல்லையா, இத பத்தின உங்களோட கருத்து. அண்ட் இப்போ நீங்க முதல் முதலா எங்க எம்ஓபி சமுதாய வானொலிக்கு ஒரு நேர்காணல் கொடுக்க வந்திருக்கீங்க, அந்த அனுபவம் எடுத்து சொல்லுங்க.
1: இந்த நிகழ்வு தேசிய வாசிப்பு மாதத்துல இது நல்ல முன்னெடுப்பு. இது அப்படியே தொடர்ந்து பண்ணீங்கன்னா, இப்போ வாசிக்காதவ கூட நான் வாசிச்சு நம்ம சொல்லணும் மாணவர்களுக்கு. ஒரு ஆசிரியரா நம்ம அதையாததான், நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த என்னோட மாணவர்களுக்கு சொல்லணும், என்னோட பிள்ளைகளுக்கு சொல்லணும்னு கண்டிப்பா. நல்ல தீவிர வாசிப்பு இருக்கிறவங்க அது எப்படின்னா, இப்ப நான் ஒரு ஒரு கடையில இனிப்பு சாப்பிட்டேன், அந்த கடையில இனிப்பு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ற மாதிரி நான் இந்த புத்தகம் வாசிச்சேன், நீங்க போய் கண்டிப்பா படிங்க அப்படின்னு கண்டிப்பா ரெஃபர் பண்ணுவாங்க. அதனால இது சிறந்த முன்னெடுப்பு, இது தொடர்ச்சியாவே நடந்தா நல்லா இருக்கும்
2: கண்டிப்பா. அண்ட் இந்த நேர்காணல் வந்த அனுபவம் குறித்து ஒரு சில வார்த்தைகள்.
1: ரொம்ப எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேம். அதாவது இந்த மாதிரியான நிகழ்வுகள்ல பண்ணும்போதுதான் இப்ப இவங்களும் வாசிப்பாங்கன்றது தெரியாது, அப்போ இவங்க எல்லாம் தீவிரமான வாசகர்கள் அப்படின்றது எங்களுக்கு ஒரு வாய்ப்பாகும். இப்ப நான் என்னோட தந்தையை பத்தி பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருந்தது இல்லையா, ஏன்னா அவங்க அவங்க எதிர்பார்த்து செய்யல, இதெல்லாம் பிடிச்சது இந்த பிள்ளைங்களுக்கு. இப்ப நாங்க மூணு பேர் இருந்தாலும் ஏன் எனக்கு மட்டும் என் தந்தை கொடுத்தாரு அப்படின்றது, ஓ இவங்க இது செய்வாங்க அப்படின்றதுனால கொடுத்துருக்காங்க, நம்பிக்கையில கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு அந்த புத்தகங்களை நான் இன்னும் வரைக்கும் வச்சிருக்கேன் பத்திரமா,
2: இதெல்லாம் பகிர்ந்துக்கிறதுக்கு.
1: ஆமா, அத வந்து உங்களுக்கு தான் இப்ப என்னுடைய தந்தையும் எங்களுடைய ஆசிரியர்களையும் நான் நன்றி சொல்றதுக்கு இந்த தருணத்தை நான் பயன்படுத்திக்கிறேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை நீங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க.
2: அவங்களோட பிஸி ஷெட்யூல்ல எங்களுக்காக நேரம் ஒதுக்கி எங்க எம்ஓபி சமுதாய வானொலி அரங்கத்திற்கு வந்து இந்த மாதிரி ஒரு நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி மேம்.
1: நன்றி மேம்.
2: என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் முனைவர் பத்மபிரியா அவர்கள் நம்மிடையே பல சுவாரஸ்யமான பயனுள்ள கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. குறிப்பா புத்தகங்கள் குறித்து, புத்தக ஆசிரியர்கள் குறித்து, புத்தக வாசிக்கும் அனுபவம் குறித்து பல விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. கேட்டுட்டு இருக்க நேயர்களுக்கு இது கண்டிப்பா பயனுள்ளதா அமையும்னு நான் நம்புறேன். மீண்டும் இது போன்ற ஒரு பயனுள்ள நேர்காணலோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே மகாலட்சுமி. இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நன்றி, வணக்கம். வணக்கம் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அபிமான எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்கள் ஆர்ஜே மகாலட்சுமி. தேசிய வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு எம்ஓபி சமுதாய வானொலியில் வாசிப்பு திருவிழாவின் ஒரு பகுதியாக வாசிப்பை நேசிப்போம் என்ற சிறப்பு நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறது. புத்தகங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை, அவை நம்மை மகிழ்ச்சியாக உணர செய்யலாம், புதிய விஷயங்களை கற்றுத்தரலாம், மிகுந்த ஆழமான சிந்தனைக்கு நம்மை உட்படுத்தலாம், சிரிக்க வைக்கலாம், சிந்திக்க வைக்கலாம், ஏன் நம் வாழ்க்கையை மாற்றவும் செய்யலாம். ஒரு நல்ல புத்தகம் நமக்கு புதிய யோசனைகள் மற்றும் மாறுபட்ட சிந்தனை முறைகளுக்கான கதவை திறக்கும் வல்லமை படைத்தவை. இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு வகையான பிரபலமான மற்றும் சிறப்பான பல புத்தகங்களை நாங்கள் அறிமுகப்படுத்துகின்றோம். ஒவ்வொரு முறையும் ஒரு அற்புதமான புத்தகத்தை பற்றி உங்களுக்கு சொல்கின்றோம், அதை எழுதியவரை பற்றிய சில முக்கியமான தகவல்களை பகிர்கின்றோம். மேலும் அந்த புத்தகத்தை பற்றிய ஒரு முன்னோட்டத்தை கொடுக்கவும், அதனை மேலும் படிக்க தூண்டவும் அந்த புத்தகத்தின் ஒரு சிறு பகுதியை, சில பக்கங்கள் அல்லது சிறிய பத்தியை வாசிக்கின்றோம். நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, இது ஒரு முழுமையான ஒலி புத்தகம், அதாவது ஆடியோ புக் அல்ல. நாங்கள் இதில் முழு புத்தகத்தையும் வாசிப்பதில்லை, ஏனெனில் அந்த புத்தகத்தின் உரிமைகள் அதனுடைய ஆசிரியர்கள் மற்றும் பதிப்பாளர்களுக்கு சொந்தமானவை. நாங்கள் பகிரும் இந்த சிறிய பகுதிகள் வாசிப்பதிலும் புத்தகங்களை பற்றி நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஆர்வத்தை ஏற்படுத்த மேற்கொள்ளும் சிறு முயற்சியாகும். இந்த நிகழ்ச்சியில் கூறப்படும் புத்தகங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் அதன் பிரதியை ஒரு புத்தக கடையில் தேடி பெறலாம், அல்லது நூலகத்திலிருந்து இரவல் வாங்கலாம், அல்லது இணையத்தில் வலைதளங்களில் சரியான முறையில் படிக்கலாம், அல்லது தெரிந்த ஒருவரிடமிருந்து பெற்று படிக்கலாம். இவ்வாறாக பல பல வழிகளின் மூலம் வாசிக்கலாம். வாசிப்பின் மிகச்சிறந்த அம்சம் என்னவென்றால் முழு கதையையும் நீங்களே அனுபவித்து உணர்வதுதான். என்ன நேயர்களே, அற்புதமான புத்தகங்களை பற்றி தெரிந்து கொள்ள நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? இதோ உங்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலியில் வாசிப்பு திருவிழாவின் வாசிப்பை நேசிப்போம் புத்தகங்களுக்கான புதிய தொடர்கள். வாசிப்பை நேசிப்போம், வளமான சமுதாயத்தை உருவாக்குவோம்.

0: நேயர்களே, தேசிய வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு எம்ஓபி சமுதாய வானொலியின் வாசிப்பு திருவிழாவில் வாசிப்பை நேசிப்போம் நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக முனைவர் பத்மபிரியா அவர்கள் அணில் ஆடும் முன்றில் என்ற புத்தகத்தை பற்றி நம்மிடையே கூற இருக்கிறார். அண்ணா முத்துக்குமார் அவர்களோட சிறந்த நூல் இது. இதை பற்றி அவர்களோட கருத்துக்களையும் அவர் ரசித்த பல விஷயங்களையும் நம்மளோட பகிர்ந்துக்க போறாங்க. கேட்க தயாரா நேயர்களே?
1: அனைவருக்கும் வணக்கம். எனக்கு மிகவும் பிடித்த புத்தகங்களில் ஒன்று நா முத்துக்குமாரின் அணிலாடும் ஒன்றில். தமிழ் கவிஞர், எழுத்தாளர், திரைப்பட பாடலாசிரியர், நூற்றுக்கணக்கான படங்களுக்கு பாடல்களை எழுதியுள்ளார். பட்டாம்பூச்சி பதிப்பகம் என்ற பதிப்பக நிறுவனத்தை தொடங்கி நடத்தினார். தனது பாடல்களுக்காக தேசிய விருது, சிறந்த பாடலாசிரியர் விருது உட்பட பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார். நேசமான எழுத்தாளர், நயமான கவிஞர், தமிழ் இலக்கிய உலகிலும் திரைத்துறையிலும் தனக்கென தனி முத்திரை பதித்தவர். கூட்டு குடும்பங்கள் முற்றிலுமாக சிதைந்து வரும் இன்றைய காலகட்டத்தில் குடும்ப உறவுகளின் உன்னதமான பண்புகளை அணிலாடும் முன்றில் என்ற இந்த நூலில் வடித்திருக்கிறார். கூட்டு குடும்பத்தில் இருக்கும் ஆனந்தம் எல்லையில்லாதது. பொருளாதார புயலில் சிக்கி சிதைந்த குடும்பங்கள் தனித்தனி குடும்பங்களான பிறகும் மீண்டும் தங்கள் பழைய உறவுகளை நினைத்து ஏங்கி தவிப்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்படி அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை, தாய்மாமன், அத்தை, சித்தி, சித்தப்பா என உறவு விழுதுகளை தாங்கி நிற்கும் ஒரே ஆணிவேர் அன்புதான். இதன் அடிப்படையில்

என தொடங்கி இப்படிக்கு என முடியும் மிக சிறிய கடிதங்கள். முதன்முறையாக என் மனதின் ஆழத்தில் இருந்து இந்த கடிதத்தை எழுதுகிறேன். இதை நான் நீங்கள் உயிருடன் இருந்தபோதே எழுதியிருக்கலாம். படித்து பார்த்து ஒரு புன்னகையோ ஒரு துளி கண்ணீரோ பதிலாக கொடுத்திருப்பீர்கள். நிச்சயம் புன்னகைதான் உங்களுக்கு பதிலாக இருந்திருக்கும். அப்படியெல்லாம் அழுகிற மனிதர் இல்லை நீங்கள். இப்போதும் யோசித்து பார்க்கும்போது என்றுமே நீங்கள் அழுது நான் பார்த்ததில்லை. எந்த அப்பாக்கள் பிள்ளைகள் முன்பு அழுதிருக்கிறார்கள்? மனைவி திட்டித்திட்ட உறங்கிக் கொண்டிருக்கும் பிள்ளைக்கு நள்ளிரவில் வீடு வந்தாலும் தான் வாங்கி வந்த தின்பண்டங்களை எழுப்பி அப்போதே ஊட்டிவிட்டு ரசிக்கும் பாசமான அப்பாவின் முகம். உறவினர்கள் ஒன்று கூடும் திருமணங்களில் முன்னிரவு நண்பர்களுடன் சீட்டாடி கொண்டிருக்கும் போது மடியில் சென்று அமர்ந்தால் சட்டென்று கடுமை காட்டி துரத்திவிடும் கோபமான அப்பாவின் முகம். மாத கடைசியில் யாரிடம் கடன் வாங்கலாம் என யோசித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் பள்ளி சுற்றுலாவுக்கு பணம் கேட்டால் பதற்றமாகும் அப்பாவின் முகம் என அப்பாக்களுக்கு பல முகங்கள் உண்டு. அழுது கொண்டிருக்கும் அம்மாக்களின் முகங்கள் போல அவ்வளவு எளிதாக பிள்ளைகளுக்கு கிடைத்து விடுவதில்லை அழுது கொண்டிருக்கும் அப்பாவின் முகம். அப்பா, நீங்கள் உயிருடன் இருந்தபோது பலமுறை பேச நினைத்து எழுத நினைத்து முடியாமல் போனதைத்தான் இந்த கடிதத்தில் எழுதுகிறேன். கடைசி இலை கீழே விழுவதற்கும் காற்று வர வேண்டும் இல்லையா? காலத்தின் காற்று எப்போதும் தாமதமாகத்தான் வீசும் போல. எல்லா பிள்ளைகளுக்கும் அப்பாதான் முதல் கதாநாயகன் என்பார்கள். அப்பா என்றால் அறிவு எவ்வளவு சத்தியமான வார்த்தைகள். நீங்கள் இறந்து 18 பரணியில் இருந்த உங்கள் பழைய ட்ரங்கு பெட்டியை கிளறியதில் உங்கள் நாட்குறிப்புகளை படிக்கும் பெரும் பேறு கிடைத்தது. யாரோ எப்போதோ படிக்கப் போகிறார்கள் என்று தெரிந்தே எழுதப்படுபவைதானே நாட்குறிப்புகள். பல வருடத்து நாட்குறிப்புகளில் நான் பிறந்த 1975 ஜூலை 12 முதலில் புரட்டி என்ன எழுதியிருக்கிறீர்கள் என்று ஆர்வத்துடன் பார்த்தேன். சற்றே சாய்ந்த கையெழுத்தில் பேர் உவகையுடன் ஒரே ஒரு வரி எழுதியிருந்தீர்கள், இன்று உலகின் 2வது அறிவாளி பிறந்தான் என்று. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்பது போல் அப்பா உங்கள் அதிகப்படியான தன்னம்பிக்கைதான் என் நம்பிக்கை என்று அப்போது புலனானது. இன்று வரை உலகை எதிர்கொள்ளும் ஒவ்வொரு தருணத்திலும் உங்கள் முகத்திலிருந்தே எனக்கான உணர்ச்சியை கடன் வாங்கிக் கொள்கிறேன். இதை எழுதிக் கொண்டிருக்கும் இந்த நொடியில் உலகின் 3வது அறிவாளி என் கையை பிடித்து இழுத்து விளையாட அழைக்கிறான். அவனுக்கு உங்கள் பெயர்தான் வைத்திருக்கிறேன். பெயரை உடையவன்தானே பேரன். உங்களுக்கு புத்தகங்கள் மீது அலாதியான பிரியம் இருந்தது. தமிழாசிரியராக சொற்ப சம்பளம் வாங்கிக் கொண்டு வீடு முழுக்க 100,000 புத்தகங்களை நீங்கள் சேகரித்து வைத்திருந்தது இப்போது நினைத்தாலும் மலைப்பாக இருக்கிறது. காஞ்சிபுரத்தை சுற்றியிருந்த 20 மேற்பட்ட கிளை நூலகங்களில் உறுப்பினராகி புத்தகங்களின் முடிவில்லா உலகிற்குள் என்னையும் கூட்டி சென்றீர்கள். நீங்கள் அடிக்கடி சொல்லும் வாசகம் எனக்கு தமிழ் மட்டும் தெரிஞ்சதாலதான் தமிழ் புத்தகம் மட்டும் வாங்கினேன். அதனால கடனாளியா மட்டும் இருக்கேன். ஆங்கிலமும் தெரிஞ்சிருந்தா நம்ம எல்லாம் நடுத்தருவில் தான் நின்னுருப்போம். நான் உங்களை பற்றி ஒரு கவிதையில் இப்படி எழுதியிருந்தேன், என் அப்பா ஒரு மூட்டை புத்தகம் கிடைப்பதாக இருந்தால் என்னையும் விற்றுவிடுவார் என்று. புத்தகங்கள் படிக்கும் போது உங்களுக்கு பிடித்த வரிகளின் கீழே சிவப்பு மையால் அடிக்கோடு இடுவீர்கள். அது எனக்கு எரிச்சலாக இருக்கும். உங்கள் கருத்தை என் மீது திணிக்காதீர்கள். உங்களுக்கு பிடித்த வரி எனக்கு பிடிக்காமல் இருக்கலாம், எதற்கு அடிக்கோடி இடுகிறீர்கள் என்று கோபிப்பேன். அமைதியாக சொல்வீர்கள், அது அப்படியல்ல, எங்கோ இருக்கும் உங்களை பிடித்தாட்டிய புத்தக வேதாளம் என்னை பிடித்து இப்போது என் பிள்ளையையும் ஆட்டிக்கொண்டிருக்கிறது. மொழியறியா இந்த 3.5 ஏதோ ஒரு புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொண்டு அவனுக்கு தெரிந்த ஏதோ ஒரு மொழியில் படித்து புதிதாக ஒரு கதை சொல்கிறேன். சிங்கத்தின் தலையும் யானையின் உடலும் கொண்ட அந்த மிருகத்தை பற்றி அவன் சொல்லும் போது பயப்படுவதைப் போல நடிப்பதும் நன்றாகத்தான் இருக்கிறது. எவற்றின் நடமாடும் நிழல் நாம் என்று ஒரு சிறுகதையில் எழுத்தாளர் மௌனி எழுதியிருந்தார். 36 அந்த வரிகளுக்கு அர்த்தம் புரிந்த மாதிரி இருக்கிறது. புத்தகங்கள் வாங்குவதற்காக நீங்கள் கடன் வாங்குவீர்கள். கடனை அடைக்க கடன், அதை அடைக்க மீண்டும் கடன். கடன்பட்ட உள்ளம் கலங்கியதே இல்லை. கடன்காரர்கள் எதிர்ப்பட்டால் அவர்கள் தயங்கியபடி தள்ளி சென்றாலும் நீங்களாகவே அவர்கள் முன் சென்று அடுத்த மாதம் கொடுத்து விடுகிறேன் சார் என்று சொல்லிவிட்டு அவர்கள் பரவாயில்லை சார் என்று புறப்பட்டதும் என்னிடம் திரும்பி கடன் கொடுத்தவர்களை பார்த்து பயப்படக்கூடாது என்பீர்கள். அப்பா, இப்போது சொல்கிறேன், நான் படித்த புத்தகங்களிலே உங்கள் அனுபவங்கள் தான் சிறந்த புத்தகம். இது போன்ற சும்மா படிச்சுக்கிட்டே இருக்காதடா. அவருடைய நாமுத்துக்குமாருடைய 10வது வகுப்பு தேர்வின் பொழுது அவருடைய தந்தை கூறியதை நம்மளோடு பகிர்ந்திருக்கிறார். சும்மா படிச்சுக்கிட்டே இருக்காதடா, டென்ட் கொட்டாயில ரத்த கண்ணீர் படம் போட்டிருக்கான், போய் பாரு என்று காசு கொடுக்கிறீர்கள். நான் மறுத்துவிட்டு மீண்டும் படிக்க தொடங்குகிறேன். எக்ஸாம் ஒழுங்கா படி என்று சொல்லியிருந்தால் நான் நிச்சயம் உண்மையில் இதற்கு நேர்மாறாக அன்று நீங்கள் படிக்க சொல்லியிருந்தால் ரத்த கண்ணீர் படம் போய் பார்க்க சென்றிருப்பேன். அப்பா, புத்தகங்களுக்கு அடுத்து உங்கள் காதில் மிதி

0: வண்டி இருந்தது. நீங்கள் பணியாற்றிய பள்ளி நம் வீட்டிலிருந்து 20 மைல் தொலைவில் இருந்தது. தினமும் 40 மைல் சைக்கிளில் செல்வீர்கள். காஞ்சிபுரத்தில் நடக்கும் சைக்கிள் போட்டிகளில் 3 கோப்பைகளில் வருடந்தோறும் உங்கள் பெயரும் பொறிக்கப்பட்டிருக்கும். நீங்கள் இறக்கும் வரை என்னை உங்கள் சைக்கிளின் பின் இருக்கையில் அமர வைத்து மிதித்து சென்றீர்கள். ஒரு முறை கூட நான் உங்களை சுமந்தது இல்லை. ஒரு முறை நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து மகாபலிபுரம் வரை மிதிவண்டியில் சென்று வரலாம் என்று முடிவெடுத்தோம். வீட்டில் எதிர்த்தும் நீங்கள் என்னை அனுப்பி வைத்தீர்கள். காஞ்சிபுரத்தில் இருந்து 70 கிலோமீட்டர்கள் காலை 5 மணிக்கு புறப்பட்டு 10 மணிக்கு மகாபலிபுரம் வந்தடைந்தோம். கடற்கரையை சுற்றி பார்த்து திரும்பினால் எதிரில் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். என்னை அனுப்பிவிட்டு மனம் கேட்காமல் பேருந்தில் புறப்பட்டு வந்ததாக சொன்னீர்கள். பௌர்ணமி நிலா தொடர்ந்து வர என்னை பின் இருக்கையில் அமர வைத்து என் நண்பர்களுடன் அரட்டையடித்தபடி காஞ்சிபுரம் வரை கூட்டி வந்தீர்கள். நீங்கள் இறந்த பிறகு உங்கள் அஸ்தியை கரைக்க மகாபலிபுரம் கடலுக்கு தான் வந்த வழியே முழுக்க அன்று நாம் கடந்து வந்த பாதைகள் என் வாழ்வில் என்றும் நான் கடக்க முடியாத பாதைகள். முதன் முதலாக உங்கள் கைப்பிடித்து பள்ளிக்கு சென்றது, சலூனுக்கு சென்றது, கடற்கரைக்கு சென்றது என எத்தனையோ நினைவுகள் நெஞ்சில் நிழலாடுகின்றன. சின்ன வயதில் சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுக்கும் போது என் இடுப்பை பிடித்து கொண்டே வந்து சற்றென்று ஒரு கணத்தில் பிடியை விட்டீர்கள். நீங்கள் பிடித்து கொண்டிருப்பதாக நினைத்து சைக்கிளை ஓட்டிக்கொண்டே இருந்தேன். இப்போதும் அப்படித்தான் நீங்கள் பிடித்து கொண்டிருப்பதாக நினைத்து ஓடிக்கொண்டிருக்கிறேன். அப்பா, உங்கள் உயிரின் ஒரு துளியில் இருந்து என் உலகம் தொடங்கியது. இன்று இவ்வேளையில் அளவில்லா அன்புடன் என் கண்ணீர் சில துளிகளை உங்களுக்கு காணிக்கையாக்குகிறேன் என்று அந்த அப்பா கட்டுரையை முடித்திருப்பார். இந்த கட்டுரை என் மனதோடு மிகவும் நெருக்கமானதால் இதை தங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். வாய்ப்பிருந்தால் அணிலாடு முன்றில் நா முத்துக்குமார் எழுதிய அணிலாடு முன்றில் புத்தகத்தை வாசித்து நல்ல அனுபவத்தை பெறுங்கள். நன்றி.
1: வாசிப்பை நேசிப்போம், வளமான சமுதாயத்தை உருவாக்குவோம். June 19 கொண்டாடப்படும் தேசிய வாசிப்பு தினத்தை முன்னிட்டு நேஷனல் ரீடிங் மிஷன் 2026 ஒரு மாபெரும் விழிப்புணர்வு முயற்சியாக செம்கா, CRA மற்றும் PN பணிக்கர் அறக்கட்டளை ஆகியவற்றுடன் இணைந்து தேசிய வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு MOP சமுதாய வானொலி நிலையம் பெருமையுடன் வழங்குகிறது வாசிப்பு திருவிழா. வாசிப்பு திருவிழா June 20 முதல் July 20 நடைபெறும் இந்த ஒரு மாத சிறப்பு விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் நோக்கம் பொது மக்களிடையே வாசிப்பு பழக்கத்தை ஊக்குவித்து கற்றல், சிந்தனை மற்றும் அறிவு பகிர்வை வளர்ப்பதாகும். இந்த தேசிய வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு MOP சமுதாய வானொலி நிலையம் வாசிப்பின் மகத்துவத்தை எடுத்துரைக்கும் புதிய தொடர் நிகழ்ச்சிகளை வழங்கி வருகிறது. இந்த நிகழ்ச்சிகளின் மூலம் அனைத்து வயதினரிடமும் வாசிப்பின் மீதான ஆர்வத்தை வளர்த்து அறிவார்ந்த மற்றும் வளமான சமுதாயத்தை உருவாக்கும் உயரிய நோக்கத்தை முன்னெடுத்து வருகிறோம். அன்பார்ந்த நேயர்களே, MOP சமுதாய வானொலியின் வாசிப்பு திருவிழா சிறப்பு தொடர் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். வாசிப்பை நேசிப்போம், வளமான சமுதாயத்தை உருவாக்குவோம். Tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik tarik

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: ஃபிஃப்த் வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
3: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
0: வணக்கம் மேம்.
3: ரீசன்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான், ரொம்ப லாஸ்டா இருக்கான், படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல, மார்க்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே இருது. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தேன். அவங்க பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது, கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா.
0: நானும் கவனிச்சேன் மேம். வீட்லேயும் அவன் அப்படிதான் இருக்கான், ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றான், என்கிட்டயும் அவ்வளோ ஒழுங்கா பேசுறது கிடையாது. ஆனா என்ன பண்ண முடியும் என்னால.

0: சந்தர்ப்ப சூழ்நிலையால நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட். திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்கள்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: This is singer Rahul Nambiar. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. First of all, I'm part of the Greenpeace. நான் என்ன நினைக்கிறேன்னா, I think we should love our people and love our place. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து only if we start loving, அப்பதான் எங்களுக்கு வந்து we'll start being part of the society, we'll start being part of the things around us. So அதுவே வந்துச்சுன்னா, if you start loving things-னா, you will stop doing the wrong things, you know, throwing plastic on the road or something like that. இப்பவே ஒரு ban வந்துச்சு மெரினால. So அது வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அதே மாதிரி what I'm saying is, நம்ம இப்ப we are totally in love with our house, in love with our parents and things like that. So அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எதுவும் தப்பு பண்ண மாட்டோம். So if we can bring the same thing outside the house, we'll definitely keep the environment clean. Definitely won't do things that will spoil the environment. So இது வந்து மனசுல வச்சு, if you just go out, it's very simple. அந்த ஒரு லவ் வச்சுனா will definitely you know not spoil the earth.
3: வசந்தமுல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புறா, உள்ளுலாய் உள்ளுலாய் குழந்தை போல போகு சேனல் பார்க்க வச்சான், கபடி கபடி கபடி கபடி காத ஸ்கேலு கோடு போட்டு ஆட வச்சான்.
2: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8.
4: You're all listening to MOP Community Radio 107.8. டெல்லியில போகும்போது வீட்டுல இருக்க பொருள் பத்திரமா இருக்கணும்னு பூட்டு போட்டுட்டு போறோம். அதே மாதிரி நம்ம வாழற இந்த பூமிய பத்திரமா பாத்துக்கிறோமா? பத்திரமா பாத்துக்கணும்ன்ற சிந்தனையை வலியுறுத்துவதற்காக எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் பாருங்கள் பூமியை காக்க.
5: ஆமா, யோசிக்கணும்.

0: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. உங்களுடன் இருப்பது ஆர்ஜே மது,
1: ஆர்ஜே கிருத்திகா,
2: ஆர்ஜே திவ்யா. மாசற்ற வாழ்வே மகிழ்ச்சியான வாழ்வு. என்ன கிருதி, பெரிய பையோட வந்திருக்க போல.
1: ஏய், நம்ம டீநகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் போறப்ப வெறும் கையோடையா போக முடியும்?
0: அவ ஒரு பெரிய பிளானோட தான் வந்திருக்கா போல. திவ்யா, நம்ம உஷாரா இருக்கணும். இல்ல, அவ ஷாப்பிங் பண்ற ஆர்வத்துல இந்த கூட்டத்துல தொலைஞ்சு போனாலும் போயிருவா.
2: பா, என்ன கூட்டம்! நம்ம நடக்கவே தேவையில்லை, கூட்டமே நம்மள தள்ளிட்டு போயிடும்.
0: அங்க பாரு, நிறைய கலர் கலரா துணி தெரியுது. கிருதி, போய் பாரு ஏதாச்சும் உனக்கு தேவையானு.
1: ஐயோ மது, அது ட்ரெஸ் இல்ல, அது குப்பை.
2: இங்க மக்களுக்கு சமமா குப்பையும் ஜாஸ்தியா இருக்கு. எவ்வளோ குப்பைப்பா!
1: நம்ம மக்கள் இந்த மாதிரி குப்பையெல்லாம் ஒழுங்கா குப்பை தொட்டியில போட்டாலே பாதி ஊரு சுத்தமாயிடும்.
2: நம்ம இன்னைக்கு ஒரு நாள் வந்துட்டு இப்படி சொல்றோமே, நம்ம மக்கள் ரங்கநாதன் தெரு பத்தி என்னதான் நினைப்பாங்க?
1: மக்கள் கருத்து இருக்கட்டும், அங்கேயே இருக்கிற கடைக்காரங்க என்ன சொல்றாங்கன்னு முதல்ல கேட்போம்.
3: ஹலோ, நான் நிவேதா. நீங்க?
4: விக்னேஷ்.
3: ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல ஜென்ரலாக வந்து குப்பையோட ஃப்ளோ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு இல்லைங்களா? அது எந்த வகையில் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது?
4: ரெய்னி டைம்னால் பயங்கரமாக டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், ஸ்லிப் ஆகும், ரொம்ப சேராக இருக்கும், நடக்கிறதுக்கு இடைஞ்சலாக இருக்கும்.
3: இருக்கும்.
4: வேறதுக்காக
0: கிருத்தி மாதிரி ஷாப்பிங் பண்ண வந்தவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம் வாங்க.
3: உங்க பேர் என்ன?
5: கோமதீஸ்வரி.
3: நீங்க வந்து டீநகருக்கு ஃப்ரீக்வெண்டா வருவீங்களா இல்ல எப்பவாவது ஒரு தடவை தானே? இப்போ நம்ம ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல வந்து சாதாரண நாட்கள்லயே வந்து நிறைய குப்பை இருக்கு. இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க? டெய்லி வந்துட்டு போறதுக்கு
5: டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதே மாதிரி விழு சான்சஸ் இருக்கு. பசங்க எல்லாம் வந்தாங்கன்னா விழுறதுக்கு சான்சஸ் இருக்கு. மழை பெய்யும் போது அதுவும் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும். மற்றபடி எல்லாத்துக்கும் தான் டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஏன்னா சாதாரண சாயில்ல போச்சுன்னா டீக்ரேடபிள் ஆகாது.
6: ஸ்டால் எல்லாம் வைக்கிறாங்கல்ல, அதெல்லாம் வந்து இதுல இருக்கிறதெல்லாம் அப்படியே போறது, அந்த ஸ்மெல் மாதிரி
5: எல்லாத்துக்குமே டிஸ்டர்பன்ஸ் தான் இருக்கு.
3: இதெல்லாம் வந்து சரி பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா?
5: எல்லாரும் ஒத்துழைச்சா கண்டிப்பா முடியும். ஏன்னா போடுற இப்ப எனக்குள்ள ஒரு இருக்கு, இது இங்கதான் போடணும், இது இப்படிதான் போடணும்னு நான் யோசிச்சேன்னா அதே மாதிரி எல்லாரும் யோசிக்கும் போது கண்டிப்பா அது வந்து செய்யலாம்.
3: சரி, இது வந்து ஒரு பப்ளிக் பிளேஸ்ல, இதே உங்க வீட்ல வந்து நீங்க எப்படி நீங்க வந்து குப்பையை வந்து டிஸ்சார்ஜ் பண்றீங்க? இப்போ பிளாஸ்டிக் தனியா அந்த மாதிரி வந்து பொதுவா பண்றீங்களா இல்ல என்ன மாதிரி, இல்ல மொத்தமாவே அப்படியே போட்டுறீங்களா?
5: பிளாஸ்டிக்ஸ் வந்து, அதாவது குப்பை வந்து மொத்தமா தான் போடுவோம், ஆனா பிளாஸ்டிக் எல்லாம் இருந்துச்சுன்னா அது தனியா போடுவோம்.
3: எதனால வந்து அந்த மாதிரி உங்களால தனியாவே நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணலாமே?
5: டைம் இல்லமா, ஃபர்ஸ்ட் ரீசன் அதுதான்.
6: டைம் இல்ல, இன்னொன்னு வந்து வீடு வந்து எல்லாருமே ஒரு எல்லாரும் வாடகை வீட்டுல இருக்காங்க, இதுக்கு தனியா அதுக்கு தனியா வைக்கிற அளவுக்கு எல்லாம் இடம் இல்ல. சொந்த வீடு இருக்கவங்க நல்லா முதல்லாம் வந்து கிராம வீடு எல்லாம் குரல பக்கம் வந்த
5: வெளியோம்.
0: மக்கள் சொல்லும் குற்றச்சாட்டுக்கு கடைக்காரர்கள் பதில் என்ன?
3: ஹலோ, நான் நிவேதா. உங்க பேரு?
4: என் பேர் சாவரணி.
7: கடை தேர்வில் இருக்கட்டும், எத்தனை மக்கள் அவங்க வீட்டுல ஒழுங்கா குப்பைய பிரிச்சு போடுறாங்க அவங்க கிட்டயே வாங்க கேக்கலாம்.
8: உங்க பேரு? என் பேரு சுந்தரி. எங்க வர்க் பண்றீங்களா இல்ல படிக்கிறீங்களா?
9: இல்ல நான் படிக்கிறேன்.
8: இங்க நீங்க டெய்லி ஃப்ரீக்வெண்டா வருவீங்களா இல்ல எப்பயாவது தானா?
9: இல்ல ஃப்ரீக்வெண்டான்னு சொல்ல முடியாது, லைக் எப்பெல்லாம் வந்து நீட் தேவைப்படுதோ லைக் பர்ச்சேஸ்க்கு வரும்போது தான் வருவேன்.
8: இங்க இருக்கிற இந்த குப்பை இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அது எவ்வளவு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, எப்படி நீங்க அஃபெக்ட் ஆகுறீங்க, ஒழுங்கா நான் நடக்க முடியுதோ அதனால?
9: இல்ல எனக்கு தெரிஞ்ச வர முக்காவாசி நேரம் வந்து சண்டேஸ்ல வர்றதுனால ஸ்வீப்பர்ஸ் வந்து இருக்க மாட்டாங்க. ஸோ லைக் வந்து டஸ்ட் வந்து நிறைய தான் இருக்கு, அது ரொம்ப அலர்ஜி உண்டாக்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல்.
8: ஓகே. ரெய்னி சீசன்ஸ்ல எப்படி இந்த கண்டிஷன் இன்னும் வர்ஸ்டா இருக்கா இல்ல இதே சீன்?
9: ஆப்வியஸா வந்து ரெய்னி சீசன்ல தண்ணி தேங்கும் போது லுக் ஒரு மாதிரி ரொம்ப கச்சட் லுக் கொடுக்கும்.
8: உங்க வீட்டுல எப்படி நீங்க குப்பையெல்லாம் தனியா பிரிச்சு போடுவீங்களா?
9: நான் ஃபர்ஸ்ட் குப்பையே போட மாட்டேன், அம்மா தான் போடுவாங்க. லைக் அதை எப்படி சொல்றது, பிரிச்சு போடுறதுனா எனக்கு புரியல, நீங்க எப்படி கேக்குறீங்க?
8: பிளாஸ்டிக்ஸ் தனியா, வெஜிடபிள் வேஸ்ட் தனியா போடுறீங்களா?
9: இல்ல அந்த மாதிரிலாம் இல்ல, மொத்தமா தான் போடுவோம்.
8: பண்ண ட்ரை பண்றீங்களா, பண்ணுவீங்களா?
9: பண்ண ட்ரை பண்றோம்னு ஈஸியா சொல்லலாம், பட் லைக் அஸ் உங்களுக்கே தெரியும் டைம் யாருக்குமே இருக்கிறது இல்லை இல்லைங்களா. ஸோ அப்படியே தான் போட முடியும். ஸோ இட் கோஸ் ஆன் லைக் தட்.
8: ஓகே, தேங்க்ஸ்.
9: தேங்க்யூ.
2: இப்போ இவங்க பேசினதை கேட்டீங்களா? இதற்கான தீர்வு, கடைக்காரர்கள் அவங்க கடையில சேரும் குப்பைகளை சரியான முறையில் தினமும் அப்புறப்படுத்த வேண்டும்.
1: மக்கள் கடை தெருவிற்கு செல்லும் போது குப்பை போடுவதை தவிர்க்கவும்.
2: மேலும் வீடுகளிலும் கடைகளிலும் பிளாஸ்டிக் பைகளை தவிர்ப்பது நல்லது.
1: வீட்டிலேயும் குப்பைகளை மக்கும் குப்பை, மக்கா குப்பை என பிரித்து போட வேண்டும். இதெல்லாம் கேட்டீங்கல்ல, இந்த தீர்வெல்லாம் ரங்கநாதன் தெருவுக்கு மட்டும் இல்லைங்க, மக்கள் வேற எவ்வளோ இடத்துல கூட்டமாக சேர்றாங்க. நம்ம ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள், நம்ம பாரிஸ் கார்னர், கோயம்பேடு மார்க்கெட், ஏன் நம்ம கோவில்களில் கூட இதெல்லாம் பொருந்துங்க. அதாங்க மாசற்ற வாழ்வே மகிழ்ச்சியான வாழ்வு. நன்றி.
0: சுற்றுச்சூழலை காக்க ஒரு சிறிய தகவல், 6 கிலோமீட்டர் வண்டியில் போகிறது 1 கிலோ கார்பன் டை ஆக்சைடை எரிக்குதுங்க. நம்ம சென்னை டிராஃபிக் பற்றி தான் நம்ம எல்லாத்துக்கும் தெரியுமே, டிராஃபிக்கில் நிற்கிற கொஞ்ச நேரம் நம்ம வண்டி ஆஃப் பண்ணலாங்க. இதை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா உங்கள் பெட்ரோலும் மிச்சமாகும், நம்ம நாடு சுத்தமாகும்.
2: இத்துடன் இந்நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் உங்களை அடுத்த முறை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே திவ்யா,
1: ஆர்ஜே கிருத்திகா,
0: ஆர்ஜே மது.
1: இது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எக்ஸாம் எப்படி பண்ண?
1: சூப்பரா பண்ணிருக்கேம்மா. நம்ம அன்னைக்கு கிண்டிலேருந்து வரச்சே ஒரு காலேஜ் பார்த்தோம்ல, பஸ்ல வந்துட்டு இருக்கச்சே, அந்த காலேஜ்லயே சீட் கிடைக்கிற அளவுக்கு சூப்பரா பண்ணிருக்கேம்மா. மார்க் தான் அங்கெல்லாம் சேர்த்து விட்டுடுவீங்கல்ல?
0: ஆனா அங்கெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப காசு ஆகும்டா. அப்பாவே ஊர்ல இருந்து 10,000 தான் அனுப்புறாரு மாசம் மாசம். நம்மளால அங்க படிக்க முடியுமா?
1: ஆனா அம்மா, உங்க வீட்லயும் இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கா? நிறைய படிக்கணும், நிறைய மார்க் எடுத்தும் நல்ல காலேஜுக்கு போக முடியாம கவலையே படாதீங்க. பக்கத்துல இருக்கிற பேங்குக்கு போங்க, அவங்க குழந்தைகள் படிக்கிறதுக்காக ஸ்காலர்ஷிப் தருவாங்க. ஸ்டூடெண்ட் லோன் பேர்ல நிறைய ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க, நீங்களும் குழந்தைய படிக்க வைக்கலாம். This PSA was brought to you by MOP Community Radio Service 107.8 FM. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
2: வணக்கம் சமுதாய வானொலி நேயர்களுக்கு. இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, ஆல் ஓவர் த இந்தியா இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா தண்ணீர் பற்றாக்குறை. தண்ணீர் வந்து இயற்கை வளத்துல மழையில இருந்து நமக்கு கிடைக்குது. அது கிடைக்கும் பொழுதே நம்ம வந்து அதை முறையான வகையில சேமிச்சு வச்சோம்னா தண்ணி இல்லாத மழை வராத காலகட்டங்கள்ல நமக்கு அதுக்கு பயன்படும், கோடை காலங்கள் எல்லாம் பயன்படும். இப்ப நமக்கு தண்ணி கஷ்டம் இல்ல, இருந்தாலும் முறையான முறையில் மழை நீரை சேமித்து வைத்து தண்ணீரை வந்து மிக சிக்கனமாக நம்ம பயன்படுத்த வேண்டும். பாலை விட 1 லிட்டர் தண்ணி வந்து அதிக விலைக்கு விற்குது. சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான குடிநீர் வந்து பாதி நோய்களுக்கு வந்து ஒரு தீர்வாக அமையுது. எனவே உங்கள் வளம் பெருக வேண்டும், உங்க உடல் நலம் சீராக அமைக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து தண்ணீரை சேமித்து சிக்கனமாக பாதுகாத்து வையுங்கள். நன்றி.
3: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இன்றைய கம்ப்யூட்டர் உலகத்திற்கு ஏற்ற வகையில் பெண்களை சூப்பர் உமனாக மாற்ற MOP சமுதாய வானொலி 107.8 பெண்களுக்காக வழங்கும் ஒரு சூப்பர் நிகழ்ச்சி தான் பெண்ணே உனக்காக.
4: It's MOP 107.8. It's enriching.

0: இன்னைக்கு ரொம்ப டென்ஷன், பயங்கர வேலை. வர்ஷா என்னடி இது, கேஸ் ஆஃப் பண்ணல, கேஸ் வேலையில எவ்வளவு தெரியுமா?
1: நான் வீட்டுல எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, இந்த ஒரு தடவை பண்ணலாம்ல, குறைஞ்சா போயிடுவேன்.
0: ஏய் ஆஃப் பண்ணடி, நான் இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்தேன்.
1: எனக்கு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் கிடைச்சிருக்கு.

0: இதான் சொல்ல நேரமா?
1: இவங்களுக்கு நான் மார்க்ஸ் வாங்கினாலும் பிரச்சனை, மார்க்ஸ் வாங்கலேனாலும் திட்டுறாங்க.
0: குழந்தைகளை பெற்றோர்கள் ஊக்கப்படுத்தணும், அவர்கள் மனதை கஷ்டப்படுத்தாதீர்கள். பொதுநலம் கருதி வெளிவிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: நாலுக்கு நாள் வந்து கோயின் ஷாப் வந்து பெருகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலில் அடிக்கிறது போக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவலில் வந்துடுச்சு. ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் மூணு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டு வந்துட்டு இருக்கு, நாளைக்கு வீட்டுக்கு ஒன்று வர மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓஸ் கிடையாது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அதில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் நாங்கள் போய் பேஸ் பண்ணி ஆகணும். இப்போ அகேன்ஸ்ட் இப்போ குடிக்கு அகேன்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 லட்சம் பேர் டார்கெட் வச்சுட்டு அந்த 20 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட் போய் பேச போகிறோம். எங்களோட கோரிக்கையெல்லாம் வச்சு ஒன்று லாட்டரி செட் பேன் பண்ண மாதிரி பேன் பண்ணணும். அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் வந்து குறைச்சாவது பார்க்கலாம், கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் குறைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பா மதுவை ஒழிக்கணுன்றது எங்களோட எண்ணம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோம்
2: MOP சமுதாய வானொலி 107.8.

0: வணக்கம். நான் உங்க பாடகர் கிருஷ் பேசுறேன். சமுதாயத்துக்கு நாம நல்லது செய்யணும், என்ன செய்யலாம்? இன்னைக்கு நாம பேச போற டாபிக் ரொம்ப சின்னது, ஆனா பெரிய விஷயம். ரோட்ல போகும்போது எச்ச துப்புறது இருக்கிறதுலே ரொம்ப மட்டமான ஒரு பழக்கம் அது. தயவு செய்து பிளீஸ், பஸ்ல உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா லெப்ட் ரைட்டு எல்லா பக்கமும் திரும்பி பார்த்துட்டு எச்ச துப்புங்க. பக்கத்துல வண்டி வந்து வண்டி நிக்குது, இல்ல யாரோ ஸ்கூட்டர்ல வந்து நிக்கிறாங்க, நீங்க பாட்டு கண்ணை மூடிட்டு எச்சு துப்புனீங்கன்னா கண்டிப்பா அவங்க மேல படும். அவங்க எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போறவங்களா இருக்கலாம், எங்கேயாவது பார்ட்டிக்கு போறவங்களா இருக்கலாம், எல்லாராலையும் கார் அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் கார் துடைக்கிறது எவ்வளவு பெரிய வேலைன்னு எனக்கு தெரியும். எச்சு துப்பி கார் அழுக்கு பண்ணாதீங்க. முக்கியமா பைக்ல போயிட்டு இருக்கும்போது சும்மா அப்படியே ஜாலியா திரும்பி எச்சு துப்பாதீங்க, பின்னால இருக்கிறவங்களுக்கு தெரியும். காத்துல எச்சி உமியாதேன்னு தமிழ் வந்து ரொம்ப அழகா பிரிச்சு கமல் சார் பாடியிருப்பாரு. அது மாதிரி நம்ம எல்லாரும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணோம். பிளீஸ் நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்து வீட்டுக்குள்ள எச்சு துப்புவோமா? மாட்டோம் இல்ல. சோ அதே மாதிரி இது நம்ம நாடு, சுத்தம் நம்மளே கிளீனா வச்சுக்கிட்டாதான் வெளிலேருந்து யாராவது வந்தாலும் கிளீனா வச்சுப்பாங்க. சோ பிளீஸ் தயவு செய்து நான் ரொம்ப ஹார்ஷா சொல்லியிருந்தாலும் மன்னிக்கவும், ஆனா இது ஒரு பெரிய மேட்டர், அதை ரொம்ப ஈஸியா எடுத்துக்காதீங்க. பிளீஸ் எச்சு துப்பாதீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. சும்மா கேட்டுக்கிட்டே இருங்க.
1: யாழின் இசை, குழலின் ஓசை, மழலையின் குரல், இதுல எது ரொம்ப இனிமையா இருக்குன்னு கேட்டா நீங்களே மழலையின் குரல் தான் சொல்லுவீங்க.
2: நீங்களும் ரொம்பவே ஆர்வமா இருப்பீங்க நினைக்கிற வாங்க நேயர்களே, நிகழ்ச்சியை கேட்டு மகிழலாம்.
3: ஒரு நிமிஷம் தியானம் பண்ணி நம்ம தொடங்கி இருக்கோம். எல்லாருக்கும் ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களா? இப்போ மாணவர் மன்றத்துக்கு ஒன்னாவதுலேருந்து அஞ்சாவது வரை வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் குட்டி குட்டி கதைகள், பாடல்கள், கவிதைகள், ஆக்ஷன் சாங் அதெல்லாம் சொல்றதுக்கு எல்லாருமே ரெடியா இருக்காங்க. நாம எல்லாரும் அதை கேட்டு என்ஜாய் பண்ணலாம். எல்லாரும் அமைதியா அழகா உட்காந்து நிமிந்து உட்காந்து நல்லா கேட்கணும். இந்த மாசத்துடைய மாணவர் மன்றத்தை திருமதி சுலோச்சனா என்ற ஆசிரியை துவக்கி வைப்பாங்க. அவங்களும் நல்ல நடுநடுல அறிவுரை எல்லாம் சொல்லுவாங்க. அதைபடி கேட்டு எல்லாரும் நல்லபடியா இருக்கணும். நிமிந்து உட்காருங்க, எல்லாரும் அமைதியா இருந்து இந்த ப்ரோக்ராம நீங்க நல்ல முறையில நீங்க நடத்தி கொடுக்கணும். சரியா?
4: மாணவர் மன்றத்துக்காக வந்திருக்கோம் இல்லையா? இப்ப எல்லாருமே பாட்டு கதை எல்லாமே சொல்ல போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களை அழைக்க போறேன். இப்ப நான் வந்து வரவங்க வந்து ஒழுங்கா சொல்லணும், தெரியுதா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் ஸ்வேதா மை செல்ஃப் பத்தி சொல்ல வரப்போறா. ஸ்வேதா வாங்க.
5: குட் ஆஃப்டர்நூன் ஃபேன்ஸ்.

0: அடுத்ததா வர்றவங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட் காவியா. காவியா எதை பத்தி சொல்ல போறீங்க? தேசத்தை பத்தி. இப்ப பாட்டு பாட வந்திருக்கா.
1: நேசமிது தேசத்திற்கு நெருமிலோ சல்யூட், நேசமிது தேசத்திற்கு நெருமிலோ சல்யூட். எண்ணத்தில் மனதில் சொல்லில் செயலில் மற்றும் உழைப்பில் ஒற்றுமையாய் வாழ்வோம். எண்ணத்தில் மனதில் சொல்லில் செயலில் மற்றும் உழைப்பில் ஒற்றுமையாய் வாழ்வோம். நேசமிது தேசத்திற்கு நெருமிலோ சல்யூட்.
0: இசைமொழி, வினோதினி, மனோஜ், சாகுல், அமித். இப்போ ஆக்ஷன் சாங்ஸ் இவங்க நேஷனல் பிளாக் பத்தி சொல்ல போறாங்க.

0: கலர்ஸ் பத்தி சொன்னாங்க இல்லையா, நேஷனல் பிளாக்ல மொத்தம் எத்தனை கலர் இருக்கு? 3 கலர்ஸ். ஃபர்ஸ்ட் கலர் என்ன இருக்கு, மேல என்ன கலர் இருக்கும்? ஆரஞ்சு. நடுவுல கீழ என்ன கலரு? ஆரஞ்சுக்கு என்ன சொல்லுவாங்க இப்ப இங்கிலீஷ்ல? செழுமை, நாட்டின் செழுமையை பத்தி கிரீன குறிக்கும் அப்படின்னாங்க. அடுத்ததா என்ன பார்க்கலாம், தேர்ட் ஸ்டாண்டர்ட் முடிஞ்சதா, ராமானுஜம். தேர்ட் ஸ்டாண்டர்ட் ராமானுஜம் இப்ப கதை சொல்ல வர்றார்.
1: அனைவருக்கும் வணக்கம். ஒரு நாட்டுல ஒரு அரண்மனை இருந்துச்சா, அந்த அந்த இளவரசருக்கு இளவரசியே இல்லையா, அதனால மந்திரிகள் கிட்ட கருத்து கேட்டாராம். மந்திரிகள் ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் அரண்மனைக்கு கூட்டிட்டு போனாராம். அப்ப வந்து இளவரசர் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு விதை கொடுத்தாராம். அப்ப வந்து அப்ப யாரு யாரு இந்த செடி இந்த செடி எல்லாம் நல்லா முளைச்சிருக்கிறதோ அவங்க தான் இந்த நாட்டுக்கு இளவரசி அப்படின்னு சொன்னாராம். அப்ப வந்து அந்த அந்த அந்த அரண்மனையில வேலை செய்யற ஒரு பொண்ணு அந்த விதையை வாங்கிட்டு போச்சான். அப்ப வந்து அந்த அந்த அந்த பொண்ணு வந்து அந்த தொட்டியில மண்ணை நிரப்பி அந்த விதையை புதைச்சு வச்சு தண்ணி ஊத்தினாலாம். இன்னும் அந்த விதை அந்த விதை வந்து முளைக்கவே இல்லையா. அப்ப வந்து உழவர்கள் கிட்ட எல்லாம் கொண்டு போனாலாம். அப்ப வந்து அவங்க நிறைய யோசனை சொன்னாங்களாம், அதுபடி செஞ்சு பார்த்தாலாம், அப்படியும் முளைக்கவே இல்லையா. அப்ப வந்து ஆறு மாசம் ஆச்சான். அப்ப வந்து எல்லாரும் விதைய வந்து அரண்மனைக்கு கொண்டு போனாங்க. அப்ப வந்து அந்த இளவரசர் வந்து

0: தொட்டியும் பார்த்தாரா, அந்த பொண்ணோட தொட்டியும் பார்த்தாரா, எல்லார தொட்டியும் பார்த்துட்டு அவர் என்ன சொன்னார்னா, இந்த பொண்ணு தான் நேர்மையானவ, இவரை தான் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாராம். அப்புறம் வந்து எல்லா பொண்ணுங்களும் தலை குனிஞ்சுன்னு போயிட்டாங்களாம். நன்றி, வணக்கம்.
1: அதுல இருந்து நீதி ஒண்ணு இருக்கும் இல்லையா, என்ன நீதி இருக்கு இதுல?
0: நேர்மை தந்து பாய்ச்சு.
1: நேர்மை, நேர்மையா இருந்தா இல்லையா? நேர்மை என்ன கொடுத்தது அவளுக்கு, என்ன பிரைஸ் கொடுத்தது? கல்யாணம் பண்ணிட்டாருல, ராஜா ராணி ஆகிட்டாருல, இந்த நாட்டுக்கு நேர்மையா இருந்தா இல்ல? மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, கொடுத்த விதைய, அவரு கொடுத்த விதைய போடாம வேற எதுவோ விதைய வச்சு நல்லா முளைச்சிட்டு பாருங்கன்னு கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஆனா அந்த வேலை செய்யறாரு இல்லையா வேலைக்காரி, அவ மட்டும் இந்த விதை தான் கரெக்டா வச்சு உனா முளைக்கவே இல்ல, இவ விதை மட்டும் முளைக்கல, மற்றவங்க விதைலாம் எப்படி இருந்தது, முளைச்சிருந்தது. ஆனா அவங்க வந்து இவரு கொடுத்த விதைய அந்த மாதிரிலாம் மற்றவங்க எல்லாம் போடல, வேற எதுவோ விதைய வச்சு முளைக்க வச்சு கொண்டு வந்துட்டாங்க. ஆனா இவ தான் நேர்மையா இருந்தா இல்லையா? அப்ப நேர்மை தந்த பரிசு அந்த நாட்டுக்கே ராணி ஆயிட்டாவ இல்லையா? வெரி குட், ரொம்ப நல்லா இருந்ததா, கிளாப் பண்ணுங்க. ராமானுஜம், தேங்க்யூ. போலாம் அடுத்தது. எஸ் நிஜாமுதீன், தேர்ட் ஸ்டாண்டர்ட், தகவல் துளி பத்தி சொல்ல போறாரு. அவங்கள கூட திவ்ய தர்ஷினி, சந்தோஷ், பாலகிருஷ்ணன், ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்.
2: வணக்கம் அனைவருக்கும், வணக்கம். ஹாய் நிஜாம்.
3: ஹாய் அக்கா.
2: உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டேனே. தபால் பட்டு வடா முறையில் இந்தியாவில் எந்த ஆண்டுக்கு கொண்டு வந்தாங்க தெரியுமா?
3: 1854.
2: எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை உலக கோப்பை கால்பந்து போட்டி நடைபெறும் தெரியுமா?
3: 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை.
2: மிக விரைவில் ஆவியாக கூடிய திரவம் எது தெரியுமா?
3: ஆல்கஹால்.
2: விமானம் தயாரிக்க பயன்படும் உலோகம் எது தெரியுமா?
3: கோபால்ட்.
4: நெக்ஸ்ட் நான் சொல்றேன்டா,
5: கேளு கேளு.
4: உலகத்துல எத்தனை கண்டங்கள் இருக்கு?
3: 7 கண்டங்கள்.
4: எந்த பிரதமர் 29ஆம் தேதி பிப்ரவரி மாசத்துல பிறந்தாரு?
3: திருமௌராஜி.
4: எது இந்திய விமானப்படையில் உயர் பதவி?
3: ஏர் சீஃப் மார்ஷல்.
4: மகாமகம் எந்த ஊரில் நடக்கின்றது?
3: கும்பகோணம்.
4: கார்களுக்கு பதிவு எண்கள் முறையை அறிமுகம் படுத்திய நாடு எது?
3: பிரான்ஸ்.
2: நானும் ஒரு க்வெஸ்சன் கேட்கலாமா?
5: கேளு.
2: இந்தியாவில் 5 ஆண்டுகளுக்கு கொண்டு வந்த இந்தியாவிற்கு 5 ஆண்டு திட்டத்தை கொண்டு வந்தவர் யார்?
3: நேரு மாமா.
2: காந்தி தாத்தா சுட்டு கொல்லப்பட்ட இடம் எது?
3: பில்லா ஹவுஸ்.
2: நம்ம உடம்புக்குள் எத்தனை இரண்டா இருக்குன்னு சொல்லு பார்க்கலாம்.
3: லங்ஸ், கிட்னி.
2: ஆள் இல்லாமல் பறந்த விமானம் எது?
3: நிஷாந்த்.
2: மகாமகம் எத்தனை வருடத்திற்கு ஒரு முறை?
3: 12 வருஷத்துக்கு ஒரு முறை.
4: நான் கேக்குறேன்டா,
5: கேளு.
4: Which district is near to the Andhra Pradesh?
3: திருவள்ளுவர் district.
4: Which is calling யுத்ரவேதம்?
3: திருக்குறள்.
4: Which is largest continent in the world?
3: Asia.
4: Who invented the bicycle?
3: Macmillan.
4: Who is calling Vaikkam Veeran?
3: Veera Periyar.
4: Pathiya Bala, நீ அவன பொடி பையன், நீ எவ்வளவு புத்திசாலியா இருக்கிறாம்பர்.
2: வாழ்த்துக்கள்.
4: நன்றி, வணக்கம்.
2: நன்றி, வணக்கம்.
1: உஷாரா இருக்கான், அவனுக்கு நல்லா கிளாப் பண்ணுங்க இன்னொரு முறை. சரி போதும், ஒரே ஒரு கேள்வி கேட்கலாமா? இப்ப எவ்வளவு கேள்விக்கு அவன் பதில் சொன்னான், நீங்க ஒன்னாச்சும் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? பாக்கலாமா? சரி, விமானத்துல விமானம் செய்யறதுக்கு பயன்படும் உலோகம் சொன்னாங்க, என்ன உலோகம்ட்டு கேள்வி கேட்டாங்க, அவன் பதில் சொன்னான், என்ன உலோகம் யாருக்காச்சும் தெரியுமா? அடுத்தது, எத்தனை கண்டங்கள், கண்டங்கள் எத்தனை இருக்குதுன்னு கேட்டாங்க, ரொம்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க, பெருங்கடல்கள் ஐந்து. நிறைய கேள்வி சொன்னான், பிப்ரவரி பிப்ரவரி என்னம்மா? திட்டத்தை கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டாங்க, நேரு மாமா, வெரி குட். அடுத்ததா பாலாஜி கவிதையை பத்தி சொல்ல வரப்போறாரு, தேர்ட் ஸ்டாண்டர்ட் பாலாஜி.
6: பூவே உன்னை நேசித்தே நீ உதிர்ந்து போனாய், நிலவே உன்னை நேசித்தே நீ ஒளிந்து போனாய், கதிரவனே உன்னை நேசித்தே நீ மறைந்து போனாய், கல்வியே உன்னை நண்பனே உன்னை நேசித்தே நீ வெறுத்து போனாய், கல்வியே உன்னை நேசித்தே நீ மட்டும் என்னை காக்கிறாய். நன்றி, வணக்கம்.
1: நேசித்தலை பத்தி சொன்னா இல்லையா, மற்ற எல்லாருமே நேசிச்சா எல்லாரும் போயிட்டாங்க அவனை விட்டு, ஆனா கல்வி மட்டும் அவனை விட்டு போச்சா, அதனால கல்வி எல்லாரும் நேசிப்பீங்கல்ல. வெரி குட். அடுத்ததா சாதனா, என் சாதனா நாடுகளின் நாணய முறை பற்றி சொல்ல வரப்போறாங்க.
7: அனைவருக்கும் வணக்கம். பல நாடுகளின் நாணய முறை, இந்தியா ரூபாய், இங்கிலாந்து பவுண்ட், ரஷ்யா ரூபில், பிரெஞ்சு பிராங்க், அமெரிக்கா டாலர், சைனா யென், ஜெர்மனி ரிஸ்மார்க், பாகிஸ்தான் ரூபா, ஸ்ரீலங்கா வெள்ளி, பர்மா கியாடா, மலேசியா டாலர். நன்றி, வணக்கம்.
1: இப்ப சாதனை என்ன பண்ணாங்க, பல்வேறு நாடுகளுடைய நாணய முறைய பத்தி சொன்னாங்க. நம்ம இந்தியாவில என்னன்னு சொல்றோம், நம்ம இந்திய நாட்டில் இருக்கிற நாணயத்தின் பெயர் ரூபா.

0: அப்போ இளைஞர்களே என்ன சொன்னாங்க, வெள்ளி இப்ப நம்ம 5 ரூபாய் 10 ரூபாய்ன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இளைஞர்களே வந்து 5 வெள்ளி 10 வெள்ளின்னு சொல்லுவாங்களாம். புரியுதா? நாணய முறையை பத்தி நல்லா அழகா சொன்னா. அடுத்ததா 4ஆம் வகுப்பு சனோபர் நிஷா தகவல் துளிய பத்தி சொல்ல வரப்போறாங்க.
1: அனைவருக்கும் வணக்கம். சில தகவல் துளி கூற வந்துள்ளேன். இந்தியாவின் மூலகை பண்ணை எனப்படுவது கேரளா மாநிலம். 2 தேசிய கீதங்கள் கொண்ட நாடு ஆஸ்திரேலியா. ஒட்டி பிறக்கும் இரட்டையர்கள் சயாமி எனப்படுவார். ஆரோக்கியமான உடலுக்கு 13 வைட்டமின்கள் தேவை. நமது உடலை ரத்தம் ஒருமுறைக்கு சுற்றி வருவது 64 வினாடிகள் ஆகும். நன்றி, வணக்கம்.
0: என்ன சொன்னா நீ சொல்லுமா? அவன் என்ன சொன்னா?
2: கவிதை சொல்ல வராரு.
3: கும்மலக்கா, மனிதனின் வாழ்வு இன்பமும் துன்பமும் வரும். துன்பத்தை பார்த்து காண்ப கூடாது. துன்பத்தை துன்பம் என்று தலைப்பில் சிறு கவிதை கூறவில்லை. செருப்பில் கல் செருப்புக்குள்ளே கல்லும் காதுக்குள்ளே ஈயும் கண்ணுக்குள்ளே தூசியும் காலில் முள்ளும் வீட்டில் கழகமும் சிறிதனை சிறியதனை துன்பத்தை தரும். நன்றி, வணக்கம்.
0: ஆகாஷ் கவிதை சொல்லி முடிச்சிட்டான். அடுத்தது ஐயூப், நோய்களை தடுக்கும் காய்கறிகளை பத்தி இப்ப சொல்ல போறாங்க.
4: கூடியிருக்கும் அனைவருக்கும் நோயை தடுக்க காய் பழங்களை பத்தி பேச வந்துள்ளேன். ஆஸ்மாவை தடுக்க கேரட் பப்பாளி தின் அழுத்தம் சீராக இழுக்கத்தை எலுமிச்சம் திராட்சை பப்பாளி.
0: 4ஆம் வகுப்பு இப்ப காய்கறிகளை பத்தி சொன்னா இல்லையா? காய்கறிகளை பத்தி சொன்னா இல்ல. பப்பாளி எதுக்கு நல்லதுன்னு சொன்னா? வெரி குட், ரைட். கவனிக்கிறீங்கன்னு தெரியுது. அடுத்ததான் இவன் சொல்றத கவனிங்க.
5: வணக்கம். சில தகவலை உங்கள் முன் கூற வந்துள்ளேன். கழுத்து இல்லாத உயிரினம் மீன், கண் இல்லாத உயிரினம் மண்புழு, இதே இல்லாத பழம் மண்ணாச்சி, கொசு இல்லாத நாடு பிளான்ஸ், மலைகளில் சந்திரனில் மலைகள் முதல் முதல் கண்டிருந்து கூறியவர் கல்லிலியோ. இங்கிலாந்தின் பழைய பெயர் ஆல்பியன். மனிதன் உடலில் குளிர்ச்சியான பகுதி முக்கின் நுனி.
0: ரொம்ப குளிர்ச்சியான பகுதி நம்ம உடம்புல எதுன்னு சொன்னா கவனிச்சிங்களா? மூக்கின் நுனி. அது எல்லா உறுப்பை விட அந்த உறுப்புல தான் வந்து மூக்கு நுனியில தான் ரொம்ப குளிர்ச்சி சில்லுன்னு இருக்குமா. நீங்க எப்ப டெஸ்ட் பண்ணி பாத்துருக்கீங்களா? மூக்கு நுனி தான் வந்து குளிர்ச்சியான பகுதி அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கோம். அடுத்துதான் சன்மதி, தமிழின் சமாதிகளின் சிலையா. தமிழை பத்தி சொல்ல வரப்போறா.
6: அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மொழி நிலை தடுக்கி விழுந்தால் மட்டுமா, சிரிக்கும் போது மட்டுமே, சூடு பட்டால் மட்டுமோ, அதட்டும் போது மட்டுமே, ஐயத்தின் போது மட்டுமா, வியப்பின் போது மட்டுமோ, வக்கனி போது மட்டுமா, விக்கலி போது மட்டுமாக்க என்று தமிழ் பேசி மற்ற நேரம் ஏற்று மொழி பேசி தமிழர்களிடம் மறக்காமல் சொல்லுங்கள். உங்கள் மொழி தமிழ் மொழி என்று. நன்றி, வணக்கம்.
0: எதை பத்தி பாட்டு பாடினா இப்பாவா? உயிரெழுத்துக்கள். தமிழ் மொழியில உயிரெழுத்துக்களை பத்தி பத்தி சொன்னா இல்லையா? மொத்த உயிரெழுத்துக்கள் எத்தனை? உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 12. 12 பத்தி தான் பாட்டாவா பாடிட்டு போனா. அடுத்ததா ஆர் காவியா,

0: மரங்கள் பற்றிய தகவல்கள் ஆர் காவியா வரப்போறாங்க, அமைதியா கவனிக்கணும்.
1: அனைவருக்கும் வணக்கம். நிழலின் அருமம் வெயிலில் தெரியும். ஒரு மரம் ஒரு வருடத்திற்கு 118 கிலோ ஆக்சிஜனை வெளிவிடுகிறது. ஒரு ஏக்கரில் உள்ள மரங்களில் இருந்து ஒரு வருடத்திற்கு 118 கிலோ ஆக்சிஜனை வெளிவிடுகிறது. அருமம் வெயிலில் தெரியும். வெயிலின்
0: வரப்போறவங்க 5ஆம் வகுப்பு யுவராஜ் கதை சொல்ல வரப்போறாங்க. யுவராஜ் 5ஆம் வகுப்பு.
2: வருக்கும் வணக்கம். ஒரு ஊர்ல ஒரு சின்ன தான் அப்போ சொல்ல தயாராயிச்சான் வணக்கம். இப்பொழுது நான் பற்றி பேசுறது, ஒரு ஊர்ல ஒரு சிங்கம் போர் சொல்ல தயாராயிச்சான் துத்து கொண்டுச்சான் மொத்தம் போய் தூங்கிச்சான். அது வந்து எலி வந்து அது மேலேயே தூங்கிச்சான். சிங்கம் வந்து தெட்டு அனுப்பிச்சான். மேத்தக்கார் வந்தானா வலிய போட்டானா எலி வந்துச்சான் வலிய கச்சி போட்டுச்சான். இது ரொம்ப நன்றி சொல்லிச்சான். அதுலேருந்து என்ன தெரிஞ்சிச்சுன்னா நல்லது நல்லது தான் நீ கெத்தர் நினைக்கூடாது. நன்றி
0: வணக்கம். என்ன எதை பத்தி கதை சொன்னாவ? சிங்கம் சிங்கத்தை பத்தி சொன்ன இல்லையா? சிங்கம் என்ன பண்ணுச்சு? எலி எலிய பத்தி, நீ என்ன சின்ன பையனா இருக்க, நீ எனக்கு என்ன ஹெல்ப் பண்ண போற, நீ ஒன்னும் உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு சிங்கம் அலட்சியமா சொல்லிச்சான். அப்புறம் என்னாச்சு? இந்த வேடனுடைய வலையில மாட்டினோடனே யார் வந்து காப்பாற்றினது? எலி வந்து காப்பாத்துச்சு இல்லையா? அப்போ சிறு திரும்பம் பல்குத்த உதவும்னு சொல்லுவாங்க. சின்ன பிரியாணி அந்த சின்ன விலங்கா இருந்தா கூட கடைசியில உதவுச்சு இல்லையா? அது அதனால யாரையும் அலட்சியமா யாரையும் பேசக்கூடாது. அடுத்துதான் விஷால். விஷால் 5ஆம் வகுப்பு. அவரும் கதை சொல்லதான் வராரு. கதை சொல்லும் போது நீதியோட சொல்லுங்க.
3: அனைவருக்கும் வணக்கம். நிறைய பசங்களாம் விளாண்டுருந்தாங்களாம். சிங்கம் வந்து அவங்க மனைவிக்கு வந்து செயின் வாங்கி போட்டாங்களாம். அவங்க மனைவி வந்து டேபிள் மேல கைட்டி வச்சாங்களாம். அப்போ வந்து பசங்களாம் போட்டு பார்த்துட்டு வச்சுட்டு போயிட்டாங்கங்களாம். நிறைய வந்து பானை பின்னாடி வச்சுதான். அப்போ எல்லாருமே செயினை தேடி இருந்தாங்களாம். சிங்கம் வந்து அதோட குகைக்குள்ளே போயிட்டு மாயை கல்லி வச்சிருந்துதான். எல்லாரும் போயிட்டு அதை தொட்டு பார்த்துட்டு இல்லை இல்லைன்னு சொல்லுறாங்களாம். நிறைய கையே வைக்க வெளியாம். அப்போ கார்த்தியார் வந்து எல்லார் கையும் மோந்து பார்த்தார லைனாக நிற்க வச்சு. நரி கை சுத்தமாக இருந்துதான். சிங்கராஜா வந்து அதோட கைத்தை குதிச்சாராம். அப்போ வந்து நரி வந்து சொல்லிச்சா உண்மைய பானை பின்னாடி இருக்குதுன்ட்டு. அதுதான் திருடக்கூடாது.
0: யார் பொருளையும் நல்ல பழக்கம் வரணும். அடுத்துதான் பிரகாஷ் ராஜ். மருத்துவ டிப்ஸ் சொல்ல வரப்போறார் பிரகாஷ் ராஜ்.
4: அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ டிப் தாகம் தனிக்கும் தனியா பனகற்கண்டும் தனியாவும் இடித்து கொதிக்கும் பாலில் போட்டு காலை வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் சாப்பிட்டால் தலைச்சுற்ற மூக்கடுப்பு இரும்பல் எல்லாம் போகும்.
0: தகவல் தொழில என்ன சொன்ன, மருத்துவ டிப்ஸ்ல தாகம் தனக்கு தனிக்கும் தனியா பத்தி சொன்னா, தனியாவுடைய குணங்கள் எப்படி இருக்கும்னு. என்ன பண்ணணுமா, பனம் கற்கண்டும் தனியாவும் நல்லா இடிச்சுட்டு பால் கொதிக்கிற பால்ல போடணுமா, போட்டுட்டு அதை வெறும் வயிற்றுல காலையில குடிச்சோம்னா மூக்கடைப்பு இருமல் அது போல வாந்தி வந்தாலும் சரியாயிடும், பறந்து போயிடுமா. செய்யலாம் அந்த மாதிரி, மூக்கடைப்பு வந்தா செய்வீங்களா? இப்போ உங்களுக்கு டாக்டர்கிட்ட போகாமயே ஒரு மருத்துவ டிப்ஸ் கிடைச்சிச்சு இல்லையா, செய்வீங்களா? உங்க வீட்டுல அவங்க அம்மா அப்பா கேட்கலாம், காலையில இதை செய்யுங்க, இங்க காலையில எங்க மிஸ் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுல நீங்க மருத்துவ டிப்ஸ பத்தி சொல்லலாம் வீட்லயும். அடுத்ததா தமீம், கொடிய பத்தி பாட வரப்போறார். தமீம் ஐந்தாம் வகுப்பு.
1: கொடி பறக்குது, கொடி பறக்குது கோட்டை மேல, மூன்று வண்ணம் கொடி பறக்குது முயா நின்று, கொடி பறக்குது கோட்டை மேல, பத்து வண்ண கொடி பறக்குது பாரத தாயின் கொடி பறக்குது கோட்டை மேல, தியாகம் என்று கொடி தியாகம் உணர்ந்து கொடி பறக்குது கோட்டை மேல, கொடியை நாளும் பெற்றோம் நன்றி.
0: கொடிய பத்தி பாட்டு நல்ல அழகா பாடினா இல்லையா, வாழ்த்துக்கள் தமிழ். அடுத்தது பிரதாப், தகவல் பிரதாப் குமார், ஐந்தாம் வகுப்பு பிரதாப்.
5: அனைவருக்கும் வணக்கம். அன்றும் இன்றும் அன்று தூதுவன் புறவி புறா, இன்று தூதஞ்சல் தகவல் அனுப்ப மின்னஞ்சல் காற்று ஊடகத்தில், அன்று அம்புகணை தொடுக்க வில் விசை, இன்று ஏவுகணை தொடுக்க திட திரவ விசை, அன்று அலுவலக மேலாண்மை காகித கோப்பு, இன்று அலுவலக மேலாண்மை மின்னன்று கோப்பு, அன்று ஆரம்ப பாடம் சொன்னது ஈ என்றால் இலை, இன்று ஆரம்ப பாடம் சொல்வது ஈ என்றால் இமையில், அன்று இயற்கை வளங்களை அனுபவித்தான் மனிதன், அன்று இன்று இயந்திர வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். நன்றி, வணக்கம்.
0: ரொம்ப அருமையா சொன்னாப்ல, அதாவது விஞ்ஞானத்தினுடைய முன்னேற்றம் போதும் போதும், அறிவியல் முன்னேற்றத்தை பத்தி அன்று எப்படி இருந்தது இன்று எப்படி இருக்குதுன்னு ரொம்ப அழகா சொன்னா இல்லையா. அப்பெல்லாம் என்ன சொல்லுவாங்களா, ஈ என்றால் இலை, இப்பெல்லாம் என்ன சொல்றாங்களா, ஈ என்றால் ஈமெயில். அந்த அளவுக்கு ரொம்ப முன்னேற்றம் அடைஞ்சிச்சு. அடுத்ததா வரப்போறவங்க சரவணன், கதை சொல்ல வரப்போறார் ஐந்தாம் வகுப்பு சரவணன். என்ன கதை சொல்ல போறீங்க?
6: ஒரு ஊர்ல ஒரு ரெண்டு பூனை, ஒரு குரங்கு, ஒரு வாட்டக்காரன் தானா. பூனை போயின்னு இருக்கும்போது வாட்டக்காரன் வந்து பூனை குட்டி ட்ரை பண்ணானா, குடிமெல்லாம் வீட்டில் போய் பார்த்தாங்க. அப்போ ரெண்டு பூனையை போயிட்டு கல்லாண்டு உக்காந்து இருக்கும்போது வாட்டக்கார வீடு பார்த்தாங்கண்ணா. அப்போ வாட்டக்கார வீடு திறந்து பார்க்கும்போது பண்ணிச்சான், அது எப்படி அடிக்கிறதுன்னு யோசிச்சுனாங்கண்ணா. பேத்துனான்னு சொல்லிச்சாங்கண்ணா, நல்லா எடுத்துக்க முடியாது. அது போயிட்டுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம்னு சொன்னாங்களா, அது வெயிட் பண்ணி பார்த்தாங்கண்ணா, லேட் ஆகுது, நீ பேத்துனான்னு சொல்லிச்சானா, எத்துனு வரமாட்டேன். சரி நானே போய் எத்துனாரான், எத்தாந்தா உங்களுக்கு தரமாட்டேன் சொல்லிச்சான். சரி நீ போயிட்டு அது எத்தாந்தேன், நான் எத்தாண்டேனா உங்களுக்கு ஏன் தரணும் நான் முன்னாடி சொல்லிட்டு பண்ணல. மர்த்தாண்ட வந்து நீ பறந்துச்சா பறந்துக்கிட்ட சொல்லிச்சான், நீ வந்து என்கிட்ட பண்ணு தீப்படுங்கோ, நான் உங்களுக்கு பாதி பிரித்து பிரித்து தரேன் கச்சி கச்சி. அதுக்கு அது பாதி கச்சி கச்சி அதை துணிச்சான், அதை ஓடிச்சான். நீதி இதில் வந்து அதுக்கு கிட்ட கொடுக்காம இருக்கிட்டு நம்மள சண்டை போடாம துணிட்டலாம், அதுக்கிட்ட கொடுத்தது தப்பு, நம்ம இன்னும் ஒன்றா இருக்கு.
0: என்ன நீதி, நீதி என்ன கதையில என்ன, இப்போ கதை சொன்ன இல்லையா, அந்த கதையில என்ன நீதி சொல்லி பார்க்கலாம்.
6: அதுக்கிட்ட வந்து நம்ம கொடுக்கத்த கொடுக்குந்திருக்கூடாது,
0: ஒற்றுமையா இருந்திருக்கலாம். நம்ம ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருந்திருக்கலாம், பாதி பாதினா கிடைச்சிருக்கோம் இல்லையா, எதுவுமே நமக்கு கிடைக்காம வேற யாரோ சாப்பிட்டாங்க இல்லையா. அதனால இந்த கதையில இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒற்றுமையா இருக்கணும், சண்டை போடக்கூடாது. வெரி குட். சரணன் கிளாப் பண்ணு. அது சொல்லுவாங்க இல்லையா, குரங்கு அப்பம் புட்ட கதை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் வந்து அப்பம் குரங்கு ரெண்டு இந்த பூனைகள் சண்டை போட்டுதான், ஒரே பிரெட்டு கிடைச்சிருக்கு, அது ரெண்டும் சண்டை போட்டு சாப்பிட முடியாம நீ எனக்கு பாதி எனக்கு உனக்கு பாதினா பாதியோட சாப்பிட்டா பரவாயில்ல. என்ன பண்ணுச்சு, சரி வேண்டாம், ஒரு குரங்கு ஒன்று வந்தது, குரங்க கிட்ட கொடுத்து நீ தான் பங்கிட்டு கொடுக்கணும் எங்கன்னு சொல்லிட்டு பூனை சொல்லிச்சான். உடனே என்ன பண்ணுச்சு இந்த குரங்க, கொஞ்சம் கொஞ்சமா பிரெட்டை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு ஃபுல்லா அதுவே யாருக்கும் இந்த பூனைக்கு கொடுக்காம ஃபுல்லாவே சாப்பிட்டுச்சான். உடனே இந்த பூனைகள் சொல்லிச்சான், நம்மளே ஒற்றுமையா இருந்திருந்தா நமக்கு பாதி பாதினா கிடைச்சிருக்கோம், எதுவுமே கிடைக்காம இப்ப யாரோ குரங்கு சாப்பிட்டு போயிடுதுல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே என்ன ஆயிடுத்து, ஏமாந்து போச்சு. இந்த கதையில இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒற்றுமையா இருக்கணும், சண்டை போடாம ஒற்றுமையா இருக்கணும். அடுத்ததான் வரப்போறவங்க 5வது வகுப்பு தினேஷ் ஜி, தகவல் துளி 5வது வகுப்பு சொல்ல வரப்போறாங்க. என்ன பாட்டா கதையப்பா? பாட்டு
7: மூன்று செல்வங்கள் அனைவரிடம் இருக்க வேண்டும். அவை அன்பு, சிக்கனம், அடக்கம். அன்புடையவன் அச்சமில்லாமல் வாழலாம், சிக்கனமுடையவன் வலிமையோடு வாழலாம், அடக்கமுடையவன் தலைவனாக உயரலாம். மூன்றும் உள்ளவன் தரணியை ஆளலாம். நன்றி, வணக்கம்.
0: நல்லா சொன்னா, அன்பு அடக்கம், ஒவ்வொருத்தரும் அன்புடனே இருக்கணும், அடக்கமாக இருந்தா கண்டிப்பா தலைவனா ஆகலாம் அப்படின்றத சொல்லி முடிச்சாரு. அடுத்ததா வரப்போறவங்க ரசியா, பாடலை பத்தி பாட வரப்போறாங்க. திருக்குறளை பற்றிய ஒரு பாடல் ரசியா பேகம்.
8: அனைவருக்கும் வணக்கம். நான் இப்பொழுது குறளை பற்றி பாட்டு பாட வந்துள்ளேன். குரல் மயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இந்த உலகில் வாழும் வாழ்க்கை தன்னின் உண்மை புரிகிறது. குரல் மயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. நால்வகை வேதம் நால்வர்கள் வேதம் நலமுடன் திகழ்கிறது. குரல் நாயகன் தந்த பொதுமறைதானும் வானில் ஒளிர்கிறது. குரல் மயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. நானிலம் போற்றும் நாவலர்தானும் நலமுடன் திகழ்கின்றார். வாழ்க வாழ்க திருக்குறள் வாழ்க என்றவர் வாழ்த்துகிறார். குரல் மயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இந்த உலகில் வாழும் வாழ்க்கை தன்னின் உண்மை புரிகிறது. உண்மை புரி. நன்றி, வணக்கம்.
0: திருக்குறளை பத்தி ரொம்ப அழகா பாடினாங்க. ஒளிமயமான எதிர்காலம் பத்தி திருக்குறளை பற்றி ஒரு பாடல் பாடியாச்சு. அடுத்துதான் வரவங்க விஷாலி, பாடல் விஷாலி. விஷாலி 5வது வகுப்பு பாட்டு பாட வரையம்மா. எதை பத்தி பாடப்படுறோம்?
9: அனைவருக்கும் வணக்கம். தங்கங்களே, நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள். சிங்கங்களே, வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள். நம் தாத்தா காந்தியும் மாமா நேரும் தேடிய செல்வங்கள். கல்வி சாலை தந்த ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள். நம் தாத்தா காந்தியும் மாமா நேரும் தேடிய செல்வங்கள். கல்வி சாலை தந்த ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள். அறம் செய்ய விரும்பே என்றார் அவ்வை, தர்மம் செய்யுங்கள். அன்பே தெய்வம் என்றார் பெரியோர், அன்புடன் வாழுங்கள். யாரும் பொய்யை சொன்னாலும் நீங்கள் மெய்யை சொல்லுங்கள். யாரும் தீமை செய்தாலும் நீங்கள் நன்மை செய்யுங்கள். நேர்மையாய் வாழ்வதில் தோல்வியே இல்லையே. தங்கங்களே, நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள். சிங்கங்களே, வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள்.

0: மக்களாகவே கூட்டுறவென்றே ஒன்றாய் வாழுங்கள். கூடிய பிறகு குற்றம் காணும் கொள்கையை தள்ளுங்கள். கூடும் உறவு கூட்டுறவென்றே ஒன்றாய் வாழுங்கள். கூடிய பிறகு குற்றம் காணும் கொள்கையை தள்ளுங்கள். நன்றும் ஒன்றே செய்யுங்கள், ஒன்றும் நன்றே செய்யுங்கள், நன்றும் இன்றே செய்யுங்கள். நீங்கள் எதிலும் வெல்லுங்கள். வீரனின் வாழ்விலே தோல்வியே இல்லையே. தங்கங்களே, நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்கள். சிங்கங்களே, வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள். நம் தாத்தா காந்தியும் மாமா நேரும் தேடிய செல்வங்கள். கல்வி சாலை தந்த ஏழை தலைவனை தினமும் எண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.
1: விஷாலி ரொம்ப நல்லா பாடுனா, தலைவர்களை பத்தி பாடுனா. நன்மையே மற்றவங்க தீமை செய்த விட நம்ம என்ன செய்யணுமா, நன்மை செய்யணும். அதே போல பேச்சுகள் எப்படி வரணுமா, நல்லவையா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப நல்லா பாடினாங்க. அடுத்ததா வரப்போறவங்க ஷமீனா, 5வது வகுப்பு பாடல். ஷமீனா,
2: அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அம்மா அம்மா முதல் வணக்கம், அன்பாய் சொல்வேன் தினம் உனக்கு. அப்பா அப்பா முதல் வணக்கம், பண்பாய் சொல்வேன் தினம் உனக்கு. குருவே குருவே முதல் வணக்கம், குருவே குருவே முதல் வணக்கம், அணிந்து சொல்வேன் தினம் உனக்கு. இறைவா இறைவா முதல் வணக்கம், எழுந்து செல்வேன் தினம் உனக்கு. எழுந்து சொல்வேன் தினம் உனக்கு. நன்றி, வணக்கம்.
1: அம்மா அப்பா பத்தி எப்படி வணங்கணும்ன்றத பாடலாம் பாடியாச்சு. அடுத்துதான் வர்றவங்க 5வது வகுப்பு சரோ. மழையை வரவழைக்கிறாங்க எப்படின்னு பாக்கலாம். பாடல் மூலமாக மழையை கூப்பிட போறாங்க சரோ. பண்ணலாமா கடைசியா? மழைய கூப்பிட்டு போயாச்சு. மழைய பத்தி ரொம்ப அழகான பாடல் பாடியாச்சு. அடுத்ததா முடிவுக்கு வரலாம். ஜோதிகா கடைசியா தகவல் துணிய சொல்ல போறாங்க. ஜோதிகா கொஞ்சம் அமைதியா பேசாம இருங்க.
2: சூரியும் நாடு ஜப்பான், சூரியும் மறியும் நாடு இங்கிலாந்து. நடு இரவு சூரியும் நாடு நார்வே. தங்கை போர்வையை நாடு ஆஸ்திரேலியா. 5 கடலிலின் நாடு
1: நாடு நார்வேனா. சூரியன் உதிக்கும் நாடு ஃபர்ஸ்ட் ஜப்பான்ல தான் உதிக்குமா? அது போல இரவில் சூரியன் மறியம் எந்த இடத்துல? இங்கிலாந்து. இங்கிலாந்து சொன்னா இல்லையா? அடுத்தது நடு இரவில் சூரியன் உதிக்கும் நாடுன்னு சொன்னா நார்வே. நார்வே ஓகேவா? இப்ப அழகா சொன்னா இல்லையா? அடுத்தது சரோ வர போறீங்களா? முடிச்சாச்சு இல்ல சரோவா? கடைசியாக சரோ ஒரு பாடல்.
2: வட்ட பலூன் வானில் முட்டுது, வட்ட திட்டமிட்ட பலூன் காற்றில் ஆடுது. இந்த பலூன் சிவப்பு நிறத்திலே அன்னை பிறந்த நல்ல நாளே ஆடுகின்றது. வட்ட பலூன் வானில்

0: வட்ட பலூன் மானில் முட்டுது, வட்ட திட்ட விட்ட பலூன் காற்றில் ஆடுது. இந்த பலூன் இந்த பலூன் நீல நிறத்திலே அண்ணன் பிறந்த நல்ல நாடே ஆடுகின்றது. நன்றி, வணக்கம்.
1: இல்லையா, அடுத்த கிளாஸ் வந்து உங்களுக்கு என்னப்பா.
2: அனைவருக்கும் வணக்கம். மாணவர் மன்றம் நடத்துறதுனால உங்களுக்கு திறமை வந்து ஜாஸ்தியாக வரணும். ஐயா பேச்சு திறமை, அதே மாதிரி சொந்த ஹாற்றல் சொந்தமாக எழுதுகிற திறமை எல்லாம் வரணும். ஐயா மாதத்துக்கு ஒரு முறை நடத்துகிறாங்க இல்லையா, நீ முன்னே நீ டெவலப் பண்ணிக்கணும். டெவலப் பண்ணால் தான் மேலும் வந்து ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரி காலேஜெலாம் போகும்போது கண்டினியூ பண்ணலாம். இந்த கண்டினியூட்டி விட்டு போச்சுன்னா அதுக்கப்புறம் வராது இல்லைங்களா. அதனால் நல்லா சிறப்பாக செயல்படணும், சிறப்பாக வந்து இருக்கணும், உங்கள் பள்ளிக்கூடத்து பேரை காப்பாற்றணும் இல்லையா. எம்ஓபினாக்கா என்ன எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சிறப்பாக செயல்படணும். மேலும் மேலும் வந்து டீச்சர் சொல்கிறத கேட்டு நீங்கள் சொந்தமாக முயற்சியாக வந்து மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது, நீங்களே சொந்தமாக வந்து பேசுகிற மாதிரி இருக்கணும்.
3: கண்டிப்பாக கேட்பீங்களா, கடைசியில் அவர் முடிச்சு வச்சார் இல்லையா நம்ம இந்த கூட்டத்தில், அவர் சொல்ற மாதிரி எல்லாருமே நடக்கணும். நன்றி, வணக்கம்.
4: என்ன நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை கேட்டு நீங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் கூடவே சேர்ந்து நாங்களும் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். என்ன தான் வந்து நம்ம எஃப்எம்ல யாரும் பேசுறது கேட்டாலும் மழலையோட சொற்கள், அவங்க பேசுறது, அது எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல் தான். அது நம்மளை வந்து எங்கேயோ தூக்கி கொண்டு போய் விடும். ஸோ எந்த ஒரு டென்ஷனாக இருக்கும் போது இவங்களோட சொற்கள் இவங்களோட பாடல்கள்லாம் கேட்டோம்னாலே நம்ம மனது வந்து கொஞ்சம் லைக் லேஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன நேரத்தில் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இதே போலவே வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் மறுபடியும் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் சவுந்தர் பிரியதர்ஷினி அண்ட் பிரீத்தி, சைனிங் ஆஃப் திஸ் MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8 FM. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: You're listening to MOP 107.8 FM.
1: அம்மா நான் வெளில போறேன், கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துடுவேன்.
2: இருதிப்பா, போறதுக்கு முன்னாடி.
1: ஆமா, அனுப்பிச்சிட்டேன், லைட் ஃபேன் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டேன். இப்ப நான் போலாமா?
2: கம்ப்யூட்டர் அனுச்சியா?
1: என்ன
2: என்ன, 24 மணி நேரமும் அது முன்னாடி தான் உட்கார்ந்துருக்க.
1: எதுக்கு நான் அனுக்கினு? திருப்பி வந்தது திருப்பியும் கம்ப்யூட்டர் யூஸ் தானே பண்ண போறேன்.
2: அம்மா, எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி அதனால வேஸ்ட் ஆகுது. அட்லீஸ்ட் நீ அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போ.
3: வாழ்க்கையில் மின் சாதனங்கள் அனைத்தையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கம்ப்யூட்டர், லேப்டாப், மைக்ரோவேவ், டிவி, ஏசின்னு எத்தனையோ விஷயங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஃபேன் லைட் மட்டும் அனுப்பிச்சா போதாது, எல்லாத்துக்கும் எலக்ட்ரிசிட்டி யூஸ் ஆகுது. ஸோ சேவ் எலக்ட்ரிசிட்டி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
4: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
1: பசங்கெல்லாம் பெருசாயிட்டாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு, வீட்டுல இருக்கவே போர் அடிக்குது. நீங்க மட்டும் எப்படி எப்பவுமே பிஸியா இருக்கீங்க?
2: ஓ அதுவா, நான் வந்து கேண்டில் மேக்கிங் கிளாஸஸ்லாம் போக ஆரம்பிச்சேங்க. சின்ன சின்ன கேண்டில்லாம் எப்படி பண்ணுறதுன்றதை கற்றுக்கிட்டேன். மேரேஜஸ் பர்த்டேஸ்க்கெலாம் கிஃப்ட்டு எதுக்கு வாங்குவானே, நமக்கு தெரிஞ்ச கேண்டிலே நம்ம பண்ணி கொடுக்கலாமேன்ற மாதிரி கேண்டில்லாம் பண்ண ஆரம்பித்தேன். இதே மாதிரி தான் ஒரு கல்யாணத்துக்கு போன பொழுது நான் என் பண்ண கேண்டிலை வந்து கொடுத்தேன். நான் பண்ண கேண்டில் வந்து ஒரு மேனுஃபேக்சர் பார்த்துட்டு இதுவே ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னார். அது எனக்கு ஒரு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்டை வந்து கொடுத்துச்சு. நீங்கள் ஒரு 10 கேண்டில் வந்து எனக்கு பண்ணி என் கடைக்கு வந்து கொடுங்க, இது நல்லா போகுதா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு. சரி நானும் சும்மா பண்ணி தான் பார்ப்போமே, நம்ம கேண்டில்லாம் யாராவது வாங்கிப்பாங்களான்ற ஆட்டிடியூட்ல தான் ஃபர்ஸ்ட் இருந்தேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா கடையில் வந்து நான் பண்ண கேண்டில் வந்து நல்லா விற்று போச்சுன்னு வந்து அந்த மேனுஃபேக்சர் சொன்னார். அந்த கடைக்கு வந்து நானே வந்து சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்படி ஒரு சும்மா ஒரு பொது பொழுதுபோக்குக்கு ஆரம்பித்தது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஒரு நல்ல காசை வந்து கொடுக்குது. இது ஒரு பிஸ்னஸாகவே மாறிடுச்சுன்றது வந்து எனக்கு ஒரு நல்ல ஆச்சரியமாக இருக்கு.
1: ஐயோ இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்குங்க, நான் இந்த மாதிரி நினைச்சு கூட பாக்கல. இது பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம டைமும் ரொம்ப நல்லா ஸ்பெண்ட் ஆகுதுல்ல.

0: மட்டும் இல்லைங்க, நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கும் ஒரு கெடுதலான விஷயம். நம்மளே நம்மளை அழிச்சிக்கிட்டு இருக்கோம். புகைப்பிடிப்பது ஐ திங்க் இட்ஸ் அ சைக்கலாஜிக்கலான ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அது விடுறதுனால நம்ம ஒன்றும் பெரிய விஷயத்தை இழந்துட போகிறதில்ல. பிகாஸ் நானும் எல்லாரும் மாதிரியும் அது என்னென்னு ட்ரை பண்ணுறதுக்காக ஐ ஹவ் ட்ரைட் அண்ட் உடனே அது வந்து எனக்கு சில பேர் சொன்னதுனால அதை நான் உடனே விட்டுட்டேன். ஸோ அது விடுறதும் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. நம்மளோட மைண்டை அதுக்குள்ளே போட்டு நம்ம வேணான்னு நினச்சோம்னா இட்ஸ் எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் அஸ். வேணான்னு நினச்சோன்னா அதை நம்ம விட்டுடலாம் ஈஸியாக. ஸோ தயவு செஞ்சு அந்த பழக்கத்தை விட்டுருங்க. ஏன்னா அதனால வந்து நம்ம வந்து ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகுது. பிகாஸ் நான் வந்து பேசிக்கலி நான் ஒரு ஹெல்த் ஃப்ரீக், நான் கண்டினியூஸாக எக்ஸசைஸ் பண்ணுறேன். ஸோ அந்த பழக்கம் இருந்தபோது எனக்கு வந்து இட் வாஸ் லைக் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ. ஸோ ஜஸ்ட் வாஸ் அ ஷார்ட் ஸ்பேன். ஸோ நீங்களும் வந்து தயவு செஞ்சு, பிகாஸ் ஐ எம் ஃபீலிங் நைஸ் விட்டதுக்கு அப்புறம் இட்ஸ் ரியலி நைஸ். ஸோ ஐ திங்க் யூ ஷுட் ஆல்சோ டூ தட். இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்டஸ் இருக்கலாம் பிடிக்கிறதுனால, பட் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ மெதுவாக அதை பழக்கத்தை விட்டுட்டிங்கன்னா அது வந்து நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கும் அது கெடுதலான விஷயம்னால அது வந்து ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். புகைப்பழக்கம் மற்ற நோய் மாதிரி இது வந்து உடனே வந்து ரிசல்ட் உடனே வந்து அதோட பாதிப்பு தெரியாது. பட் நாளடைவில் ஃபைனலாக அது ஒரு பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும். தயவு செஞ்சு இந்த பழக்கத்தை நிப்பாட்டிடுங்க. வணக்கம், நான் நடிகர் அருண் விஜய் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருங்க, நல்ல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இது வெறும் வார்த்தைகள் அல்ல. இதை மெய்ப்பிக்க MOP சமுதாய வானொலி உங்க ஏரியாக்கே வந்து உங்களை சந்திக்கிற ஒரு நிகழ்ச்சி தான் நம்ம ஏரியா நம்ம FM. இது MOP FM, இது உங்க FM.
2: MOP 107.8 பண்பலை வரிசை.

நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நிறிய ஒலி நாட்டியத்தின் நிலை. ஸ்ரீ குருபியோ நமஹ. நம்ம பாரம்பரிய கலாச்சார கலைகளில் மிகவும் சிறந்த கலை பரதக்கலை. பரதக்கலை என்றது நம்ம இந்தியாவில் இருக்கிற 8 விதமான நடனங்களில் ஒன்று. பாவம், தாளம், ராகம் மற்றும் நடனம், இது 4 இல்லைன்னா பரதநாட்டியம் இல்லை. பல 1000 வருஷத்துக்கு முன்னால் இருக்கிற கோவில் சிற்பங்களில் இந்த பரதநாட்டிய பாவங்களையும் முத்திரைகளையும் பார்க்கும்போது பரதநாட்டியம் எவ்வளவு பழமையானது என்பது நம்மளால் உணர முடியுது. பழங்காலத்தில் கோவில்களில் மட்டுமே ஆடிய இந்த நாட்டியம் இப்போ பெரிய பெரிய சபாக்கள், பெரிய பெரிய ஆடிட்டோரியத்துலலாம் ஆடுறாங்க. இப்போதெல்லாம் மார்கழி மாதத்தில் சங்கீத வித்வான்கள், பரதநாட்டிய கலைஞர்களும் ரொம்பவே பிஸி. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் கோவில்களில் ஒரு பரத அரங்கேற்றமோ அல்லது ஒரு

0: நாட்டிய நாடகமும் நடந்தா அந்த கோவிலே நிரம்பி வழியும். ஆனா இப்போ வசதியா உட்கார சேர் கொடுத்து ஏசியையும் போட்டு சபாக்கள்ல ஃப்ரீயா டிக்கெட்ஸும் கொடுத்தாலும் அவங்க பெரிய சபாக்கள்ல 10 பேர் கூட இல்லாம எவ்வளவு ப்ரோக்ராம் நடக்குது. இது பெரிய மன கஷ்டத்தை ஏற்படுத்துது. இதுக்கு என்ன காரணம்? பரத கலைஞர்கள் எத்தனையோ மணி நேரம் மேக்கப் போட்டு எவ்வளவோ செலவு பண்ணி காஸ்டியூம்ஸ் எல்லாம் போட்டு 1 மணி நேரம் டிராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு வந்து ஆடும்போது அங்கே பார்க்க வர கூட்டம் மிக்க குறைச்சலாக இருக்கும்போது மிகவும் வேதனையாக இருக்குது. வெளிநாட்டில் பரத கலைஞர்களுக்கும் பரதநாட்டியத்திற்கும் இருக்கிற ரெக்கக்னிஷன் இங்கே நம்ம இந்தியாலேயே குறையுதோன்னு தோணுது. எல்லாருக்கும் தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, பரதம் ஒரு நாட்டியம் மட்டும் இல்லைங்க, அது ஒரு எக்ஸசைஸும் கூட. பல வருடம் பரதக்கலை ஆடுறவங்க மிகவும் இளமையா இருப்பாங்க. அவங்க உடம்பு ரொம்பவே ஃபிட்டா இருக்கும். உடம்பு மட்டும் இல்லை, அவங்க மனசும் ரொம்ப இளமையா இருக்கும். இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல பல நடனங்கள் போட்டி போட்டு வந்தாலும் பரதக்கலையை தொடக்கூட முடியாது. எல்லா நடன கலைகளையும் யாரு வேணா ஒரு நாளோ இல்ல 2 நாளோ கத்துக்கிட்டு ஒரு மேடையில போய் உடனே ஆடிடலாம். ஆனா பரதநாட்டியத்தை பல ஆண்டுகள் பிராக்டிஸ் பண்ணின பிறகுதான் அரங்கேற்றமே பண்ண முடியும். 2 மணி நேரம் தொடர்ந்து ஆடுற கலைஞரால மட்டும்தான் பரதத்துல எதையும் சாதிக்க முடியும். அடுத்து ஆர்கெஸ்ட்ரா. ஓக்கல் பாடுறவங்க சில சமயங்கள்ல இழுத்து இழுத்து பாடுவாங்க. அவங்க இழுத்து பாடுறதுக்கு ஏற்ற மாதிரியையும் தாளம் தப்பாம அடவு மாறாம அட்ஜஸ்ட் பண்ணி ஆடுற ஒரே கலைஞர் தான் இந்த பரதநாட்டிய கலைஞர்கள். மிகவும் கடினமான இந்த கலையை கத்துக்கிட்டு சாதிக்கிற பரத மாமேதைகள் இந்திய அரசு ஒவ்வொரு வருடமும் கௌரவிக்க வேண்டும் என்றது என்னோட ஆதங்கம். பாடல் கலையும் ஆடல் கலையும் இணைந்து பின்னி பிணைய ஒரே நடனம் இந்த பரதம். ஒரே சமயத்துல காதுக்கும் கண்ணுக்கும் இனிமையாகவும் விருந்தையும் கொடுக்கிற ஒரே கலை இந்த பரதக்கலை. இதற்கு ஈடு இணையே கிடையாது. இவ்வளோ நேரம் நம்ம பரதநாட்டியமோட மகத்துவம்லாம் பார்த்தோம். ஆனா இன்றைய காலகட்டத்தில் பொருளாதார ரீதியாக நிறைய பிரச்சனைகளும் இருக்கு. என்ன மாதிரியான பிரச்சனைகள்? ஒரு மிடில் கிளாஸ் இல்லைன்னா லோயர் மிடில் கிளாஸாக எடுத்துக்கிட்டா எவ்வளவுதான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டும் பேஷனும் இருந்தாலும் பணபலம் குறைவாக இருக்கிறதுனால இந்த கலையை அடுத்த நிலைக்கு கொண்டு போக முடியறதில்லை. இதுவே ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் வெறும் ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளுக்காக இந்த கலையை கற்றுக்கிட்டு நிறைய பர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்கறதுக்கு அவங்க கிட்ட பணபலமும் இருக்கு. ஸோ பணம் ஒரு முக்கியமான ஃபேக்டரா இருக்கு இந்த கலைக்கு. அடுத்ததா, இவ்வளோ தூய்மையான கலையை நிறைய டான்ஸ் டீச்சர்ஸ் பிஸ்னஸாக பார்க்குறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, ஒரு இண்டிவிஜுவலோட குவாலிட்டி ஆஃப் லேர்னிங் என்றதும் குறைஞ்சி போகுது. இந்த மாதிரி அட்வான்டேஜஸும் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. பரதநாட்டியமோட வேல்யூ குறைஞ்சி போச்சா? ப்ரொஃபஷனாக எடுத்தால் செக்யூர்ட் இன்கம் இருக்குமா? காசு இருந்தால் தான் பரதநாட்டியமில் முன்னேற முடியுமா? இந்த மாதிரியான நிறைய கேள்விகள், விடை தெரியாத கேள்விகள் எனக்கு மட்டும் இல்லை, உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நிச்சயமாக இருக்கும். இந்த மாதிரியான கேள்விகளோடும் அதுக்கான பதில்களோடும் இந்த ப்ரோக்ராம் உங்களை வந்து சேரும். இந்த மாதிரியான எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்றதுக்காக பரதநாட்டியத்தில் மாமேதையான நாட்டிய கலா விபஞ்சி மிஸ் முருகசங்கரி நம்மளோட இருக்காங்க. இவங்க மிகவும் சக்சஸ்ஃபுல்லான ஒரு அற்புதமான நடன கலைஞர். இவங்க கலைக்கூடம் என்ற ஒரு நடன பள்ளி நடத்திட்டு வராங்க. இவங்க கலைமாமணி லியோ பிரபுவோட மகள். கலைக்குடும்ப வழியாக வந்ததுனால இன்னமும் கலை சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க 100க்கும் மேலான டான்ஸ் பர்ஃபார்மன்ஸஸ் நம்ம நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க நாட்டிய கலா விபஞ்சி, நிறத்திய சிரோமணி, நாட்டிய திலக்கம், நர்த்தன சிரோமணி போன்ற பல பட்டங்களுக்கு சொந்தக்காரர். ஹலோ மேம், ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்ததில், உங்கள் பிஸி ஷெட்யூல்லாம் விட்டுட்டு இங்கே வந்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
1: தேங்க்யூமா. ஐ எம் வெரி ஹாப்பி தட் எம்ஓபி வைஷ்ணவோட கம்யூனிட்டி ரேடியோ சேனல் ஹேஸ் இன்வைட்டட் மீ இங்கே டு ஷேர் மை எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஐ ஹவ் பின் டோல்ட் தட் இது வந்து பரதநாட்டியம் பற்றி அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராம் அப்படின்னு. ஸோ அந்த விஷயத்தில் பேசுகிறதுக்கு என்னை கூப்பிட்டதுக்கு ஐ எம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ அண்ட் யுவர் என்டையர் டீம்.
0: சில க்வெஷ்சன்ஸ்லாம் வச்சுருக்கோம் மேம் உங்களுக்கு, லைக் ஒரு க்வெஷ்சன்ஸ் கேட்டு இன்னும் லிசனர்ஸுக்கெலாம் இன்னொரு ஐடியா டான்ஸ் பற்றி, ஃபுல்லாக பரதநாட்டியம் பற்றி ஒரு ஐடியா கொடுக்கறதுக்காக நாங்கள் முயற்சி பண்ணுறோம். சில க்வெஷ்சன்ஸ்லாம் வச்சுருக்கோம் உங்களுக்காக. ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்லுங்கள் மேம், உங்களோட ஃபர்ஸ்ட் பிரேக் எது, எதனால இந்த ஆர்ட் சூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க, இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு அந்த மாதிரி?
1: இன்ஸ்பிரேஷன்னா மியூசிக் தான் இன்ஸ்பிரேஷன். வென் ஐ வாஸ் வெரி ஸ்மால், ரொம்ப சின்னதாக இருக்கும்போதே எனக்கு வந்து பாட்டு கேட்டால் உடனே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவேன். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்லாம் சாப்பிட வந்தாங்கன்னா என் டான்ஸ் பார்த்துட்டு தான் அவங்க போகணும். ஸோ தட் இஸ் மேண்டேட்ரி. ஸோ அப்போ வந்து வீட்டில் பார்த்தாங்க, தே ஐ வாஸ் ஸோ இன்ட்ரெஸ்டட்னு சொல்லிட்டு கிளாஸஸ் காமிச்சாங்க. And that is my inspiration. Role model na, of course, my father. He's a dramatist and he's an actor, director, writer, Kalai Mamani Leo Prabhu. He always wanted me to dream and have high ambitions. இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கறத பத்தி கவலைப்படாத, நீ ட்ரீம் பண்ணு, ஒர்க் பண்ணு, டெஃபினட்டா அது ஒரு நாள் சான்ஸ் இருந்ததுன்னா தென் யூ கேன் டூ இட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ
0: obviously ena kalai kudumbam valiyave vandadunala definitely avangalukku and interest
1: maybe I think a part of it has to do with my genes, but another part I think anybody can become an artist provided you have the flair for it. So enak adu vandu romba chinna vayasula irundhe irundhathu. So adhu dhaan children vandu ennathla interested na parents notice panni academics are important, but this is equally important because this shapes the personality of the child.
0: நீங்க டான்ஸ் ஸ்கூல் நடத்திட்டு வரீங்க இல்லையா, கலை கூடம், எவ்வளோ நாள்ல இருந்து எவ்வளோ நாளா அது நடத்திட்டு வரீங்க, எப்போ ஸ்டார்ட்?
1: கலை கூடம் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 இயர்ஸ் இருக்கும் இப்போ. ஸோ இட்ஸ் பேசிக்கலி அ பேபி ஸ்கூல் அண்ட் வீவ் ஜஸ்ட் ஸ்டார்டட் இட். வீவ் ஹேட் அபவுட் 2 அரங்கேற்றம்ஸ். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் அரங்கேற்றம்ஸ் வந்து 2 ஹாஸ் பின் done already and we're looking at more next year, and it's very nice experience teaching.
0: But

0: deny what is the existing reality today. So Bharatanatyam is a very, very expensive hobby if it remains as a hobby. ஸோ நீங்கள் வந்து மற்றதில் கான்சென்ட்ரேட் பண்ணி பரதநாட்டியமும் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா அஃப்கோர்ஸ் இட் இஸ் எக்ஸ்பென்சிவ். லைக் தெர் ஆர் அதர் எக்ஸ்பென்சிவ் ஹாபீஸ் ஆல்சோ, லைக் மெனி ஹாபீஸ் ஆர் தேர் விச் இன்வால்வ் அ லாட் ஆஃப் மணி இல்லையா. ஸோ அந்த மாதிரி பரதநாட்டியம் ஒரு ஹாபி, பட் தேர் ஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் எனிவே தட் வீல் கம் டு லேட்டர். பட் பரதநாட்டியம் வந்து நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தேர் ஆர் மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நான் பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்டில் மட்டும் நீங்கள் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் டீச்சிங்லேயும் போனீங்க, அகாடமிக் சைடும் போனீங்க அப்படின்னா தெர் ஆர் அபண்டன்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ ஐ திங்க் யூ ஹாவ் டு மோல்ட் யுவர் செல்ஃப். சி பேஷன் அப்படின்னா அந்த பேஷனுக்கு வந்து யூ ஹாவ் டு மேக் சர்டன் காம்ப்ரமைசஸ் ஆல்சோ. நத்திங் வில் பி கிவன் டு யூ இன் அ பிளேட் அண்ட் சே டேக் இட் அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ ஹாவ் எவ்ரி திங், லைக் யூ நோ யூ ஹாவ் த மீன்ஸ் டு டூ இட்.
1: பரதநாட்டியம் எந்த ஏஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ஏதாவது ஏஜ் லிமிட் இருக்கா?
0: ஐ வுட் சே 5 இயர்ஸ் ஷுட் பி ஐடியல் டு ஸ்டார்ட் வித், பிகாஸ் த சைல்டு வில் பி ஆல்ரெடி கோயிங் டு ஸ்கூல் அண்ட் ஓரளவுக்கு வந்து ஃபிசிக்கலி ஆல்சோ தே கேன் டேக் அப் திஸ் ட்ரெயின். ஆல்சோ ஐ ஃபீல் தட் ஒரு 5 இயர் சைல்டு வந்து யூ கேன் நாட் யூனோ make him or her strain as much as you do with a grown up child. So adella therinja teacher kitta neenga kondu pona 5 years is fine.
1: ஓகே மேம், இந்த காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சூஸ் பண்ணுறது ஏரோபிக்ஸ், ஜும்பா அந்த மாதிரி. பரதநாட்டியம்னு ஒன்று இருக்கிறதே நிறைய பேர் மறந்துடுறாங்க. அது லைக் பரதநாட்டியமும் ஒரு ஃபிட்னஸ்க்கு உதவும் அப்படின்றது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க?
0: Well, Bharatanatyam vandu not only for your body fitness, it gives a lot of grace. Neenga ipo vandu or Bharatanatyam dancer paathinga na paathone sollidalam that he or she is a Bharatanatyam dancer abdina. It gives a lot of beauty, it gives a lot of culture, it gives a lot of sophistication which is pertaining to the Indian culture. It makes you look very Indian and very very nice. That only when you practice you can actually feel, you know, no amount of words or vocabulary is enough to tell evlo vandu oru bharatanatyam kattukradnala fitness mattum illa. Of course fitness is there, but you know, as like any sports or any other field where you stress your physical where you stress your body, where you strain your body, பரதநாட்டியம் dancers also face injuries and எல்லாம் இருக்கு. ஸோ அது வந்து ஃபிட்னஸ் வந்து எஸ் இட் இஸ் தேர் அண்ட் வென் யூ டேக் இட் ப்ரொஃபஷனலி த சான்ஸ் ஆஃப் இன்ஜுரிஸ் ஆர் ஆல்சோ தேர். பட் அப்பார்ட் ஃப்ரம் ஆல் திஸ், யூ நோ, த பிளஸ் அண்ட் த ஃபீலிங் ஆஃப் பீயிங் ட்ரெடிஷ்னல், பீங் இந்தியன். ஆக்சுவலி வந்து நான் வந்து நிறைய பேர்கிட்ட கற்றுக்கிட்டேன் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட். ஸோ வென் ஐ ட்ரெயின் வித் டிஃப்ரெண்ட் பீப்புள் ஐ ஹேட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு மீட் many other students.
1: Okay.
0: And the irony of it is most of these students are from abroad. Okay. So na vandha enna solvena, ino or 100 years kalichu Russia ku nama pona, oh wow, is this Bharatanatyam? Okay, it originated in India, you know, abdin. Because we are actually embracing and encouraging Western arts, whereas we are forgetting what our tradition is, our culture is. And anga vandu eppadina, they love Indians out there and even foreigners more than our people. They love watching a Bharatanatyam program, especially because adoda costume, adoda, they are just spellbound and they are just so charmed by the whole thing. But inge vandu nam adha solrene, when you have everything, maybe we don't realize the value of it. Na neriya paakra, ipo neriya events nadakkudhu around Chennai. And they ippo oru poster paathu while coming I was thinking, they have band, they have a retro, they have what not going on, but they don't have a classical show. The USP of the thing, which of the event which is going on everywhere, which is very popular now, is this retro and band and whatever. I don't even know what these genres stand for, but I'm just telling you, it's now நீங்க அதெல்லாம் பண்ணுங்க. It's a good thing that we are cosmopolitan and we welcome other culture and everything, but நம்மளோடது வந்து ஏன்னா நீங்க opportunity கொடுத்தா தானே. இப்போ வந்து government is doing a lot for it. இப்போ நான்

0: சோமேஸ்வர ராவ் பார்க் அண்ட் அதர்ல பழங்குடியினரோட இசை விழா நடந்தது. Now how many of us know about it? I'm saying there should be more publicity. In leave Bharatanatyam, there are so many other tribal art forms, folk art forms that are very beautiful. மத்த கண்ட்ரீஸ்லாம் ஸ்மால் ஸ்மால் திங்ஸ் வந்து அழகா பேக்கேஜ் பண்ணி அட்வர்டைஸ் பண்றாங்க. நம்ம கிட்ட பெரிய பெரிய விஷயம் இருக்கு, ஆனா நம்ம வந்து ரொம்ப மாடஸ்ட். வி டோன்ட் அட்வர்டைஸ் அண்ட் வி ஆர் வெரி யூனோ ரொம்பவே அதை வந்து இக்னோர் பண்ற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கோம், விச் இஸ் நாட் கரெக்ட்.
1: ஆமா, இங்க இருக்க இன்ட்ரெஸ்ட் வந்து அங்க ஜாஸ்தியா இருக்கு. ஐ மீன் அப்ராட்ல இருக்கவங்களுக்கு,
0: see I know of many students from Germany, from Russia, from France, and many of them don't have Indian origin. They have avangaloda hair color different ah irukum, eye color different ah irukum, but when they do Bharatanatyam, they do it with so much of bhakti. They come here, stay here, they leave their family, they leave everything, they come here, stay here, and they learn for years together, and then they go back and spread the art form there. அது வந்து அவங்களுக்கு தெரியற அந்த வேல்யூ வந்து நமக்கு ஏன் தெரியலன்னு எனக்கு புரியல. That's the sad thing of it. See, when will an art form be, இப்ப எல்லாம் சொல்றோம், கம்ப்ளைன் பண்றோம் that பரதநாட்டியம் பெர்ஃபார்ம் பண்ணா இட்ஸ் நாட் ரெவன்யூ மேக்கிங் அப்படின்னு. How will it be revenue making when you do not encourage it, when youngsters don't come and watch it, when you're not willing to buy a ticket to watch a பரதநாட்டியம் performance, how will it be revenue making? Actually. But that is the true state of affairs.
1: Okay, ma'am. இப்போ நம்ம physical fitness பத்தி பேசணும். Psychologically-ஆ என்னென்ன இது advantages and disadvantages இருக்கு?
0: First of all, I would say that a person who is dancing and a person who is good at it, after learning it for some time, good at it, feels very confident. இப்போ எனக்கு வந்து என்னன்னா, the very fact that I'm talking about when I was in the learning stages, the very fact that I was able to do something more than the normal academic stream that I was pursuing made me feel very special, very unique. I could sing, I could dance, and I wanted to pursue it because those were my talents. So I think when you discover your talent, you feel very confident, which boosts your self-morale. Ilya, all of us need to realize our self-worth and have a very, very decent self-esteem, because many psychological problems that today we see arise because somewhere down the lane the person is suffering from inferiority complex, just does not feel comfortable being themselves, and the madri. So also your energy, your thoughts are channelized into a very very positive and constructive activity. So you don't have an idle mind, is a devil's workshop nu solvanga. You don't have time. You know, ipo I'm so busy that I just don't have time to sit and worry about the problems that I'm having.
1: Oh.
0: Ilya? Yeah. So if I've had a lot of time, if I have a lot of time where I can, you know, just have, just allocate the time to just sit and worry about the problems, then it'll affect me. But now it's not affecting me.
1: It just keeps you preoccupied.
0: Yeah, no, it keeps you occupied. Oh. It keeps you occupied all the time. And occupied in a very nice way. Also, research and scientific study on any physical activity has proved that your stress level decreases. இப்போ எல்லாருக்கும் தெரியும், all of us are stressed. You go in a bus, the bus conductor screams at you, the co-passenger screams at you, everybody is stressed. We're all in a hurry, we're all running towards something. So Anala, I think all of us are stressed, college students, school students, my little ones come and say, oh my god ma'am, how much homework they give us, the tiny ones, I mean, and the amount of books that they carry is பார்த்தா பயமா இருக்கு நமக்கு, how they are able to carry it அப்படின்னு புரியல. So அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் கண்டிப்பாக கம்மியாகும் அண்ட் யூ ஃபீல் வெரி நைஸ். நான் நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ மோஸ்ட்லி ப்ராக்டிஸ் ஆன் மை ஓன், ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப மோட்டிவேஷனே இருக்காது, பிகாஸ் வென் சம்படி சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ தட் மோட்டிவேட்ஸ் யூ, பட் வென் யூ ப்ராக்டிஸ் ஆன் யூர் ஓன் இட்ஸ் ஓன்லி யூ, ஸோ யூ ஹாவ் டு ரியலி யூ நோ புல் யோர் செல்ஃப் அப் அண்ட் ப்ராக்டிஸ். ஸோ அப்போ வந்து ஆஃப்டர் ஐ ஃபினிஷ் தி ப்ராக்டிஸ் நான் முன்னாடி டயர்டாக ஃபீல் பண்ணியிருப்பேன், ஐ வுட் ஃபீல் லைக் யூ நோ தி டயர்ட்னஸ் இஸ் கான் அண்ட் ஐ ஃபீல் வெரி யூ நோ ஆக்டிவ் அண்ட் சம்டைம்ஸ் என் ஃபீவர்லாம் கூட போயிருக்கு. லைக் ஆக்சுவலி ஃபீவர் வந்து போகணும்னா நார்மல் ஃபீவர் ஐம் டெல்லிங், அதுக்குன்னு வைரல் ஃபீவர்லாம் போகாது, அதுக்கு ரெஸ்ட் எடுக்கணும். பட் இஃப் யூ ஹாவ் அ நார்மல் டெம்பரேச்சர் வென் யூ ஒர்க் அவுட், ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அ ஃபார்ம் ஆஃப் ஒர்க் அவுட், யூ ஸ்வெட் அண்ட் த ஃபீவர் கோஸ், ஸோ யூ நோ சைக்காலஜிக்கலி இட் மேக்ஸ் யூ ஃபீல் வெரி ரிஃப்ரெஷ்ட் ஐ ஃபீல்.
1: அப்புறம் டான்ஸ் ஆடுற லேடிஸ்க்கெலாம் வந்து ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் வருது அப்படின்ட்டு ஒரு இது இருக்குது, எல்லா பிலீஃப் இருக்குது, நிறைய பேர் சொல்கிறது அதுதான், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
0: ஃபர்டிலிட்டி ப்ராப்ளமா? நான் இதை வந்து கேள்விப்பட்டதே இல்லை. டான்ஸ் இன் ஸ்பெசிஃபிக் டு டான்சர்ஸ், பிகாஸ் ஐ நோ மெனி சீனியர் டான்சர்ஸ் ஹூ ஹாவ் ஹேட் சில்ட்ரன் அண்ட் ஹூ கண்டினியூ டு டான்ஸ் அண்ட் ஹூ ஆர் வெரி ஹெல்தி. அண்ட் இஃப் யூ திங்க் தட் there are dancers who do not have children and it's related to their fertility aspect, then I think it's wrong, because most often what happens is when you are totally into dancing, it's a 24/7 job. You don't it's not like going to an office where you work from 9 to 5 or 10 to 7 or even till night 9 o'clock and then you come back. You don't think about your job. More often than not, you are free for yourself. But இதில் என்ன ஆகும்னா, யூ ஹாவ் டு கீப் திங்கிங் இட், வெதர் யூ வாண்ட் டு திங்க் ஆர் நாட் இட் கீப் சப்கான்ஷியஸ்லி ரன்னிங் இன் யோர் மைண்ட். ஸோ இட்ஸ் அ 24/7 ஜாப். ஸோ யா, சம் டான்சர்ஸ் மைட் வாண்ட் டு ஸ்பெண்ட் ஆல் தியர் டைம் அண்ட் எனர்ஜி ஆன் ஜஸ்ட் டான்சிங் அண்ட் லேர்னிங் அண்ட் திங்ஸ் லைக் தட் அண்ட் தே மைட் நாட் ஹவ் காட் மேரிட், நாட் ஹவ் ஹேட் சில்ட்ரன். பட் ஐ திங்க் ஃபர்டிலிட்டி இஸ் அ டோட்லி டிஃப்ரெண்ட் இஷ்யூ. Fertility or the lack thereof, it's totally a different issue which does not have to do anything dancing. I have not had a child yet, so when I have it I can tell you with proof.
1: பரதநாட்டியம் டான்ஸ் நாட்டியக்கலா விபஞ்சி எல் முருகசங்கரி கிட்ட நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னும் நிறைய க்வெஸ்சன்ஸ் நம்ம உங்ககிட்ட கேட்க போறோம். அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக். இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது நிறைய ஒலி நாட்டியத்தின் நிலை.

0: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நிறைய ஒலி நாட்டியத்தின் நிலை. வெல்கம் பேக். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நிறைய ஒலி நாட்டியத்தின் நிலை. நான் சுபஸ்ரீ, இதை தொகுத்து வாங்கிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய க்வெஸ்சன்ஸ் மேம் கிட்ட கேட்கலாம். மேம், அரங்கேற்றம் என்றது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஈஸியாக பண்ணிடுறாங்க, அதுதான் ஃபேக்ட். ஃபர்ஸ்ட் எல்லாம் குறிப்பிட்ட நேரம்க்கு அப்புறம் தான் அரங்கேற்றம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒன்று இருந்தது. இப்போ எல்லாருமே பண்ணிடுறாங்க சீக்கிரமாக. எந்த ஏஜ் கரெக்ட், ஐ மீன் எவ்வளோ நாள் கற்றுக்கிட்டக்கு அப்புறம் அரங்கேற்றம் பண்ணலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
1: இது வந்து ஒரு ஒருத்தரையும் சார்ந்த ஒரு விஷயம் சுபஸ்ரீ. ஆக்சுவலி என்னன்னா, இன்றைய காலகட்டத்தில் லைஃப் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங். அந்த காலத்தில் இருந்த அளவுக்கு ஒரு டைமோ இல்லை யூனோ ஃப்ரீயாவோ இல்லை குழந்தைங்க இல்லை, அது வந்து ஃபேக்ட். அண்ட் எக்ஸ்போஜர்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த ஜென்ரேஷனே பார்த்துருப்பீங்க, இப்போ வர குழந்தைங்கள்லாம் தே வெரி வெரி ஃபாஸ்ட். 3 வயசு குழந்தை வந்து செல்போன் ஆப்ரேட் பண்ணுது. Whereas, you know, the older generation are struggling to operate the cell phone or computer or iPad, whatever you name it, these kids can just do it. So I would say it really depends on koranda evlo seekaram kattuk mudiyum appadina. Ideally regular class ku vanda 2.5-3 years la pannalam, ena adukku mela yaarkittum time kediyadhu. They don't have time. Ana arangetradhukku appuram they should not stop it. Because arangetram is just the first step. Okay? Adhula vandu oru wholesome knowledge vandu kedaikadhu. Idhe vandu oru chinna kuzhandhai, ipo na 2.5-3 years nu solradhu oru valandha kuzhandhai illa oru periya ponnukku. If they are coming regularly to class. Ena iniki exposure avlo irukku. இதே ஒரு சின்ன குழந்தைக்கு அதை நம்ம பண்ண முடியாது இல்லையா? சோ அவங்களுக்கு என்ன கிராஸ்பிங் பவர்னு பார்த்து 4-5 இயர்ஸ் ஆகும். அதுக்கு மேல நீங்க வந்து இழுத்தா முதல்ல உங்களுக்கு டைம் இருக்காது, குழந்தைக்கு டைம் இருக்காது, அது இந்த ஊர்ல இருக்காது, இல்ல வேற யூனோ திங்ஸ் ஆர் மூவிங் சோ ஃபாஸ்ட். Going abroad has become so easy. More people go abroad to study. More people get married and go abroad. So you can't just for the sake of pursuing an art, stay in the same place. So everybody wants things fast. Fast food, yeah, vandhadu? Well, if you ask me whether it's healthy or not, it depends on how you take it. You know, even eating sprouts can be done fast. Ilya, that's not called fast food, but I'm just telling you, if you just want to eat something, that you can do. Adhe madri, what you want to take in and how much is your grasping power, idhellam depend panni dhaan irukku. There is no hard and fast rule. Ellarum siladhukku 6 varsham solli kodtaalum, 8 varsham solli kodtaalum, 10 varsham solli kodtaalum onnume varadhu. Adhukku enna panna mudiyum?
0: Ana appadi irukkavangaliyum arangetra panna nariya programs namba paakkrom, romba amateur ah irukkom ma'am. Adha pathi neenga enna nenikireenga?
1: I know comments da, because adu vanda avanga teacher they've thought that, you know, this person is fit to be doing an arangetram. Also you can't expect every arangetram of a teacher to be, you know, the best. Yes, because oru oru kuzhandhaikku oru oru capacity irukku and oru oru kuzhandhaikku oru oru limitations irukku. They might have some health problems, but they might still want to learn dancing. And the madri ella irukku. So it's not like you cannot oru scale or oru standard vechittu you cannot sit here and judge other people, you know, because it totally depends on their situation and their resources and what they want in life. Illiya
0: அரங்கேற்றம்க்கு அப்புறம் ஒரு டான்சருக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் மேம்? லைக் அவங்களுக்கு கிடைக்குமா இல்லை நம்ம தேடி போகணுமா? அது
1: ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர் பட் நாட் மெனி. ஓகே, யூ நீட் டு நோ பீப்புள், யூ நீட் டு ஹாவ் கான்டாக்ட்ஸ் ஆர் யூ நீட் டு டெவலப் தோஸ் கான்டாக்ட்ஸ். ஓகே, ஸோ இதுக்கெல்லாம் யூ நீட் டு ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம். Coming from a very influential family or a family which is you know, having a lot of contacts, things like that will definitely give you more opportunities. But if you ask me about people who do not have all those things but would still want to do an arangetram, then the coming up will be a struggle. நீங்க மேல வர்றது வந்து கஷ்டம் தான், ஆனா வந்து மேல வந்துட்டா then it's, you know, it's a real good thing. இட்ஸ் பரதநாட்டியம் இஸ் லைக் எனி அதர் பிஸ்னஸ். ஆனால் பர்ஃபார்மிங்கில் வந்துட்டு தேர் ஆர் நாட் மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். யூ நீட் டு ஃப்ரீலான்ஸ், யூ நீட் டு பி ஹேவிங், யூ நீட் டு பி ரெடி டு காம்ப்ரமைஸ் அண்ட் பட் ஃபார் ஆல் திஸ் யூ ஹாவ் டு பி வெரி குட். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, த டிமாண்ட் இஸ் லெஸ் பட் த அவைலபிலிட்டி இஸ் மோர். லைக் நீங்க எக்கனாமிக்ஸ்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க, வென் த டிமாண்ட் இஸ் லெஸ் அண்ட் தெர் இஸ் லாட் ஆஃப் அவைலபிலிட்டி, யூ நோ இட் ரியலி டசன்ட் மேட்ச் அண்ட் த ஹோல் ஃபீல்ட் கம்ஸ் டவுன். புரியுதா? சோ தட்ஸ் த கேஸ் வித் பரதநாட்டியம். எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு டான்ஸ், எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு டான்ஸ் அண்ட் when they do an arangetram, they don't practice, they are not bothered if they are good, but they want to do programs.
2: Amma.
1: And when people like this dance, when people audience don't want to go and see, general layman don't want to go and see, avangaloda family people mattum vandu paathuta aha ohon paaratittu poiranga, that's all they want. So appa avanga enna nenchikranga na, okay, this is how all the dancers will be, all the dancers will be abindu, they're not motivated to see.
2: இப்ப பாத்தீங்கன்னா பரதநாட்டியம்லயே நிறைய கோர்சஸ் இருக்கு. சும்மா அது போய் கத்துக்கிறது மட்டும் இல்லாம நிறைய கோர்சஸ் இருக்கு. பிஏ, பிஎஃப்ஏ, எம்எஃப்ஏ அப்படின்ட்டு நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதை நடத்திட்டு வராங்க. அதை பத்தின ஒரு அவேர்னஸே இல்லை நிறைய டான்சர்ஸுக்கே, அதை பத்தின ஒரு அவேர்னஸ் இல்லை. நான் பார்த்த வரைக்கும் உங்ககிட்ட போய் பிஏ அப்படி பண்றாங்க அப்படின்னா பிஏன்னு ஒன்று இருக்கா அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருக்கு. நீங்க அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா?
1: ஆக்சுவலி நான் வந்து ஒரு அமெச்சூர் டான்சராகவும் இருந்திருக்கேன். Ippo, for many years now, I am a professional dancer. Full-time dancer, it's just been like 4 years now. Because before that, I was working with a corporate. Enakku vandu in the awareness irundadilla when I was a amateur dancer. Mm. Because teachers vandu most often in the awareness kudukkuradilla. Mm. And adukku reason enana, avangalukku and the awareness most often illa. Avangala solli endha kuttamum kadaiyadu. Of late it's become very very famous. Mm. And every university engengella irukku abingiradha the awareness illa na solla maten, ellarkume therinjirukku, because people who are working in corporate, people who are doing something else, housewives, you know, dance avanga oru kaalathula kathirupanga long long ago, so long ago when they were really really small, ana they want to get a certificate for that.
2: Mm.
1: என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஐ டிட் அ லாட் ஆஃப் ரிசர்ச் டு ஆக்சுவலி ஃபைண்ட் அவுட் எங்கே இருக்கு அப்படின்னு. ஏன்னா எனக்கு தெரியும், சப்கான்சியஸ்லி மேபி ஐ நியூ தட் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஐ வில் டேக் திஸ் அப் ஆஸ் அ கரியர் அண்ட் ஐம் அ வெரி அகடமிக்லி ஓரியன்ட் பர்சன். எனக்கு எப்படின்னா, நோ மேட்டர் ஹவு குட் ஐ ஆம் ஆஸ் அ பெர்ஃபார்மர், ஐ நீட் டு ஹாவ் குவாலிஃபிகேஷன்ஸ்னு நினைக்கிறவன் நான். இட் மைட் பி ராங், இட் மைட் பி ரைட், ஐம் நாட் பாதர்ட், பட் திஸ் இஸ் வாட் ஐ திங்க். என்னோட என்ஜினியரிங் இதுலையும் நான் ரொம்ப ஐ ஒர்க் ரியலி ஹார்ட் அண்ட் யூனோ ஐ கேம் அவுட் வித் ஃபிளைங் கலர்ஸ் ஃப்ரம் மை டிகிரி. பட் ஆஃப்டர் தட் ஐ லவ் ஸ்டடிங். ஸோ நான் எங்கன்னு தேடி பிடிச்சி கலைக்காவிரி, தட் இஸ் பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, விச் இஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இன்ஃபேக்ட் கலாக்ஷேத்ரால வந்து ஓன்லி பிஜி டிப்ளமா வரைக்கும் தான் இருக்கு. ஓகே, கலைக்காவிரி ஆஃபர்ஸ் எம்ஏ, MFA it's called, Masters in Fine Arts in Bharatanatyam. They also have a BFA and so ippo adukapram once kalaikavari aarambichiruchu modalla, adukapram Shastra nu or university with Dr. Padma Subramanyam's direct tutelage la people are doing it, Thanjavur la Shastra University. And it's a very, very nice curriculum and it's doing very well. Many professional dancers go there to do their MA. Mm-hmm. And you have various diploma courses in MGR Janaki College and Kumara Rani Meena Muthiya College. And my alma mater, University of Madras, where I'm doing my PhD, my doctorate in Bharatanatyam.
2: Oh.
1: We offer regular master's course in Bharatanatyam. And doctorate programs irukku. Doctorate programs vandu inge irukku Bharathidasan, many universities have, you know, doctorate programs. So so there are definitely many avenues for a Bharatanatyam dancer. It also depends on what you want to do, illiya. So how you want to take it up as a profession, because every field has many aspects to it. Like ipo or a scientist nu eduthona, you can work in the lab, you can work for a company, you can work for your own research, there's so many things. So and madri
2: உங்களை மாதிரியான ஒரு ப்ரொஃபஷனல் டான்சர்ஸ்க்கு எந்த அளவுக்கு மீடியா சப்போர்ட் இருக்கு? மீடியா சப்போர்ட் இருக்கா?
1: ஓகே, டு யூ ஹேவ் தி ஹேபிட் ஆஃப் ரீடிங் நியூஸ் பேப்பர்ஸ்?
2: யா மேம், அந்த ஹிந்துல எல்லாம் அந்த ஃப்ரைடே.
1: யா, அந்த நவ ஆக்சுவலி என்னன்னா, இஃப் அன் ஆக்டர் ஸ்னீசஸ் ஆர் இஃப் அன் ஆக்டர் ஸ்னீசஸ், திஸ் இஸ் புட்டிங் இட் வெரி மைல்ட்லி, தி மெயின் நியூஸ் பேப்பர்ஸ் வில் கோ அண்ட் கவர் இட், போட்டி போட்டுட்டு. Okay, but all these non-mainstream fields like Bharatanatyam, not only Bharatanatyam, classical dance, drama, I'm also a stage actor. I recently starred in my father's play, Nerppu Kolangal nu solli. So to get the media's attention, although, you know, we have the necessary credentials and, you know, to get the media's attention is very difficult because, you know, media wants to portray what people want to read, and people don't want to read about Bharatanatyam dancers, they don't care.
2: Yeah,
1: they want to read about cine actors and gossips, actresses and gossips la. and this actress sneezed abdingaradhu vandu, it's a very big news, rather than this Bharatanatyam artist performed in wherever and she got so much of glory to her city or whatever. This is the same case with many other fields also. So, but yeah, I have been very lucky. I have got good media support. Many newspapers, leading newspapers all across India, like DNA, Deccan Chronicle, Hindu, The Hindu, and Chennai La Nariya magazines have written about me. And yeah. So that happens.
2: தொடர்ந்து நம்ம இதை பத்தி பேசுவோம். இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே சுபா.

0: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நிறைய ஒலி நாட்டியத்தின் நிலை. வெல்கம் பேக். இது MOP சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜி சுபா. நம்மளோட எல் முருகசங்கரி மாம் இருக்காங்க. இன்னும் நம்ம நிறைய க்வெஸ்சன்ஸ் பேசலாம் மேம். ஒரு குழந்தைக்கு வந்து டான்ஸ் சொல்லி கொடுக்கறது டீச்சர்ஸ், அது அவங்களோட ஜாப். பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணணும், டீச்சர்ஸும் சரி குழந்தைங்களும் சரி, பேரண்ட்ஸ் சப்போர்ட் எந்த அளவுக்கு முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: எந்த அளவுக்கு முக்கியம்னா, இப்போ வந்து டீச்சர் வந்து சொல்லி கொடுக்கும்போது ரொம்ப, ஈவன் தி மோஸ்ட் பேஷண்ட் டீச்சர்ஸ் மைட் லூஸ் யுவர் டெம்பர் அட் டைம்ஸ், அண்ட் சம்டைம்ஸ் வி ஆக்ட் as if we lose our temper to get the work done out of the child. Okay, because if we are very normal and rombave you know, if we very konjikite irunda kuzhandhaiya adu vandu the professional atmosphere won't be there. But many parents expect that teacher vandu konjikite irukanum kuzhandhaiya, and that doesn't happen. And when that does not happen, they shift the child to another teacher, which is very easy in Chennai and places where there are many Bharatanatyam teachers. They shift the child, but they don't know, they don't understand that how much effort a teacher puts in to mold the child, illiya. So adu vandu romba avasiyama purinjikano. And only when the child learns with the same teacher, the rapport is there. இது வந்து ஐ எம் டாக்கிங் இன் அ வெரி லாஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ். குருவை மாற்றக்கூடாது, குருவை மாற்றினா பாவம் அப்படியெல்லாம் நான், தட் இஸ் அ டோட்டலி டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். பட் ஒரு குருக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் வென் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், இப்போ நான் வந்து என் டீச்சர்கிட்ட கற்றுக்கும் போதெல்லாம் டீச்சர் திட்டினாங்கன்னா எங்கள் அப்பா அம்மா சொல்லுவாங்க, நீ இப்போ எவ்வளோ திட்டு வாங்குறியோ அவ்வளோக்கு அவ்வளோ அது கிளாப்ஸாக மாறும் when you're doing your arangetram or when you're doing a stage show. So it's okay if she scolds, see why she scolds you and work hard to make her praise you. அப்படிமாங்க, அப்படிதான் சொல்லி மோட்டிவேட் பண்ணணும். This is positive motivation. But what these people do is, அப்படியா திட்டாங்களா, ஓகே சரி. There are some parents who do this. Thankfully, I don't have... My children's parents are very, very nice. So, anala, they completely leave. Inor vishayam enna, they have to encourage the child and bring about the feeling of importance in the child's mind for dancing. Discipline vandha teacher mattum sonna paravaala. Teacher vandha na nee vandu week kandipa class ku varanu solitte, adha enna teacher sonna paravaala, nee va nama velila polaanu parents kudit pora, nariya parents irukanga. So that's also wrong. Dance class irundha the seriousness should be there. Another thing is, you should not interfere with what the teacher is teaching. Okay, many parents come and ask, yen kuzhandhaikku new step illingla appdin I have seen. So I tell them it's out of ignorance. Avangalukku theriyala avanga enna nenchikittanga enna ellame ipo qualitative aayiduchu illaya, nam ivlo vela senja namakku ivlo sambalam, ivlo kaas kudutha ivlo kaigiri, ivlo ellame qualitative aayiduchu. So this is no, I mean ellame quantitative aayiduchu, I'm sorry. But teaching is an art which cannot be quantified. It's a quality based, you know, service that a teacher vandu solli kudukkuradhu vandu aathmaarthama solli kudukkuradhu. So she knows, and if you take the child to a good teacher who is not teaching only for money, then definitely the teacher will know what to teach, when to teach, illaya. Reminding her is not wrong, but you know, asking for it and saying neenga solli kudutha dhaan aaganum, in evlo class ku vara, you can remind her gently, that's not wrong. Friendly ah irukiradhu thappu illa, ena ipo kaalam la romba maariruchu, and the kaalathula teacher ta poi new step venumna adu vandu romba different ah irukum behavior avangalodhu. But ipo adala panna mudiyadhu, ena nama coachita the loss is the teachers. So anala vandu, you know, you have to be very understanding with the parents and also our upbringing. Ipo naala I'm very friendly with my students, their parents, because you know, it makes life very simpler, uncomplicated, no ego. So and the madri, if they ask for a new, if they remind me for a new step, I welcome it, but don't ask for it. I mean, I know when to teach, you know, and the madri. Every class the child has to get a new step. Na inga am I selling with a board, am I sitting with a board like new step inga kadikum adina.
0: மேம். அண்ட் நிறைய ரிஹர்சல்ஸ் டைமிங்ஸ்லாம் சில பேருங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. ஒரு ஒரு பொண்ணு சைல்டு ஒரு பொண்ணு அனுப்பினா வரணும் கரெக்டாக, எயிட் ஓ கிளாக்குள்ளே வீட்டில் இருக்கணும், அதெல்லாம் டான்ஸில் முடியாது இல்லையா? ஒரு நம்ம ஆர்கெஸ்ட்ரா வரதை பொறுத்திருக்கு ஒரு ரிஹர்சல்னா அது அந்த சப்போர்ட்
1: டீச்சர்ஸ் யா தட் ஷுட் பி தேர். பட் டீச்சர்ஸ் ஹாவ் டு டேக் இன். இப்போல்லாம் எப்படின்னா சுபா, த டீச்சர்ஸ் ஹாவ் டு ஆக்சுவலி சி த children's convenience more than she sees her own convenience. So ena vandu children have lots of work. Oh my god, I have seen, not I'm not talking about my students, I'm talking in a very general perspective. I have seen students children, very very young children being sent for 5 or 6 classes. Like they'll be learning chess, they'll be learning music, they'll be learning dancing, they'll be learning this, they'll be learning X, they'll be learning Y, and finally the child will be so stressed at the end of the day, and the parents want the child to excel in everything. So you know, so the teacher has to, ivlo classes irukku, so anala now we feel sorry for the kids, and rehearsal la avanga timing ku paathu apram mathavanga, like our convenience comes last. So the parents, yeah, what you said was right. The parents have to be there, especially when the rehearsals are going on. The parent and the parents are presence irundale and the child ka or moral support and motivation da.
0: மேம் இப்போ வந்து மேல் டான்சர்ஸ் அப்படின்னு பார்த்தா ரொம்ப ரேர் மேம். எங்க போனாலும் ஃபீமேல் டான்சர்ஸ் ஆடுறது பார்க்கலாம், மேல் டான்சர்ஸ் கொஞ்சம் ரேராகவே இருக்கு. அது பத்தின உங்களோட கமெண்ட் ஆன் தட்.
1: இதுல கமெண்ட் பண்றதுக்கு வந்து ஆக்சுவலி ஒன்றும் இல்லை. டான்சிங் பரதநாட்டியம்னு எடுத்துக்கிட்டா இட்ஸ் ஆல்வேஸ் பின் அன் ஆர்ட் ஃபார்ம் வேர் விமன் டான்ஸ் அண்ட் மென் வாட்ச். ஸோ ஐ திங்க் த ட்ரெண்ட் ஹேஸ் ரிமைன்ட். பர்சனலி ஐ டோன்ட் டீச் பாய்ஸ், ஐ ஓன்லி டீச் விமன் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் ஸ்மால் கிட்ஸ் கேர்ள்ஸ் அகேன். ஸோ பட் இஃப் யூ கோ டு கலாக்ஷேத்ரா நிறையா பாய்ஸ் இருக்காங்க அண்ட் தே மோர் சாட் ஆஃப்டர் பிகாஸ் யூனோ ஹீரோ ரோல் பண்ணுறதுக்கெல்லாம் நமக்கு அவங்க தானே வேணும். ஸோ மேல் கேரக்டர்ஸ் பண்ணுறதுக்கு, இப்போ இஃப் யூ டூயிங் எ டான்ஸ் ட்ராமா, மேல் கேரக்டர்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு மேல் டான்சர்ஸ் வேணும் இல்லையா? ஸோ அண்ட் தேர் வெரி குட், எஸ்பெஷலி கலாக்ஷேத்ரா டான்சர்ஸ், மேல் டான்சர்ஸ் தேர் வெரி குட் பிகாஸ் தேர் வெரி, திஸ் இஸ் அ பப்ளிக் ஒப்பீனியன் அண்ட் ஐ ஆல்சோ திங்க் த சேம், வெரி masculine in the way they dance.
0: Okay.
1: So that's very good because women have to dance like women and men have to dance like men.
0: Yeah.
1: Simple.
0: ஓகே மேம். சென்னையில் இருக்க இந்த டான்ஸ் சீசன்ஸ்லாம் வரும், டான்ஸ் ஃபெஸ்டிவல்ஸ், அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதை பற்றி எங்களுக்கு சொல்ல முடியுமா?
1: சென்னையில் வந்து சீசன் மட்டும் இல்லை, ஆஃப் சீசன், அப்புறம் ப்ரீ சீசன், போஸ்ட் சீசன் எல்லாமே ஃபேமஸ். ஐ எம் அ வெரி ப்ரவுட் ரெசிடென்ட் ஆஃப் சென்னை பிகாஸ் இன் சென்னை 365 டேஸ்னா அதில் கண்டிப்பாக 365 டேஸில் ஏதாவது ஒரு நூக் அண்ட் கார்னரில் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு தான் இருக்கும். இட்ஸ் வெரி ரேர் வென் யூ டோன்ட் ஹாவ் அ பர்ஃபார்மன்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் ரீசன் வை ஐம் வெரி வெரி ஹாப்பி டு பி இன் சென்னை. சீசன் இஸ் அஃப்கோர்ஸ் த மோஸ்ட் கிரேசியஸ்ட் பார்ட் ஆஃப் த இயர் வென் ப்ரோக்ராம்ஸ் ஹேப்பன் எவ்ரிவேர் எவ்ரி அண்ட் யூ டோன்ட் நோ அண்ட் ஆல் த ப்ரோக்ராம்ஸ் ஆர் வெரி குட், யூ டோன் நோ விச் ஒன் டு கேச் அண்ட் விச் ஒன் டு மிஸ். ஸோ இப்போ வந்து the more you know better thing is all the most of the programs are live web telecasted, so even people from abroad can watch it and the madri. So Chennai season is known for its
0: auditorium
1: and
0: book பண்ணனும்னா கூட கிடைக்காது நிறைய நேரத்துல.
1: This November, December, January, most of the auditoriums are full.
0: ஆர்கெஸ்ட்ராஸ் ரொம்ப பிஸி,
1: ரொம்ப பிஸி. ஒரு நாளைக்கு ரெண்டு கச்சேரி, மூணு ஆர்கெஸ்ட்ரா ஆர் த பிஸியஸ்ட் பீப்புள். ஸோ தே வில் பி லைக் தே வில் ரன்னிங் ஃப்ரம், ஐ ஹாவ் மெனி ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் ப்ரொஃபஷனல் கம்பெனிஸ் அண்ட் தே ஹாவ் வெரி பிஸி ஸ்கெட்யூல் டியூரிங் சீசன் அண்ட் குட் ஃபார் தேம்.
0: வெல்கம் பேக், இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இப்போ நம்ம மிஸ் சங்கரி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். மேம், நான் உங்ககிட்ட நிறைய கேள்விகள் கேட்ட மாதிரி இப்போ வெளியில மக்கள் லிசனர்ஸ் நிறைய கேள்வி வச்சிருக்காங்க உங்ககிட்ட கேட்கறதுக்கு. இப்போ நம்ம திண்டிவனம் குப்புசாமி என்ன சொல்றாருன்னு கேட்கலாம்.
2: வணக்கங்க, திண்டிவனம் பக்கத்துல ஒரு கிராமத்துல இருந்து குப்புசாமி பேசுறேங்க. பரதநாட்டியம் கத்துக்கணும்னு சொல்லிட்டு என் மகளுக்கு ரொம்ப ஆசைங்க. அவ பிளஸ் டூ படிச்சிருக்காங்க, எங்க அக்கா மகன் மயிலாப்பூர்ல பரதநாட்டியம் கத்துக்கிறாங்க. அது மாதிரி நானும் கத்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா எங்க கிராமத்து பக்கத்துல பரதநாட்டியம் கத்துக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லைங்க. அதனால அரசாங்கம் வந்து கல்லூரியிலயும் பள்ளிக்கூடத்திலையும் பரதநாட்டியம் கத்துக் கொடுக்கறதுக்கான ஏற்பாடு பண்ணணுங்க. எங்களை மாதிரி ஏழை ஜனங்களும் கிராமத்து மக்களும் ஆசை இருந்தாலும் அதை நிறைவேற்றிக்க முடியலங்க. பரதநாட்டியம் வந்து நாங்கள் சினிமாவில் பார்க்குறதும் டிவியில் பார்க்குறதும் தாங்க எங்கள் குழந்தைங்க பார்க்க பண்ணுற நாட்டியம் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ஒன்றுமே இல்லைங்க. நாங்கள் என்ன பண்ணணும்னு தெரியலங்க. எங்களுக்கு ஆசை இருக்குதுங்க. குழந்தை வந்து கற்றுக்கணும்னு சொல்கிறாங்க, ஆனால் கற்றுக்க முடியலங்க. என்னங்க பண்ணுறது? நாங்கள் வந்த வழிங்க, சென்னையில் பிறக்கணும், ஏழையாக பணக்காரா இருக்கணும். இது வந்து நாட்டியம் சொல்கிறது வந்து ஒரு சில பேருக்கு மட்டும் கிடைக்கிற வாய்ப்பாக இருக்குதுங்க. நாங்கள் என்னங்க பண்ண முடியும்? எங்கள் தலையெழுத்து அப்படி தான் இருக்குது. அதுக்கான எங்கள் தலையெழுத்தை மாற்றணும்னா ஏதோ அரசாங்கம் கல்லூரிலையும் பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. என் பொண்ணு டெய்லி கேட்குறாங்க, நானும் பரதநாட்டியம் கற்றுக்கணும் சொல்லிட்டு கற்றுக்க முடியலங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க.
0: ஓகே மேம், இப்போது நீங்கள் கேட்டீங்க அவங்க பேசினதை பற்றி. அவர் சொல்கிறது எல்லாமே ஐ மீன் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருக்காரு அவர். நிஜமாக உண்மையாக இருக்கிறது தான், அங்கே இருக்க அவ்வளோ அவேர்னஸ் இல்லை அங்கே இருக்கவங்களுக்கெல்லாம். நீங்கள் அவர் பேசினதை பற்றி என்ன நினைக்கிறீங்க?
1: அரசாங்கம் வந்து நிறையா பள்ளிகளில் நிறையா காலேஜஸில் பரதநாட்டியம் கலை பயிற்றுவிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, பண்ணிகிட்ருக்காங்க. திண்டிவனம் அப்படிங்கிற ஏரியா வந்து எனக்கு அவ்வளோ பரிச்சயம் இல்லாத ஏரியா, அதனால அவங்களுக்கு அங்கே வந்து என்ன ரிசோர்ஸஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பரதநாட்டியம் கற்றுக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா எங்கேயாவது ஒரு டீச்சர் கண்டிப்பாக இருப்பாங்க. இப்போ வந்து நான் என்னோட அம்பிஷன் என்னன்னா, இப்போ வந்து இப்போ நான் சொல்ல வரல, பட் மேபி இந்த லாங் ரன், மேபி இல்லை ஷுவர்லி இந்த லாங் ரன், இந்த மாதிரி நிறையா ஏழை குழந்தைங்களுக்கு ஹூ கே நாட் அஃபோர்ட் பட் ஆர் வெரி பேஷனட் டு லேர்ன் பரதநாட்டியம், அவங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கறது தான். யூனோ பிகாஸ் தேர் ஷுட் நாட் பி எனி லிமிடேஷன்ஸ், தட் இஸ் த மோட்டோ ஆஃப் கலை கூடம். இதுக்கு வந்து தேர் ஷுட் பி அ லாட் ஆஃப் சப்போர்ட் அண்ட் ஸோ ஆன் அண்ட் ஸோ ஃபோர்த். அது இப்போ பேச வேண்டாம், பிகாஸ் ஆஸ் அ தனி மனிதனாக நான் இது செய்ய முடியாது. தேர் ஷுட் பி அ லாட் ஆஃப் சப்போர்ட் ஃப்ரம் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் தேர்ஸ் அ லாட் ஆஃப் ரெவன்யூ, தேர்ஸ் அ லாட் ஆஃப் மனி தட்ஸ் நீடட். ஸோ அது மாதிரி ஆனால் கவர்மெண்ட் இஸ் டூயிங் அ லாட் ஆஃப் இந்த மாதிரி நிறைய ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவர் வந்து அதை பற்றி கொஞ்சம் தேடி பார்த்தாருன்னா கண்டிப்பாக பக்கத்தில் ஏதாவது இருக்கும். ஸோ நம் மனம் உண்டால் மார்க்கம் உண்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக டெஃபினட்டாக திண்டிவனம் ஏரியாவில் இருக்கும், பக்கத்தில் தானே.
0: ஓகே மேம், டான்சரோட அம்மா விஜயா மடிப்பாக்கத்துலேருந்து பேச போகிறாங்க, என்ன பேச போகிறாங்க கேட்கலாம்.
3: என் பேர் விஜயாங்க, நான் மடிப்பாக்கத்துலேருந்து பேசுகிறேன். என்னோட பொண்ணு வந்து ஒரு பரதநாட்டிய டான்ஸர் தாங்க, அவள் ஒரு 10-12 வருஷமாக பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு ஆடிட்டு வரா. வந்து இதை வந்து இந்த பரதநாட்டியங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல வசதியான குடும்பத்துக்கும் ஒரு மேல்தட்டு வர்க்கத்துக்கும் மட்டுமே இது பொருந்தும்னு நான் நினைக்கிறேங்க. ஏன்னா வந்து இப்போ ஒரு அடித்தட்டு மக்களால் இந்த பரதத்தை வந்து தொடர்ந்து அந்த குழந்தைங்க பழகினாலும் இதை தொடர்ந்து அவங்க சாதிக்க முடியுமா அப்படிங்கிறது இப்போ கேள்விக்குறியாகவே இருக்குங்க. ஏன்னா ஒரு பரதநாட்டிய டான்சர்னாலே எக்கச்சக்கமாக செலவாகுதுங்க. இப்போ ஒரு 1.5 லட்சம் ரூபா அப்படி செலவு பண்ணி ஒரு அரங்கேற்றம் பண்ணி முடிக்கிறோன்னு வைங்க, திருப்பி திருப்பி அந்த குழந்தைங்க ஆடும்போதும் ஒவ்வொரு தடவையும் 6,000-7,000 செலவாகுதுங்க. ஆர்கெஸ்ட்ரா, அவங்க மேக்கப்பு, அவங்க காஸ்டியூமு, அவங்க வந்து ட்ராவல் பண்ணி போய் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் அந்த சார்ஜு இதெல்லாமே சேர்த்து உங்களுக்கு எப்படியுமே வந்து 5,000-6,000 ஆயிடுதுங்க ஒரு ப்ரோக்ராமுக்கு. அப்போ வந்து இது வந்து எல்லாராலையுமே இதை ஸ்பெண்ட் பண்ணி பண்ண முடியுமா அப்படின்றது சொல்ல முடியாதுங்க. ஒரு நல்ல வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்களோ இல்லை வந்து நல்ல பணக்காரங்களோ மட்டும்தான் இந்த கலை இருக்கோ அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா வந்து ஒரு இப்போ வந்து மக்கள் வந்து எல்லாருமே வந்து சரி ஒரு அரங்கேற்றம் முடிச்சுட்டா சரி பரவாயில்ல இதுக்கப்புறம் ரொம்ப நமக்கு செலவாகாது, எப்படியும் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் இவ பண்ணா கூட நம்மளுக்கு ஏதாவது ஒரு பைசா வரும், இவ வந்து தொழிலாக எடுத்துட்டு பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ நினைக்க முடியலங்க. எல்லாமே இப்போ வந்து விலையாகி போச்சு. வந்து இந்த பரதநாட்டியத்துக்கு வந்து ஒரு அருமையான கலை இது. அந்த காலத்துலலாம் கோயில்களில் பரத கலைஞர்களுக்கு எவ்வளவோ மரியாதை இருந்தது. வருது. பரத கலைஞர்களை வந்து கோயில்கள்லையும் அங்கேயும் பெரிய இப்பெல்லாம் பெரிய பெரிய சபாக்கள் வந்திருக்கு, ஆடிட்டோரியம்ல ஆடுறாங்க, சபாக்களுக்கு பணம் கொடுத்து பசங்க ஆடின்னு இருக்காங்க. எவ்வளவு பெரிய குருக்கள் குருவா இருந்தாலும் அவங்க கிட்ட படிக்கிற குழந்தைகள் எல்லாமே வந்து பணம் கொடுத்துதான் இப்ப ஆடின்னு இருக்காங்க. அதனால வந்து இது வந்து ஒரு நல்ல வசதியான ஒரு கலை, வசதியானவங்களுக்கு மட்டும் சார்ந்த ஒரு கலையா இருக்கும்னு எனக்கு தோணுதுங்க.
0: இப்ப நம்ம மடிப்பாக்கத்துல இருந்து விஜயா அவங்க பேசினதை பார்த்தோம். ஒரு பேரண்ட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அவங்க பேசினாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மேம்?
1: பரதநாட்டியம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆஸ் அ ஹாபி இட் இஸ் அ வெரி எக்ஸ்பென்சிவ் ஹாபி. ஓகே, எல்லாராலையும் அதை அஃபோர்ட் பண்ண முடியாது ஹாபியா இருக்கும்போது. இஃப் யூ வாண்ட் டு பெர்ஃபார்ம், ஐ மீன் இப்போ நீங்க என்ன பாத்தீங்கன்னா, வெரி ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், ஐ கம் ஃப்ரம் அ லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. இன்னைக்கு வந்து நான் இப்படி யோசிச்சிருந்தேன்னா, ஐயோ நம்ம பரதநாட்டியம் கத்துக்கிட்டா நாளைக்கு என்ன பண்ண போறோம், நமக்கு காசு இல்லையே என்ன பண்ண போறோம்ல, நான் யோசிச்சதே கிடையாது. எனக்கு பிடிச்சிருந்தது, நான் அதை கத்துக்கிட்டேன். இன்னைக்கு வந்து நான் வந்து பரதநாட்டியம் தான் எனக்கு வந்து I'm doing it as a profession. It's not my passion alone anymore. It's my profession. Reason enna, I have taken up teaching and I really love it. I love teaching. Yerkadave I have given interviews to many channels where I have told them ki I enakku vandu teaching pudikala na adha panirpena appadina nichayama panirukka maten. Ena I was really drawing a good salary in my corporate job and I was doing okay. If I had changed my jobs and you know got promoted, இன்னைக்கு நான் இன்னும் ஜாஸ்தி சம்பாரிச்சுட்டு இருந்திருக்கலாம். அண்ட் ஒரு நார்மல் ஸ்டாண்டர்ட்ஸில் பீப்புள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஆல் லக்ஸுரிஸோடு வாழ்ந்துட்டு இருக்கலாம். பட் ஐ ஸ்டில் யூனோ டூ ஐ ஸ்டில் என்ன சொல்கிறது, ஐ எம் நாட் ஃபார் மீ மை ப்ரையாரிட்டிஸ் ஆர் டிஃப்ரெண்ட். அதனால ஐ வாஸ் ஏபிள் டு சஸ்டெயின். பட் இஃப் யூ ஹாவ் ஆல் தோஸ் ப்ரையாரிட்டிஸ், நான் வந்து இ கிளாஸ் மர்சிடிஸில் தான் போவேன், ஆனால் வந்து எனக்கு பரதநாட்டியமும் வேணும் அப்படின்னா, தென் யூ ஷுட் ஹாவ் இன்ஹெரிட்டட் த ப்ராப்பர்ட்டி இல்லையா? சச் அ ஸ்ட்ரகிள், இட்ஸ் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள். ஐ ஸ்டில் ட்ராவல் பை பஸ், ஆட்டோ அண்ட் ஐ டோன்ட் ஓன் அ வெஹிக்கிள் அண்ட் இட்ஸ் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள். பட் இன் த யூனோ இன் வென் இட் கம்ஸ் டு த aspect of establishing yourself and getting a name, of course I'm a known person in this field and people appreciate my talent, newspapers have written about me, channels have interviewed me, puninga ena kooptirkinga na because I have done something you have called me liya. So adhe madri ipo I have been invited to dance in Delhi this month, I've traveled across India, I've danced in Singapore twice in Singapore. First time ஆடினது ரொம்ப பிடிச்சி போய் அடுத்த டைம் வந்து அவங்களோட ஃபெஸ்டிவலோட இனாகிரலுக்கு கூப்பிட்டாங்க. ஸோ சின்ஸ் ஐ எம் டீச்சிங், ஐ எம் ஏபிள் டு இன்வெஸ்ட் ஆன் பர்ஃபார்மிங். பர்ஃபார்மன்ஸ் ரிக்வயர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட். எந்த பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை. பட் இஃப் யூ வாண்ட் டு பி அ பர்ஃபார்மர் அலோன், தென் ஐ டோன்ட் நோ, பிகாஸ் ஐ எம் அ பர்ஃபார்மர் அண்ட் டீச்சர் அண்ட் ஐ எம் டூயிங் இட் பிகாஸ் ஐ லவ் போத். பட் தென் it so happens that because I teach and perform, it takes care of my expenses as a performer. So anna madri, so if you are, when you are earning so much in a corporate job, why would you not spend for dancing illiya? You spend so much on, I'm just saying, if you're doing it as a hobby, people spend so much on shopping, people spend so much on gymming, you know, but this is going to give you recognition as well, so why not spend on this as well? அப்படிங்கிற மென்டாலிட்டியில தான் எல்லாரும் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் யூ ரியலி ஃப்ரம் அ வெரி யூனோ நாட் அ வெல் ஆஃப் ஃபேமிலி, தென் இட்ஸ் டிஃபிகல்ட், இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், இட்ஸ் அ ஸ்ட்ரகிள். எத்தனை பேர் என்ன மாதிரி ஃப்ரம் அ லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து பேர் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஐ டோன்ட் நோ. And you know, Subha, if you do it with all your heart and if you really love it, maybe down the lane you can get support. இப்போ வந்து எனக்கு வந்து மை ஃபியான்சே இஸ் அ கிரேட் சப்போர்ட் அண்ட் இனிஷியலி வென் ஐ ஸ்டார்டட் அவுட் அஸ் அ ஃபுல் டைம் ஆர்டிஸ்ட், ஹி ஃபைனான்சியலி ஆல்சோ சப்போர்ட்டட் மீ டு அன் எக்ஸ்டென்ட், நாட் அ லாட், பட் வென் ஐ வாஸ் ஏபிள் டு ஸ்டாண்ட் ஆன் மை லெக் ஐ ஸ்டாப் கெட்டிங் சப்போர்ட் ஃப்ரம் ஹிம். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது வரலாம், Ilya, it need not be a guy, but in some form, people might recognize your talent and give you, there are so many scholarships that you can apply to. And, you know, just, you know, if you stop feeling sorry for ourselves and actually think what are the possibilities and explore the possibilities, definitely where there is a will, there is a way. Idhuvanda, I'm totally talking from personal experience. You know, இன்னைக்கு நான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா இட்ஸ் அ மேஜிக் ஃபார் மீ, இட்ஸ் அ மிரக்கிள் ஃபார் மீ, பிகாஸ் ஐ நெவர் தாட் தட் ஐ வில் பி பெர்ஃபார்மிங். ஸோ வென் பீப்புள் ஆஸ்க் மீ வாட் யூ ஃபீல் பிஃபோர் யுவர் பெர்ஃபார்மன்ஸ், ஐ ஜஸ்ட் டெல் தெம் ஐ வாண்ட் த பெர்ஃபார்மன்ஸ் டு கோ வெரி வெல் அண்ட் ஜஸ்ட் பீங் தேர் இஸ் யூ நோ இஸ் அ பிளிஸ் ஃபார் மீ, பிகாஸ் ஐ நெவர் தாட் தட் ஒன் டே ஐ வில் பி அ ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட், ஐ கேன் அஃபோர்ட் டு பி அ ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட் அப்படின்னு ஐ நெவர் தாட். இன்னைக்கு ஐ ஹாவ் டூ

0: branches, one in Roypeta, one in Arepuram, and I'm doing well.
1: ரொம்ப நன்றி மேம், கருத்துள்ள விஷயமா சொல்லியிருக்கீங்க. அடுத்ததா இப்போ நம்மளோட பிரியா இருக்காங்க, அவங்க நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். அவங்க பரதத்தை பத்தி உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கறதுக்கு இருக்காங்க.
2: ஹாய் பிரியா.
3: ஹலோ மேம், என் பேர் பிரியா. நான் 10 வருஷமாக பரதநாட்டியம் கற்றுட்டு வரேன் ஒரு ஃபேமஸ் டான்சர் கிட்ட அண்ணா நகரில். எனக்கு என்ன கேள்வினா, நான் வந்து அகாடமிக்ஸாக வந்து பிஎஸ்சி மேக்ஸ் பண்ணிட்டு இருந்தாலும் எனக்கு பரதநாட்டியத்தில் தான் என் கரியரை வந்து பிளேஸ் பண்ணுன்ற ஆம்பிஷன். பட் டீச்சர் ஆகிறது தவிர வேறு என்ன க்ரியேட்டிவான ஃபீல்டில் எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இந்த பரதநாட்டியம் ஃபீல்டில்ன்றது தான் என் கேள்வி.
0: கரியராக எடுத்தால் டீச்சிங் தவிர வேறு ஆப்ஷன்ஸ் இருக்கா? வெரி லெஸ், டு பி வெரி ஃப்ராங்க், ரொம்ப கம்மி. ஏன்னா வந்து இது வந்து எல்லாத்துலேயுமே இருக்கு இல்லையா. இப்போ நீங்கள் எலக்ட்ரானிக் மீடியா பண்ணுறீங்க, நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், யூ கேன் ஈதர் கோ ஒர்க் சம்வேர் ஆர் யூ கேன் டீச் இட் இல்லையா. டீச்சிங் இஸ் த மோஸ்ட், எல்லா ஃபீல்ட்லேயுமே டீச்சிங் இஸ் அ வெரி லூக்ரேட்டிவ் ப்ரொஃபஷன். ஸோ அதே மாதிரி டான்ஸ் பொறுத்த வரைக்கும் த டேக்கர்ஸ் ஆர் மெனி. So teaching is a very lucrative profession. Performing vandu it's not a money making profession. You cannot, you illa even the most senior dancers cannot make two ends meet only by performing, okay, unless and until you're a film star. Okay, film star and you can do it, but yeah. So வேற ஆக்கியூபேஷன், வேற ஏதாவது கிரியேட்டிவ் சைடு இருக்குன்னா, யூ கேன் ஈதர் ஒர்க் இஸ் அ கொரியோகிராஃபர் மேபி வித் அ ட்ரூப், அந்த மாதிரி நிறையா இருக்கு. ஆனால் இந்தியாவில் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மி. யூ ஹாவ் டு கோ அப்ராட், மேபி ஸ்டடி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டான்சிங். ரிசர்ச்சராக நீங்கள் இருக்கலாம். இப்போ ஐ எம் அ ரிசர்ச்சர் அண்ட் ஐ ஹவ் பின் தேங்க்ஃபுல்லி அவார்டட் ஸ்காலர்ஷிப் ஃபார் இட். ஸோ அதனால ஐ எம் ஏபிள் டு அஃபோர்ட் கண்டினியூவிங் மை ரிசர்ச் அண்ட் எவ்ரி திங். ஸோ basically the choice is less if you want to continue as a performer alone. That's the realistic state of affairs.
1: இப்ப மிஸ்டர் ராஜேஷ் என்ன பேசுறாருன்னு கேக்கலாம்.
4: ஹலோ, என் பேர் ராஜேஷ், நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். என் பொண்ணை வந்து நான் பரதநாட்டியம் கிளாஸ்க்கு அனுப்பிக்கிட்டுருக்கேன் ஒரு நல்ல குரு கிட்ட. இப்போது பரதநாட்டியம் வந்து நாங்கள் பிடிச்சி அனுப்புகிறோம் அப்படின்றத தாண்டி அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் ஆகிடுச்சு. ஏன்னா எங்களை சுற்றி இருக்கவங்க என் நெய்பர்ஸ் நிறைய பேர் அவங்க பசங்களை வந்து குழந்த ஆண் குழந்தைங்க பொன் குழந்தைங்க எல்லாருமே பரதநாட்டியத்துக்கு அனுப்புகிறாங்க. ஸோ இப்போ பரதநாட்டியம் கற்றுக்கிறதுன்றதே ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் ஆகிடுச்சு. ஒரு ஆர்ட் கற்றுக் கொடுக்குறோன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம பேரண்ட்ஸ்க்கும் வந்துடுது. அண்டு இந்த இது வந்து முன்னாடி காலங்களில் இருந்த மாதிரி இல்லாமல் இப்போ கொஞ்சம் ஆக்சசிபிலிட்டி சென்னையிலையும் சரி இல்லை மற்ற சிட்டிஸ்லையும் பரதநாட்டியம் கிளாஸஸ்க்கான ஆக்சசிபிலிட்டி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால பேரண்ட்ஸ் நாங்கள் வந்து சேஃபாகவும் ஃபீல் பண்ணுறோம் அண்ட் ரொம்ப கன்வீனியண்ட்டாகவும் ஃபீல் பண்ணுறோம். அதனால் இது இன்னும் நிறைய அதிகமாகும்னு நம்புகிறோம். ஏன்னா இப்போது பரதநாட்டியம் கற்றுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நாளைக்கு எல்லாருமே டீச்சர்ஸ் ஆனாங்கன்னா அங்கங்கே ஒரு கிளாஸ் வச்சு இன்னும் இந்த ஆர்ட் வந்து ஃப்ளரிஷ் ஆகும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. கண்டிப்பாக நான் எல்லா பேரண்ட்ஸும் அவங்க பசங்களாக இருந்தாலும் சரி பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் டேலண்ட் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு அனுப்பணுன்றது என்னோட ஒரு இதுங்க.
1: இப்போ மிஸ்டர் ராஜேஷ் பேசினதை கேட்டோம். இந்த மாதிரி நீங்கள் யாரையாவது பார்த்துருக்கீங்களா, லைக் இந்த மாதிரி ஸ்டேட்டஸ்க்காகவே மட்டுமே ஒரு அந்த ஆர்ட்டை கற்றுக்கிற ஒரு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
0: என் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க பேரண்ட்ஸ் இப்படி நினைக்கிறாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆக்சுவலி அப்ளிகேஷனில் வந்து ஒரு லைன் இருக்குது, வை டு யூ வாண்ட் டு லேர்ன் பரதநாட்டியம் அப்படின்னு. அதுக்கு அவங்க ஃபில் அப் பண்ணோம். பிகாஸ் எனக்கு பேசிக்கலி தெரியணும் அவங்களுக்கு எதுக்கு பரதநாட்டியம் கற்றுக்கணும்னு, ஜஸ்ட் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி. அதனால அவங்கள நான் ஃபில்டர் பண்ணலாம் போகிறது கிடையாது. சி சுபா, என்னோட மோட்டிவேஷன் என்னென்னா, பரதநாட்டியம்க்கு வந்து ஒரு பாப்புலாரிட்டி வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகணும். ஓகே, மோர் பீப்புள் ஹாவ் டு நோ அபவுட் இட் அண்ட் அப்ரிஷியேட் இட் அண்ட் ஸோ ஆன். ஸோ அதுக்கு வந்து இஃப் அ பர்சன் கம்ஸ் டு லேர்ன், I'm very happy to teach that particular person. இப்ப அவங்க பேரண்ட்ஸ் வந்து அதை ஸ்டேட்டஸ் சிம்பிளா நினைச்சாங்கன்னா அதனால எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை இல்லையா. எனக்குங்கிற ரீசன் என்னன்னா, எந்த டீச்சருக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. வெரி குட் இஃப் தே திங்க் தட் தட்ஸ் அ ஸ்டேட்டஸ் சிம்பிள். வி டூ சோ மெனி திங்ஸ் ஃபார் ஸ்டேட்டஸ் சிம்பிள் இல்லையா. லைக் வி லிவ் இன் அ வெரி பிக் ஹவுஸ், யூ நோ, வி லிவ் இன் அ வெரி. ஸோ ஐ திங்க் தட் பீப்புள் பர்சீவிங் பரதநாட்டியம் ஆஸ் அ ஸ்டேட்டஸ் சிம்பிள் இஸ் அ வெரி குட் திங். பட் ஓன்லி இஃப் த சைல்ட் லைக்ஸ் learning dance will she continue. அது வந்து தட்ஸ் வெரி வெரி இட்ஸ் வெரி வெல் நோன் ஃபேக்ட். அப்பா அம்மா வந்து தலைகீழ நின்னாலும் இந்த காலத்து குழந்தைங்கெல்லாம் வெரி ஷுவர் அபவுட் வாட் தே வாண்ட் டு டூ அண்ட் வாட் தே டோன்ட் வாண்ட் டு டூ. Okay, so என்கிட்டவே ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அண்ட் த சைல்ட் ஹேஸ் டோல்டு ஆஃப்டர் அ ஃபியூ டேஸ் ஆர் அ ஃபியூ மந்த்ஸ் ஆர் அ ஃபியூ இயர்ஸ், மம்மி ஐ எம் நாட் கோயிங் டு டூ திஸ் பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ திஸ் அப்படின்னு. ஸோ இஃப் யூ திங்க் இட்ஸ் அ ஸ்டேட்டஸ் சிம்பிள் ஃபைன், பட் தென் த சைல்ட் லைக்ஸ் இட் அண்ட் தட்ஸ் வை ஷீ இஸ் டூயிங் இட் இல்லையா.
1: கம்பல்ஷன்ல இல்லாம அவங்க ஓன் இன்ட்ரெஸ்ட்ல வந்தா
0: யா அப்படிதான் வரும். யூனோ கம்பல்ஷன்ல வந்து 90.99% இன்னியர் ஒரு காலகட்டத்துல இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல ஒரு சைல்டை வந்து நம்ம எதுவுமே பண்ண வைக்க முடியாது. இட்ஸ் இம்பாசிபிள், எஸ்பெஷலி ஃபைன் ஆர்ட்ஸ். ஸ்கூலுக்காவது அமைச்சிடலாம், படிக்கவாத வச்சிடலாம், ஃபைன் ஆர்ட்ஸ் சான்ஸே இல்லை.
1: ஓகே ஓகே மேம், இவ்வளோ நேரம் ரொம்பவே நல்லா பேசுனீங்க, நிறைய விடை தெரியாத க்வெஷ்சன்ஸ்க்கெலாம் ரொம்ப நல்லா ஆன்சர் பண்ணீங்க. நீங்கள் டான்சர்ஸ்க்கும் லிசனர்ஸ்க்கும் இனிமேல் கற்றுக்க போகிற டான்ஸ் இப்போ இருக்க ஃபீல்டில் இருக்க டான்சர்ஸ்க்கும் இனிமேல் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கும் லிசனர்ஸ்க்கும் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
0: நான் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா அது வந்து என்னோட டீச்சர் கலைமாமினி ஸ்ரீமதி பார்வதி ரவி கண்டசாலா அண்ட் அவர் ஃபேமிலிஸ் வெல் விஷர் லேட் ஜஸ்டிஸ் கே எஸ் பக்தவத்சலம் சார் அவங்களால தான். தெர் ஆர் அ லாட் ஆஃப் பீப்புள் ஹூ ஹவ் ஹெல்ப் மீ டு பி வாட் ஐ ஆம் நவ். ஸோ ஐ வுட் லைக் டு டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு தேங்க் ஈச் ஒன் ஆஃப் தெம், எஸ்பெஷலி மை பேரண்ட்ஸ். தேங்க் யூ ஆல் ஃபார் இன்வைட்டிங் மீ. அண்ட் இது மூலமாக நான் என்ன சொல்லணும் அப்படின்னா டு தி ஆடியன்ஸ், நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து பாருங்கள், டெஃபினெட்லி யூ வில் லைக் இட். நல்ல பெர்ஃபார்மர்ஸ் ஓட ப்ரோக்ராம் பார்த்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ தட் யூ டோன்ட் ஃபீல் லெட் டவுன். அண்ட் இஃப் ஒன்லி இஃப் யூ கிவ் அஸ் சப்போர்ட் பரதநாட்டியம் வில் பி ஏபிள் டு சர்வைவ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்னா உங்கள் டீச்சர் ப்ரோக்ராம் மாத்திரம் பார்க்காம மற்ற டான்சர்ஸ் ப்ரோக்ராமும் பாருங்கள். இஃப் யூ ஆர் ஜஸ்ட் அபவுட் டு ஸ்டார்ட் லேர்னிங் பரதநாட்டியம் ப்ளீஸ் வாட்ச் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் பிகாஸ் தி ஒன்லி வே தட் performance become the only shining ray of hope, that also is very dim actually, but still if you all support and watch Bharatanatyam live recitals then maybe performing arena will improve. So that is the only message that I would like to convey. Keep dancing and keep enjoying it, that's all.
1: Thank you so much ma'am.
0: Thank you so much.
1: இவ்வளோ நேரம் நம்ம பரதத்தையும் பரதத்தின் சிறப்புகளையும் பற்றி பார்த்தோம். இப்போ இந்த கலையை கற்றுக்கிட்டு இருக்கவங்களுக்கும் இனிமே கற்றுக்க போகிறவங்களுக்கும் இந்த ப்ரோக்ராம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். இன்னும் சிறப்பான நிகழ்ச்சிகளோடு உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது எலக்ட்ரானிக் மீடியாவை சேர்ந்த உங்கள் ஆர்ஜே சுபா, சித்திரப்பாவை, சண்மதி மற்றும் பாக்யா. நன்றி, வணக்கம்.

0: குடிபோகம் எனக்கு இஷ்டம், அதுல உனக்கு என்னவா கஷ்டம்?
1: ஐயோ, குடிச்சு குடல் வந்து சாவணுமா இல்ல குடும்பம் ரோட்டுல நிக்கணுமா, ரோட்டுல விழுந்து பொருளணுமா இல்ல மப்பிரமா?

0: புரியுது புரியுன்னு சொல்லுறது. அப்ப திருந்த என்னதான் செய்யறது?
1: வந்தீங்க வந்தீங்க, எங்க வழிக்கு வழி காட்டுற நாங்க உங்களுக்கு.
2: குடிக்காத சரையோ குடிக்காத, குடிக்காத சரையோ குடிக்காத,
3: குடியிலிருந்து மீள மறுவாழ்வு மையங்களை நாடுங்கள்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: சமையல் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
1: சூப்பரா இருக்குங்க. எப்பெல்லாம் தான் இப்படி சமைக்கிறீங்க?
0: எனக்கு தான் சீக்கிரம் கல்யாணம் ஆயிடுச்சு, சோ நானே கத்துக்கிட்டேன்.
1: அப்ப வீட்ல உங்களுக்கு பொழுதுபோக்கெல்லாம் என்னங்க?
0: ஒன்றும் இல்லைங்க, பிள்ளைங்களை பார்த்துப்ப, சமைப்ப, அவ்வளோதான். ஆனால் நிறைய ஃப்ரீ டைம் இருக்கும், ஆனால் என்ன பண்ணுறதுனே தெரியாது.
1: நீங்கள் வீட்டிலேருந்தே ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமே.
0: நான் ஒன்றுமே படிக்கலைங்க, நான் என்ன பிஸ்னஸ் பண்ண முடியும்?
1: படித்தா தான் பிஸ்னஸ் பண்ண முடியுமா என்னங்க? நீங்கள் தான் நல்லா சமைக்கிறீங்களே.
0: சமைக்கிறது ஒரு பிஸ்னஸா? என்னங்க சொல்கிறீங்க?
1: என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? இப்பெல்லாம் பசங்களும் பிள்ளைங்களும் வெளியூர்லேருந்து இங்கே வந்து தங்கி படிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க. அவங்களுக்குலாம் இப்போ இருக்கிற ஒரே பிரச்சனை சாப்பாடு மட்டும்தான். நீங்க தான் நல்லா சமைக்கிறீங்கல்ல, ஒரு மெஸ் ஆரம்பிச்சு அவங்களுக்கு எல்லாம் நல்லா சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாமே.
0: அடனே இத பத்தி நான் யோசிக்கவே இல்லையே. என் வீட்டுக்காரர் வந்த உடனே இத பத்தி சொல்லிட்டு உடனே மெஸ் ஆரம்பிக்க வேலையை பாக்குறேன்.

சாமி, எதுக்கு இந்த தொல்லையெல்லாம்? சாராயம் குடிச்சு வண்டி ஓட்டுறதுனால நாம தினமும் பத்திரிகையில என்னென்ன வருத்தமான செய்திகளை பாத்துக்கிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு சாராயம் சாப்பிட்டுட்டு வண்டி ஓட்டாதீங்க. உங்களுக்காக மட்டும் இல்ல, உங்க குடும்பத்தோட நல்லதுக்காகவும். இப்போ நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஹாய், நான் தாங்க உங்க வினிதா பேசுறேன். சோ பிளீஸ் டு நாட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். தொடர்ந்து கேளுங்க எம்ஓபி சமுதாய வானொலி. நன்றி.
1: வெல்கம் பேக் நேயர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. என்ன நேயர்களே, பொழுதுபோக்குக்கு மட்டும்தான் வானொலியா? இல்ல, பொது அறிவு சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சதுக்காகவும் வானொலி பயன்படுது. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி நீங்க விரல் நுனியில வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அடுத்து வர எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியை கேளுங்க. எம்ஓபி லைப்ரரி நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
2: அபிமான எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்கள் ஆர்ஜே மகாலட்சுமி. தேசிய வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு எம்ஓபி சமுதாய வானொலியில் வாசிப்பு திருவிழாவின் ஒரு பகுதியாக வாசிப்பை நேசிப்போம் என்ற சிறப்பு நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறது. புத்தகங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. அவை நம்மை மகிழ்ச்சியாக உணர செய்யலாம், புதிய விஷயங்களை கற்றுத்தரலாம், மிகுந்த ஆழமான சிந்தனைக்கு நம்மை உட்படுத்தலாம், சிரிக்க வைக்கலாம், சிந்திக்க வைக்கலாம், ஏன் நம் வாழ்க்கையை மாற்றவும் செய்யலாம். ஒரு நல்ல புத்தகம் நமக்கு புதிய யோசனைகள் மற்றும் மாறுபட்ட சிந்தனை முறைகளுக்கான கதவை திறக்கும் வல்லமை படைத்தவை. இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு வகையான பிரபலமான மற்றும் சிறப்பான பல புத்தகங்களை நாங்கள் அறிமுகப்படுத்துகின்றோம். ஒவ்வொரு முறையும் ஒரு அற்புதமான புத்தகத்தை பற்றி உங்களுக்கு சொல்கின்றோம். அதை எழுதியவரை பற்றிய சில முக்கியமான தகவல்களை பகிர்கின்றோம். மேலும் அந்த புத்தகத்தை பற்றிய ஒரு முன்னோட்டத்தை கொடுக்கவும், அதனை மேலும் படிக்க தூண்டவும் அந்த புத்தகத்தின் ஒரு சிறு பகுதியை, சில பக்கங்கள் அல்லது சிறிய பத்தியை வாசிக்கின்றோம். நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, இது ஒரு முழுமையான

0: And so, you're listening to MOP Community Radio 107.8, the best entertainment ever.
1: எக்ஸாம் குறையா எல்லாம் படிச்சு முடிச்சாச்சு, வேற ஏதாவது மறந்துட்டோமா என்ன?
2: பென் வாங்கணும், அவ்வளவுதான். பென் வாங்கணும்,
1: கடைக்கு போட்டு வந்துடலாம். வரியா இப்பயே
2: போலாம் அண்ணா. பென் வாங்கணும், காட்டுங்களே கொஞ்சம்.
3: இந்தாங்க பாருங்க, எது வேணுமோ எடுத்துக்கோங்க.
1: அந்த பென் எவ்வளோண்ணா? இதுவா? 50 ரூபீஸ்.
2: அது
1: 25.
2: எழுதி பார்க்கலாமா?
3: ஆ, தாராளமாக எழுதி பாருங்க.
2: ஏ, எனக்கு இந்த ஃபஸ்ட்டு அந்த பென் நல்லா இருக்கு.
1: அது வாங்கிக்கலாமா?
2: ஓகே. அது எவ்வளோ
1: சொன்னீங்க?
2: 50.
1: அது கொடுக்காத.
2: யார் அது? என்ன கற்பகம் நீ இப்படி பண்ற? எம்ஆர்பி தானே 50 போட்டிருக்கு, அப்படியே அதுக்குன்னு 50 கொடுப்ப நீ?
1: ஆமா, எம்ஆர்பினா அதுல இருக்க தரணும் தானே?
2: எம்ஆர்பினா மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ், அது நெகோஷியபிள். நீ அதை விட கம்மியா கேட்கணும்.
3: ஏ, அப்ப மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்னா அதிகபட்ச விலையா?
1: இல்லங்க இல்லங்க, ரீட்டைல் பிரைஸ் தான். அதுல விலை என்ன போட்டிருக்கோ அதான் கொடுக்கணும்.
2: நீங்க நிறுத்துங்க, நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ சொல்லு கிருத்திகா.
4: மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ் மேக்ஸிமம் அந்த பெண்ணுக்கு நம்ம 50 கொடுக்கலாம், அதுக்கு நான் அதை விட கம்மியா கொடுக்க கூடாதுன்னு இல்லையே, கொடுக்கலாமே.
2: அப்படியா? இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது.
1: சரி, எவ்வளவு தரீங்க சொல்லுங்க அந்த பெண்ணை இப்போ.
3: என்னங்க, அதுங்க என்ன விலை போட்டிருக்கோ அதாங்க நாங்க கொடுப்போம். 50 ரூபாய்னா 50 ரூபாய் தான்.
2: என்னங்க நீங்க, மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்ங்க, அது மினிமம் ரீட்டைல் பிரைஸ் இல்ல.
3: எனக்கு தெரியாது. 50 ரூபாய் கொடுத்துட்டு பெண்ணை எடுத்துட்டு போங்க.
2: 50 ரூபாயில நிக்காதீங்க, இறங்கி வரதா தான் வாங்குறோம், இல்லனா வேற கடை பாத்துக்கிறோம். நேர்களே, இப்ப நடந்தது கேட்டீங்கல்ல, இப்படிதான் நிறைய பேர் விஷயம் தெரியாம ஏமாந்துட்டு இருக்கோம். நீங்க கடைக்காரங்களுக்கு பே பண்றது எல்லாமே நெகோஷியபிளான பிரைஸ் தான். எம்ஆர்பின்னு போட்டா அது பிக்சட் ரேட்னு அவசியம் இல்ல, அதுல நீங்க பார்கெயின் பண்ணலாம். அதனால அப்படியே வாங்கிட்டு போயிடாதீங்க, பார்கெயின் பண்ணி வாங்குங்க.
5: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
0: வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: The following conversation takes place between a transgender and a citizen of the general public who attempts to help them.
1: Excuse me, யார் நீங்க? ஏன் இப்படி ரோட்ல உட்கார்ந்து அழுவீங்க? உங்க வீடு எங்க?
2: எனக்கு வீடு இல்லை. என் அம்மா அப்பா என்னை வந்து வீட்டில இருந்து வெளியில போக சொன்னாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் ஒரு திருநங்க.
1: வருத்தப்படாதீங்க, நான் ஒரு ஃபோன் நம்பர் தரேன். இது சஹாய் ஹெல்ப் லைன். 1800-200-0113. இது திருநங்கைகளுக்காக ஒரு ஹெல்ப் லைன். நான் திரும்பி ரிப்பீட் பண்றேன். 1800-200-0113.
2: ரொம்ப நன்றி. This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.

0: bir hayatlarım.
1: வணக்கம், நான் சின்மை பேசுறேன். லேசா பறக்குதுங்கிற மாதிரியே நம்ம நம்மள எத்தனையோ பேர் சாலைகள்ல வண்டி ஓட்டுறோமா இல்ல வந்து பறக்க ட்ரை பண்றோமா தெரியாத அளவுக்கு நம்ம வண்டிகள் ஓட்டிட்டு இருக்கோம். சாலை விதிகளையும் முறைகளையும் நம்ம வந்து ஃபாலோ பண்றது இல்ல. த்ரீ லெஃப்ட் இருக்கிற ரோட்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைட கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணி நிக்கிறோம். வை வி ஹாவ் டு கோ ஆன் டு த ரைட் ஹேண்ட் சைட். ஸ்டாப் லைன்ஸ் முன்னாடி நாம நிக்கிறது இல்ல. பட் ஐ அம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ ஃபார் திஸ் ஒன் பர்டிகுலர் ரிக்வெஸ்ட் இஸ் தட் நாம இன்னும் கொஞ்சம் நல்ல சிட்டிசன்ஸா இருக்கும். லெட் அஸ் பி பெட்டர் சிட்டிசன்ஸ் அண்ட் பெட்டர் யூசர்ஸ் ஆஃப் த ரோட். அண்ட் ஒரு நாள் முழுக்க வெயில் தாங்காம அந்த தூசி தாங்கிக்கிட்டு எத்தனை விஷயங்களை தாங்கிக்கிட்டு ஒரு டிராபிக் போலீஸ்மேன் நடு ரோட்ல இத்தனை வண்டிகளை வந்து அவர் பார்த்துட்டு இருக்காரு ஆன் அ டெய்லி பேசிஸ், அவருக்கும் கொஞ்சம் கருணை காமிப்போம். பிகாஸ் ஹீ இஸ் ஆல்சோ ஹியூமன் பீயிங். அண்ட் பிளீஸ் let us be better drivers, better riders and better citizens.

0: यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि.
1: என்ன லிசனர்ஸ், பார்க்காத புதிய இடங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வழங்குகிறது ஊசுத்தலாம் வாங்க.

பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8. வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: குடிக்காத, சிகரெட் குடிக்காத, கெடுக்காத, உடம்ப கெடுக்காத, குடிக்காத சிகரெட் குடிக்காத, கெடுக்காத உடம்ப கெடுக்காத. நீ ரோட்ல குடிச்சா உன்ன போலீஸ் பிடிக்கும், நீ வீட்டுல குடிச்சா உன் பிள்ளையும் குடிக்கும். மறக்காத, அத நீ மறக்காத. அதனால் குடிக்காத சிகரெட் குடிக்காத, குடிக்காத சிகரெட் குடிக்காத, கெடுக்காத உடம்ப கெடுக்காத.
1: குடிக்காம இருக்க முடியலையே, சிகரெட் குடிக்காம இருக்க முடியலையே. ஐயோ என்னத்த செய்யறது.
0: புலிகளின் வாழ்க்கையை மனசுல யோசி, இளையனா போகணும்னா நீயும் காசி. நீ நல்லா இருந்தா குடும்பம் பிழைக்கும், குடிச்சா குடும்பம் உன்னை இழக்கும். மறக்காதே கண்ணே மறக்காதே, இனி என குடிக்காதே ராசா சிகரெட்டை குடிக்காதே.
1: குடிக்கலையா இனிமே குடிக்கலையா, நிலைக்கணுமையா உயிரே நிலைக்கணுமையா, பொழைக்கணுமையா குடும்பம் பொழைக்கணுமையா.
2: சிகரெட் குடிப்பதை நிறுத்துங்கள், குடும்பத்தை பாருங்கள்.
3: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: Sene! Ora Sene! Ora Sene!
1: Dorama!
0: Sigra va!
1: Mama!
0: இம்புட்டனரம் தலை கூசினுகிறியே காசல் வந்தா என்ன பண்றது தலை தோட்டின்னு அவங்க அப்ப கூப்பிடறான் உன் மாவன் வந்திருக்கான் என்னன்னு
2: கேளு ஏய் இங்க வாடா மலலா இருந்து போய்க்குது அயக்கிறோம் உக்காருன்னு சொல்றேன்ல
1: எப்பா நான் பள்ளிக்கூடம் போனப்பா
2: நான் பழுப்புக்கு போனமில்ல குத்திக்கணும் தான் சோறு வந்துருமா கூடினாய்க்க
1: போப்பா
3: ஏய் சக்கரை எங்க மாவும் புருஷன்
0: கூப்பிடுற சாமியா பசுனையா கூப்பிடுறாரு வந்து
2: இன்னான்னு கேளு கூப்பிடுற சாமியோ ஏன்னா வந்துட்டீங்க
3: ஏய் சக்கரை நாளைக்கு மகளும் மருமகனும் ஊர்ல இருந்து வராங்க மருமகனுக்கு காடுனா ரொம்ப பிடிக்கும் காடை இருக்குமாப்பா அவங்க நாளைக்கே ஊருக்கு போயிடுவாங்க தங்க மாட்டாங்க அதனால பத்து காடையும் அஞ்சு கவுதாரையும் உடனே கொண்டு வந்து
2: கொடுத்துரு சாமி கொண்டாந்துரு
3: மறந்துடாத சக்கரை
2: தொட்டு குடிச்சிருக்கல மறந்துருவன காலிம்பா பாடி அழுதுட்டம்மா காலையில
0: போயிட்டானே

0: இது ஆபரேஷன் தியேட்டர்மா, இங்கெல்லாம் கோச்சல் போடக்கூடாது, அமைதியா இருக்கணும். பெரிய டாக்டர் யாருன்னா ஒருத்தர் வர சொன்னாரு, யாருன்னா ஒருத்தர் என் கூட வர.
1: நீங்க

0: ऑपरेशन करायचे. इपूर्ण चालू
1: कोंकणातला सामी काढून मार ना ब्रो.
0: நீங்க யாரு?
1: நான் தான் சாமி. எங்க நரிக்குறவங்க சங்கத்து தலைவர்.
0: சரி, எல்லாரும் என் ரூம்க்கு வாங்க, அங்க போய் பேசலாம். வாங்க உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க
2: சாமி.
3: சாமி எப்படியாச்சும் என் புள்ளைய காப்பாத்தி கொடுங்க சாமி.
2: சாமி என் புள்ளைய காப்பாத்துங்க சாமி.
0: தலையில ரொம்ப பலமா அடிபட்டு இருக்கு, எங்களால முடிஞ்ச செஞ்சிட்டு இருக்கோம்.
1: தெளிவா சொல்லுங்க சாமி. அவன் போட போனா பொழைக்க மாட்டானா சாமி?
0: சொன்னா உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும். தலையில பலமா அடிபட்டதுனால மூளை செயலிழந்து போச்சு.
1: புள்ளைய போய் பார்த்து வந்துடுற சாமி.
0: வார்டு கொண்டு வந்திருப்பாங்க. சரி நீங்க போங்க, நானும் வரேன்.

0: casa. Pobre.
1: உலகத்துல இது வரைக்கும் இதுக்கு ட்ரீட்மெண்டே கண்டுபிடிக்கப்படல. நான் ஒண்ணு சொல்றேன், கேக்குறீங்களா?
2: சொல்லுங்க ஷாபி.
1: நீங்க நினைச்சா இப்பவும் உங்க மகனை வாழ வைக்க முடியும்.
0: நீங்க சொல்றத கேக்குறப்பவே சந்தோஷமா இருக்கு சாமி. நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க.
1: இதயம் தேவைப்படுற ஒருத்தருக்கு மகனோட இதயத்தை கொடுக்கலாம், கிட்னி தேவைப்படுறவருக்கு கிட்னியை கொடுக்கலாம். அதன் மூலமா உங்க மகன் வாழலாம் இல்லையா? ஏதோ என் மனசுல பட்டுன்னு சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். இப்பவே முடிவை சொல்லணும் இல்ல, உங்களுக்குள்ள நல்லா கலந்து ஆலோசிச்சுட்டு முடிவெடுங்க. நீங்களும் இவங்களுக்கு எடுத்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க சொன்னா சக்கரை கேப்பாரு.
2: சக்கரைக்கு தெரிஞ்சதெல்லாம் காடையும் கவுதாரியும் தான். பேசி பாக்குற சாமி.
3: செல்லமுத்து, நெஞ்சு ஒளியும் மூச்சு கஷ்டமும் இப்ப எப்படி இருக்கு?
4: நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு டாக்டர்.

0: உங்களுக்கு இருதய மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு எல்லா ஹாஸ்பிட்டலையும் இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். கண்டிப்பா நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. யாராவது ஒருத்தர் இதயம் தருவாங்க சரிங்களா?
1: இந்த உலகத்துல இதயத்தை கொடுக்க யார் டாக்டர் முன்னு வருவாங்க?
0: கவலைப்படாதீங்க செல்லமுத்து, இந்த உலகத்துல மனிதனை இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்கு, கண்டிப்பா நல்லதே நடக்கும். அம்மா ராத்திரி பத்திரமா பாத்துக்கோங்கம்மா, ஏதாவது கஷ்டம் இருந்துச்சுன்னா சிஸ்டர்கிட்ட இம்மிடியட்டா சொல்லுங்க. சிஸ்டர் லாசிக்ஸ் இன்னும் ஒரு டோஸ் 40 மில்லிகிராம் கொடுங்க, ஃப்ளூட்ஸ் கொஞ்சம் குறைச்சிக்கங்க. சரியா
2: டாக்டர்?
3: ஏண்டா சக்கர இம்புட்டி யோசனா, எனக்கு இன்னும் டாக்டர் சாமி சொல்றது சரியா தான் படுது.
4: சாமி கிட்ட வேண்டி இருக்கிற என் பிள்ளைய சாமி காப்பாத்தும், எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு.
3: இந்த பிள்ள டாக்டர் உண்மையா தான் சொல்றாரு, என்ன செஞ்சாலும் புள்ள புழைக்க மாட்டான்னு சொல்றாருல. ஆனா ரெண்டு பேர் பிழைச்சா அது காரணம் ஓம் புள்ளதானே மைக்கண்ணி. கேக்குறதுக்கே கஷ்டமா தான் புள்ள இருக்கும், ஆனா செத்த பிறகும் புள்ள வாழ்றது உனக்கு பெருமை இல்லையா? உன் பிள்ளையோட இதயம் ஒரு அப்பனையே காப்பாத்த போது, உன் பிள்ளையோட கிட்னி ரெண்டு பொட்ட பிள்ளைங்களை பெத்த ஒரு அம்மாவையே காப்பாத்த போது. சின்ன வயசுல நம்ம கும்பல்ல கூட 3 பேர் செத்து போட்டானுங்க, புதைச்சோம் மண்ணு திணிச்சும் மறந்து போயிட்டோம். உசுரோட இருந்தா மனுஷன் சொல்றோம், செத்து போனா போனோம்னு தானே சொல்றோம். ஆனா உன் புள்ள செத்து உயிர் வாழணும்னு நான் ஆசைப்படுறேன் சக்கர. பெத்ததாய் மைக்கண்ணி, நீ என்ன புள்ள சொல்ற நல்ல முடிவா சொல்லு.
5: கும்பிடுறானுங்க,
6: வாங்க உட்காருங்க.

0: கவலைப்படாதீங்க செல்லமுத்து, உங்க நெஞ்சு வலிக்கும் மூச்சு கஷ்டத்துக்கும் ஒரு விடிவு காலம் வந்துருச்சு.
1: எப்படிங்க டாக்டர்?
0: உங்களுக்கு இருதய மாற்ற அறுவை சிகிச்சை செய்யறதுக்காக, இதயத்தை தானமா கொடுக்கறதுக்காக ஒருத்தர் முன் வந்திருக்காரு. சந்தோஷம் தானே உங்களுக்கு? சந்தோஷம் தானம்மா? சிஸ்டர், இன்னும் அரை மணி நேரத்துல பேஷண்ட தியேட்டருக்கு அனுப்பி ரெடி பண்ணுங்க. ஒரு மணி நேரத்துல ஆபரேஷன் இருக்கும்.
2: ஓகே டாக்டர்,
0: பாக்கலாம். தியேட்டர்ல பாப்போம்.
3: என்ன சக்கர, நீனும் போல?
4: இல்ல சாமி, இந்தாங்க சாமி.
3: என்னது?
4: நீங்க சாப்பிட கொடுத்த துட்டு. இந்த துட்டை நாங்க வாங்கிட்டோம்னா என் பொருளை செய்த தியாகத்துக்கு அர்த்தமே இல்லாத போயிடும் சாமி. வரும் சாமி.
3: இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளங்களால தான் இந்த உலகம் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கு.
4: சேத்தாதாரம் பொழைக்கிறதுக்கு.
5: ஏ மயக்கண்ணே, என்ன சொல்ற உன் புருஷன்? ஏ கொப்பே, உனக்கு இது கூட பொறைய மாட்டேங்குத. என் புள்ள சத்த புறவும் உசோட வாழ போகுது. ஒண்ணு பொறையில பொரியலையாக்கா. ஏ கொப்பே, என் புள்ள ரசனையே ஒருத்தருக்கு கண்ண குடுத்துருக்கான், ஒருத்தருக்கு கிட்னிய குடுத்துருக்கான், ஒருத்தருக்கு லீவரை குடுத்துருக்கான், ஒருத்தருக்கு இதயத்தை குடுத்துருக்கான். என் பையன் நாலு பேரை வாழ போறான். அவன் சாவே இல்ல குப்பே, அவன் சாவே இல்ல. நீ வாமச்சம் போலாம்.
6: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. சமுதாயம் நமக்கு என்ன செய்தது என்று நினைக்காதீர்கள். நீங்கள் சமுதாயத்திற்காக என்ன செய்ய வேண்டும் என்று யோசியுங்கள். அவ்வாறு யோசிக்கின்ற பல சமுதாய ஆர்வலர்களை சந்திக்கும் நிகழ்ச்சி தான் சமுதாயத்திற்காக இவர்கள் வழங்குவது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
7: ஹலோ அண்ட் வணக்கம் டு MOPCRS 107.8 FM. You are listening to the show called Make a Difference with me, RJ Priyanka. And today I'm going to talk to you about one of the most popular organizations in Chennai, whose aim is to bridge the gap between the underprivileged and well-to-do children in terms of education, which is MAD, Make a Difference. And yes, that's the name of our show as well. Well, MAD was started by a couple of second-year college students in Cochin. And yes, that's the best part of Make a Difference organization. It was started and is run by youngsters. For all the listeners who don't know why and with what MAD was started, here's how. On a statistical aspect, India has one of the highest dropout rates in the world. And yes, not in Asia, but in the world, which means we may be even competing with Africa. Even though 70% of our children enroll for primary education, 72% of them would have dropped out by the time they reach standard 10. But being first-generation learners, education is the most critical for this 72%. So to enlighten you more about MAD and tell you more about it and how it functions, we have a few guests in the studio who are volunteers in MAD. Hello and welcome to MOPCRS 107.8, Neha and Richa.
8: Yeah, hi.
7: First of all, it is an absolute pleasure to have you here. Thank you so much for taking time off your busy schedule and joining us today. So can you please tell us a bit about yourselves?
8: My name is Neha and I volunteer with MAD. As of now I only teach, and I also study. I study psychology, and this is sort of, you know, I do it when I'm free. So
9: not psychology,
8: I'm
9: a doctor.
8: Oh, I'm still a doctor.
9: Why is she still a doctor? If ma'am comes, what's wrong with you? What if ma'am? Yes, Stella, I'm doing, like, what you repeated the other day.
10: I'm a medicine.
8: Okay.
10: And it's recording, it's getting recorded.
9: It's okay, let it.
8: Okay.
9: I'd say that, say what kind of person you are and stuff like that.
8: Uh-huh.
9: You like and stuff like that. Tell her what. Drag, I don't care, just drag.
8: What do I like? What am I giving marriage interview? What kind of a person I am? What do I talk about? That's all I can say right now. What do I say? Okay, so hi, my name is Neha. Yeah. And I'll come and kick you off.
11: Yeah, so basically, the placements and stuff, we give them the opportunities to see that. And one way that where different is, if you walk into a MAD class, no two classes are the same. There's no set teaching method. We give them, we have a few activities, but all the volunteers are free to to innovate and bring in their own ideas, because we understand that each child is different and therefore each class has to be different. Depending on the children, the volunteers plan their activities and they give them personal attention. We have two teachers in class. And there's always a teacher.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: நாளுக்கு நாள் வந்து கோயின் ஷாப் வந்து பெருகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலில் அடிக்கிறது போக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவலில் வந்துடுச்சு. ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் மூணு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டு வந்துட்டு இருக்கு, நாளைக்கு வீட்டுக்கு ஒன்று வர மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓஸ் கிடையாது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அதில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் நாங்கள் போய் பேஸ் பண்ணி ஆகணும். இப்போ அகைன்ஸ்ட், இப்போ குடிக்கு அகைன்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 லட்சம் பேர் டார்கெட் வச்சுட்டு அந்த 20 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட்டை போய் பேச போகிறோம். எங்களோட கோரிக்கையெல்லாம் வச்சு ஒன்று லாட்ரி செட் பேன் பண்ண மாதிரி பேன் பண்ணணும். அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் வந்து குறைச்சாவது பார்க்கலாம், கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் குறைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பா மதுவை ஒழிக்கணுன்றது எங்களோட எண்ணம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோம்.
2: MOP சமுதாய வானொலி 107.8.

0: வணக்கம் சென்னை, இது ஷபானி பாஸ்கர், இன்டர்நேஷனல் உமன் கிரிக்கெட்டர் பேசுகிறேன். உங்கள் வீட்டில் ஒரு பையனும் பொண்ணு இருந்தால் பையனை மாத்திரம் என்கரேஜ் பண்ணாதீங்க கிரிக்கெட் ஒரு அதர் ஸ்போர்ட்ஸ் ஆடுறதுக்கு. பெண்களையும் என்கரேஜ் பண்ணுங்க, அவங்கள டிஸ்கிரிமினேட் பண்ணாதீங்க. இதே மாதிரி என்னோட பேரண்ட்ஸும் நினச்சிருந்தாங்கன்னா நான் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஆடிருக்க மாட்டேன். ஸோ ப்ளீஸ் கேர்ள்ஸையும் என்கரேஜ் பண்ணுங்க, எந்த ஸ்போர்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, என்கரேஜ் பண்ணுங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது MOP Community Radio 107..
1: Next we have a music performance comprising a medley of Kamal Haasan's hits by Nitishree from First BSE Electronic Media.

0: listening to
1: 107.8 FM, a community of pride.
0: MOPCRS 107.8 FM.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்கள் ஆர்ஜே சுமன். இன்னைக்கு நம்ம கேட்க போற ப்ரோக்ராம் மனிதர்கள் பலவிதம். நல்லவங்க கெட்டவங்க என்ன எல்லாருமே நம்ம லைஃப்ல வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அவங்கள பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட சில பேர் இருக்காங்களா, அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்
3: ஹாய், நான் பவித்ரா பேசுறேன். சுமன் சொன்ன மாதிரி நம்ம லைஃப்ல நிறையா வந்து நல்லவங்க கெட்டவங்கள வந்து நம்ம டெய்லி வந்து கடந்து வந்துட்ருக்கோம். ஸோ எனக்கு வந்து நான் வந்து லைஃப்பில் ஒருத்தரை வந்து பார்த்தேன். அவரை பார்த்து வந்து இப்படியும் மனுஷங்க வந்து இருக்காங்களான்னு நினச்சி என்ன பார்த்திங்கன்னா வந்து நான் டெய்லி வந்து காலேஜுக்கு வர்றதுக்காக வந்து பஸ் ஸ்டாண்ட் வர்றதுக்காக வந்து ஒரு ரூட்டில் வருவேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண், அவங்க வந்து ஆக்சுவலாக வந்து அவங்க எப்படி இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அதாவது அவங்களோட சுயநினைவை இழந்துட்டு வந்து அவங்க இருந்தாங்க. அவங்க வந்து போயிட்டுருக்கவங்க வரவங்க கிட்டவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காசு கேட்கறது, சாப்பாடு கேட்கறது இந்த மாதிரி இருந்தாங்க. சில பேர் போடுவாங்க, சில பேர் வந்து போடாமல் அப்படியே போயிட்டு இருந்தாங்க. நானும் வந்து அதை பெருசாக வந்து பார்க்கல. ஓகே, இருக்காங்க, காசு போடுறதா இருந்தால் போடலாம், அந்த மாதிரி தான் இருந்தேன். பட் வந்து நான் ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து ஒரு அங்கிள் வந்து அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. என்ன பேசுனாங்க அப்படின்னு கேட்கலாம், நின்று கேட்கலான்றது கூட எனக்கு தோணலை. பட் அவங்க என்ன பேசுனாங்கன்றது வந்து கொஞ்சம் தான் கேட்டேன். பட் அதுலேருந்தே எனக்கு புரிஞ்சிருச்சு அவர் என்ன சொல்ல வராருன்னு. அங்கே அவ்வளோ பேர் போயிட்டு இருந்தாலும் அந்த ஒருத்தர் தான் வந்து அவங்கள கன்சிடர் பண்ணி நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி வந்து கேட்டார். அதுக்கு அவங்க வந்து எனக்கு ஹஸ்பண்ட் இல்லை, நான் வந்து வீட்டை விட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப கஷ்டமாக பேசினாங்க. அதுக்கு அவர் சொன்னார், நான் இப்போ வேலைக்கு போயிட்டுருக்கேன், நான் ரிட்டர்ன் வரும்போது உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ பேசுகிறேன்னு சொல்லும் போதே தெரியுது கண்டிப்பாக வந்து அந்த பெண்மணிக்கு அவர் ஏதாவது ஒரு உதவி செய்வார்னு. ஸோ அந்த ரோட்டில் அவ்வளோ பேர் போயிட்டு இருந்தாலும் அந்த ஒருத்தருக்கு மட்டும் வந்து இவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம இப்படி இருக்கோமேன்னு சொல்லி என்னையே நான் வந்து கேட்டுக்கிட்டேன். நம்ம வந்து இவ்வளோ நேரம் நம்ம பார்க்குறோம், பட் நம்ம எதுவுமே பண்ணலை. பட் அவர் அதை ஒரு ஸ்டெப்பாக வந்து எடுத்து அவர் வந்து நான் வந்து பேசுகிறேன்னு சொல்லும் போதே அவர் ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ண போகிறாருன்னு தெரியுது. ஸோ அந்த இடத்துல வந்து மனுஷங்க இப்படியும் இருக்காங்கன்ற மாதிரி வந்து நான் நினச்சிட்டேன். இன்னொரு ஸ்டோரியும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது என்னோடய ஃப்ரெண்ட் சொன்னது. ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்டோட தம்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோவிலில் வந்து லைனாக வந்து பிச்சைக்காரங்க வந்து காசு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பையன் வந்து 6 ரூபாய் வச்சுருந்தான். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் 1 ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் பிளான் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் 1 ரூபாய் கொடுத்தான். ஸோ 6 பேருக்கு தான் அவனால் கொடுக்க முடிஞ்சது, ஏன்னா அவன்கிட்ட 6 ரூபாய் தான் இருந்தது. பட் அங்கே ஒரு 20 பேர்கிட்ட இருந்தாங்க. ஸோ அந்த 7th பர்சனுக்கும் மற்ற அந்த இருக்கிறவங்களுக்கும் அவனால் போட முடியல. அந்த 7th பர்சன் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து நல்லா தான் இருந்தாங்க, அவங்களுக்கு கை காலெல்லாம் நல்லா தான் இருந்தது. இவனை வந்து ரொம்ப பலமாக வந்து ஒரு அடி அடிச்சுட்டு, என்ன நீ எனக்கு போடவே இல்லை அப்படின்னு அதிகாரமாக வந்து அவனை கேட்டோடனே அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, நம்ம வந்து நம்மக்கிட்ட இருந்ததே நம்ம வந்து இவங்க வந்து பிச்சை எடுக்கிறாங்கன்றதுக்காக நம்ம போட்டோம், பட் இவங்க வந்து இப்படி அடிக்கிறாங்கன்னு சொல்லி அவன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க அக்கா கிட்டே சொல்லியிருக்கான். இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா வந்து பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக அவங்க நல்லா தான் இருந்தாங்க. அவங்க நினச்சிருந்தா வந்து ஒரு வேலைக்கு போயோ இல்லை ஏதாவது செஞ்சோ வந்து அவங்க கண்டிப்பாக வந்து பணம் சம்பாதிக்கலாம். ஆனால் பட் அவங்க அதை வந்து ஒரு ஸ்டெப்பாக எடுத்துக்காமல் எல்லோரும் பிச்சை எடுக்கிறாங்க, ஸோ பிச்சை எடுத்தால் வந்து காசு நிறைய கிடைக்கும்ன்ற மாதிரி அவங்க நினச்சி அந்த மாதிரி உட்காந்து அவங்க எடுக்கிறது வந்து ரொம்ப தப்பு. கண்டிப்பாக வந்து முடியாத நிலைமையிலேயே எடுக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம், பட் அவங்க வந்து நல்லா இருக்கும்போது வந்து எடுக்கிறது வந்து ரொம்ப தப்பு. ஸோ
2: ரொம்ப நல்லா பேசுனீங்க பவித்ரா. மனிதர்கள் இப்படியும் நல்ல விதமாக இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அடுத்ததை நம்ம பேச போகிறது ராஜேஸ்வரி.
4: ஹாய், நான் ஆஜி ராஜேஸ்வரி பேசுகிறேன். இப்போ வந்து நான் சொல்ல போகிற கதை என்னென்னா வந்துட்டு என் ஃப்ரெண்டு சொன்னது தான். இப்போ ஒருத்தர் ரோட்டில் போயிட்டு இருந்தாலும் அவன், ஸோ அதுக்கு போயிட்டு இருந்தவன் வந்துட்டு திடீர்னு அவன் பர்ஸ் பேகு அதெல்லாம் வந்து தெரியாமல் மிஸ் ஆகிடுச்சு. ஈவன் அவன் வந்துட்டு ஒரு நல்ல பணக்காரனாக இருந்தாலும் திடீர்னு ஊரை விட்டு ஊர் வரும்போது அவனோட திங்ஸ் எல்லாம் வந்து அவன் தொலைச்சிட்டான் அப்படின்னு ஒரு ஃபோன் நம்பர் இல்லை ஃபோன் எதுவுமே கிடையாது, எல்லாமே தொலைச்சிட்டான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சாப்பாடு கூட வழி இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த மாதிரி அவன் சொல்லி புரிய வச்சுருக்கான், இந்த மாதிரி வந்து நான் வந்து தொலைச்சிட்டேன் எல்லாத்தையும், அதனால் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. யாரும் அதை நம்பலை. சில பேர்லாம் வந்துட்டு இவனை வந்து ரொம்ப காயப்பட்டிருக்காங்க, சில பேர் வந்து கண்டுக்காமலையும் போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கும்போது அவன் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப சாப்பாடுக்கே வழி இல்லாமல் வந்துட்டு பிளாட்ஃபார்மில் உட்காந்துட்டு இருந்தான். உட்காந்துட்டு இருக்கும்போது வந்துட்டு ஒரு பிச்சைக்காரங்க உட்காந்துட்டு இருக்காங்க பக்கத்தில். அப்போ வந்து சொல்லியிருக்கான், இந்த மாதிரி வந்துட்டு நான் ஊரை விட்டு ஊர் வந்திருக்கேன், எனக்கு வந்துட்டு திடீர்னு இந்த

0: மாதிரி எல்லாமே தொலைஞ்சு போயிடுச்சு. அது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. ஸோ ஒரு வாட்டி கான்டாக்ட் பண்ண கூட எனக்கு நம்பர் ஞாபகம் இல்லை அப்படின்னு எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த பிச்சைக்காரர் என்ன பண்ணார்னா, வந்துட்டு அவர்கிட்ட இருந்த கொஞ்சம் சாப்பாடுலேயே வந்துட்டு பாதி வந்துட்டு அந்த பையனுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷனில் சிட்டிஸில் தான் வந்துட்டு நம்ம யாருக்கும் யாரையும் நம்புறதும் இல்லை, ஒரு தண்ணி பச்சை தண்ணி கூட வந்துட்டு யாராச்சும் வந்து கேட்டால் கொடுக்கறதும் இல்லை. ஸோ ஹெல்ப்ன்ற வார்த்தையே மறந்துடும் போகல. அதனால் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறது நல்லது.
1: நன்றி ராஜேஸ்வரி. அடுத்து நம்ம பேச போகிறது நந்தினி. பேசுங்க நந்தினி.
2: ஹாய், நான் உங்கள் நந்தினி. என் லைஃப்பில் நடந்த ஒரு ரியல் இன்சிடெண்ட்டாக தான் நான் உங்கள் கூட இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன். சமீபத்தில் வந்து என்னோடய ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போகிறதுக்காக பஸ் ஏற போனேன். ஸோ பஸ்ஸில் நான் ஏறிட்டேன். பஸ் ஏறி கேர்ள்ஸ் சீட்டில் தான் நான் உட்காந்துருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஃபோனை தான் எடுத்தேன். ஃபோன் எடுத்துட்டு கையில் ஃபோன் வந்து மெசேஜ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்போது கண்டக்டர் வந்து என்கிட்ட வந்து டிக்கெட் எடுக்கலையா மணி அப்படி சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. நான் வந்து ரொம்ப பஸ் பாஸ் இருக்கிற இதில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தேன்னு என்னை பேகை திறந்து பஸ் பாஸ் தேடிட்டுருந்தேன். அவர் வந்து அந்த சைட் போயிட்டார், டிக்கெட் எடுக்கிறதுக்காக அந்த சைட் போயிட்டார். நான் பஸ் பாஸ் தேடிட்டுருக்கேன், பஸ் பாஸையும் காணும். நான் சரி காசு கொடுத்து நம்ம டிக்கெட் வாங்கலாம்னு பார்த்துட்டு நான் காசு எடுக்கலான்னு பார்த்தா பஸ்ஸையும் காணும். ஸோ நான் இப்படி நான் தேடிட்டுருக்கேன்னு சொல்கிறத வந்து பாய்ஸ் சீட்டில் இருந்து ஒரு அங்கிள் பார்த்துட்டு இருந்தேன். நான் ரொம்ப தேடிட்டுருக்கேன், நான் ரொம்பவே நர்வஸ் ஆகிட்டேன், ரொம்ப பதட்டமாயிட்டேன், எதுவுமே என் கையில் இல்லையேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாயிட்டேன். எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. அப்போயே என்னோடய கண் வந்து ரொம்ப கலங்கிடுச்சு. என்ன பண்ணுறது, இப்போ நம்ம கொஞ்சம் தூரம் போயிட்டோம், இதுக்கப்புறம் என்னால் இறங்கவும் முடியாது, ரொம்ப திட்டு வாங்களோ, ஆல்ரெடி நம்ம ஃபோன் நோண்டதையும் அவர் பார்த்தாருன்னு சொல்லிட்டு நான் அதையே ரொம்ப திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த கண்டக்டர் வந்து கேட்டார், என்னம்மா அப்படி சொல்லிட்டு கேட்டார். இது மாதிரி நான் சொன்னேன் இது மாதிரி சார், என்னோட நான் எல்லாத்தையும் தொலைச்சிட்டேன் சார், பஸ் பாஸையும் தொலைச்சிட்டேன், பர்ஸையும் தொலைச்சிட்டேன் சார் காலேஜில் அப்படி சொல்லி சொன்னேன். அவர் என்ன சொன்னார்னா, இதுக்குன்னே நிறைய பேர் இருக்காங்கம்மா, டிக்கெட் எடுக்காமலும் வராங்க அப்படி சொல்லிட்டு நெக்லாஸ் சொன்னார். அந்த செகண்ட் எனக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரில, ரொம்ப அப்படியே கண்ணந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு, நான் ஸ்டாப்பாக வந்துக்கிட்டே இருக்கு. எப்படி ரியாக்ட் பண்ணது தெரில. என் பக்கத்தில் எனக்கு முன்னாடி சீட்டில் இருந்த ஒரு ரெண்டு ஆண்டி வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாகவே பேசினாங்க. அப்போ இது மாதிரி ஏன் திட்டுறீங்க, ஒரு 15 ரூபா டிக்கெட்டுக்கு ஏன் அவளை அப்படி திட்டுறீங்க, இதுக்குன்னே வருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களே, அந்த பொண்ணு எப்படி அழுகுறா பாருங்க அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் அந்த ஜென் சீட்லேருந்து உட்காந்து என்னை வாட்ச் பண்ணவங்களும் சொன்னாங்க, அந்த பொண்ணு உண்மையாகவே தொலைச்சிட்டாங்க சார், அதனால ரொம்ப அந்த பொண்ணு தேடிட்டு இருந்தா அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் அப்பையும் என்னை விடாமல் வந்ததுமே ஃபோனை நோண்டிட்டு இருக்காங்க, இப்படி தான் இருக்காங்க இப்போ இருக்கிற பசங்களாம் அப்படிலாம் சொல்லி திட்டிட்டு இருந்தாங்க. இது இன்னும் எனக்கு அழுகதான் வந்தது. மற்றவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணும்போது அழுகதான் வந்தது, என்னடா நம்மளை சுற்றி இவ்வளோ நல்லவங்க இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். லைக் அவங்க முன்னாடி இருந்தவங்க வந்து காசை எடுத்துட்டாங்க, வெளியே காசு எடுத்து, இப்போ என்னங்க டிக்கெட் தானேங்க, அதுக்கேந்துக்கு இந்த பொண்ணை இவ்வளோ திட்டுறீங்க, நான் எடுக்கிறேங்க இந்த டிக்கெட்டை அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. என் பக்கத்தில் இருந்தவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட ஸ்டாப் வந்துருச்சு போல், முன்னாடி எனக்கு டிக்கெட் எடுக்க சொன்னதுனால அவங்க எழுந்துட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, என் பக்கத்தில் இருந்தவங்கன்னா நானே எடுக்கிறேங்க டிக்கெட் எடுக்கிறேங்க அப்படி சொல்லிட்டு அவங்களே டிக்கெட் எடுத்துட்டாங்க. டிக்கெட் எடுத்துட்டு நான் ரொம்ப அழுதுட்டு இருந்தேன். அப்போ டிக்கெட் எடுத்ததுக்கப்புறமும் நான் அழுதுட்டு தான் இருந்தேன் ஃபுல்லாகவே. அவங்க என்ன நான் அழக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் கூட பேச்சுவார்த்தை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. நீ என்னம்மா பண்ணுற, எங்கம்மா படிக்கிற, லைக் நான் எமோபேஷனல் காலேஜில் படிக்கிறேன்னு சொல்கிறதுமே அவங்களுடைய பொண்ணோட கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு எமோபேஷனல் காலேஜில் என் பொண்ணுக்கு சீட் கிடைக்கலமா அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நான் அந்த அதை பற்றி நினச்சதுனால கொஞ்சம் நான் அழுகையை நிறுத்தினேன். அப்புறம் நீ எப்படிம்மா தொலைச்ச, என்னம்மா ஆச்சு உனக்கு அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க. மேம் என்னோடய பர்சன் நான் தொலைச்சிட்டேன் மேம், எங்கே தொலைச்சேன்னு தெரியல, நான் காலேஜில் தொலைச்சேன்னா எங்கே தொலைச்சேனே தெரியல, அதில் என்னோடய பென் ட்ரைவ் இருக்குது, அதில் தான் என்னோடய ப்ராஜெக்ட் இருக்குது, 6 மந்த்தோட ப்ராஜெக்டே அதில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னோடனே என்னை விட அவங்க ரொம்ப கேர் பண்ணாங்க. லைக் என்ன சொல்கிறது, உன்னோட ப்ராஜெக்டே அதில் தான் இருக்காமா, ஏம்மா நீ இன்னும் நீ வீட்டுக்கு வந்துட்டுருக்க, லைக் நீ வீட்டுக்கு போயிட்டு காலேஜ் போயிட்டு நீ தேடலாமே அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு அப்போ தோணலை, காலேஜ் போகணும்னு தோணலை, வீட்டுக்கு போகணும், என்னால் முடியல, அப்போ ரொம்ப அழுதுட்டு இருந்ததுனால என்னால் முடியல, எப்படியாச்சும் வீட்டுக்கு போயிடணும், பரவாயில்ல ப்ராஜெக்டே போனாலும் பரவாயில்லன்னு நினச்சிருந்தேன். ஆனால் என் பக்கத்தில் உட்காந்தவங்க வந்து உனக்கு ப்ராஜெக்ட் ரொம்ப முக்கியமா அப்படி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய பர்ஸ் எடுத்து 100 ரூபீஸ் எடுத்து என் கையில் கொடுத்தாங்க. இப்போ நீ வந்து இப்போ உன்னோட காலேஜ் போகணுன்னா, இப்போ நீ ரிட்டர்ன் போகணும்னா அதுக்கும் பஸ்ஸு தேவையில்லம்மா, வந்துட்டு காசு இல்லாத போது என்ன பண்ணுவேன், இந்த 100 ரூபீஸை கையில் வச்சுக்கோ சொன்னாங்க. எனக்கு அப்படியே அந்த இடத்துல வந்து எப்படி சொல்கிறது, புள்ளரிப்பே வந்துருச்சுங்க. யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு 100 ரூபீஸ் கொடுக்குறாங்க, எந்த நம்பிக்கையில் அப்படி கொடுக்குறாங்கன்னே தெரியல. நான் அவங்ககிட்டயே கேட்டுட்டேன், ஆண்டி என்ன யாருமே உங்களுக்கு தெரியலையே ஆண்டி, என்கிட்ட நீங்க 100 ரூபீஸ் கொடுக்குறீங்களே ஆண்டி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டேன். பரவாயில்லம்மா, என் பொண்ணு இந்த மாதிரி கஷ்டத்துல இருந்தா இன்னொருத்தவங்க உதவி செய்வாங்கல்ல, அந்த ஒரு கர்டேசி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், இப்ப இந்த சிச்சுவேஷன்ல என் பொண்ணு இருந்தா இன்னொருத்தவங்க ஹெல்ப் பண்ணி பண்ணிருப்பாங்களா, ஹெல்ப் பண்ணாம போயிடுவாங்களா, அந்த ஒரு கர்ட்டஸில தான் உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன். பரவாயில்லம்மா வச்சுக்கோ, மணியே வச்சுக்கோ. இப்ப நீ வீட்டு, இப்ப காலேஜ் போயிட்டு உன்னோட ஃபர்ஸ்ட் உன்னுடைய ப்ராஜெக்ட் உன் பென் டிரைவ் எங்க இருக்குன்னு பாரு. பர்சன் என்ன கூட பரவாயில்ல, எவ்வளவு காசு வச்சிருந்தாலும் கேட்டிருந்தாங்க, எவ்வளவு காசு வச்சிருந்த, அதுல என்ன இம்பார்ட்டன் திங்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கேரிங்கா என்ன பாத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னை இப்பயே இறங்க சொல்லி அதெல்லாம் சொன்னாங்க. நீ இப்போ வீட்டுக்கெலாம் நீ போக வேணாமோ, ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு தேடு காலேஜில் போயிட்டு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் இறங்கிட்டு திருப்பி காலேஜில் வந்து பார்த்தேன். காலேஜில் லேப்பில் தான் இருந்தது என்னோட பர்ஸு. எனக்கு அப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்க அப்போ அன்னைக்கு சொல்லலைன்னா லைக் அடுத்த நாள் வந்து கூட எனக்கு கிடச்சிருக்கும், ஆனால் அந்த நிமிஷம் எனக்கு கிடச்ச சந்தோஷம் என்றைக்குமே கிடச்சிருக்காது. என்னை எப்படின்னா எனக்கு இவ்வளோ நல்லவங்க இருக்காங்க, நம்மளை சுற்றி இவ்வளோ நல்லவங்க இருக்காங்க. லைக் நம்மளோட நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்ட ப்ராஜெக்ட் எனக்கு கிடைச்சிருச்சுன்னு நினைக்கும் போது ரொம்பவே நான் சந்தோஷமா இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கும் போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு எங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னேன், இது மாதிரி அம்மா இப்படிலாம் நல்லவங்க இருக்காங்கம்மா, யார் என்ன யாருன்னே தெரியலம்மா, ஆனா அவங்க வந்து எந்த நம்பிக்கையில என்ன எனக்கு 100 ரூபாய் கொடுத்தாங்கன்னு இப்போ வரைக்கும் தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் சொன்னேன், இது எப்படியாச்சும் அவங்க கிட்ட நான் பைக் கொண்டு போய் சேர்க்கணுமா, என்ன யாருனே தெரியாதவங்களுக்கு 100 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பா நான் திருப்பி அதை கொடுக்கணுமான்னு சொல்லியிருந்தேன். நான் அப்ப பஸ்ல பேசும்போது அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, இது மாதிரி என் பொண்ணு வந்து எம்ஜிஆர் ஜானகி காலேஜ்ல தான்மா படிக்கிறா, இதுக்கு முன்னாடி நாங்க எம்ஓபிலையும் ட்ரை பண்ணுமா ஆனா கிடைக்கலம்மா, கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால கிடைக்கலம்மா அப்படிலாம் சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், ஆண்டி நான் உங்ககிட்ட உங்க பொண்ணுகிட்ட எனக்கு அந்த காசை நான் கண்டிப்பாக கொடுத்துட்றேன் ஆண்டி, நாளைக்கே பார்த்துட்டு உங்க ஃபோன் நம்பர் கொடுங்க ஆண்டி, நான் காண்டாக்ட் பண்ணி எப்படியாச்சும் கொடுத்துட்றேன் ஆண்டி சொல்லிட்டு சொன்னேன். பரவாயில்லம்மா வச்சுக்கோமா, இதில் என்னம்மா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு வந்து ஒரு மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஆண்டி எனக்கு ஃபோன் நம்பரும் கொடுத்தாங்க. அடுத்த நாளும் நான் எம்ஜிஆர் ஜானகி காலேஜ் இறங்கி அந்த பொண்ணுக்கு காண்டாக்ட் பண்ணி அந்த பொண்ணை வர வச்சு 100 ரூபாய் கொடுத்தேன். அந்த பொண்ணு கேட்டாங்க, நீங்க அவங்க தான் நீங்களான்னு சொல்லி கேட்டாங்க. ஆமான்னு சொல்லிட்டு சொன்னேன். அந்த பொண்ணு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லியிருக்காங்க, லைக் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு இது மாதிரி சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி பஸ்ல ஒரு பொண்ணை பார்த்தம்மா, அந்த பொண்ணு ரொம்ப அழுதாமா அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த கதையை ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. நானும் என்ன பண்ணேன், அடுத்த நாள் வந்து இந்த எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியாம என் ஃப்ரெண்ட் எல்லாருக்கிட்டே ஷேர் பண்ணேன், இது மாதிரி நல்லவங்க நம்மளை சுற்றி நிறைய பேர் இருக்காங்கடி, நம்ம தான் நினைக்கிறோம் செல்ஃபிஷாக இருக்காங்க சிட்டிஸ்லலாம், அவங்களுடைய வேலையை தான் பார்க்குறாங்க, மற்றவங்களை கண்டுக்க மாட்டுறாங்கன்னு நினைக்கிறோன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம்டி. ஆனால் அது அப்படி இல்லவே இல்லைடி, நான் எனக்கு காசு இல்லைன்னு தெரிஞ்சதுமே என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தாங்கடி, ஈவன் 100 ரூபாய் எடுத்து கொடுக்குறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அப்படி சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன். எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது, இப்படிலாம் நடக்குமா அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தாங்க. என்னால் அந்த இன்சிடெண்ட்டை இன்னும் மறக்க முடியலைங்க. எப்படி சொல்கிறது, மறக்க முடியாத இன்சிடெண்ட் ஆகிடுச்சு. இப்போ நினச்சாலும் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அந்த ஆண்டியை நினச்சா. இதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு இருந்தேன். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நடந்துட்டுருக்குது கலியுகங்க, குதிரையே ஒரு காலாக தான் ஓடிட்டுருக்கு. இப்போ இந்த நல்ல ஆத்மாக்கள் இருக்கிறதுனால தான் அந்த குதிரையும் ஒரு காலம் ஓடிட்டுருக்கு. இப்போ அதுவும் இல்லைன்னா குதிரையே விழுந்துருங்க.
1: அடுத்ததாக பூஜா பேச போகிறாங்க, கேட்கலாம்.
3: ஹாய், நான் உங்கள் பூஜா பேசுகிறேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட சொன்ன ஒரு சின்ன கதையை பற்றி தான் நான் இங்கே சொல்ல போகிறேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட போனாங்க. அப்போ ஒரு அங்கிள் வந்து அங்கே சாப்பிட வந்தார். ஃபுட் ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எதிர் டேபிளில் வந்து இன்னொரு அங்கிள் சாப்பிட்டுட்டு இருந்தார். ஆனால் அவர் என்னன்னு தெரியல, அவர் அந்த ஃபுட்டை வந்து ஃபுல்லாகவே சாப்பிடல. இந்த அங்கிள் ரொம்ப நேரமாக இன்னொரு அங்கிளை வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தார். அப்போ வந்து நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம், இவர் எதுக்கு அவர் தட்டையே பார்த்துட்ருக்காரு அப்படின்ட்டு ஒரு மாதிரி பார்த்துட்ருந்தோம். அதுக்கப்புறம் அந்த அங்கிள் வந்து பாதியிலேயே அந்த ஃபுட்டை வச்சுட்டு அப்படி அப்படியே வச்சுட்டு போயிட்டார். இவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தார், பார்த்துட்டு இருந்தவர் திடீர்னு அவரோட ஃபுட்டை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. எங்களுக்கு ஒரு மாதிரி இருந்தது, ஏன் இவர் இவங்கள்ட்ட எடுத்து சாப்பிட்றாரு, எதுக்கு இப்படி பண்ணுறாரு அப்படின்ட்டு நாங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் அவர் ஃபுல்லாக அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் ஆர்டர் பண்ண ஃபுட்டை வேண்டான்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட்டதுக்கான ஃபுட்டோட பில்லை வந்து ஒரு டொனேஷன் பாக்ஸ் மாதிரி எல்லா ஹோட்டல்லையும் வச்சுருப்பாங்க. அந்த டொனேஷன் பாக்ஸில் வந்து அந்த அவர் சாப்பிட்ட காசை வந்து போட்டுட்டு போயிட்டார். அப்போ தான் எங்களுக்கு அவர் என்ன பண்ணார்னே எங்களுக்கு புரிஞ்சுது. அவர் வந்து உணவை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க, அதனால தான் அவர் அப்படி பண்ணியிருக்காருன்னு எங்களுக்கு அப்போ தான் புரிஞ்சுது. ஆனால் நாங்கள் வந்து அதை ஒரு இதுவாக தான் பார்த்தோம், என்ன அவர் சாப்பிட்டதை வந்து இவர் சாப்பிட்ருக்காரே, இவருக்கு ஏன் இப்படி பண்ணுறாரு, அவர்கிட்ட காசு இல்லையா, அவர் வாங்கி சாப்பிட்ருக்கலாம்ல. ஆனால் அவர் வந்து அப்படிலாம் ஒரு அசிங்கமும் பார்க்காம இது மாதிரி பண்ணது வந்து எங்களுக்கு அந்த டைமில் ஒரு மாதிரி இருந்துச்சு.
4: நான் உங்கள் அபிநயா பேசுகிறேன். மனிதர்கள் பலவிதம். நான் வந்து சந்தித்தது வந்து
2: நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க. ஃபஸ்ட்டு கெட்டவங்களை பற்றியே சொல்லிடுறேன். என்னோடய ஹவுஸ் ஓனர், இது வந்து ரொம்ப ரியலாக நடந்த ஸ்டோரி. எங்கள் அம்மா சொல்லும் போது எனக்கு உண்மையாகவே வந்து அவங்க மேலே கோவமே வந்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். ஹவுஸ் ஓனர் வந்து ஆஸ்திரேலியா போயிட்டு ரிட்டர்ன் வந்திருந்தாங்க. வந்திருக்கும் போது நிறைய பெட்டிலாம் இருந்துச்சு. அது வந்து அவங்களோட வீடு வந்து மூணாவது மாடி. ஸோ தூக்கிட்டு போகணுன்றதுக்காக கீழே வந்து பூ விற்கிறவங்க ஒருத்தவங்க, அவங்களோட ஹஸ்பண்ட், அவங்க பூ விற்கிறாங்கனாலே அவங்க வந்து ரொம்ப ஏழையானவங்கன்னு தெரிஞ்சுது. அவங்கள வந்து கூப்பிட்டுட்டு கொஞ்சம் பேகை தூக்கி மேலே கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு இவங்களும் வந்து மூணு மாடி கஷ்டப்பட்டு தூக்கிட்டு எல்லாம், அதுவும் வெயிட்டான செம வெயிட்டான பேக் தான், எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் மேலே வச்சுட்டாங்க. அப்போ வந்து ஒரு மொக்க லைக் பேசிக் செல் தான், அந்த பேசிக் ஃபோன் வந்து காணும் அப்படின்னு சொன்னனே எல்லாரும் சேர்ந்து போயிட்டு அந்த ஹவுஸ் ஓனரோட பையன் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அந்த லைக் அந்த பூ விற்கிறவங்களோட ஹஸ்பண்டை வந்து கேட்குறான், இது மாதிரி ஏன் எங்கே என் ஃபோனை நீங்கள் திருடிட்டீங்களா அப்படின்னு கேட்குறான். அப்போ வந்து அவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்பட்டாங்க, இது மாதிரி ஏழையாக இருக்கிறதுனால திருடுவேன்னு என்ன அர்த்தம், இப்படிலாம் நான் நினைக்காதுங்க, ரொம்ப தப்பாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டேன். அப்பயும் வந்து ரொம்ப சண்டை போட்டு இது மாதிரி நான் சத்தியமாக திருடல, அதுவும் அந்த அங்கிள் பாவம், அவங்க பசங்க மேலே அவங்க ஒய்ஃப் மேலெலாம் சத்தியம் பண்ணுறாங்க, இது மாதிரி நான் திருடவே இல்லை, ஏன் இது மாதிரி கேவலமாக சந்தேகப்படுறீங்க அப்படின்னு. அப்புறம் வந்து சரி சும்மா தேடி பார்க்கலாம், அந்த ஹவுஸ் ஓனர் வந்து அவங்க பேக்லெலாம் செக் பண்ணும்போது அந்த ஃபோன் இருந்துச்சு. அந்த ஃபோன் இருந்துச்சுன்னு தெரிஞ்சு அந்த அவங்க பையன் என்ன பண்ணார்னா, ஒத்துக்கலாம் இல்லை இது மாதிரி ஒரு சாரின்ற ஒரு வார்த்தை கேட்கலாம், அப்படி கேட்காம அவங்களோட ஸ்டேட்டஸை வந்து விடாமல் இது மாதிரி சரி சரி ஒரு பேசிக் ஃபோனுன்றதுனால ஒன்று விடுறேன், சரி பொழைச்சி போ அப்படின்ற மாதிரி ஒரு நக்கலாக கேவலமாக பார்த்து அனுப்பிச்சிட்டாரு. ஆனால் உண்மையாகவே அந்த அங்கிள் அந்த இடத்துல உண்மையாகவே பாவம். எனக்கு இந்த ஸ்டோரி கேட்கும் போது என்னடா இந்த ஹவுஸ் ஓனர் இவ்வளோ கேவலமாக பிஹேவ் பண்ணியிருக்காங்க, ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, அது சாரின்னு கேட்கணும். ஃபஸ்ட்டு மிஸ்டேக் வந்து ஒரு புவர் பீப்புளெலாம் திருடுவாங்கன்னு என்ன அர்த்தம், அவங்களுக்கு மேலே சந்தேகப்பட்டது ஃபஸ்ட்டு தப்பு. அதுக்கப்புறம் வந்து தெரிஞ்சு தப்பு பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சு ஒரு சாரி கேட்காம அவங்களோட கௌரவம் ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் விடாமல் ஓவராக சீன் போட்டது ரெண்டாவது தப்புன்னு எனக்கு தோணுச்சு. இது மாதிரி ஒரு மனிதனை பார்க்குறதுக்கு இவெல்லாம் எதுக்கு மனுஷனாக பிறந்தான்ற அளவுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. அடுத்தது வந்து ஒரு நல்லவரை பார்த்தேன் அப்படின்னு கூட சொல்லலாம். எப்படின்னா வந்து டிஹெச்எல்எஃப் ஆஃபீஸ்லேருந்து கொஞ்சம் தூரம் லைக் வேலச்சேரியிலேருந்து தூரத்தில் வந்து ஒருத்தர் வந்து வண்டியை நிறுத்திட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவரோட ஃபோனு பர்ஸு எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிட்டார். அப்போ வந்து அந்த சைடாக ஒரு ஆட்டோ டிரைவர் போயிருந்தார். அந்த ஆட்டோ டிரைவர் பார்த்துட்டு இது மாதிரி என்னப்பாச்சு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார் என்னோடய வண்டியில் பெட்ரோல் தீர்ந்துருச்சு, என் ஃபோனையும் ஃபோன்லேயும் சார்ஜ் சுத்தமாக இல்லை, காசும் வந்து பர்ஸும் வந்து ஆஃபீஸ்லேயே மிஸ் பண்ணிட்டேன், அதுவும் ஆஃபீஸ்லேயும் கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டேன், இப்போ நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு இல்லைன்னா ஆஃபீஸ் போயிட்டுனாலும் அது லைக் ஒரு அரை அவர் நடந்து போயிட்டு நான் எடுத்துகிட்டு வரணும் காசு, என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் ஹெல்ப்பெல்லாம் கேட்கல, ஜஸ்ட் அவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது அவர் ஸ்டோரி சொன்னார். அப்போ வந்து அந்த ஆட்டோ டிரைவர் என்ன பண்ணாருன்னா, சரி தம்பி நீ வந்து என் கூடவா இங்கேயே வண்டியை பார்க் பண்ணிவிட்டு என் கூடவா வந்து 60 ருபீஸ் தானே ஒரு லைக் ஒரு லிட்டர் பெட்ரோல் உனக்கு வாங்கித்தரேன், நீ எடுத்துகிட்டு போயிட்டு நீ வந்து வீட்டுக்கு போ. இவர் வந்து சொன்னார் இது மாதிரி, ஐயோ காசுலாம் வேண்டாம் சார், இது மாதிரி அப்புறம் உங்களுக்கு நான் எப்படி திருப்பி கொடுப்பேன் அப்படின்னா. அந்த ஆட்டோ டிரைவர் வேண்டாம் வேணும் ரொம்ப நேரம், சரி ஓகே உனக்கு திருப்பி கொடுக்கணுன்ட்டு ஆசை இருந்துச்சுன்னா எனக்கு வேணால் ரீசார்ஜ் பண்ணிவிடு, என் ஃபோன் நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணிவிட்டுரு அப்படின்னு சொன்னார். அப்போ உடனே அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு உண்மையாக உங்களை பார்த்தது, அதுவும் இந்த நடு ராத்திரியில் உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமைப்பட்டார். அந்த ஆட்டோ டிரைவர் பெருமைக்குரிய என்னுடைய அப்பா தான். ஸோ இதோ இந்த மனிதர்கள் பலவிதம்ன்ற ஒரு நிகழ்ச்சி மூலமாக எனக்கு தெரிஞ்ச மனிதர்கள் நல்லவங்க கெட்டவங்களை பற்றி ஷேர் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
1: வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே சுமன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம் நம்

0: listening to
1: 107.8 FM, a community of pride.
0: MOP CRS 107.8 FM.
2: MOP Community Radio 107.8 வழங்கும் அறிவு பயணம். அறிவு பயணம், அறிவு பயணம். ஒவ்வொரு இளைஞனுக்கும் ஒவ்வொரு இளைஞக்கும் வேலை வாய்ப்புகள் என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ்லாம் இருக்குது, அதுக்கு என்னெல்லாம் படிக்கணும், என்ன புக்ஸ் இருக்குது, என்ன குவஸ்டின்ஸ் இருக்குது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், எல்லாமே இதில் வரப்போகுது. இந்த அறிவு பயணம் அப்ளிகேஷன் எப்படி எழுதுறது, பயோடேட்டா எப்படி எழுதுறது, இன்டர்வியூக்கு எப்படி போகுது, இதெல்லாம் கூட சொல்லப்போகுது. ஆக ஒவ்வொரு இளைஞருக்கும் இளைஞருக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பாக அமையப் போகிறது MOP கம்யூனிட்டியுடைய 107.8 வழங்கும் அறிவு பயணம். இது உங்களுக்கானது, எங்களுக்கானது, நமக்கானது. வணக்கம். MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வழங்கும் அறிவு பயணம் இளைஞர்களுக்கான சிறப்பு வழிகாட்டு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சி ஒரு விதத்தில் மிகச்சிறந்த ஒரு சிறப்பு நிகழ்ச்சின்னு சொல்லணும். சிறப்பு நிகழ்ச்சியில் பல பார்த்துருக்கோம், நம்ம பல கேட்டிருக்கோம். இந்த சிறப்பு நிகழ்ச்சி என்னென்ன, ஒரு சிறப்பு விருந்தினர் இன்னொரு சிறப்பு விருந்தினர் நேர்காணல் பண்ணியிருக்காரு. அது உண்மையிலேயே அது ஒரு முதல் முறையான ஒரு மிகச்சிறந்த ஒரு முயற்சின்னு சொல்லணும். என்னென்னா ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், தமிழக இளைஞர்களுக்கெல்லாம் மிகவும் பரிச்சயமான ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டி வணக்கத்துக்குரிய திரு வி நந்தகுமார் ஐயாரஸ் அவர்கள் இங்கே நம்ம கூட பல முறை பேசியிருக்காங்க. அவங்க இங்கே சிறப்பு விருந்தினராக வந்திருக்காங்க. அவர்கள் வேறு ஒரு சிறப்பு வந்து நேர்காணல் செய்யிருக்காங்க. அந்த சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அங்கே வந்து நேவியில் லெஃப்டினண்டாக இருக்கக்கூடிய திரு ஈசன் அவர்கள் அவங்க இங்கே வந்திருக்காங்க. இப்போது நம்முடைய இந்த MOP கமிட்டியினுடைய 107.8 வழங்கும் அறிவிப்பான நிகழ்ச்சிக்காக இந்த ஒரு சிறப்பு நேர்காணலில் வணக்கத்துக்குரிய திரு வி நந்தகுமார் ஐயாரஸ் அவர்கள், வணக்கத்துக்குரிய லெஃப்டினன்ட் திரு ஈசன் அவர்களை நேர்கள் செய்திருக்காங்க. இதில் நேர்கள் சார்பாக நானும் அப்போது இடையில வரப்போகிறேன். அண்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் எவ்ரிவன் ஓவர் ஹியர், எல்லாரும் எல்லா லிசனர்ஸ் எல்லாரும் சார்பாக வணக்கத்தை திரு நந்தகுமார் சார் அவர்கள் தயவுசெய்து இந்த நேர்காணல் நடத்தி தருமா கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி வணக்கத்துக்கு இதை லெஃப்டினன்ட் திரு ஈசன் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். வி ஆர் சோ ஹாப்பி டு ஹேவ் யூ வித் அஸ் டுடே. அண்ட் நவ் இட் இஸ் ஓவர் டு சி வி நந்தகுமார் ஐஆர்எஸ்.

ஸோ டிஃபென்ஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு தேவையான குவாலிஃபிகேஷன் பார்த்துட்டோம், பர்சனாலிட்டி ரைட்ஸும் பார்த்துட்டோம். இப்போ இந்த ப்ராசஸில் ஒரு பையன் ப்ரிப்பேர் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், லைக் நீங்கள் இன்னும் உமன் பற்றி சொல்லவே இல்லை, நம்ம அந்த உமன் காம்பனண்ட்டையும் சேர்த்து சொல்லிடுங்க. ஸோ இப்போ அந்த பையன் ப்ரிப்பரேஷன் அப்படின்றப்ப, இப்போ வென் ஹீ கேன் ஸ்டார்ட் இஸ் ப்ரிப்பரேஷன் அண்ட் என்ன டைம் தேவைப்படும், இப்போ நம்ம டைமு ஆட்டிடியூடு அண்ட் ரெண்டாவது என்ன எனர்ஜி லெவல். ஏன்னா நார்மலாக ஆர்மியில் என்ட்ராகிறது கொஞ்சம் ஏர்லி ஏஜில் என்ட்ராகிறது கொஞ்சம்

0: பெட்டரா இருக்கும் அப்படின்னு. ஸோ அதை பத்தி சொல்லுங்க.
1: ஓகே, பேசிக்கா இது பர்சனாலிட்டி டெஸ்ட். ஆளுமை திறன் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது.
0: கரெக்டா,
1: பொதுவா அதாவது ப்ரிப்பேரேஷன் அப்படின்னா ஒரு புக்கை வாங்கியோ இல்லை ஒரு இன்ஸ்டிடியூட் போயோ ப்ரிப்பேர் பண்ணுற அளவுக்கு இங்கே எதுவும் ஒரு சிஸ்டமேட்டிக் ஷெட்யூல் கிடையாது.
0: ஓகே,
1: இங்கே என்ன ஒருத்தர்கிட்ட எதிர்பார்க்குறாங்களா அவங்களோட எக்ஸ்போஷர் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. ஸோ ப்ரிப்பரேஷன் சொன்னால் எக்ஸ்போஷர் தான் எங்களை பொறுத்த வரைக்கும்.
0: ஸோ பர்சனாலிட்டி க்ரூமிங். ஓகே,
1: ஸோ இதை எப்படி வளர்த்துக்க முடியும் அப்படின்னா ஒரு இளம் வயதுலேருந்தே ஸ்கூல்லச்சே ஹையர் செகண்டரியிலேருந்து, ஈவன் ஹைஸ்கூலில் சேலம்னா கூட ஹையர் செகண்டரியிலேருந்து இவங்க வந்து படிப்பு இல்லாம படிக்கணும் கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு மார்க் இல்லைன்னா அவங்க கூப்பிட மாட்டேன்றாங்க. இன்டர்வியூக்கு வந்து கட் ஆஃப் வந்து பேசிக் இல்லை. இன்னைக்கு வந்து நல்ல மார்க்கே கேட்கறாங்க, 85% கட் ஆஃப் கேட்கறாங்க.
0: ஓகே,
1: ஸோ அதனால இப்போ படிச்சால் மட்டும்தான் ஆர்மிக்கும் போக முடியும் ஆஃபீஸரா அப்படிங்கறது இப்போ இதாயிருச்சு. பட் அது மட்டும் இல்லாம ஆளுமை திறன் வளர்க்கக்கூடிய விஷயங்கள் லைக் ஆர்கனைசிங் ப்ரோக்ராம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறது, மேடையில் ஏறி அடிக்கடி பேசுறது, அப்புறம் ஸ்கூல்லே வந்து இவங்க கிளாஸ் எடுக்கிறது, செமினார் எடுக்கிறது, ஸ்கூல் பீப்புள் லீடராகிறது, கேம்ஸில் வந்து இன்வால்வ் ஆகிறது, கேம்ஸ்லேயும் கேப்டன்ஸாக இல்லை அட்லீஸ்ட் ஒரு அங்கே ஒரு ஆர்கனைஸ் பண்ணுற ஸ்கில்ஸு, இதை மாதிரி வந்து நிறையா வளர்த்துக்கணும் அவங்க. நம்பர் ஒன். நம்பர் டூ வந்து பேப்பர் கண்டிப்பாக படிக்கணும். பேப்பர் படிக்கிறதுக்கு ஒரு அருமையாக ஒரு ஆஃபீஸர் இப்போ ரீசெண்டாக நான் சமீபத்தில் சந்தித்த ஒரு செலெக்ஷன் ஆஃபீஸர் அருமையான டெஃபினிஷன் கொடுத்தாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பேப்பர் படித்தா இங்கிலீஷ் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும், அதுக்கப்புறம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் தெரியும்ன்றது மட்டும் இல்லை, பேப்பர் படித்தா அவங்களோட எக்ஸ்போஷர் அண்ட் மெச்சூரிட்டியும் டெவலப் ஆகும். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சால் அவனோட அப்ரோச்சே வேறு மாதிரி இருக்கும். தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாதுன்னா அவன் உலகம் வந்து ரொம்ப சின்னதாகிடும். அப்படி சின்னதாக இருக்கக்கூடிய ஆட்கள் இது மாதிரி எக்ஸாமில் காம்படிட்டிவ் எக்ஸாமில் செலக்ட் ஆக முடியாது. ஸோ எக்ஸ்போஷர் ஆர்கனைசிங் அபிலிட்டி இது ரெண்டு தான் முக்கியமான விஷயங்கள். இது இருந்ததுன்னா அந்த அவங்க கேட்கக்கூடிய குவாலிட்டிஸ் எல்லாம் தானாகவே வந்துடும். இதுக்கும் மேலே அவங்க சில கைடன்ஸ் வேணும்னா எங்களை மாதிரி அதிகாரிகளில் வந்து
0: விமென் பற்றி சொல்கிறேன்.
1: விமென் பற்றி நீங்கள் கேட்டிங்க. விமென் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ நான் ஒரு ஒரு ஒரு காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ போய் ஒரு 1000 பேர்கிட்ட பேசும்போது ஒரு 500 பசங்க 500 பொண்ணுங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த 500 பசங்களில் ஒரு 5 பேர் ஒரு 10 பேர் முன்னாடி வருவாங்க. ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் 1-2 தான். அதிகபட்சம் ஒரு 10 பேர்னு வச்சா கூட அவங்க வீட்டுக்கு போனோன்னே அவங்க அப்பா அம்மா வந்து
0: டைலூட்
1: ஆமாம் அவங்கள சைலன்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களே வந்து முன்னாடி வர்றதுக்கு கொஞ்சம் கம்மி. அதுக்கு காரணம் வந்து அவங்க வளர்றப்ப வந்து இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து வளர்றது கிடையாது பொதுவாக. நான் நம்ம ஸ்டேட்டில் இது ஒரு பெரிய பிரச்சனை. ரெண்டாவது வந்து அப்படியே வந்து அவங்களுக்கு இதெல்லாம் ஆசைப்பட்டாலும் அவங்க ஃபேமிலியில் வந்து என்கரேஜ் பண்ணுறதில்ல. அவங்க வந்து இது வந்து உனக்கு சூட் ஆகுமா இது மாதிரி சில மித்தெல்லாம் வந்து அவங்க வந்து நம்ம பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணி அதுலேருந்து வெளியில் வந்தாங்க அப்படின்னா மெயினாக பேரண்ட்ஸ்க்கு எவ்வளோ அதிகமாக தெரியுதோ டிஃபென்ஸ் சர்வீசஸை பற்றி அந்த அளவுக்கு பெண்கள் வந்து உள்ளே வரலாம். அண்டு சென்னையில் ஓடிஏ நம்ம போன அகாடமியில் தான் வந்து ஆர்மிக்கு கேர்ள்ஸ் உமன் ஆஃபீஸர்ஸ் ரெடி பண்ணுறாங்க. இந்தியாவிலே வந்து இங்கே தான் ரெடி பண்ணுறாங்க.
0: ஓகே,
1: பட் அந்த ஓடிஏல போய் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து லேடி ஆஃபீஸர்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 1-2 பேர் இல்லை சில சமயம் அவங்க. இப்போ இருக்க பேட்ச்ல நீங்கள் சந்தித்த ராகுல் அண்ட் நவாஸ்கான்
0: அந்த
1: ரெண்டு ஆஃபீஸர்ஸும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க ஜூனியர் செட்லையும் சரி ப்ரெசன்ட் செட்லையும் சரி தமிழ்நாட்டிலேருந்து எந்த கேர்ள்ஸும் கிடையாது அப்படிங்கிறாங்க.
0: ஓகே,
1: ஆமாம்.
0: ஸோ எனக்கு ஒன்றே ஒன்று ஈசன், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் என்ஷோர் ஆர் என்ஷோரேட்டா. இப்போ நீங்கள் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ பேரை நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணுறீங்க, அவங்க எத்தனை பேர் வந்து அந்த ட்ரெயினிங் ரேஷியோவில் எத்தனை பேர் கிளியர் பண்ணுறாங்க?
1: ஓகே, ஒரு வருஷத்துக்கு நாங்கள் ஏறக்குறைய ஒரு 200 பேர் ட்ரெயின்.
0: ஓ, 200 பேர் ட்ரெயின் பண்ணுறீங்க. ஓகே, அதில் எவ்வளோ ரேஷியோ இருக்குது?
1: இதில் ஷார்ட் டேர்ம் சில பேர் வருவாங்க, லாங் டேர்ம் வருவாங்க. லாங் டேர்ம் வரவங்க வந்து அதில் இதுக்கு எஸ்எஸ்பிக்கு எலிஜிபிள் வந்து ஒரு 50 பேர் தான், மற்றவங்களாம் லாங் டேர்ம். ஸோ அந்த 50 தான் நம்ம பார்க்கணும். அந்த 50 பார்த்தோம் அப்படின்னா 10 பேர் தேடுறாங்க. 50 தேடுறாங்க. இன்னொரு 5 பேர் சப்சிக்வெண்ட் அட்டம்ஸில், அதாவது நான் சொல்கிற 10 பேர் வந்து 2வது 3வது அட்டம், அதிகபட்சம் 3வது அட்டம். பட் இப்போ இருக்க ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 27th அட்டெம்ப்ட்ல ஒரு பையன் செலக்ட்
0: ஆயிருக்கான்.
1: 13th அட்டெம்ப்ட்ல செலக்ட் ஆயிருக்கான்.
0: கஜினி முகம்
1: இவனால நான் மறந்துட்டேன். கஜினி முகத்துக்கு மேல
0: மேல
1: ஒருத்தர் வந்து சென்னையில மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில
0: படிக்கிறாரு.
1: MIT-ல இவரு வாரம் வாரம் இங்கிருந்து
0: கோயம்புத்தூர்
1: வந்து எங்கிட்ட கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பேர் ராகுல்.
0: ஓகே.
1: இன்னொரு பையன் ஒரு பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறான். இவங்க ரெண்டு பேருக்கும் காமனான விஷயம்னு ரெண்டு பேரும் நல்லா படிக்கிறாங்க. பிகாஸ் 80% மேலே மார்க்ஸ் வச்சிருக்காங்க ஈவன் இன்ஜினியரிங்லேயே.
0: ஓகே.
1: அண்ட் ஆஃப்கோர்ஸ்
0: ரெண்டு பேரும் பேசிக் குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்லவே இல்லை நீங்க.
1: பேசிக் குவாலிஃபிகேஷன் பேசிக்காக வந்து ராணுவத்தில் அதிகாரி ஆகணும்னா கிராஜுவேஷன் வேணும்.
0: எனி கிராஜுவேஷன்
1: ஃபார் தட் மேட்டர். இன்ஜினியர்களுக்கு அதிகமான வாய்ப்பு உண்டு.
0: என்ன எதனால டெக்னிக்கல் கிராஜுவேட்ஸ்க்கு?
1: காரணம் என்னன்னா டிஃபென்ஸ்னு எடுத்துட்டா த ஃபியூச்சர் இஸ் டெக்னாலஜி. ஃபியூச்சர்ல இப்போவே ப்ரெசென்ட் இஸ் டெக்னாலஜி தான். ஸோ டெக்னாலஜி தெரிஞ்ச ஒரு அதிகாரியை எடுத்தாங்கன்னா அவரை எதில் வேணாலும் அவங்க வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேணாலும்
0: அவங்க
1: போஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைட்டிங்கில், ஏன்னா அவர் ஃபைட்டிங்லேயே இருக்காரு அப்படின்னா ஹீ ஷுட் நோ த மெக்கானிசம் ஆஃப் அ ரைஃபிள். அந்த மெக்கானிசம் ஆஃப் அ ரைஃபிள் தெரியணும்னா அவர் இன்ஜினியராக இருந்தால் அவர் ஈஸியாக புரிஞ்சுக்குவார்.
0: ஓகே.
1: வேற நான் டெக்னிக்கல் பர்சனுக்கு முதல்ல இன்ஜினியரிங் சொல்லிக் கொடுக்கணும் அவங்க.
0: ஓகே ஓகே.
1: ஸோ அதனால இப்போ நம்ம ரைஃபிளை விட்டுடலாம், பட் இன்னைக்கு மிசைல் வரைக்கும் நம்ம வந்து எல்லாமே டெக்னாலஜி தான். அதனால தே ப்ரிஃபர் என்ஜினியர்ஸ். என்ஜினியர் இல்லாத மற்ற டிகிரியில் இருக்கவங்களும் போகலாம். அது ஒரு தனி உலகம். அங்கே வந்து லாயர் இருக்காங்க, டாக்டர் இருக்காங்க, என்ஜினியர் இருக்காங்க, வெட்டினரி ஆஃபீஸர் டாக்டர்ஸ் இருக்காங்க, நர்ஸ் இருக்காங்க, அக்கௌண்டன்ஸ் இருக்காங்க. அவங்க பேர் லாஜிஸ்டிக்ஸ் ஆஃபீஸர்ன்னு சொல்லுவோம்.
0: ஓகே.
1: அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் தனியாக இருக்காங்க. இது மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் உள்ளே இருக்குது. எல்லா படிப்புகளும் உள்ளே போகலாம்.
0: ஃபைன் ஃபைன் ஃபைன். நம்ம அந்த ரெண்டு கேண்டிடேட்ஸும் பார்ப்போம் இப்போ. ஓகே. ஈசன், நம்ம சொன்ன மாதிரி உங்க ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்கன்னு சொன்னீங்க, பிரசாத் அண்ட் ராகுல்.
1: நாங்கள் ஆக்சுவலாக

0: பிராக்டிக்கல் எக்ஸ்போஷர் இருக்கும். ஸோ தே டோன்ட் வி டோன்ட் வாண்ட் டு பி வெரி தியரிட்டிக்கல். ஸோ அதனால் அவங்கள நம்ம கேட்போம். சரியா, ராகுல் அண்ட் பிரசாத், நீங்கள் ரெண்டு பேருமே உங்களோட பர்செப்ஷன் சொல்லுங்கள். ஏன்னா மேபி ஈசன் பார்த்ததுனால உள்ளே வந்தீங்களா, இல்லைன்னா ஈசன் பார்க்கறதுக்கு முன்னாடியே இந்த ஆர்மி ரெக்ரூட்மெண்ட் பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா?
1: சார், பேசிக்கலாக நாங்கள் பார்த்தோம்னா ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு போஸ்ட் இருந்துச்சு, எஸ்எஸ்பி கிராக்னு ஒரு வெப்சைட்.
0: ஓகே,
1: ஃப்ரம் தட் வெப்சைட் ஐ கேம் டு நோ அபவுட் டிஃபரன்ஸ் என்ட்ரிஸ் தேர்ட் இயரில் வந்து யூனிவர்சிட்டி என்ட்ரி ஸ்கீம்னு ஒரு ஸ்கீம் இருக்குன்னு ஐ கேம் டு நோ அபவுட். தென் ஐ சர்ச்டு, ஐ காட் ஃப்ரெண்ட் வித் ஈசன் சார் இன் ஃபேஸ்புக். ஃப்ரம் தட் ஐ
0: சோஷியல் நெட்வொர்க்கிங் பெட்டரா யூஸ்
2: பண்ணிருக்கேன்.
0: குட் குட்.
1: ஃப்ரம் தட் ஐ ஆஸ்க் டவுட் டு ஹிம் இன் த்ரூ மெசஞ்சர். தென் ஓன்லி ஐ ஹி டோல்ட் மீ தேர் இஸ் எ திங் லைக் திஸ்.
0: சோ இட் வாஸ் an ஆக்சிடென்ட்.
1: Yeah, yeah.
0: Hey, I can say it is
1: social media. Yes,
0: oh, it was an accident, that happy accident.
1: Yes, sir.
2: Accident na
0: social networking.
2: Thedal da vandu solution.
0: Right, exactly. I agree.
2: Ethana per ena thedi vandu idha kekranga.
0: Correct.
2: Avanukku and interest irundhanaala da avan thedi vandu ena aniki.
0: Somewhat your profile made him to see that you are oriented towards it.
2: Exactly.
0: Avanga vandu they didn't see your name alone. They have seen something more than that. I can learn from this person. Abina.
1: சும்மா வந்தாரு. He came and he spoke about the opportunities that the armed forces is offering.
0: Okay.
1: Then when I was listening to speech, I got inspired.
0: Okay.
1: Then I realized certain qualities I'm also having.
2: Prasad, sorry. Namma எங்க அகாடமியில இந்த ஸ்ட்ரிக்ட் நார்ம்ஸ் இருக்கு, யாராவது தமிழ்ல பேசினா கூட நீங்க இங்கிலீஷ்ல தான் சொல்லணும் அப்படின்னு. பிகாஸ் காரணம் என்னன்னா அவங்களோட இங்கிலீஷ்ல
0: தான்,
2: பட் இங்க நீங்க ரிலாக்ஸ் பண்ணலாம், ஏன்னா நம்ம ஆடியன்ஸ்க்கு அப்பதான் புரியும். ரெண்டு பேரும் தமிழ் பசங்க
0: தான்,
2: தமிழ்லயே பதில் சொல்லுங்க.
0: சொல்லுங்க பிரசாத், கண்டினியூ பண்ணுங்க. அந்த கமாண்டர் வந்து யூ வாஸ் டெல்லிங் அபவுட், நீங்க சொன்னீங்க அவர் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பண்ண சொன்னாரு, கேட்டீங்க, கேட்டதுனால இன்ஸ்பயர் ஆயிட்டீங்களா?
1: கேட்டதுல இருந்து இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா, நம்ம எதை யூஸ் பண்ணா முட்டமே.
0: ஓகே,
1: சில 12th முடிஞ்சோடனே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துச்சு, அது எனக்கு தெரியல. அப்ப தேர்ட் இயர் பெருமக்கு யூஎஸ் என்ட்ரின் ஒரு ஆப்ஷன் இருக்கு.
0: இவர்
1: சொன்னதுக்கு அப்புறம் ஏன் நம்மளால முடியாதா, நமக்கு கொஞ்சம் குவாலிட்டிஸ் இருக்கே, வை நாட் கிவ் அ ஷாட். அதுக்கப்புறம் அந்த அகாடமியில் சேருக்கு வி ஹேட் டு பே சம் ஃபீஸ்.
0: ஈசன், தேர் இஸ் எ க்வெஸ்சன் எனக்கு நார்மலாக கேட்கணும்னு. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒரு ஒரு 500 பாய்ஸ் அட்ரஸ் பண்ணால் ஒரு 10 பசங்க தான் வராங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இப்போ ஏன் அந்த மிச்சம் அந்த 490 பசங்க அந்த இன்க்ளினேஷனே இருக்க மாட்டேங்குது?
2: ஆக்சுவலாக அன்னைக்கு நான் என்னைக்கு பேசுகிறேனோ அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 பேர் இல்லை, அன்னைக்கு வந்து ஒரு 200 பேர் வந்து இன்ட்ரெஸ்டட்.
0: சோடா பாட்டில் மாதிரி புஸ்ன்னு கிளம்புவாங்க.
2: ஆமாம், அந்த 200 அங்கேயே வெளியில போனோம்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 100 பேர் ஆஃப் பண்ணிடுவாங்க.
0: ஓகே மச்சான், எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க்,
2: இதெல்லாம் தேவையானக்கு அப்படின்ட்டு. பேலன்ஸ் இருக்க 100 ஒரு 90 பேர் வீட்டில் ஆஃப் பண்ணிடுவாங்க.
0: ஓகே,
2: அந்த
0: ஆர்மிலாம் வேணாம்.
2: ஆக்சுவலாக 100 பேலன்ஸ் இருக்க 100 பேரையும் வீட்டில் ஆஃப் பண்ணுவாங்க, ஆனால் ஆஃப் பண்ண முடியாத பசங்க தான் அந்த 10 பேர்.
0: ஓ, அந்த 10 பேர்,
2: அதாவது யார் சொன்னாலும் வந்து அவங்க தெளிவாக இருக்காங்க.
0: பேசிக்காக அதாவது ஆர்மி ரிஸ்க் இருந்தாலும் அந்த இன்க்ளினேஷன் இருக்கு. அதனால இட் வாஸ் அன் ஆக்சிடென்ட் தான். ஸோ யூ டென்ட் பிளான் ஆக்சுவலி. உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் யாரோ ஒருத்தர் வந்தாரு பிரசாத் பொறுத்த வரைக்கும். ஆனால் ராகுல் பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் த்ரூ சோஷியல் நெட்வொர்க்கிங்ல
1: பட் ஃப்ரம் மை யங் ஏஜ் சின்ன வயசுலேருந்து எனக்கு ஆசை இருந்துச்சு டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ்.
0: ஓகே,
1: கிராண்ட் ஃபாதரும் சுபேதர் ஜூனியர் கமிஷன் ஆஃபீஸர்.
0: ஓகே,
1: ஸோ எனக்கு ஆனால் கமிஷன் ஆஃபீஸர்ஸ்ல அவ்வளோ இது அவேர்னஸ் இல்லை எனக்கு. ஸோ காலேஜ் வந்ததுக்கப்புறம் தேர்ட் இயரில் தான் எனக்கு ஃபேஸ்புக் மூலமாக ஐ யூஸ் சோஷியல் மீடியா நான் பெட்டர் வே.
0: ஓகே,
1: கேட்டு
0: இல்லை, அதுதான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க் திஸ் க்வெஸ்சன் டு உங்கள் ஸ்டூடெண்ட், நம்ம கேடட்ஸ் கிட்ட. சி, இப்போ நீங்கள் பார்த்த உடனே இப்போ ஈசன் ஒரு நாள் மீட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? மீட் பண்ணப்ப டிட் யூ ஹேட் அ டவுட் தட் ஓ ஈசன் சார் மாதிரி ஒரு ஃபிசிக் வேணும் அப்படின்னு? பார்த்த மாத்த

0: ஒரு காமன் இவரோட பிசிக் மாதிரி எனக்கு இல்லையே, நான் ஒல்லியா இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் எனக்கு இல்லையே அப்படின்றப்ப என்னோட ஆஸ்பிரேஷன் அந்த பிசிக் பேஸ் பண்ணி இருந்ததான்னு கேட்டேன் உங்களுக்கு.
1: இருந்ததான்னு கேட்டேன்
2: வந்து அது உண்மைதான். அதாவது நீங்க அந்த ட்ரெய்னிங்ல ஒரு நாளைக்கு 1000 புஷ்அப்ஸ் எடுக்கிறாங்கன்னா அவங்க செஸ்ட் வந்து எந்த அளவுக்கு வெளியில வரும்.
0: கரெக்ட்.
2: ஸோ அந்த ட்ரைனிங் முடிச்சா ஒவ்வொருத்தரும் வந்து அந்த ஃபார்முக்கு வந்துடுவாங்க.
0: கரெக்ட்.
2: ரைட். ஸோ அதனால எந்த ஒரு ஆர்ம் போர்சஸ் ஆஃபீஸர்னு இருந்தாலும் ஃபிட்னஸ்க்கு வந்து அவங்க வந்து பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம். அவங்களோட பாடி லாங்குவேஜ் ஃபிட்னஸ், கான்ஃபிடென்ஸ் லெவல் ஃபிட்னஸ். ஸோ அது உண்மைதான். பட் அதுதான் வந்து ஆரம்பத்திலேயே தேவை அப்படிங்கிறது கிடையாது. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இப்படி ட்ரெயின் பண்ணக்கூடிய ஒரு ஆள் வேணும் அப்படின்னு தான்
0: கேட்குறாங்க. ஓகே.
2: ஆல்ரெடி ட்ரெயின் பண்ண ஒரு ஆள் வேண்டான்னு கேட்க.
0: இப்போ அதான் இப்போ அது இப்போ அந்த க்வெஸ்சனுக்குள்ளே நம்ம போவோம். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் இப்போ ஆர்மி கெரியர் நீங்கள் சூஸ் பண்ணீங்க இல்லையா? சூஸ் பண்ணவுடனே ஈசன் சொன்னார், சரியா, நிறையா நிறையா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பண்ணிடுறாங்க, இல்லைன்னா அப்பா அம்மா ஆஃப் பண்ணிடுறாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரியான விஷயம் உங்களுக்கும் நடந்திருக்கும் கட்டாயமாக இல்லையா? நீங்கள் ஏ உங்கள் தாத்தா தான் தெரியாமல் சுபேதாரா ஏதோ ஆர்மியில் இருந்தார், நீ எதுக்கடா அப்படின்னு உங்கள் அப்பா அம்மா கேட்டாங்களா?
1: அப்பா வந்து சப்போர்ட் பண்ணாரு, அம்மா வந்து எமோஷனலா கொஞ்சம்
0: அது இருக்கதான் செய்யும். அதெல்லாம் கேட்டேன். சி ஃபேமிலி அப்படின்றது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன்.
1: ஸோ எமோஷனல் இது பண்ணாங்க. ஸோ அவங்களே கன்வின்ஸ் பண்ணிட்டேன் நான். ஸோ அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க ஆர்மியோட கிரேட்னஸ்லாம் சொன்னேன். ஸோ சி அண்டர்ஸ்டூட்.
0: நீங்க சொல்லுங்க உங்க அப்பா அம்மா என்ன. சி ராகுல் சொன்னார் அவங்க அப்பா அம்மா அப்பா ஒத்துக்கிட்டாங்க, அம்மா ஒத்துக்கலன்னு. ஏன்னா எமோஷனல் ஃபேக்டர் இருக்குன்னு. இப்போ நீங்க சொல்லுங்க, நீங்க இப்போ அந்த அந்த ஆஃபீஸர் பார்த்தீங்க சொன்னாரு நான் டிசைட் பண்ணிட்டேன் என்ன, அப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க, உங்க அம்மா என்ன
3: சொன்னாங்க? ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க.
0: சரி, என்னடா என்னடா என்னன்னு சொல்லிட்டு
3: சரி. அவங்க அப்போதெல்லாம் இன்ட்ரெஸ்டா இருந்தாங்க, அப்புறம் நாள் போக போக போக
0: சோலா பாட்டில் மாதிரி நான் சொன்னேன், உடச்ச உடனே புஷ்ன்னு கிளம்புது, அப்புறம் வெறும் தண்ணி ஆயிடுறாங்க.
3: இப்ப ஜாயின் பண்ணல, இப்ப ஜாயின் பண்ணிட்டு நானே 6 months கழிச்சு தான், பிகாஸ் பைனான்சியல் ப்ராப்ளம்லாம் ஜாயின் பண்ண முடியல. ஸோ அது வரைக்கும் பிசிக் ரெடி பண்ணலாம், அப்புறம் கொஞ்சம் குண்டா இருந்தேன், எனக்கு ஒரு ஆப்ரேஷன் நடந்துச்சு. ஸோ பிசிக் ரெடி பண்ணலான்ட்டு 6 months போய் ஜிம்முக்கு போய் பிசிக் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாருக்கு நம்ம ஜாயின்
4: பண்ணிட்டு. எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8 வழங்கும் அறிவு பயணம். அறிவு பயணம் ஒவ்வொரு இளைஞனுக்கும் ஒவ்வொரு இளைஞ்சிக்கும் வேலை வாய்ப்பு என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ்லாம் இருக்குது, அதுக்கு என்னெல்லாம் படிக்கணும், என்ன புக்ஸ் இருக்குது, என்ன குவஸ்டின்ஸ் இருக்குது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், எல்லாமே இதில் வரப்போகுது. இந்த அறிவு பயணம் அப்ளிகேஷன் எப்படி எழுதுறது, பயோடேட்டா எப்படி எழுதுறது, இன்டர்வியூக்கு எப்படி போகுது, இதெல்லாம் கூட சொல்லப்போகுது. ஆக ஒவ்வொரு இளைஞருக்கும் இளைஞருக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பாக அமையப் போகிறது. எம்ஓபி கம்யூனிட்டியுடைய 107.8 வழங்கும் அறிவு பயணம். இது உங்களுக்கானது, எங்களுக்கானது, நமக்கானது.
5: உலகத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, அதுல சாதனை புரிந்த மக்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவே வருது சந்திப்போமா.

0: आप रहे।
1: முகம் அறியா இந்த குரலுக்கு கோடிக்கணக்கான இதயங்கள் காத்திருக்கும். தண்ணீர் இல்லாத இந்த அலை நம் மனதோடு பேசும். வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது உங்க எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. என்னடா நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் போதே ஒரு கவிதையோட ஆரம்பிக்கிற அப்படின்னு தானே கேக்குறீங்க? காதலை வர்ணிக்கிறதுக்கு நம்மள நிறைய பேர் கையில் எடுக்கக்கூடிய அதிகபட்ச ஆயுதம் கவிதை தானே. இன்னைக்கு என்னோட உங்களோட ஏன் பல பேரோட காதலா, நண்பனா, டீச்சரா, நல்ல துணையா பயணிக்கும் வானொலி மற்றும் அதனுடைய தொடக்கத்தை கொண்டாடும் தினமான நேஷனல் பிராட்காஸ்டிங் டே பத்தின சிறப்பு நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க வித் மீ ஆர்ஜே கீர்த்தி. கவிதையா மறுபடியும் கேட்போமா? முகம் அறியா இந்த குரலுக்கு கோடிக்கணக்கான இதயங்கள் காத்திருக்கும். தண்ணீர் இல்லாத இந்த அலை நம் மனதோடு பேசும். சுதந்திர காலகட்டத்தில இருந்து சைக்ளோன் வார்னிங், பாண்டமிக், கல்வி, விவசாயம், இசை, இலக்கியம், காதல், மனிதம், உணர்வுகள், இப்படி வானொலி பேசாதது எதுவுமே இல்லை. அதை விட முக்கியமா நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கும் பாரம்பரியத்துக்கும் கலாச்சாரத்துக்கும் ஒன்றி பயணிக்கும் ஒரு கருவிதான் வானொலி. வானொலி நமக்கு எப்படி கிடைச்சது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு என்ன அப்படிங்கறத பத்தி தெளிவா பேச நம்ம கூட இணைகிறாரு டாக்டர் ஜெய்சக்திவேல் சார், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜேர்னலிசம் அண்ட் கம்யூனிகேஷன், யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ். ஜெய்சக்திவேல் சார் ஒரு சிறந்த ஆசிரியர், ஆராய்ச்சியாளர் மட்டும் கிடையாது, ஒரு அதி தீவிர வானொலி ஆர்வலர். வானொலி பத்தின பல சுவாரஸ்யமான கதைகளையும் விவரங்களோட பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட நீங்க இணைஞ்சிருக்காரு சார். வணக்கம் சார், வி ஆர் வெரி வெரி ஹாப்பி டு ஹாவ் யூ இன் திஸ் நேஷனல் பிராட்காஸ்டிங் டே செலிப்ரேஷன்ஸ் அட் எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டேஷன் வித் அஸ் டுடே.
2: ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப அருமையான கவிதையோட ஆரம்பிச்சீங்க. தண்ணீர் இல்லாத அலை,
1: அலை
2: அடுத்து வரி
1: முகம் தெரியா இந்த நபருக்கு பல இதயங்கள் காத்திருக்கும்,
2: காத்திருக்கும் தண்ணீர்
1: இல்லாதே நம் மனதோடு பேசும்,
2: நம் மனதோடு பேசும். அது ஆக்சுவலி அலைகள் அப்படின்றது டக்குன்னு நாம யோசிச்சதும்
1: கடல் அலை,
2: கடல் அலை தான் நினைப்போம். நீங்க அதை இதோட ஒப்பிட்டு இருக்கீங்க, ரொம்ப அந்த ரொம்ப அருமையான ஒரு ஒப்பீடு. ரொம்ப மகிழ்ச்சி உங்களை இந்த முக்கியமான ஒரு சிறப்பானதொரு நாளில் சந்திக்கிறதுல. ஏன்னா தேசிய ஒலிபரப்பு நாள், நேஷனல் பிராட்காஸ்டிங் டே அப்படின்றது நம்ம ஜஸ்ட் லைக் தட் கடந்து போயிடுறோம் ஒவ்வொரு வருடமுமே. அது காரணம் வந்து பப்ளிக் சர்வீஸ் பிராட்காஸ்டிங் டே, வேர்ல்ட் ரேடியோ டே அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து ஒவ்வொரு நாள் இருக்கிறதுனால இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுறோம். அப்படி இல்லாத இந்த வருடம் எம்ஓபியில் இதுக்கு ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக உங்களோட இணையறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி,
1: எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி நேஷனல் பிராட்காஸ்டிங் டே அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப கம்மி பேருக்கு தான் அது ரேடியோவால் ஆரம்பிச்சது அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா டக்குனு ஒரு ப்ராட்காஸ்ட் அப்படின்னு போது நம்ம டிவியோட தான் அதிக அளவில் கோஆர்டினேட் பண்ணிப்போம். ஸோ நேஷனல் பிராட்காஸ்டிங் டே அப்படிங்கும் போது வானொலியை பற்றி பேசுறதுக்காக இன்னைக்கு நீங்கள் எங்களோட இணைஞ்சது எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது சார். பிகாஸ் என்னுடைய சர்க்கிளில் எனக்கு தெரிஞ்ச ஆட்களில் வானொலி ஆர்வலர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதனால தான் சொன்னேன் அதி தீவிர வானொலி ஆர்வலன், காதலன் அப்படின்னும் போது எங்கள் எல்லாருக்குமே உங்களோட ஞாபகம் தான் வரும். ஸோ ஜெய்சக்திவேல் சார் அப்படின்னு சொல்லும் போது வானொலியை பற்றி நம்மளால் பேசாமல் இருக்கவே முடியாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் சார். ஸோ சார், என்னோட ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் அதனால தான், எதனால வானொலி மீது அந்த காதல்?
2: வானொலி மீது காதல் அப்படின்றது எல்லாத்துக்கும் இருக்கிறது தான். இப்போ நீங்கள் முதல் முறையாக வானொலியை பார்க்கும்பொழுது ஒரு ஆச்சரியம் தோன்றும் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு இன்றைக்கி இருக்கிற தொழில்நுட்ப உலகத்தில் நம்ம அந்த இதை நம்ம மாணவர்கள் அல்லது குழந்தைகள் பக்கத்தில் அதை பார்க்க முடியாது. நம்ம பீரியட், அந்த பீரியடில் முதல் முறையாக வானொலியை பார்க்கும்பொழுது அது எப்படி கேட்குது, எப்படி அது இயங்குது, அது எப்படி ஒளி அலைகளை பெற்று கொண்டு அதை நமக்கு கன்வெர்ட் பண்ணி சவுண்டாக கொடுக்குது, இசையாக கொடுக்குது அப்படின்றதே ஒரு கியூரியஸ் தான். நீங்கள் எப்போவுமே ஒரு குழந்தைய வந்து வீட்டுக்குள்ளேயே இருந்த குழந்தைய திடீர்னு வீட்டு வெளியே கொண்டுட்டு போகும்போது அது அப்படி கண்களை விரித்து அப்படியே எல்லாத்தையும் அப்படியே ஒரு பிரமிப்பாக பார்க்கும் பார்த்தீங்களா? அந்த போல தான் வானொலிக்குள்ளே எடுக்கிற ஒவ்வொரு நிலையத்தையும் நாங்கள் பிரமிப்பாக பார்ப்போம். அதுவும் சிற்றலைக்குள்ளே போயிட்டு ஒரு டியூன் பண்ணி ஒரு ஸ்டேஷன் கிடச்சிருச்சுன்னா அது எந்த மொழின்னே தெரியாது, புதுசாக கிடச்சிருச்சுன்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தையினுடைய பார்வை தான் இங்கே செவிக்கி. அந்த அளவுக்கு ஒரு ஆர்வத்தோடு அந்த ஒளி அலைகளை டீகோட் பண்ணுறது, அது எந்த ஸ்டேஷன் இசையாக இருந்ததுன்னா இது வித்தியாசமான இசையாக இருக்குது, இது எங்கேருந்து வருது அப்படின்றது. அது குழந்தை பருவத்தில் வீட்டில் வந்து வானொலிகள் கேட்டுக்கொண்டே இருப்பாங்கப்பா. அந்த வானொலியை கேட்டுக்கொண்டு இருக்கும்பொழுது அவங்க தமிழ் சார்ந்த நிகழ்ச்சிகள், வெளிநாட்டு வானொலிகள் எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. நம்ம அதுக்கு அடுத்த ஒரு படியாக இன்னும் வேறு அது மட்டும்தான் வருமா அப்படின்னு சொல்லிட்டு வேறு என்னெல்லாம் வரும் அப்படின்னு டியூன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த டியூனிங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் முகவரிகள் வரும்பொழுது அந்த முகவரிகளை குறிப்பெடுத்து நாம் கடிதங்களாக எழுதும் பொழுது அதுக்கு வர்ற அந்த பதில் மூலம் இன்னும் உற்சாகமாகி எழுத ஆரம்பிக்கிறோம். அதுதான் வானொலி மேலே ஒரு பற்றுதல் ஏற்படுத்துவதற்கு ஒரு மிக முக்கிய காரணமாக. அது ஃபீட்பேக் ரொம்ப முக்கியம் இல்லையா. இப்போ நம்ம நிகழ்ச்சி கேட்குறாங்க நேயர்கள், கேட்டுட்டு ஒரு கடிதம் எழுதி போடுறாங்கனாலே அது வந்து ஒரு வகையான சந்தோஷத்தை கொடுப்பதா இருக்கு இல்லைங்களா.
1: கண்டிப்பாக சிசா, நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க அந்த கியூரியாசிட்டி எப்படி இது செயல்படுது அப்படிங்கிற அந்த ஆர்வம் உங்களுக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னீங்க. ஸோ வானொலிகளை பத்தி பேசும்போது நம்மளுடைய இந்தியன் பிராட்காஸ்டிங் சிஸ்டம்க்கு முன்னாடி மார்கோனி அவர்களுடைய அந்த கண்டுபிடிப்பு, அந்த ரேடியோ வேவ்ஸ் உடைய கண்டுபிடிப்பு மிக ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட்டை நம்ம பார்க்குறோம். கேட்டுட்டு இருக்க நேயர்களுக்கு அது குறித்த வரலாறு எங்களோட பகிர்ந்துக்க முடியுமா?
2: அது ஒரு பெரிய வரலாறு. அது இன்னும் கொஞ்சம் பேசணுன்னா சர்ச்சைக்குரிய வரலாறுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா வானொலி ஒளி அலைகளை கண்டுபிடித்தது ஒரு ஆள் மட்டும் கிடையாது, அதில் பெரிய டீம் ஒர்க் இருக்குது. மார்கோனிக்கு முன்னாடியே நிறைய பேர், டெஸ்லா, ஃபெசண்டஸ், அப்புறம் வந்து ஆம்பியோ, அப்புறம் நம்மளுடைய நாட்டைச் சேர்ந்த ஜெகதீஷ் சந்திரபோஸ், இவங்க எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துனாங்க. ஒருத்தர் ராயல் சொசைட்டி ஆஃப் அந்த சயின்ஸ் அந்த இதில் லண்டனில் வந்து ஒரு கான்ஃபரன்ஸில் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்காக நம்ம ஜெகதீஷ் சந்திரபோஸும் போயிருக்கார். அந்த இதில் தான் வந்து மார்கோனி இருக்கார் அந்த ப்ரெசன்டேஷனில். அப்போது இவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி ஃபைன் டியூன் பண்ணி லாங் டிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்ம கொண்டுட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ ஒளி அலைகளில் வந்திருக்கு, அது இந்த மாதிரி பண்ணால் போகும் அப்படின்னு சொல்கிற ஒரு ப்ரெசன்டேஷன். அது ரிசர்ச்சாக நீங்கள் நம்மளுடைய ஜெகதீஷ் சந்திரபோஸ்னுடைய அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க வெப்சைட்லேயும் அந்த ரிசர்ச் பேப்பர் இருக்குது, அவர் ப்ரெசன்டேஷனை பற்றி டீட்டெயிலெலாம். அந்த இதை பார்த்தோம்னா அப்போ தான் மார்கோனி கேட்குறாரு, இதையா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேட்டன்ட் வாங்கிக்க கூடாது அப்படின்ட்டு. அப்போ அவர் சொல்கிறார், இது நம்மளுடைய கண்டுபிடிப்பு மட்டும் இல்லை, பின்னாடி முன்னாடி நிறையா பேர் இன்னும் அது சார்ந்து ரிசர்ச் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க. நாம் பேட்டன்ட் வாங்கிட்டோம்னா அப்புறம் ஒவ்வொன்றையும் அது அவங்ககிட்ட அனுமதி வாங்கி பண்ண வேண்டியதாக இருக்கும், அதனால தான் நான் பண்ணலை அப்படின்னு இவர் சொல்ல, அவர் நான் இதை ஃபர்தராக பண்ணவான்னு கேட்குறாரு. அப்படி ஃபர்தராக எடுத்து போய் சின்ன ஒரு மாற்றத்தை மட்டும் பண்ணி ஃபஸ்ட்டு பேட்டன்ட் வாங்குறாரு அவர்,
1: மார்கோனி அவர்.
2: மார்கோனி
1: ஓகே.
2: அதனால் இல்லைன்னா ஒரு வேளை அது அந்த டைமில் இவர் பேட்டன் வாங்கியிருந்தாருன்னா வானொலியை கண்டுபிடித்தது ஒரு இந்தியர்னு இன்னைக்கு உலகம் முழுக்க நாம பேசிட்டு இருக்கோம்.
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது ஆக்சுவலி கேட்கும் போது நேயர்களுக்கு, இது ஒரு புதிய இன்ஃபர்மேஷனா இருக்கும். இன்ஃபேக்ட் சார், நான் படிக்கும் போது கேள்விப்பட்டேன், ரெஜினால்ட் ஆப்ரே தான் ஹியூமன் வாய்ஸ் முதல் முதல்ல டிரான்ஸ்மிட் பண்ணாருன்னு. இது உண்மையா?
2: அதாங்க, அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது பண்ணிட்டு இருந்தாங்க. கனடால ரெஜினால்ட் அவர் ஒரு வகையான ஒரு ஒளிபரப்பு முறை, அதாவது நீங்க பாருங்க ஒளிபரப்புலயே பண்பலை தனியா இருக்கு, மத்தியலை தனியா இருக்கு, சிற்றலை தனியா இருக்கு, இது இல்லாம எஸ்எஸ்பி சிங்கிள் சைட் பேண்ட் ஒன்று இருக்கு, அதுல யூஎஸ்பி அப்பர் சைட் பேண்டு லோயர் சைட் பேண்ட் இருக்கு, அப்புறம் ஆர்டிடிஒய் ரேடியோ டெலி டைப் ஒன்று இருக்கு, இப்போ வந்திருக்கிற டிஆர்எம் டிஜிட்டல் ரேடியோ மாண்டியல், டிஏபி டிஜிட்டல் ஆடியோ பிராட், இத்தனை வகைகள் இருக்குன்னா அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கண்டுபிடிப்பாளர்கள் இருப்பாங்க. ஹியூமன் வாய்ஸ் நீங்க சொன்ன மாதிரி டெஸ்டிங்ல அவர் இது பண்ணியிருக்கார். அதனால வெளியே வர்றது அல்லது நீங்க ஒரு வேலை செய்யறீங்கன்னா அதை ஏதோ ஒரு விதத்தில் நீங்க அதை வெளியே சொல்லிடணும். சொல்லாமல் விட்டீங்கன்னா அடுத்தது வேறு பின்னாடி வர்றவங்க வேறு மாதிரி அவங்க சொல்லும்பொழுது, பத்திரிக்கையிலே அதே தான், ஒரு செய்தியை நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு நிகழ்ச்சி பண்ணுறீங்கன்னா இந்த நிகழ்ச்சியை பற்றி ஒரு பத்திரிக்கை செய்தி சின்னதாக நீங்கள் ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டியில் வந்துடணும். இங்கே அவ்வளோ ஆக்டிவிட்டி நடந்துகிட்ருக்கு, நான் கூட நினைக்கிறதுண்டு இவங்க சமயத்தையே பின்னாடி பண்ணிகிட்ருக்காங்களே, இது ஒவ்வொன்றையுமே ஒரு சின்ன ஃபோட்டோவோ அதாவது ஆல்டர்னேட்டிவாக ஒரு தினமலர் தினத்தந்தி இதுக்கு மாற்றி மாற்றி அனுப்பி வருதோ இல்லையோ அனுப்பிகிட்டே இருந்து ஒரு ஃபோட்டோவோட வந்ததுன்னு வைங்களேன், அது டாக்குமெண்ட் ஆகிடும். இப்போ டாக்குமெண்ட் ஆகும்பொழுது என்னன்னா இப்போ உங்களுக்கே தெரியும் நாக்லாம் என்னன்னா நம்ம கொடுக்கறது மட்டும் இல்லாமல் தேர்ட் பார்ட்டியில் என்ன வந்திருக்குன்னு தான் கேட்குறாங்க. விக்கிபீடியாவில் நீங்கள் எம்ஓபிஎஃப்எம் போட்டு தேடும் பொழுது என்ன தகவல், விக்கிபீடியாவில் ஒரு ஆர்டிக்கல் நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் பண்ணிட முடியாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, விக்கிபீடியா தகவலா அது வந்து
1: பொய்யாக இருக்கும்
2: அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் போட்டு பாருங்களேன், உங்கள் போஸ்ட் நான் எத்தனையோ போட்டு போட்டு முட்டி மோதி அதெல்லாம் மணல் தொட்டின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே தூக்கி போட்டுருவாங்க. நான் மறுபடியும் அதுக்கான அவங்க கேட்பாங்க இதுக்கு சப்போர்ட்டிவாக ஒரு டாக்குமெண்ட் தாங்கன்ட்டு, அது நியூஸ் பேப்பர் டாக்குமெண்ட்டோ மேகசின் எடுக்கிறாங்க. தேர்ட் பார்ட்டி எம்ஓபி வெப்சைட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. தேர்ட் பார்ட்டினா இப்போ நான் சொன்ன மாதிரி தினமலர், தினத்தந்தி, ஹிந்து இதுக்குள்ளே வந்திருக்கணும். எம்ஓபி எஃப்எம்னு போட்டோம்னா வேறு வேறு தேர்ட் பார்ட்டி இதுக்குள்ளே என்னெல்லாம் வருது அப்படின்றத பார்ப்பாங்க. அதனால் நாம் சைலண்ட்டாக இருந்துட்டோம்னா அந்த வரலாறு இந்த மாதிரி மாறிடும், அவங்க தான் ஃபஸ்ட்டு பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஆயிரும். எதை பண்ணுறதாகிறதையும் நம்ம வந்து அது ஒரு ஒரு வகையான ஒரு பதிவாக பண்ண வேண்டியது இன்றைய காலத்தில் ரொம்ப முக்கியமாகப்படுது. வானொலியில் அந்த மாதிரி நிறைய பேர் மேம்போக்காக விட்டுட்டாங்க, அதனால் நிறையா வரலாறு அது தப்பு தப்பாக ஆயிடுச்சு. இப்போ பாருங்களேன், தொடக்க தேசிய ஒளிபரப்பு நாள் நம்ம ஜூலை 23 சொல்கிறோம். இதை நீங்கள் வரலாறு உள்ளுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா அது எதுக்காக அந்த நாள் அப்படின்னா, இந்தியன் பிராட்காஸ்டிங் அந்த நேம் மாறுது, அதுக்கப்புறம் தான் ஆண்டிய ரேடியோ மாதிரி முதல் ப்ராட்காஸ்ட் ஆகுது. ஆனால் அதுதான் முதல் ப்ராட்காஸ்ட் ஆனால் கிடையாது, அதுக்கு முன்னாடியே ஒரு ப்ராட்காஸ்ட் டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து தனியாகவே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது போல் கொல்கத்தாவில் ஒரு டீம் பண்ணியிருக்கு, சென்னையில் ஒரு, இதெல்லாம் வேறு வேறு இடத்துல பண்ணி எதுவும் ரெஜிஸ்டர் ஆகாதனால எது ரெஜிஸ்டர் ஆச்சோ அந்த டேவை நம்ம வைக்கிறோம். அதனால் எது முதல் நாள் இந்தியாவில் ஃபஸ்ட்டு ப்ராட்காஸ்டிங் எதுன்னா அது அது கிடையாது.
1: இணையதளமே நமக்கு கன்ஃபியூஸ் டேட்டாவா தான் கொடுக்கும், ரேடியோ கிளப் ஆஃப் கல்கத்தாவா இல்லனா ரேடியோ கிளப் ஆஃப் பாம்பேவா அப்படின்னு இருக்கும். பட்
2: அது இன்னைக்கு இருக்கிற கிளாடோ நீங்க சொல்ற ஜெமினாயோ அதெல்லாம் போய் கேட்டீங்கன்னா அது என்ன பண்ணுது, அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் எடுத்து அதுவே குக் பண்ணி அது ஒரு டேட்டா சொல்லுது. அதனால ஆத்தென்டிக்கா நம்ம வந்து ஒரு ஒரு டேட்டா வேணும்னா ரிசர்ச் தான், வேற வழியே இல்லை.
1: நீங்க சொல்லுங்க எது நம்ம ஆத்தென்டிக்கா ஃபாலோ
2: பண்ணணும். நேம் மாறினதுனால அந்த லியோனார்ட் ஃபெசன்டன் சொல்றோம் பாருங்க, நம்ம இவரு அவங்க அந்த பேர் வச்சதுலயுமே ஒரு பெரிய ஒரு சர்ச்சை இருந்தது. ஆல் இந்தியா
1: ரேடியோ, அதெல்லாம் கேட்கறதுக்காக நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். சோ மக்களுக்கு வந்து இந்த ஒரு வரலாறு அப்படிங்கறது தெரியாமலே போறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு இல்லீங்களா சார். அந்த ஐபிசி, ISBS, அதுக்கப்புறமா ஆல் இண்டியா ரேடியோ மாறி இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. சோ சரி, ஆனா பிஃபோர் தட் ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ, நீங்க எங்களுக்கு உங்களை ரிசர்ச்சரா தெரியும், ஒரு ப்ரொஃபஸரா தெரியும், பட் அதுக்கு முன்னாடி நீங்க ப்ராட்காஸ்டிங் இண்டஸ்ட்ரியில நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருந்திருக்கீங்க, அதை பத்தி எங்க நேர்களோட பகிர்ந்துக்க முடியுமா? உங்களுடைய ப்ராட்காஸ்டிங் ஜேர்னி எப்படி ஆரம்பிச்சது, உங்களுடைய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மறக்க முடியாத அனுபவங்களை எங்களோட பகிர்ந்துக்க முடியும்.
2: என்னுடைய முதல் வானொலி ஒலிபரப்பு அப்படின்னா அது வெளிநாட்டு வானொலியில தான் தொடங்குதுன்னு சொல்லலாம். என்னுடைய முதல் குரல் வெளிநாட்டு சிற்றலை ஒலிபரப்புல வந்தது வந்து சீன வானொலி நிலையம், சைனா ரேடியோ இன்டர்நேஷனல், இன்னைக்கு சிஎம்ஜின்னு சொல்லிட்டு சைனா மீடியா குரூப்னு, அதுதான் வந்து நல்லா ஊக்குவிச்சாங்க. அது தவிர்த்து பங்களிப்புகள்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய படைப்புகள்லாம் ஃபஸ்ட்டு வானொலியில் வந்தது அப்படின்னா அகில இந்திய வானொலி தான். அகில இந்திய வானொலி கோவை நிலையத்தில் இளைய பாரதம் அப்படின்ற அந்த நிகழ்ச்சி, அது இல்லாமல் அதில் ஊர்ப்புறத்திலேன்னு ஒரு நிகழ்ச்சி, இதிலெல்லாம் கான்ட்ரிபியூட் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தோம் குரலாக. எழுத்துக்கள் மூலமாக படைப்புகள் வெளிநாட்டு வானொலிகளில் தான் முதல் முறையாக நல்லா ஒரு உற்சாகமூட்டும் வகையிலையும் அவங்க என்கரேஜ் பண்ணுற வகையில் வந்ததுன்னா வேரிதாஸ் வானொலி, பிலிப்பைன்ஸ்லேருந்து ஒளிபரப்பான வேரிதாஸ் தமிழ் பணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வானொலி. இந்த மாதிரியான அந்த வானொலிகளோட தொடர்பில் இருக்கும் பொழுது தான் வெவ்வேறு வெளிநாட்டு வானொலியினுடைய அந்த டெக்னிக்கல் மானிட்டர் அப்படின்ற அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைச்சிது. ஸோ அதன் மூலம் நிறையா வானொலிகளோட அந்த வானொலியினுடைய தொழில்நுட்ப பிரிவோட தொடர்பில் இருந்தது. அடுத்தது வந்து அந்த வானொலிகளுக்காகவே நாங்கள் வந்து எங்களுடைய மாத இதழ், சர்வதேச வானொலின்னு ஒரு மாத இதழ் நடத்தினோம். ஒவ்வொரு இதழும் ஒரு சிறப்பு இதழாக கொண்டு வந்தோம். அதன் மூலம் அந்த வானொலியினுடைய இன்னும் நெருக்கத்துக்கு போக முடிஞ்சது. அதன் மூலம் அவங்களுக்கும் அதாவது ஒரு கிவன் டெக் பாலிசி ஆட்டம், நாம் இந்த மாதிரி ஒரு பதிவு பண்ணுறதுன்றது அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நேயர்கள், இப்போ எம்ஓபிக்காக ஒரு தேர்ட் பார்ட்டி ஒரு எம்ஓபி சிறப்பிதழ் வெளியிடுறாங்கன்னா ஒரு மேகசின் எப்படி இருக்கும்,
1: அந்த
2: மாதிரி அது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. அவங்க நிறைய ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனை கொடுத்தாங்க. ஸோ வெளிநாட்டு வானொலிகள் அதன் அந்த தொடர்பாக வெளிவந்த புத்தகங்கள் எல்லாமே வந்து அந்த வானொலியோட ஒரு நெருக்கத்தை கொடுத்து, இன்னும் சொல்ல போனோம்னா ரேடியோ வெரிட்டாஸ்னுடைய ஒரு மியூசியம் ஆரம்பித்தாங்க அவங்களுடைய 50th அனிவர்சரிக்கு, அதுக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக கூப்பிட்டாங்க. அந்த மியூசியத்துலேயும் எங்களுடைய அந்த புகைப்படத்தெல்லாம் வச்சு சிறப்பு பண்ணியிருக்காங்க. இப்போவும் அந்த பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் இருக்கிற அந்த கலையகத்துக்கு போனீங்கன்னா அந்த மியூசியத்தில் எங்களுடைய கிளப்பு, நாங்கள் ஒரு கிளப் ஆரம்பித்தோம் ரேடியோக்காக சிற்றலை வானொலி நேயர்களுக்காகவே. அந்த கிளப்பினுடைய பேர் வந்து ஆர்டிக் டிஎக்ஸ் கிளப், ஆர்டிக் அப்படின்றதுனுடைய அது வந்து சுருக்கம், அது என்னென்னா அசோசியேஷன் ஆஃப் ரேடியோ டிஎக்ஸஸ் இன்டர்நேஷ்னல் கிளப்னு சொல்லுவாங்க. அதில் இது இந்த வார்த்தைகள்லாம் கொஞ்சம் புது வார்த்தைகளாக இருக்கும். டிஎக்ஸஸ் அப்படின்றது, டிஎக்ஸ் அப்படின்ற அந்த வார்த்தை வந்து சிற்றலை வானொலி கேட்குறவங்களை டிஎக்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன் டிஎக்ஸ்னு சொல்லுவாங்கன்னா, டினா டிஸ்டன்ஸு, எக்ஸ்னா இங்கேருந்து வர்ற ஒலி அலைகளை கேட்குறவங்கள, ஒலி அலைகள் கேட்கும் அந்த வானொலி எக்ஸ். ஸோ அதை கேட்குறவங்கள டிஎக்ஸு, அந்த ஹாபிக்கு அந்த பொழுதுபோக்குக்கு பேர் டிஎக்ஸிங்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அதெல்லாம் இணைந்து நிறையா பேர் சேர்ந்துருக்கிறதுக்கு பேர் அந்த டிஎக்ஸ் கிளப்.
1: டிஎக்ஸிங்,
2: ஆமாம்,
1: டிஎக்ஸிங். நீங்கள் சொன்ன மாதிரி புது டேர்மாக தான் இது இருக்கும். ஆர்ஜேயிங், விஜேயிங், ஆங்கரிங் கேள்விப்பட்டிருக்கோம். பட் டிஎக்ஸிங் அப்படிங்கிறது இது ஒரு புது டேர்மாக நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம்.
2: காரணம் அந்த ஒலிபரப்பு இதுதான் கேட்காம நீங்கள் டியூன் பண்ணி புதுசு புதுசாக கேட்ச் பண்ணுறது. அந்த ஷார்ட் வேவில் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு ஃப்ரீக்குவன்சியில் வந்து ஒரு புது வேவ்ஸ் நமக்கு கிடைக்கும். அதை டீகோட் பண்ணி அது எந்த ஸ்டேஷனுக்கு கண்டுபிடிச்சு அந்த ஸ்டேஷனுக்கு லெட்டர் எழுதி அவங்க வந்து கியூஎஸ்எல் கார்டுன்னு தருவாங்க.

0: QSL. அது என்னென்னா, அதுக்கு இன்னொரு நேம் வெரிஃபிகேஷன் கார்டுன்னு பேர். அந்த கார்டு என்னென்னா, நம்ம எந்த டேட்டில் கேட்குறோம், எந்த ஃப்ரீக்குவென்சியில், எந்த டைமில் கேட்குறோன்ற டீட்டெயில் எழுதி அனுப்பினோம்னா, அவங்க அதை க்ராஸ் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இவங்க கேட்டிருக்காங்க, இந்த டேட்டில் தான் கேட்டிருக்காங்கன்னு அதுக்கு ஒரு கார்டு தருவாங்க. அந்த கார்டு கலெக்ஷனில் ஒரு ரொம்ப ஆர்வம் வந்து உலகம் முழுக்க இருக்கிற எல்லா ஸ்டேஷனுக்கும் எழுதி நம்ம அந்த கியூஎஸ்எல் வாங்கணும்ட்டு கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு 2000+ கியூஎஸ்எல் இருக்கும். சவுத் இந்தியாவில் ஃபஸ்ட்டு, அதை நிறைய கியூஎஸ்எல் கலெக்ட் பண்ண ஆளாக இருப்பேன்னு நினைக்கிறேன்.
1: வண்டர்ஃபுல் சார், இதுல இருந்தே தெரியுது எதனால உங்களுக்கு நாங்க அதி தீவிர காதலன் அப்படி நாங்க கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் இப்ப நீங்க சொன்ன டேர்ம்ஸ் எல்லாம் ஆக்சுவலி இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல மறந்து போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தை நீங்க எனக்கு கொடுக்குறீங்க. ஏன்னா இன்ஃபேக்ட் இந்த நேர்காணல் நடக்கல அப்படின்னா நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்காது அப்படிங்கறதுதான் உண்மை.
0: கண்டிப்பா, ஏன்னா அது கடந்து போயிட்டாங்க இல்லையா. ஆனா இன்னைக்கும் கியூஎஸ்எல் கொடுக்குற வானொலிகள்லாம் இருக்கு. கியூஎஸ்எல் கார்டு நீங்க எழுதி அனுப்புனீங்கன்னா கொடுக்குற வானொலிகள்லாம் இருக்கு. நானுமே இந்த கம்யூனிட்டி ரேடியோ, அப்புறம் நம்ம ஊர்ல இருக்கிற பிரைவேட் ரேடியோ, இந்த மாதிரியான அவங்க ஆரம்பிச்சாங்கன்னா, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கடிதம் வருதுன்னா அந்த கடிதத்துக்கு ஒரு ரிப்ளை பண்ணுங்க, இந்த மாதிரி ஒரு கார்டு பண்ணி. அது வந்து அவங்களுக்கு ஒரு ரொம்ப பாதுகாத்து வச்சுக்குவாங்க. அவங்க வந்து அதை வந்து ஒரு பொக்கிஷமாக பார்ப்பாங்க. அந்த நேயர்கள் வந்து எப்போவுமே வந்து ஒரு நிலையத்திலிருந்து ஒரு கடிதம் நமக்கு வருதுன்னா அது நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணி அனுப்பியிருக்காங்க அப்படின்னு நாலு பேர்த்துக்கு அவங்களே சொல்லுவாங்க. வாய்மொழி மூலமாகவும் நம்ம வானொலி அது மூலம் பரவோம் அப்படின்லாம் சொல்லுவேன். நான் அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன். மனோன்மணியத்தில் இருக்கும்போது அந்த ஞான்வாணியில் நேயர்கள் எழுதுகிற கடிதங்களுக்கு கியூஎஸ்எல் கார்டு அனுப்பியிருக்கோம். அகில இந்திய வானொலியில் நான் வந்து ஒரு நிகழ்ச்சி கொடுத்தேன், வானொலி உலகம்னு, ஒரு வருடம் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமைகளில். அந்த நிகழ்ச்சிக்கு உலகம் முழுக்க கடிதங்கள் வரும். அந்த கடிதங்களுக்கு நாங்கள் ஆண்டே ரேடியோவிலேருந்து ஒரு கியூஎஸ்எல் கொடுத்தோம். இதில் என்ன விசேஷம்னா, ரொம்ப வேர்ல்டு ஸ்மாலஸ்ட் கியூஎஸ்எல் ஒன்று கிரியேட் பண்ணி கொடுத்தோம். அது ஏன் கொடுத்தோம், ஆண்டி ரேடியோ அதுக்கு மணி ஸ்பெண்ட் பண்ண முடியலை. அது நாங்களாக தனியாக பண்ணுறதுனால அதுக்கு பிரிண்ட் பண்ணி அதுக்கான சார்ஜ் எல்லாம் எடு பெருசாக கார்டு போல் பண்ணால் பெரிய ஸ்பேஸ் வேணுமே. சின்னதானா நீங்கள் A3-ல ஒரு 50 கார்டு போட்டிருந்தாலும்
1: கொடுக்கலாம்.
0: அதோட இதையும் சேர்த்து ப்ரமோட் பண்ணிட்டோம், வேர்ல்டு ஸ்மாலஸ்ட்ன்ட்டு. அது உலகம் முழுக்க
1: அந்த உண்மை எனக்கு எங்களுக்காக நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணிட்டீங்க.
0: ஆமாம், நிறைய என்னுடைய ப்ரொடியூசருக்கே தெரியாது. அது அவர் நல்லா என்கரேஜ் பண்ணார். இதில் என்ன விசேஷம்னா, எங்களுக்கு உலகம் முழுக்க கிட்டத்தட்ட சவுத் அமெரிக்காவில் இருந்தெல்லாம் வந்திருக்கு. அந்த பெருவிலேருந்து, சிலியிலேருந்து, இந்த பக்கம் நியூசிலாந்து, பிஎன்ஜி ஐலாண்ட்லேருந்துலாம் லெட்டர் வந்தது. இதில் என்ன ஒரு பியூட்டினா, அந்த நிகழ்ச்சிக்கு அது டார்கெட் ஆடியன்ஸ் வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியன் லிசனர்ஸ், ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர் தான். ஆனால் இது என்ன பண்ணுது, ஒரு குளோபல் ஒரு சுற்றி சுற்றி அந்த பக்கம் போயிருச்சு அந்த வேவ்ஸ். அதனால் இவங்களுக்கு என்ன, ஆல்டே ரேடியோ இன்ஜினியர்ஸ்க்கு, நம்ம வேவ்ஸ் இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிருக்கா, பெரிய விஷயம், நீங்கள் என்ன இது இது உண்மையால் தான் கேட்டாங்களான்றதுக்கு ஒரு ஆடியோ கிளிப் ஏதாச்சும் வாங்கி தர முடியுமான்னு கேட்டாங்க. நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியிலேயே இந்த மாதிரி கேட்குற நேயர்கள் எங்களுக்கு ஒரு அதை ரெக்கார்ட் பண்ணி கேசட்டாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு 10-15 கேசட்ஸ் வந்துருச்சு. ப்ளஸ் எங்களுக்கு என்னென்னா, அந்த கியூஎஸ்எல் கார்டு அனுப்புறதுக்கு காசும் இல்லை. அப்போது நாங்கள் என்ன சொல்லிடுவோம், இந்த மாதிரி நாங்கள் கியூஎஸ்எல் கார்டு தர தயாராக இருக்கோம், ஆனால் நீங்கள் அதுக்கு போஸ்டேஜ் ஏற்றுக்கணும் அப்படிங்கும்போது, நிறையா கண்ட்ரீஸில் யூபியூ, யூனிவர்சல் போஸ்டல் யூனியன் ஒரு காமன் ஒரு இது இருக்குது யுனைடெட் நேஷனில். இந்த மாதிரி வெளிநாடுகளில் இருக்கிறவங்கிட்டருந்து ஒரு தகவல் வாங்கும்போது அவங்களால அந்த போஸ்டேஜை பேர் பண்ண முடியலன்னா, அதில் வந்து IRC ஒன்று இருக்குங்க, இன்டர்நேஷ்னல் ரிப்ளை கூப்பன், அது எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் விற்கும். அதை வந்து வாங்கி அதை கவரில் வச்சு அந்த கண்ட்ரிக்கு அனுப்பினா, அந்த கண்ட்ரியில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் போய் அந்த IRC கூப்பனை கொடுத்தா அதை போஸ்டேஜாக மாற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய IRC-லாம் வச்சு இன்டர்நேஷ்னல், ஒரு சில கண்ட்ரியில் அந்த IRC கிடைக்காது போஸ்ட் ஆஃபீஸ், இப்போ நம்ம கண்ட்ரிலாம் நிறுத்திட்டோம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணிடுவாங்க, ஒரு $2 வச்சு அனுப்பிடுவாங்க கவர்க்குள்ளே. ஏன்னா இவங்க போஸ்டேஜை அனுப்பணும், அந்த கார்டு அவ்வளோ ஒரு வேல்யூ அவங்களுக்கு. அப்படியே மாதம் ஒரு $50, $100 வந்துடுச்சு அந்த நிகழ்ச்சிக்கு. அப்போ ப்ரொடியூசர் சொன்னார், இது வேறு மாதிரி போயிட்டுருக்கேப்பா, இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கு அப்படின்னாரு. இல்லை சார், இது அவங்களுடைய ஆர்வத்தை அவங்களால அதை பண்ண முடியல அனுப்புகிறாங்க, இது ஒன்றும் நாம் கேட்கல, நிகழ்ச்சியில் நீங்கள் பணம் அனுப்புனா தான் தருவோம்னால. அவங்க அந்த கியூஎஸ்எல் கார்டுக்கு அவ்வளோ ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க அதுக்காக. அதில் என்ன விசேஷம்னா, அந்த நிகழ்ச்சி தான் பிற்பாடு கிட்டத்தட்ட 54 வாரங்கள் ஒளிபரப்பாச்சு. பிற்பாடு NCBH, நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் வந்து இதை ஏன் புத்தகமாக போடக்கூடாதுன்ட்டு, அதுதான் உலக வானொலிகள்னு சொல்லிட்டு ஒரு புத்தகமாக வந்திருக்கு இப்போது அந்த நிகழ்ச்சி. அது வந்து பப்ளிக் சர்வீஸ் ப்ராட்காஸ்டிங், வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற பப்ளிக் சர்வீஸ் ப்ராட்காஸ்டர்ஸை நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம். எந்த நாட்டில் யார் இருக்கா, அவங்களுடைய அட்ரஸ் என்ன, அவங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, நீங்கள் என்ன இதில் ப்ராட்காஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றத தமிழில் பண்ணியிருக்கோம். அது வந்து ஆங்கிலத்தில் வேர்ல்டு ரேடியோ டிவி ஹேண்ட்புக்னு இருக்குது. அந்த புக்கினுடைய விலை இந்த வருடத்தினுடைய விலை வந்து 6000 ரூபாய். இது வந்து 230 ரூபா அந்த புத்தகம், கிட்டத்தட்ட அந்த புத்தகத்தினுடைய மொழிபெயர்ப்புன்னு கூட சொல்லலாம். ஆனால் அப்டேட்டட் இன்ஃபர்மேஷனை டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம்.
1: சார் சார், இப்போ நீங்கள் சொல்லும் போது எனக்கு ஒரே விஷயம் நல்லா தெளிவாக தெரியுது. வானொலியை விரும்பி விரும்பி தேடி தேடி கேட்ட மக்கள் அதிகமாக இருக்காங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ யாராவது ஒருத்தர் வீட்டில் பத்துல ஒருத்தர் வீட்டுல வானொலி இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாதுன்னு தான் சொல்லலாம். இப்போ எதனால இந்த மாற்றம்னு நீங்க நினைக்கிறீங்க?
0: சிம்பிள், போன வாரம் என்னுடைய வகுப்புலயே நான் மாணவர்கள்ட்ட சிற்றலை வானொலி பெட்டி எடுத்துட்டு கொண்டு போய் இப்போ கூட உங்களுக்கு ஒரு வானொலி எடுத்து வந்து காட்டுறதுக்காக கொண்டு வந்தேன். என்னன்னா, இப்போ நம்ம வானொலி பெட்டியில இப்போ அந்த வானொலி பெட்டி பார்த்தீங்கன்னா சைபோன் ஒரு பிராண்டு, ரொம்ப பாப்புலரான பிராண்டு. ஒரு 2000லேருந்து 2010 வரைக்கும் நூக் அண்ட் கார்னர்ல அதுதான் வித்துட்டு இருந்தாங்க. 50 ரூபா 100 ரூபான்ட்டுலாம் வித்துட்டு இருந்தாங்க. சைனா பிராண்டு தான். ஆனால் பட் அந்த ரேடியோ ரொம்ப பாப்புலரான ரேடியோவாக இருந்ததுக்கு காரணம் அவங்க கையடக்கத்தில் உலகத்தை கொண்டு வந்து வச்சாங்க. அது ரொம்பவுமே ஒரு எல்லாத்துக்குமே, அது வரைக்கும் பெரிய டிரான்சிஸ்டர் அந்த மாதிரி தான் இருந்தது. இது வந்து நம்ம மொபைல் ஃபோன் சைஸ்க்குள்ளேயே நீங்கள் ஷார்ட் வேவ், மீடியம் வேவ் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டிங்கன்னா எப்படி இருக்கும்? இதில் நீங்கள் சிம் கார்டு எதுவும் இல்லை, நெட் கனெக்டிவிட்டி இல்லாமல் நீங்கள் வேர்ல்டு ஃபுல்லாக பயணிக்கிறீங்கள, இன்னும் எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். அதனால் அது எல்லாருமே, அது டிஜிட்டல் ரீட் அவுட் வேறு. முதல்லலாம் அந்த முள்ளு நகர்ந்து அந்த ஸ்கேலில் பார்த்து பண்ணுறது போய் இதில் அந்த ஃப்ரீக்வன்சியை நீங்கள் டிஜிட்டலாக ரீட் அவுட் பண்ணுறது, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்தது 2010 ரொம்ப பாப்புலராக இருந்தது. இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லையா ஏன் இது இவ்வளோ இருந்துமே எல்லாரும் கேட்காம போனதுக்கு காரணம் அப்படின்னா, சிம்பிள், நான் அந்த வகுப்பில் காட்டும் பொழுதே மூணு பேண்டையுமே நான் வச்சு காட்டினேன் உங்களுக்கு. ஒவ்வொரு பேண்டும் எப்படி எடுக்கும் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்எம்ஐ வச்சேன். உங்களுக்கு தெரியும் எஃப்எம் வந்து கிறிஸ்டல் கிளியராக கிடச்சிருக்கும். மீடியம் வேவ் வைக்கும்பொழுது இன்னும் கொஞ்சம் டவுன் ஆச்சு. ப்ளஸ் ஸ்டேஷன் வந்து பர்டிகுலர் டைமில் மட்டும்தான் ப்ராட்காஸ்ட் ஆகும். ஷார்ட் வேவும் மீடியம் வேவும் நம்ம இந்தியாவில் ப்ரைவேட்டுக்கு நம்ம அலோவ் பண்ணலை. அதனால் வந்து ஆல் இண்டியா ரேடியோ மட்டும்தான் அதுக்குள்ளே இருக்குது, அல்லது ஷார்ட் வேவுக்குள்ளே இன்டர்நேஷ்னல் ரேடியோஸ் மட்டும் நீங்கள் கேட்கலாம். ஆனால் அமெரிக்காவோ நீங்கள் யூகேலோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே எல்லாமே எல்லா பேண்ட்ஸுமே ஃப்ரீ பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம அதிலேயே பின்தங்கிட்டோம். நீங்கள் ஒரு வேளை நம்ம இங்கே ஷார்ட் வேவையும் மீடியம் வேவையும் ப்ரைவேட்டுக்கு கொடுத்துருந்தோம்னா இன்னும் ரொம்ப சிறப்பாக நிறையா பேர் ஆரம்பிச்சிருப்பாங்க, நிறையா கேட்குறாங்களோ. இப்போ என்னென்னா உங்களுக்கு வெரைட்டி வேணும் இல்லையா, கேட்குறதுக்கு வெவ்வேறு வழிகளில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா நிச்சயமாக அதை கேட்டிருப்பாங்க. அது இப்போ அதுக்கடுத்தடுத்துன்னு ஓடிட்டோம். இப்போ நாம் வந்து அதுலேருந்து பாய்ச்சல் வேகத்தில் எங்கே வந்து நிற்கிறோம், இன்றைக்கி அடுத்து 6G போயிடுவோம். இப்படி இருக்கும்போது ஷார்ட் வேவ்லாம் டியூன் பண்ணும்போது ரொம்ப மைனூட்டாக கேட்கும். லாங் டிஸ்டன்ஸ் வந்து வர்றதெல்லாம் உள்ளுக்குள்ளே போய் போய் வரும். யாரும் பொறுமையாக உட்காந்து அதை காது கொடுத்து கேட்கறதுக்கு இன்றைக்கி நாம் தயாராக இல்லை.
1: உண்மை.
0: இந்த மீன் டைம் ஆல் தி இன்டர்நேஷ்னல் ரேடியோஸ் என்ன பண்ணாங்க, ஒரு ஆப் கிரியேட் பண்ணி இங்கே என்ன ப்ராட்காஸ்ட் பண்ணுறமோ சைமல்டேனியஸாக ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் என்னன்னா ரேடியோ ஸ்டேஷன்னாலே இன்னைக்கு எப்படி எம்ஓபிக்கும் ஒரு ஆப் இருக்குது இல்லையா,
1: நீங்கள்
0: சைமல்டேனியஸாக இங்கேயும் கேட்கலாம். அங்கே அதில் ஆன் டிமாண்ட் வேறு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் இன்னைக்கு நம்ம ஒரு நிகழ்ச்சினா இலைகால் செய்தினா இலைகால் கேட்டால் தான் உண்டும், கேட்கலன்னா. இப்போ ஆண்டியா ரேடியோ என்ன பண்ணியிருந்தீங்களா, நியூஸ் ஆன் ஏர்னு ஒரு வெப்சைட் வச்சிருக்கு. அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா ஸ்டேஷன்ஸினுடைய நியூஸையும் அதில் அப்லோட் பண்ணுறாங்க. அப்லோட் மட்டும் பண்ணாமல் அந்த நியூஸ்னுடைய ஸ்கிரிப்டையும் அப்லோட் பண்ணுறாங்க.
1: ஓகே, ஆன் டிமாண்ட் ஃபார்மேட்டில்.
0: ஆன் டிமாண்ட் ஃபார்மேட்டில் நீங்கள் கேட்டுக்கலாம், நியூஸ் ஸ்கிரிப்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
1: ஓகே,
0: இது நமக்கு எப்படி யூஸ் ஆகுது, நம்ம ஜேர்னலிசம் அல்லது விஷுவல் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி யூஸ் ஆகுதுன்னா, நான் என்ன பண்ணுவேன் அதை அப்படியே டவுன்லோட் பண்ணிவிட்டு முதல்ல அந்த நியூஸை ப்ளே பண்ணி விட்டுருவேன் பசங்க கேட்க சொல்லிட்டு. என்ன லாங்குவேஜாக இருந்தாலும், பையன் எந்த லாங்குவேஜ் காரணமாக இருந்தாலும், எல்லா லாங்குவேஜும் இருக்குங்க, தமிழ்னா தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, குஜராத்தி எல்லாமே இருக்குது. எந்த லாங்குவேஜும் அதை ப்ளே பண்ண விட்டு அந்த ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு இப்போ ஸ்கிரிப்டோட வச்சு பாரு அப்படிமோ, அடுத்து அதை ஆஃப் பண்ணிட்டு நீ படி அதே போல் ட்ரை பண்ண அப்படின்னு. ஸோ இப்போ பாருங்க நமக்கு என்ன பெனிஃபிட்னா, ஒரு ஆல் இண்டியா ரேடியோ பப்ளிக் சர்வீஸ் ப்ராட்காஸ்டர்னுடைய ஸ்கிரிப்ட் நம்ம கை கிடைக்குது, ப்ளஸ் அவங்களுடைய ப்ரொனவுன்சியேஷன் எப்படி பண்ணுறாங்கன்றதையே லேர்ன் பண்ணிக்கிறோம். பசங்களை அதையே கேட்டுட்டு திரும்ப பண்ணும்போது அவங்க அவ்வளோ அழகாக
1: அதுக்கு ட்ரெயின் ஆகிடுறாங்க. நியூஸ் ரீட் பண்ணாங்க,
0: ஒவ்வொரு நாளுமே அவங்கள தினமும் ஒரு நியூஸை நீங்கள் ரீட் பண்ணிட்டு வரணும் அப்படின்றதையும் ரெக்கார்ட் பண்ணி அதை கொண்டு வந்து நாங்கள் இங்கே டீகோட் பண்ணுவோம், எப்படி படிச்சிருக்காங்க, உச்சரிப்பு எப்படி, இது எவ்வளோ வசதியாக நமக்கு ஒரு ட்ரைனிங்
1: கொடுக்குறது
0: அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ பாருங்களேன், அப்போது டிஜிட்டல் கிறிஸ்டல் கிளியராக நீங்கள் ஒளிபரப்ப கேட்கும் பொழுது யாராச்சும் ஷார்ட் வேவ் போய் டியூன் பண்ணுவோமா? அதுதான் இங்கே
1: மிகப்பெரிய ஒரு சவாலை நமக்கு அமைஞ்சிருச்சு.
0: ஆனாலும் ஷார்ட் வேவுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. எப்படின்னா எல்லைகளை கடந்து செல்லும் ஒளிபரப்பு. இப்போ எஃப்எம்லாம் அவ்வளோ தூரம் போகாது, நெட்டை வந்து நீங்கள் கண்ட்ரி அலோவ் பண்ணால் தான் நீங்கள் பார்க்க முடியும் ஒவ்வொரு கண்ட்ரி. இது இப்போ நீங்கள் ரேடியோ பாகிஸ்தான் இருக்குன்னா ரேடியோ பாகிஸ்தான் தமிழில் ப்ராட்காஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ தான் நிறுத்திட்டாங்க. அந்த ஒளிபரம் நம்ம இங்கே கேட்க முடியாது. ஏன்னா நீங்கள் ஜாம் பண்ணிடலாம், அவங்களுடைய வெப்சைட்டை நீங்கள் ஜாம் பார்க்க முடியாமல் பண்ணிடலாம். அதனால் இதெல்லாம் தடங்கள் ஏற்படுத்தலாம். ஆனால் ஷார்ட் வேவ் அப்படி பண்ணவே முடியாது. அதனால தான் இது வந்து எல்லைகளை கடந்து பயணிக்கும் அலை. அதனால தான் வெளிநாட்டு வானொலிகள்லாம் இன்றைக்கும் ஷார்ட் வேவை வந்து நம்புகிறாங்க. இப்போது காசாவாகட்டும் உக்ரைன் ஆகட்டும் இந்த வார்லையெல்லாம் வந்து மிக முக்கியமான பங்காற்றியது வானொலி. அந்த மக்களுக்கு தகவல்களை கொண்டு சென்று சேர்த்தது, அவன்லாம் பங்கர்க்குள்ளே இருப்பான், அவனுக்கு இந்த என்ன நடக்குதுன்னு தெரிகிறது வந்து நியூஸ் பேப்பரோ இன்டர்நெட்டோ டெலிவிஷனோ ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸோ கிடையாது, ரேடியோ தான். இன்னைக்கு கண்ணு முன்னாடி நாம் அதை பார்க்குறோம். அப்போ ஒரு டிசாஸ்டர் நடக்கும்போது தான் நீ அந்த ரேடியோவை கேப்பனா நாம என்ன பண்ண முடியும்.
1: அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் வந்து நம்மளுடைய கோவிட் பேண்டமிக்கே சொல்லலாம் இல்லைங்களா சார்.
0: நிறைய இருக்கு அந்த பேண்டமிக்ல கூட நீங்க நெட்ஒர்க்கை கொடுத்துட்றாங்க. இப்போ நம்ம இதில் வெள்ளம் வந்தது இல்லைங்களா சென்னை, அந்த
1: சென்னை
0: அந்த டைம்ல ரேடியோனுடைய இது ரொம்ப முக்கியமானதாக இருந்தது. அப்போ நமக்கு ரேடியோ அப்படின்னாலே ஏதாச்சும் ஒரு டிசாஸ்டர் நடக்க வேண்டியதாக இருக்கு, அப்போ தான் நம்ம கேட்க போகிறோம். ஆனால் இப்போ அமெரிக்காவோ ஜப்பானோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே எல்லா வீட்லேயுமே ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே இருக்கிற அஞ்சு அறையினா அஞ்சு அறையில் ஒரு ரேடியோ செட் இருக்கும். அவங்க வந்து டிசாஸ்டர் ப்ரோன் ஏரியாவில் இருக்கிறதுனால அங்கே எல்லாருமே ஹேம் ரேடியோ ஆப்ரேட்டராகவும் இருப்பாங்க. அது காரணம் என்னென்னா எல்லாமே அற்று போனாலும் ரேடியோ வந்து நீங்கள் பேட்டரியை போட்டுனாலும் கேட்டுக்கலாம். பேட்டரியை நீங்கள் ஒரு மாதம் கூட வச்சுக்கலாம் இல்லையா, அதனால் எலக்ட்ரிசிட்டி இருக்க வேண்டியதில்லை, எதுவுமே இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும்.
1: இன்ஃபேக்ட் சார், ரேடியோடைய கமர்ஷியலைசேஷன் ஆஸ்பெக்ட்க்கு வார் அப்டேட்ஸ் கேட்கறது ஒரு முக்கியமான ரீசனாக இருந்திருக்குன்னு சொல்லலாமா?
0: கண்டிப்பாக. வாரில் வந்து ஈவன் பிபிசி வேர்ல்ட் சர்வீஸில் தமிழோசை தொடங்கப்பட்டது போர்னால் தான். பிபிசி தமிழோசை இப்போ 75-80 வருடம் நெருங்கிட்டு இருக்கு தமிழ் பிரிவு. அது எதுக்காக தொடங்கினாங்கன்னா அந்த வாரில் நம்ம இந்தியன்ஸ் பர்டிகுலராக தமிழ் பீப்புள் அந்த ஆர்மியில் இருந்தாங்க, வெவ்வேறு உலக நாடுகளில் போய் அங்கே ஃபைட்டில் இருந்தாங்க அந்த வேர்ல்டு வாரில். அப்போ அவங்களுக்கு தகவல்கள் கொண்டு போய் சேர்த்துறதுக்கு இங்கே இருக்கிற தகவல் அங்கே போகிறதுக்கு அங்கே இருக்கிற தகவலுக்கு வானொலி தான் பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லிட்டு அவங்க அந்த லாங்குவேஜ் சர்வீஸ் ஆரம்பிச்சது பிபிசி. அப்படி தான் பிபிசியில் தமிழ் சர்வீஸ் வந்தது. இன்னைக்கு அதில் பணியாற்றிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த தகவல் தெரியுமான்னு கூட தெரியாது, அது எப்படி வந்துச்சு அந்த தகவல். அந்த பிபிசிக்கு பின்னாடி நிறையா வரலாறு, தமிழோசைக்கு நிறையா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் இருக்குது.
1: இன்றைக்கி
0: மாறிடுச்சுன்னு வைங்களேன், இன்றைக்கி அவங்க ஆப்பில் போயிட்டு அப்போல்லாம் வந்து திரைப்பட விமர்சனமே பண்ண மாட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னென்னமோ உள்ளுக்குள் வந்துருச்சு இருக்குது வியூஸ். இங்கே நம்ம ஜிபி முத்து வந்து உடன்குடியிலேருந்து பண்ணுற அந்த கண்டென்ட்டை பிபிசி ஹெட் குவார்ட்டர்ஸில் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன பண்ணுறது
1: சார், இப்போ நம்ம வார் அப்படின்லாம் பேசும்போது நம்மளுடைய இந்திய சுதந்திர காலகட்டத்துக்கு வருவோமா, அதில் வானொலியுடைய பங்கு எந்த அளவுக்கு முக்கியமானதாக இருந்தது, அண்ட் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ப்ராட்காஸ்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அதை பற்றி எங்களை பகிர்ந்துக்க முடியுமா?
0: இப்போ அதை பத்தி பேசணும்னா நம்ம ரெண்டு வானொலிகள் சொல்லியாகணும். ஒரு வானொலி அருமையான திரைப்படமாக வந்துருச்சு, நீங்க பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸ் ரேடியோ வச்சு ஒரு ரேடியோ பிராட்காஸ்ட் தொடங்கினாங்க. இன்னொன்று வந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய ஆசாத் ஹிந்த் ரேடியோன்ட்டு. இந்த ரெண்டு ரேடியோவும் இண்டிபெண்டன்ஸ் டைம்ல ரொம்ப முக்கியமான ஒரு வானொலிகளாக இருந்தது. அதுதான் அந்த தகவல்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்ததாகட்டும், அந்த வார் ஃப்ரண்ட்ல இருக்கிறவங்களுக்கு அந்த தகவல் கொண்டு போய் சேர்த்ததாகட்டும். ஏன்னா இண்டிபெண்டன்ஸின் போது வந்து நம்ம வந்து பிரிட்டிஷனுடைய ஆளுகையில் இருக்கிறதுனால பிரிட்டிஷனுடைய கண்ட்ரோலில் தான் நம்மளுடைய பப்ளிக் சர்வீஸ் ப்ராட்காஸ்டிங் இருந்தது. அதனால் அது வந்து கண்டிப்பாக மக்களுக்கான ஒரு செய்தியை கொடுத்துருக்காது. அதனால் அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ரேடியோ வேணும்னு ஆரம்பித்தது தான் இந்த காங்கிரஸ் ரேடியோ, உஷா மேக்தா அவங்களுடைய அந்த இதில். அது அருமையான ஒரு ஃபில்மாகவும் வந்திருக்கு, இப்போ ஹிந்தியில் ஓடிடி பிளாட்ஃபார்மில் இருக்குது. காங்கிரஸ் ரேடியோன்னு போட்டிங்கனாலே வரும். படத்தினுடைய பேர் நான் மறந்துட்டேன், ஆனால் ரொம்ப அருமையான ஒரு கதைக்களன் கொண்ட ஒரு ரேடியோ. அந்த ரேடியோ வந்து மக்களுக்கு நிறைய தகவல்களை கொண்டு போய் சேர்த்துச்சு, அந்த சுதந்திர போராட்ட காலத்தில் என்ன நடக்குது அப்படின்றது எல்லாத்தையும். ரெண்டாவது இந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய ஆசாத் ஹிந்த் ரேடியோ. இதில் என்னென்னா ஆசாத் ஹிந்த் ரேடியோ இந்தியாவிலேருந்து ப்ராட்காஸ்ட் பண்ணலை. ஃபஸ்ட்டு அது ஜெர்மனியில் தான் தொடங்கப்படுது. அதுக்கப்புறம் இந்த சைடு பர்மா, இங்கே ட்ராவல் ஆயிட் சிங்கப்பூர், ஒரு நம்ம சுற்றி இருக்கிற நாடுகள்லேருந்து தான் டிரான்ஸ்மிட் பண்ணப்பட்டது. ஆனால் காங்கிரஸ் ரேடியோ வந்து நம்ம ஊர் மும்பையில் இருந்துக்கிட்டே ஒரு அன்டிஸ்க்ளோஸ்ட் லொக்கேஷன்லேருந்து அது வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணப்பட்டது. அதில் ஒரு பெண், அவங்க வந்து உஷா மேத்தா, அவங்க ரொம்பவுமே முக்கியமானவங்க அந்த ரேடியோ வந்து இயங்கினதுக்கு. அந்த ரெண்டு ரேடியோனுடைய பங்களிப்பை நம்ம சொல்லலாம் முக்கியமானதாக சுதந்திர போராட்ட காலகட்டத்தில்.
1: அந்த ஃபர்ஸ்ட் ப்ராட்காஸ்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்,
0: ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ப்ராட்காஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை நான் எங்கே போனாலும் சொல்லுவேன். எப்படின்னா வானொலிக்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும், அதுவும் மற்ற ஸ்டேட் கொடுக்குதோ இல்லையோ நாமையே அதுக்கு முக்கியத்துவம் அவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா, இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது இருந்த 5 வானொலிகளில் 2 வானொலிகள் தமிழ்நாட்டில் இருந்தது. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சென்னை வானொலியும் திருச்சி வானொலியிலையும் இருந்தது. மிச்சம் 3 தான் வந்து வெளியே, நீங்கள் மும்பை, டெல்லி, கொல்கத்தா பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்போ எவ்வளோ முக்கியத்துவம் பாருங்கள். அப்போது அந்த சுதந்திர போராட்டம் முடிந்து சுதந்திரம் அடைந்த பிறகு நமக்கு 2 வானொலிகளே பெரிய பெரிய ஒரு, அதனால இந்த ஆர்கைவ்ஸே பெரியது. நம்ம ஆல்ரெடி ரேடியோ ஆர்கைவ்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ள அவ்வளவு பொக்கிஷங்கள் இருக்கு. அதெல்லாம் வந்து இன்னைக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அது வெற்று தாள்களாக போயிட்டு இருக்கேன்னு நமக்கே கஷ்டமா இருக்கும். அது ஏன்னா அவங்களுடைய அந்த வானொலி இதழ் அது வந்து 1938 வந்துட்டு இருந்தது. அந்த இதழே வந்து ஒரு பெரிய டாக்குமெண்டேஷன் அந்த வரலாற்றை வந்து நமக்கு சொல்றதுல. அந்த வானொலிகள் வந்து நிறைய எப்படி சொல்றது, எக்ஸாம்பிள் அதாவது ஒவ்வொன்றையும் சோதனை அடிப்படையிலையும் கூட பண்ணியிருக்காங்க. இப்போ வானொலி அரிசி அப்படின்றது ஒன்று, அப்புறம் புதுசாக அந்த நேயர்களை கொண்டு போய் விவசாய நிகழ்ச்சிகள். இங்கே என்னென்னா ஆல்டே ரேடியோ பொறுத்தளவு ஒரு வகையான கட்டமைப்போடு இருந்தது. அந்த வானொலி எப்படின்னா நீங்கள் 24 மணி நேரம் திரைப்பட பாடல்கள் கிடையாது, அதுக்குள்ளே வந்து பர்சன்டேஜ் இருக்கும். இப்போது ஒரு கர்நாடக இசைனா இத்தனை பர்சன்டேஜ், விவசாய நிகழ்ச்சினா இது, இளைஞர்களுக்கு இது, திரை இசை இது அப்படின்னு பிரித்து வச்சுருந்தாங்க. அதுவுமே ஒரு காரணம். இப்போ இலங்கை வானொலி வந்து பாடல்களாக ஒளிபரப்பிட்டிருந்ததுனால அதை நிறையா பேர் போய் விரும்பி கேட்குறதுக்கும், இதை வந்து என்னடா எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருக்காங்க அல்லது சங்கீதமாக போயிட்டே இருக்குன்னு நேயர்கள் பின்வாங்கினதுக்கும் காரணம். ஆனால் அதுக்கு ஈக்குவலாக நம்ம வானொலி என்ன பண்ணுச்சுன்னா, விவித் பாரதின்ற ஒரு கமர்ஷியல் ஸ்டேஷனை கொண்டு வந்து நீ பாடல் மட்டும்தான் இதாக கேளு அப்படின்ட்டு. இப்போ ஆண்டே
1: ரேடியோ சிலோனோட போட்டியாக வந்தது.
0: ஆமாம், அது பாடல்களுக்காகவே கமர்ஷியலுக்காகவே கொண்டு வந்தது. இப்போவுமே சென்னை அகில இந்திய வானொலி 5 ஸ்டேஷன்ஸை சைமல்டேனியஸாக ப்ராட்காஸ்ட் ஆகி பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய சேவையும் தான் சொல்லணும். எஃப்எம் ரெயின்போ, எஃப்எம் கோல்டு, சென்னை ஏ, சென்னை பி, விவித் பாரதி தமிழ் எஃப்எம், இதுக்கு முன்னாடி இந்த திரைகள் ஆடி வரும் தமிழ்நாதம் ஷார்ட்வேவ்லேருந்து அது இல்லை. அப்போது இதெல்லாமே இது யார் கேட்குறாங்க, இன்றைக்கி எதுக்கு ப்ராட்காஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க நிறுத்தலை. எங்கேயோ ஒரு புக்கை யாரோ ஒருத்தர் கேட்டுட்டு தான் இருக்காங்க, நம்ம பண்ணுறத சரியாக பண்ணணும் அப்படின்னு தான் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன ஒன்று, சமீப காலமாக சிற்றலை ஒளிபரப்புகளை அகில இந்திய வானொலி நிறுத்திடுச்சு. அது மட்டும் கொஞ்சம் வருத்தமான ஒன்று. ஏன்னா அண்டை நாடான சீனா ஆகட்டும், பிபிசி ஆகட்டும், ஜெர்மனி ஆகட்டும், அமெரிக்கா ஆகட்டும், அவங்கெல்லாம் வந்து புதுசாக ஆரம்பிக்கலாம், ஆனால் இருக்கிற பழச கையில் வச்சுட்டு தான் இருக்காங்க. அதுக்கு நல்ல உதாரணம் சைனா வானொலி. இன்றைக்கும் 4 மணி நேரம் தமிழில் ஷார்ட்வேவில் ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க. அப்போது உலகத்திலே மிக அதிக நேரம் சிற்றலையில் தமிழ் மொழியில் பண்ணுறது தமிழ்நாட்டிலேருந்து கிடையாது, வெளிநாட்டிலேருந்து வந்துட்டுருக்கு. நமக்கு இதெல்லாம் ஒரு பெரிய வருத்தமான செயல்,
1: வருத்தமான ஒரு செயல் தான் கண்டிப்பாக. சார், நேயர்களுக்கு ப்ராட்காஸ்டிங்குடைய வரலாறு அப்படின்னும் போது அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கும். நம்மளுடைய ப்ராட்காஸ்டிங் பாலிசிஸ் அப்படின்னும் போது நமக்கு வர்கீஸ் கமிட்டியாக இருக்கலாம், சந்தா கமிட்டியாக இருக்கட்டும், ஸோ ஆல் இண்டியா ரேடியோலேருந்து டிடி பிரிஞ்சு வந்த அந்த தருணங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க கண்டிப்பாக தெரியாமல் இருப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் 1995 சுப்ரீம் கோர்ட்டுடைய வேர்டிக்ட். ஏன்னா நம்ம அடுத்த சமுதாய வானொலி பற்றி பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த 1995 சுப்ரீம் கோர்ட் சொன்ன வேர்டிக்ட் பற்றி எங்கள் நேயர்களோட பகிர்ந்துக்க முடியுமா?
0: முக்கியமானது என்னென்னா, அது வரைக்கும் ஒரு ஒளி அலைகள் மேலே ஒரு கட்டுப்பாடு இருந்தது. அது வந்து இவங்க மட்டும்தான் பண்ணணும், அவங்க மட்டும்தான் பண்ணணும். அது வரைக்கும் வந்து காமன் பப்ளிக், நீங்கள் இண்டிவிஜுவல்ஸ் பயன்படுத்தலாம். அது யார் பயன்படுத்தலான்னா இந்த அமெச்சூர் ரேடியோ ஆப்ரேட்டர்ஸ் பயன்படுத்தலாம். அதுக்கான லைசன்ஸ் ப்ராசஸே வந்து கடுமையானதாக இருந்தது. நான்லாம் வந்து ஒரு லெவலுக்கு மேலே ஷார்ட்வேவ் லிசனர்லேருந்து அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி தயாரிப்பாளர் வானொலிக்குள்ளே வரணும் அப்படின்னு நினைக்கும் போது, நாம் ஏன் ஹேம் ரேடியோ ஆப்ரேட்டர் ஆகும்போதுன்னு அப்ரோச் பண்ணும்போது தான் தெரிஞ்சது அதுக்கு கடுமையான சட்டத்திட்டங்கள், தேர்வு அந்த மாதிரிலாம். நான் 5 முறை தேர்வு எழுதி ஃபெயில் ஆகி கடைசியில் அப்புறம் எப்படி வாங்கி ஆகணும்னு வாங்கினேன். இப்போ என்னுடைய கால் சைன் VU3 UOM, விக்டர் யூனிஃபார்ம் No. 3, யூனிஃபார்ம் ஆஸ்கார்
1: மை. அதுக்கு முன்னாடி ஹேம் ரேடியோ பத்தி எங்க நேயர்களுக்கு சொல்லிட்டு நீங்க கண்டினியூ பண்ண முடியும்.
0: ஏன்னா இது ஃப்ரீ ஏர் பண்ண அந்த தகவலோட சேர்த்து இது வருது.
1: உங்களுடைய செஷன்ஸ் நான் முன்னாடி அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். அப்ப நீங்க எனக்கு அந்த ஹேம் ரேடியோ அதோட எக்ஸாம் பத்தின கதைகள் எல்லாம் சொல்லிருக்கீங்க. கண்டிப்பா எங்க நேயர்களுக்கு அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் நான்
0: நம்புறேன். முதல் கேள்வியும் இந்த கேள்வியும் லிங்க் ஆனதுதான். அந்த ஏர் வந்து ஃப்ரீயா பண்றதுக்கு எப்படி எல்லாம் சட்டச்சிக்கல்கள் இருந்தது, அதுக்கு கவர்மெண்ட் என்ன மாதிரியான தடையெல்லாம் விதிச்சாங்க அப்படின்றதுல இந்த ஹேம் ரேடியோவும் ஒண்ணு. ஹேம் ரேடியோ அப்படின்றது வேற ஒண்ணும் இல்ல, நீங்க தனியாகவே உங்க வீட்டுல ஒரு வானொலி நிலையம் அமைச்சு ஒளிபரப்பலாம். என்ன ஒன்று, பாடல்களை போட முடியாது. ஒரு அறிவியல் சார்ந்த கலந்துரையாடலோ அல்லது நீங்கள் அதாவது அதுக்குள்ள அந்த ப்ராட்காஸ்டிங் கோட்ஸ் தான், ஒரு 14 கோட்ஸ் இருக்கு இல்லைங்களா, எப்படி ப்ராட்காஸ்டிங் பண்ணீங்கன்னா இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டு, இதை பண்ணலாம் இதை பண்ணக்கூடாதுன்னு. அதே போல் இதுலேயும் ஃபாலோ
1: ஆல் இண்டியா ரேடியோடைய கோட்ஸ்.
0: ஆமாம், நீங்கள் வெளிநாட்டு அந்த எந்த நாடையும் தூக்கி பிடிக்கிறதோ அல்லது ரிலீஜியன்ஸை ஒரு தூக்கி பிடிக்கிறதோ அல்லது ஏதாச்சும் திட்டுறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணக்கூடாது. அதனால் அந்த தான் இங்கே தெரியும். ஹேம் ரேடியோ எதுக்காக வந்துச்சு அப்படின்னா, அந்த ஹேம் வந்ததே ஒரு பெரிய கதை, அதை பற்றி நம்ம விரிவாக இன்னொரு சமயத்தில் பேசலாம். தோஸ் ஹேம்ஸ் ஆர் என்டர்ன் அவர் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லிட்டு அமெரிக்கன் ஆர்மி வந்து இந்த ஹேம்ஸை திட்டுவாங்க. இன் அமெரிக்கன் அந்த கலோக்கியல் லாங்குவேஜில் ஹேம்ஸ்னா பன்றிகள்னு அர்த்தம். அதனால் தேவேர் ஷவுட்டர் ஜஸ்ட் லைக் தட், அவன் வந்து இந்த ஃப்ரீக்வன்சிக்குள்ளே வந்துடுவான், அதனால் அவன்லாம் இதுக்குள்ளே வந்துட்டான்
1: அப்படின்றத
0: அந்த மொழியில் அவன் வந்து திட்டினது போய். ஆனால் ஆக்சுவலி ஹேம்க்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு. இப்போ ஏஆர்ஆர்எல் என்ன சொல்லுதுன்னா, அமெரிக்கன் ரேடியோ ரிலே லீக் வந்து ஹெச் மீன்ஸ் ஹர்ட்ஸ், ஏ மீன்ஸ் ஆம்பியோ, எம் மீன்ஸ் மார்க்கோனி, இவங்க மூணு பேருனுடைய அந்த நினைவாக ஹேம் அப்படின்னு வச்சாங்க அப்படின்ட்டு. ஸோ ஹேம் நீங்களும் எழுதலாம். இங்கே தேர்வு வந்து பெருங்குடியில் தான் அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. ஹேம் ரேடியோ அப்படின்னு நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணிங்கனாலே அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸு, அது ஃபீஸ் வந்து 200 ரூபீஸ் பே பண்ணி ஒரு 50 கேள்விகள் அப்ஜெக்டிவ் டைப்ஸு, பார்ட் ஏ பார்ட் பின்னு இருக்கும். பார்ட் ஏ வந்து டெக்னிக்கல், பார்ட் பி வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், எதெல்லாம் பேசலாம் எதை பேசக்கூடாது என்ன ஃப்ரீக்வன்சியில் போகலாம் அந்த டீட்டெயில். யார் வேணாலும் 8th பாஸ் பண்ண, யார் வேணாலும் எழுதலாம். வீட்டுக்குள்ளேயே ஒரு சின்ன நிலையம், நீங்கள் ஹெச்எஃப்ஆவும் வச்சுக்கலாம், விஹெச்எஃப் வச்சுக்கலாம். விஹெச்எஃப்ன்றது உங்களுக்கு தெரியும், எஃப்எம், அது சின்ன தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் பேசுகிற அப்படி. ஹெச்எஃப்ல போனீங்கன்னா உலகம் முழுக்க உங்கள் இதில் வந்து பண்ணலாம். ஸோ அந்த ஃப்ரீ டு ஏர்க்கு வரும் அப்போது, இதுதான் இது போதும் இந்த இதில் நம்ம இந்த இன்னொரு
1: சுப்ரீம் கோர்ட்டோட.
0: ஆமாம், அது ஃப்ரீடம் கூட, அதாவது ஏர் வந்து ஃப்ரீ பண்ணணும் அப்படின்னு அதுக்கு நிறையா உதாரணங்களோட பண்ணாங்க. நம்ம அண்டை நாடுகள் எல்லாம் வந்து எப்பவே பண்ணிட்டாங்க, நாம ஏன் இதை வந்து கையில் எடுத்து நம்ம கண்ட்ரோலில் வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி அதை வாதிட்டாங்க. அப்போது அது எல்லாத்துக்குமே ஏரை ஃப்ரீ பண்ணும்பொழுது அதை நம்ம மானிட்டர் பண்ண முடியாதே எப்படி அப்படின்னு இன்னொரு கேள்வியும் வந்தது. அவங்க ஏன் வந்து பயப்பட்டாங்க அப்படின்னா, இப்போ டெலிவிஷன் இன்டர்நெட் எல்லாம் வந்து நம்ம மானிட்டரை எப்படியாச்சும் பார்த்து பண்ணிக்கலாம். ஏர் வேவ்ஸ் கொடுக்கும்போது சின்ன சின்ன இதுக்கும் போகும், எஃப்எம்ன்றது ஒரு சின்ன சின்ன ஏரியாக்களுக்கும் போகும், அங்கெங்கெல்லாம் நம்ம மானிட்டர் ஸ்டேஷன் வச்சு நம்ம மானிட்டர் பண்ண முடியாதுன்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. பட் அதுக்கு வந்து என்ன பண்ணாங்க, அந்த ஸ்டேஷனையே நம்ம ஒரு ரெக்கார்ட் பண்ணி அவங்க 6 மாதத்துக்கு ஒரு தடவை சப்மிட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எஃப்எம்மை மட்டும்தான் நம்ம ஃபீல் பண்ணோம். இப்போது ஆஃப்காம்னு சொல்லிட்டு பிரிட்டிஷில் அந்த நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே எப்படி ஐஎன்பி மினிஸ்ட்ரி அது போல், அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மீடியம் வேவ் ஷார்ட் வேவ் எல்லாத்தையுமே பண்ணிட்டாங்க. யூஎஸ்லேயும் அதே போல் பண்ணிட்டாங்க, நம்ம மட்டும்தான் இதை மட்டும் பண்ணோம். அதுக்கு இன்னொரு கேஸ் போட்டு பண்ணியிருந்துருக்கணும், அப்போவே வந்து எனக்கு எல்லா ஃப்ரீக்வன்சியும் தாங்கன்னு அந்த சூட்டோட சூட்டாக பண்ணியிருந்துருக்கணும். பட் ப்ரைவேட் செக்டர் என்ன பண்ணிட்டாங்க, எங்களுக்கு இதுவே போகுதுன்ற மாதிரி நினச்சாங்களான்னு தெரியல, அப்படியே விட்டாங்க. இப்போது யூகேலெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த பாலிசி சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் நீங்கள் ஒரு வாரம் கூட ஒரு கம்யூனிட்டி ரேடியோ ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணலாம், அந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ ஆடி மாதம்னா ஆடி எஃப்எம்னு இந்த மாதம் மட்டும் நீங்கள் ரன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடலாம்.
1: ஓகே,
0: அந்த அந்த வானொலிக்குள்ள விளம்பரங்கள் எப்படின்னா, ஆடி மாதம் அந்த குங்குமம் பூ இந்த மாதிரியான சின்ன சின்ன ரேடியோ, இப்போ பாரிஸ் கார்னரில் ஒரு பாரிஸ் எஃப்எம், அந்த அந்த சரௌண்டிங் மட்டும் எடுக்கிற அப்படி. நீங்கள் வேலைவாய்ப்பு எவ்வளோ கிடச்சிருக்கும், அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தோம்னா, ஒவ்வொரு தாலுக்கா ஹெட் குவார்ட்டர்ஸில் ஒரு ரேடியோ வந்திருக்கும், பொங்கல் எஃப்எம், தீபாவளி எஃப்எம், ரம்ஜான் எஃப்எம், கிறிஸ்மஸ் எஃப்எம், இந்த மாதிரி ஒரு மாதம் மட்டும்தான். நீங்கள் ரேடியோவை தொடர்ந்து நடக்கிறது தானே பட்ஜெட்டு, ஒரு மாதம் மட்டும் ஒரு ரெண்ட் எடுத்து பண்ணிவிட்டு அப்படியே முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாமே. அந்த மாதிரிலாம் நிறையா இப்போவும் நடந்துட்டுருக்கு யூகேயில், அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஆனால் நம்ம அந்த இதெல்லாம் பண்ணாதனால தான் இன்னொரு காரணம் ரேடியோ லிஸ்னஸ் குறைஞ்சதுக்கு.
1: நீங்கள்
0: நூக்கன் கார்னர் ரேடியோ ரேடியோன்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக ரேடியோவை வெவ்வேறு வடிவங்கள் எல்லோரும் கேட்டுட்டு தான் இருப்பாங்க. மொபைலில் முதல்லயே எஃப்எம் ரேடியோ வந்துட்டு இருந்ததுல, இப்போ வர்றதுல எல்லாம் நிறுத்திட்டாங்க. காரணம் என்னென்னா, அது கேட்குறது காலையில், அது கேட்குறது காலையில் ஏன் எல்லாம் போனால், ரேடியோ ஸ்டேஷன் இல்லை. ரேடியோ ஸ்டேஷன் வந்து நூக்கன் கார்னர் இருந்ததுன்னா, இப்போ யூஎஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ரோடில் நீங்கள் போனீங்கன்னா, அந்த ரோடில் எந்த என்ட்ரி, அதாவது என்ஹெச் அந்த நேஷனல் ஹைவேயில் போகிறீங்கன்னா, அந்த ரோட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டிங்கனாலே அந்த என்ஹெச்சுக்குன்னு ஒரு எஃப்எம் இருக்கும். அந்த எஃப்எம் நீங்கள் டியூன் பண்ணணும். போலீஸ் குறுக்காட்டி அந்த எஃப்எம் ரேடியோ அதில் அந்த லாரிலேயோ பஸ்லேயோ ப்ளே ஆகலைன்னா ஃபைன் போட்டுருவாங்க. இது எப்படி லைசன்ஸ் அது போல். இப்போ நான் முதல் NH7 வைங்களா, NH7 எஃப்எம் அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா எப்படி இருக்கும், எதுக்காக அந்த ரேடியோனா, அந்த ரோடு ஏன்னா எல்லாமே 150-200 கிலோமீட்டர் வேகத்தில் வண்டி போயிட்டுருக்கும். எந்தெந்த இடத்துல எது ஏதாச்சும் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அந்த அனௌன்ஸ்மெண்ட்டு, அந்த ரேடியோ கேட்கலன்னா இந்த வண்டியும் ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கும் அந்த மாதிரி. அப்போது எவ்வளோ ஒரு பயனுள்ளதான ஒரு எஃப்எம்மாக இருந்திருக்கு பாருங்க.
1: இதில்
0: அது மட்டும் இல்லாமல் அந்த வானொலிக்கான வருமானம் பார்த்தீங்கன்னா, டயர் விளம்பரம், இன்ஜின் ஆயில் விளம்பரம் இந்த மாதிரியானது அதுக்கானது. அப்போது இந்த மாதிரியான ஒரு
1: வாய்ப்புகள்
0: நிறையா இருந்திருக்கு. ஆனால் அது எல்லாமே இங்கே இந்த அந்த 1995 அப்புறம் நம்ம இன்னொரு புஷ் பண்ணி அப்போயே இது பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அப்படியே விட்டுட்டாங்க, அது எஃப்எம்மோடவே நிறுத்திட்டாங்க. அது காரணம் ஆட்சியும் கூட. அந்த நேரத்தில் வந்து பொலிட்டிக்கலாக வந்து ஒரு பார்ட்டி அவங்க ஒரு மீடியா உள்ளுக்குள்ளே புஷ் பண்ணுன்றது, அந்த புஷ் பண்ணலைன்னா இன்னைக்கு இதுவும் வந்துருக்காது. நீங்கள் சொல்லப்போனால் இந்த ப்ரைவேட் எஃப்எம்மும் இங்கே வந்திருக்காது. அது ஒரு ஒரு விதத்தில் சுயநலம், இன்னொரு விதத்தில் அது வந்து எல்லாத்துக்குமே கிடச்சிது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த ஏர்வேவ்ஸ் எல்லாத்துக்கும் போச்சு 2000 தான். அதை பாருங்கள், 95 ஆரம்பிச்சு அது இம்ப்ளிமெண்ட் ஆனது 2000, 5 போயிருக்கு அந்த இது.
1: பிரைவேடைசேஷன், அதுக்கப்புறம் கம்யூனிட்டியோடைய அந்த ஒரு டெவலப்மெண்ட் அப்படின்றது. ஸோ சார், நம்ம நேஷனல் பிராட்காஸ்டிங் டே பற்றி பேசும்போது நிறைய டெவலப்மெண்ட்ஸை பற்றி பேசுகிறோம். அதில் கம்யூனிட்டி ரேடியோ பற்றி பேசாமல் முழுமையே அடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கம்யூனிட்டி ரேடியோவில் உங்களுடைய பங்கு அப்படிங்கிறது ரொம்ப அதிக அளவு. ஸோ கம்யூனிட்டி ரேடியோஸ் நம்மளோட இந்தியாவுக்கு எப்படி கிடைச்சது, அதனுடைய வரலாறு, அது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க?
0: ஆமாம், கம்யூனிட்டி ரேடியோனுடைய வரலாறு எடுத்தோம்னா, வழக்கமாக வந்து இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டி ரேடியோன்ட்டு நம்ம தமிழ்நாட்டில் அண்ணா எஃப்எம் சொல்லுவோம். இன்னொரு டீம் வந்து அது ஒரு வேற ஒரு எஃப்எம் சொல்லுவாங்க, அது ஒரு வேற ஒரு காரணத்துக்காக. ஏன்னா கம்யூனிட்டி ரேடியோன்றதே கம்யூனிட்டியால் ரன் பண்ணுற ரேடியோ, இது வந்து கேம்பஸில் தொடங்க ரேடியோ, அதனால் இது வராது, இதுதான் கம்யூனிட்டி ரேடியோன்னு வாய்ஸஸ்னு ஒரு டீம் வந்து சொல்லும். பட் எதுவோ எது எதுவோ, ஆனால் ஒரு ரேடியோ ஸ்டேஷன் கம்யூனிட்டின்ற அந்த கான்செப்டில் வந்தது. அது ஃபஸ்ட்டு நமக்கு பெருமைப்படுற விஷயம் தமிழ்நாட்டில் வந்ததுனால. தமிழ்நாட்டில் ஏன்னா இந்தியாஸ் ஃபஸ்ட்டு எஃப்எம் ரேடியோ தமிழ்நாடு, இந்தியாஸ் ஃபஸ்ட்டு லோக்கல் ரேடியோ ஸ்டேஷன் தமிழ்நாடு, அந்த வரிசையில் இந்தியாஸ் ஃபஸ்ட் கம்யூனிட்டி ரேடியோவும் தமிழ்நாடு, இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ஃபிஷர்மேன்ஸ் ரேடியோவும் தமிழ்நாடு, இந்தியாஸ் ஃபஸ்ட் டிசாஸ்டர் ரேடியோவும் தமிழ்நாடுங்கும்போது இதெல்லாம் ஒரு சந்தோஷமானது. ஏன்னா கம்யூனிட்டி ரேடியோன்ற கான்செப்ட்னால இந்த மற்ற மூணு ரேடியோவும் நமக்கு கிடச்சிது. தமிழகத்தை பொறுத்தளவு கம்யூனிட்டி ரேடியோ, தமிழகத்தை பொறுத்தளவு மட்டும் இல்லாமல் நான் ஜென்ரலாகவே கம்யூனிட்டி ரேடியோவில் இருக்கிற ஒரே ஒரு இது என்னென்னா அந்த பவர். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டாக ஆரம்பிக்கும் போது 50 தான் கொடுத்ததுனால அது என்ன ஆயிடுச்சு, அந்த ரீச் சென்னை போன்ற நகரங்களில் ஹை ரைஸ் பில்டிங் இருக்கிறதுனால இந்த டிரான்ஸ்மிட்டர் வந்து அந்த அளவுக்கு வேவ்ஸ் இங்கெல்லாம் கண்டிப்பாக 1 kW 2 kW அட்லீஸ்ட் ஒரு 5 kW கொடுத்துருக்கணும். ஆனால் அதை அவங்க பண்ணலை. ஏன்னா நீங்கள் 50 watts வீட்டில் இருக்கிற ஒரு குண்டு பல்ப் எரிகிற பவர், அது எவ்வளோ தூரம் போகுது, அது அதுதான் இங்கே, அதுதான் ஒரு பெரிய ஒரு வருத்தமான ஒரு இதாக இருக்கும். இருந்தாலும் அதில் என்ன பண்ண முடியும் அப்படின்றத வச்சு தமிழகத்தில் நிறைய ஸ்டேஷன்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணாங்க. அதில் நம்ம எம்ஓபியும் ஒன்று, எம்ஓபி இன்றைக்கும் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனுடைய லிஸ்னர்ஸ் ரீச் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பக்கம் நம்ம பண்ண வேண்டிய வேலையை பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. திண்டுக்கல்லில் ஒரு ரேடியோ பசுமை எஃப்எம்னு, அவங்களும் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களாம் 5 languagesலாம் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. அந்த லோக்கலில் என்ன மொழி பேசுகிறாங்களோ, சௌராஷ்டிரா, கன்னடா, தெலுங்கு, தமிழ், ஹிந்தி, 5 languagesல அவங்க ப்ராட்காஸ்ட் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. ஒரு லிஸ்னர்ஸ் மீட்டு போயிருந்தேன், கிட்டத்தட்ட மண்டபம் நிறைஞ்சு வலிஞ்சு கூட்டம், அவ்வளோ ஒரு கம்யூனிட்டி ரேடியோக்கு இத்தனையா. திண்டுக்கல் பக்கத்தில் தான் கொடைக்கானல், கொடைக்கானல் ரேடியோவுக்கு எப்போவுமே பெரிய லிஸ்னர்ஷிப் இருக்கும். ஆனால் திண்டுக்கல்ல எல்லாரும் பசுமை எஃப்எம் கேட்டுட்டு இருக்காங்க, யாரும் கொடைக்கானல் எஃப்எம் கேட்கல.
1: பிகாஸ் ஆஃப் தி லாங்குவேஜ். ஆமாம், அதுதான் கம்யூனிட்டி ரேடியோ பவர். கரெக்ட்டுங்க சார்.
0: ப்ராக்ஸிமிட்டி. ஸோ நீங்கள் உங்கள் பகுதியில் யார் அந்த கம்யூனிட்டியை ரீச் பண்ணுறது தான் இங்கே முக்கியமானது. அதுதான் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஃபார்முலாவும் கூட. அது நிறைய சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலாஸ் இருக்குது. இதில் என்னென்னா அவங்க சஸ்டைனபிளாகவும் இருந்தாங்க, தட் மீன்ஸ் வருமானம் வந்து அதில் ஈட்டினாங்க விளம்பரங்கள் மூலமாக. நல்ல பால் பாஸ்கர் சாரே சொல்லியிருக்கார், நீங்கள் அவருடைய இந்த கம்யூனிட்டி ரேடியோ மூலம் மோர் தேன் எனஃப், நாங்கள் இதுக்கு மேலே. அவர் இன்னும் 2-3 ஸ்டேஷன் தொடங்குறதுக்கெலாம் பிளான் பண்ணார். அது நம்மளுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் அந்த மாதிரி இல்லாதனால அது பண்ணலை. இல்லாட்டி பக்கத்தில் ஒட்டஞ்சத்திரம், உடுமலைப்பேட்டை, பழனி, இதெல்லாம் ஒரு எஃப்எம் வந்திருக்கும், பசுமை எஃப்எம். அவர் நிறைய ட்ரீம் இருந்தது அவருக்கு. பட் இங்கே தான் நம்ம நிறைய ரிஜிடான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ன்றதுனால அது ஒரு இந்த மாதிரி ஃப்ரீ பண்ணோம்னா நான் கண்டிப்பாக நிறையா பேர்த்துக்கு அது போய் சேரும். நானும் பாலிசி மேக்கர்ஸ் ஏதோ ஒரு சந்தர்ப்பங்களில் சந்திக்கும் போதும் அவங்க இந்த மாதிரியான அப்ரோச்சஸ் லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே புஷ் பண்ணிட்டு தான் இருக்கும். பட் அவங்களுடைய ஒரே கேள்வி டக்குன்னு என்ன கேட்குறாங்கன்னா, சார் இன்னைக்கு யார் ரேடியோ கேட்குறாங்க? இதுதான் பெரிய வருத்தமாக இருக்குது. என்னென்னா வானொலி சார்ந்து வானொலியிலேயே இயங்கினவங்க அதுக்கு மேலே வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கும். இவங்க எல்லாருமே டிஜிட்டலில் கேட்டுருக்காங்க, நாம் எதுங்க ரேடியோ அப்படின்னு ஒரு ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஃப்ளாட்டான ஒரு இதை கொடுத்துட்டு போயிடுறாங்க. நாங்கள் இந்த மாதிரி கேள்விகள் எல்லா பக்கமே கேட்டதுனாலேயே நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு புத்தகம் பண்ணோம். அந்த புத்தகத்து பேரே வந்து இன்றைக்கி யார் சார் ரேடியோ கேட்குறாங்க தான் புத்தகத்து பேரே. அது ஏன்னா கேட்குறாங்கப்பா, இங்கேப்பா மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இத்தனை லிஸ்னஸ் இருக்காங்க, அப்போ கிராமங்களில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு சொல்கிறதுக்காகவே தான் பண்ணோம். பட் ஆனால் இந்த ஹையர் அத்தாரிட்டிஸ் அந்த இதில் பாலிசி மேக்கர்ஸில் அவங்களுக்கு ரேடியோனா இன்றைக்கி யாரும் கேட்குறது இல்லை, ஆப்ஸில் போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி இது பண்ணுறாங்க. அதுக்கு
1: சார் ஆனால் ரேடியோ கேட்குறது யார் இருக்குது அப்படின்ற இதே சமூகத்தில் தான் பாட்காஸ்டிங் அப்படிங்கிற ஃபார்மேட் வந்து பிரபலமாகுது,
0: சக்ஸஸ் ஆகுது.
1: எதனால் இந்த ஒரு பாரபட்சம்?
0: இப்போது நமக்கு பசிக்குதுங்க, சாப்பிட்றதுக்கு நிறையா சாப்பாடு வேணும், சாப்பாடு இல்லை, என்ன கிடைக்குதோ அதை தான் சாப்பிடுவோம். திட்டத்தட்ட பாட்காஸ்ட்ன்றது அதுதான். நீங்கள் கேட்குறதுக்கு தயாராக இருக்கீங்க, எங்கே எப்படி கேட்குறதுன்னு தெரியல, என்னென்ன வழிகளில் கேட்க முடியுமோ அந்த வழிகளில் வர்றது தான் பாட்காஸ்ட்டும். ஸோ அப்போ பாட்காஸ்ட் இன்னொரு வழியை ஏற்படுத்திச்சு, என்ன பண்ணுச்சுன்னா ஆங்கர்ன்ற அந்த பிளாட்ஃபார்ம் வந்து அதுக்கடுத்து அந்த ஆங்கரே ஸ்பாட்டிஃபையாக மாறும்பொழுது என்னாச்சுன்னா, எப்படி யூடியூப் போலவே அதுவும் ஆன் டிமாண்ட் பண்ணிச்சு. அதாவது நான் சொல்கிறது ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி யூடியூப் பாப்புலர் ஆயிடுச்சு, ஆனால் ஆடியோ மீடியாவுக்கு நீங்கள் கண்டென்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு பிளாட்ஃபார்ம் இல்லை. சவுண்ட் கிளவுட்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்தது, அவங்க என்ன பண்ணாங்க, 8 மணி நேரம் மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும். நீங்கள் ஒன்று அந்த 8 மணி நேரத்தை டெலிட் பண்ணி 8 மணி நேரம் நீங்கள் அதில் வச்சுக்கலாம். அப்போ நீங்கள் நிறையா பேர் என்ன பண்ணாங்க, யூடியூப்பில் போய் ஆடியோ கண்டென்ட் போட ஆரம்பித்தாங்க வேறு வழியே இல்லாமல். அதுக்கப்புறம் தான் இவங்க வந்த பிறகு, ஆங்கர் வந்த பிறகு ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு. அதுவும் அதை வந்து ஃப்ரீ பண்ணி விட்டாங்க, நீங்கள் யார் வேணாலும் கண்டென்ட்டை ஜென்ரேட் பண்ணலான்ட்டு. அது ஸ்பாட்டிஃபை வந்து 5 பிளாட்ஃபார்மும் ஒரே இதுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. நீங்கள் அதே அந்த அந்த டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதுலேயே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம், அதிலே எடிட் பண்ணலாம், அதிலே மிக்ஸ் பண்ணலாம், அதிலே வந்து உங்களுக்கு அந்த என்னன்னு சொல்கிறது ப்ரிலியூட் அந்த இதெல்லாம் ஏற்படுத்தலாம். அங்கிருந்தே பிளாட்ஃபார்முக்கும் அப்லோட் பண்ணலாம்.
1: நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் நிறைய
0: 25 பிளாட்ஃபார்முக்கு ஒரு கிளிக்கில் போகும். எவ்வளோ பெரிய வேலை பாருங்க, இதெல்லாம் முதல்ல நான் தனித்தனியாக பண்ண வேலையை ஒரு பிளாட்ஃபார்ம் பண்ணுது. அப்போது இது ஒரு பெரிய புரட்சி. அதனால் என்ன ஆகுது, நிறையா பேர் வந்து அதுக்குள்ளே வந்து கண்டென்ட் ஜென்ரேட்டர்ஸ் ஆகிறாங்க. குறிப்பாக சொல்ல போனோம்னா சுமியின் வண்ணக்காவியங்கள்னு ஒரு பாட்காஸ்ட் தமிழில், அவங்களுடைய ஒரு ப்ரோக்ராம்னுடைய கண்டென்ட் 4:30 to 5 மணி நேரம் ஒரு ப்ரோக்ராம்னுடைய கண்டென்ட். நான் ஆச்சரியப்பட்ட இது யார் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தா, கம்ரேட் டாக்கீஸ்னு ஒரு யூடியூப் சேனல் ஒரு தமிழில் வர்ற பாட்காஸ்ட்டை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணாங்க. அதில் அவங்க இன்டர்வியூ கொடுத்து அதில் அவங்க முகத்தை காட்ட மாட்டாங்க, ஏன்னா அந்த கண்டென்ட் அப்படி கிடைச்சானா என்னன்னு சொல்ல அடிச்சிருவான் அந்த அளவுக்கு கண்டென்ட் பேசியிருப்பாங்க. அந்த மாதிரி கண்டென்ட் கேட்கறதுக்கு ஃபாரின் கண்ட்ரீஸில் இப்போ அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் வந்து நிறைய பேர் இந்த லாங் டிரைவ் போகிறாங்க இல்லைங்களா, 2 மணி நேரம் 3 மணி நேரம், அவங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் நம்ம ஊர் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே கேட்கறதுக்கான ஒரு ஒரு நல்ல கண்டென்ட்டாக கிடைக்கிறதுனால அது கேட்குறாங்க. அதனால் பாட்காஸ்ட் அப்படின்றதே வந்து ஃபஸ்ட்டு ஆன் டிமாண்ட், நமக்கு தேவையான நேரத்தில் நம்ம வேணுங்கிறத. நிறைய பேர் இப்போ ஸ்பாட்டிஃபைன்னு சொன்னது மியூசிக் நினச்சிட்டு இருக்காங்க, மியூசிக் இல்லாத இப்போ கிரியேட்டர்ஸ்க்கான பாட்காஸ்ட் தனியாக இருக்குது. நீங்கள் எல்லாருமே போயிட்டு அந்த கேட்குற நேரில் யாராச்சும் அதில் இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா பாட்காஸ்ட் ஃபார் கிரியேட்டர்ஸ் அல்லது கிரியேட்டர்ஸ்னே போட்டிங்கனாலே வரும், ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது ஆப்பிள்லையும் இருக்குது. அதில் நம்ம கண்டென்ட்டை நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணி போடுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. அதுதான் காரணம். அது வந்து இன்னொன்று, நம்மளுடைய கைபேசி, நம்மளுடைய மொபைல் ஃபோன் இன்னைக்கு வேறு லெவலில் டெவலப் ஆகிருக்கு. நம்ம மொபைல் ஃபோன் இருக்கிற அந்த மைக் வந்து ஒரு காலத்தில் நான் சொன்ன ஒரு 10-20 வருடங்கள் முன்னாடி அந்த மொபைல் ஃபோனுடைய மைக், மொபைல் ஃபோனில் இருக்கிற அந்த சின்ன மைக்கினுடைய விலை 25,000-30,000. அந்த மொபைல் அந்த மைக் நம்ம ஃபோனில் இருக்குது, நமக்கு அதெல்லாம் அதனுடைய வேல்யூவே தெரியாது. ஏன்னா அவ்வளோ சென்சிட்டிவான நாய்ஸ் கேன்சலேஷனோட அவ்வளோ ஆர்என்டி பண்ணி சூப்பரான மைக் வச்சுருக்கோம் ஒவ்வொருத்தருமே. சொல்லப்போனால் நம்ம ஒவ்வொருத்தருமே ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஆகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, நம்ம அதை பயன்படுத்தாதனால அதில் இது பண்ண
1: தெரியாமல் இருக்கு. இன்ஃபேக்ட் சார், ஆக்சுவலி இங்கே பேசும்போது ரொம்ப அழகாக ப்ராட்காஸ்டிங் த்ரூவா நமக்கு என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் கிடைக்குது அப்படிங்கிறத நீங்கள் வலியுறுத்திருக்கீங்க ஆஃப்டர் த யூனோ அட்வென்ட் ஆஃப் டிஜிட்டல் ரேடியோ அண்ட் ஆல். ஸோ சார், 10 வருடங்கள் கழித்து ப்ராட்காஸ்டிங் செக்டர் இப்படி இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய விஷன் என்னவா இருக்கும், ஒரு ஹாப்பி சினாரியோ அப்படி இருந்தா?
0: ஆமாம், இப்போ 10 வருடங்கள்னாலாம் ரொம்ப அதிகம். இன்னைக்கெல்லாம் வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்கிறதுனால பேச் அப்துல் அமீத் ஐயா சொல்லுவாங்க, அவருடைய பெரும் கனவாகவும் கூட இருந்தது அது. அதாவது ஒரு ஒளிபரப்பு அப்படின்றது உலகம் முழுக்க எல்லாரும் அக்சஸ் பண்ணுற அப்படி இருக்கணும், எல்லாத்துக்கும் கேட்குற அப்படி இருக்கணும் அப்படின்றது. அமெரிக்காவில் இருக்கிற தமிழர்களாகட்டும், லண்டனில் இந்த மாதிரி உலகம் முழுக்க இருக்கிறவங்களுக்கு சேர்ந்து ஒரே ஒரு வானொலி இருந்தால் எப்படி இருக்கும், எல்லாரும் அந்த வானொலியை கேட்டுகிட்டே இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு. காலை நேர செய்திகள் அமெரிக்காவிலிருந்து, மதிய நேர செய்திகள், அந்த மாதிரி ஒரு அதெல்லாம் இப்போ சாத்தியமாயிருச்சு இது தொழில்நுட்பத்தினால. ஆனால் என்னன்னா முக்கியமானது, எனக்கு இருக்கிற அந்த ஒரு 10 வருடங்கள் கழித்து அப்படின்றது விட 6 மாதம் கழித்து இல்லை 1 வருடம் கழித்துன்னு தான் வச்சுக்கலாம். பாலிசி மேக்கர்ஸ் இன்னும் கொஞ்சம் ரிஜிடாக இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி இந்த வேவ்ஸை வந்து எல்லாரும் அணுகிற அப்படி பண்ணுனாங்கன்னா அதனுடைய ரீச் வந்து நிச்சயமாக எங்கேயோ போகும். அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னா இங்கேயோ ஒரு சிறு வெளிச்சமாக இருக்குது, நம்பிக்கை இழக்காமல் நாங்களும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம். அடுத்து தொழில்நுட்பம் சார்ந்து டிஆர்எம் டிஜிட்டல் ரேடியோ மாண்டியல், அது வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ப்ராட்காஸ்டிங் மெத்தட், ஆனால் அதை பாப்புலரைஸ் பண்ணாமல் இருக்கோம் நம்ம. அது காரணம் ரெண்டு, ஒன்று யார் பூனைக்கு மணி கட்டுறதுன்ட்டு வெளியே ரேடியோ லிஸ்னஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ப்ராட்காஸ்டர்ஸ் வந்து தொடங்குறதுக்கு தயங்குறாங்க. மேனுஃபேக்சரர்ஸ் ரேடியோ மேனுஃபேக்சரர்ஸ் என்ன சொல்கிறாங்க, அந்த ஒளிபரப்பே நிறையா இல்லை, நாங்கள் எதுக்கு மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்றாங்க. இது கிட்டத்தட்ட எஃப்எம் வந்தபோது இருந்த அதே பிரச்சனை தான். இப்போ அந்த ரேடியோனுடைய விலை வந்து ஒரு ரேடியோ 17,000 ரூபாய். நீங்கள் யாராச்சும் டிஆர்எம் ரேடியோ கேட்கணும்னு ஆசைப்பட்டான்னா அவ்வளோ ரேடியோ காசு போட்டு வாங்குவானா, மொபைல் ஃபோனில் அழகாக நம்ம எல்லாத்தையும் கேட்டுக்கலான்னு தான் போவாங்க. அதனால் அந்த ரேடியோனுடைய விலை 1,000 ரூபாய்க்குள்ளே கொண்டு வந்து நிறைய ஸ்டேஷன்ஸ் ப்ரைவேட்டு எல்லாத்தையும் அதுக்குள்ளே விட்டு ரேடியோ இன்றைக்கி யார் சார் கேட்குறாங்கன்னு சொல்லாமல் நிறையா பேர் கேட்பாங்க. அதுக்கெல்லாம் இந்த இந்த மாதிரி அது நம்ம தொழில்நுட்பத்தில் ஒரு முக்கியமானது என்னென்னா அது வந்து டேட்டாவையே டிரான்ஸ்மிட் பண்ணுது. நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் வந்து ஆர்ஜேவனுடைய ஃபோட்டோவோ அல்லது அந்த சாங்ஸ்னுடைய டீட்டெயிலை டெக்ஸ்ட்டாக பார்க்கலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் ரீசார்ஜ்லாம் இல்லை, இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இல்லாமல் அந்த ஏர்லேயே டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். அதனால் அது வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகணும், ஆனால் நல்லா இருக்குன்றது தான் என்னுடைய கனவு.
1: கண்டிப்பாக ஆகும், சாத்தியம் அப்படிங்கிறத நம்ம நம்புகிறோம் சார். நேயர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்காங்க, நிறைய ப்ராட்காஸ்டர்ஸ் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்காங்க. நேஷனல் ப்ராட்காஸ்டிங்

0: எல்லாரும் ஏதோ ஒன்று கேட்டுக்கிட்டே இருங்க, அது பாட்டுக்கு பாடிட்டே இருக்க போகுது, உங்களை எதுவும் அது டிஸ்டர்ப் பண்ணாது. நீங்கள் மொபைலில் ரீல்ஸை பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணு டிஸ்டர்ப் ஆகும், டேட்டா காணாமல் போகும், இதெல்லாம் எதுவுமே இல்லை. ஒரு ப்ளசண்ட்டாக ஒரு மியூசிக் போயிட்டே இருக்கும். குழந்தைகளுக்கு சொல்லுங்கள் இதுதான் ரேடியோ அப்படின்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து அதை வந்து ஒரு மியூசியம் பொருளாக தான் காட்ட போகிறீங்க.
1: இப்போவே நிறைய விண்டேஜ் ரேடியோஸ் வந்துருச்சு.
0: அதனால் நீங்கள் வாங்கி உடனே உங்கள் வீட்டில் உங்களோட எல்லா அறைகள்லையும் ஒரு வானொலி பெட்டி வைங்க. அதுதான், வேறு என்ன சொல்ல முடியும்.
1: கண்டிப்பாக நிகழ்ச்சி கேட்டுருக்க எல்லாருக்குமே இந்த நிகழ்ச்சி, இந்த நேர்காணல் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். அண்ட் நேஷனல் ப்ராட்காஸ்டிங் டேக்கு எங்கள் எம்ஓபி கம்யூனிட்டி ஸ்டேஷனுக்கு நீங்கள் வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு, இன்ஃபேக்ட் நீங்கள் கம்யூனிட்டி டேஸ் பற்றி பேசும்போது எங்களுடைய பங்கும் அதில் இருந்தது அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஹவ் வாஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் சார்?
0: ஆமாம், ஏன்னா இந்த டேயில் எம்ஓபி எஃப்எம்ல வந்து கம்யூனிட்டி ரேடியோவில் வந்து இதை பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இதே நாளில் ஆண்டிய ரேடியோலையும் ஒரு சின்ன ஒரு ஒலிக்கிட்டு போகுது. ஆனால் இங்கே வந்து 5 நிமிடம் தான் போகுது, இங்கே 1 மணி நேரம் இதை பற்றி மட்டும் பேசியிருக்கோம். அதுலேருந்தே தெரியுது எம்ஓபி சிஆர்னுடைய ஸ்பெஷாலிட்டி எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்ட்டு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நிறையா தகவல்களை நானும் இன்றைக்கி ரீகால் பண்ணிக்கிட்டேன். எங்கெங்கெல்லாம் சிக்கல் இருந்தது, இதை இன்னும் கொஞ்சம் எதை ஃபைன் டியூன் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் கேள்விகள் மூலம் ஓகே இதை டீட்டெயில் கொஞ்சம் சேர்த்தணும், இந்த டீட்டெயில் கொஞ்சம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கும் ஒரு நாலேஜ் கேப்பை ஃபில் பண்ணுற அப்படி இருந்தது. ரொம்ப நன்றி வாய்ப்புக்கு.
1: அது ஜெயசக்தி சார் சொல்லும் போது எங்களுக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கு.
0: இல்லை நம்ம பேசும்போது தானே தெரியும் அப்போ எந்த நேரம் கேப் விட்டுருக்கோன்ட்டு. அந்த கேப்பை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரியான குவஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி கேட்கும் நேர்களுக்கும் புதிய தகவல்கள் நிறைய கிடைக்கும்னு நினைக்கிறேன்.
1: கண்டிப்பாக சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. நேயர்கள் எல்லாருக்குமே ஹாப்பி நேஷனல் பிராட்காஸ்டிங் டே சார், யோர் விஷஸ் தம்.
0: ஆமாம், அனைவருக்கும் தேசிய ஒலிபரப்பு நாள் வாழ்த்துக்கள். மீண்டும் மற்றும் ஒரு அருமையான ஒரு நாளில் சந்திப்போம்.
1: கண்டிப்பாக. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே கீர்த்தி. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை.

0: आप रहे
1: வணக்கம். நடிகர் ஸ்டாண்டப் காமெடியன் படவா கோபி. மரங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லங்ஸுடைய எக்ஸ்டென்ஷன் அது. ஸோ அதனால் நாம் விடுறதை அது இழுத்துக்குது, அது விடுறதை நாம் இழுத்துக்கிறோம். ஸோ மரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். யூ ஆர் லிஸ்னிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அவர் ரேடியோ, அவர் கம்யூனிட்டி, அவர் ப்ரைட்.
2: சின்ன வயசுல நிலா வெளிச்சத்துல பாட்டி சொன்ன கதைய என்னைக்கும் மறந்திருக்க மாட்டோம். அதே மாதிரி பள்ளி காலத்துல நண்பர்கள் புத்தகத்துல படிச்சதையும் படத்துல பார்த்த சொன்ன கதைகளையும் மறந்திருக்க மாட்டோம். எந்த வயசானாலும் கதை கேக்குற ஆர்வம் மட்டும் குறையவே குறையாது. கதை பிரியர்களே, உங்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்குகிறது கதை நேரம். கதைகள் சொல்ல நாங்க ரெடி, கேட்க நீங்க ரெடியா?
3: வணக்கம் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அபிமான எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்கள் ஆர்ஜே மகாலட்சுமி. தேசிய வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு எம்ஓபி சமுதாய வானொலியில் வாசிப்பு திருவிழாவின் ஒரு பகுதியாக வாசிப்பை நேசிப்போம் என்ற சிறப்பு நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறது. புத்தகங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. அவை நம்மை மகிழ்ச்சியாக உணர செய்யலாம், புதிய விஷயங்களை கற்றுத்தரலாம், மிகுந்த ஆழமான சிந்தனைக்கு நம்மை உட்படுத்தலாம், சிரிக்க வைக்கலாம், சிந்திக்க வைக்கலாம், ஏன் நம் வாழ்க்கையை மாற்றவும் செய்யலாம். ஒரு நல்ல புத்தகம் நமக்கு புதிய யோசனைகள் மற்றும் மாறுபட்ட சிந்தனை முறைகளுக்கான கதவை திறக்கும் வல்லமை படைத்தவை. இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு வகையான பிரபலமான மற்றும் சிறப்பான பல புத்தகங்களை நாங்கள் அறிமுகப்படுத்துகின்றோம். ஒவ்வொரு முறையும் ஒரு அற்புதமான புத்தகத்தை பற்றி உங்களுக்கு சொல்கின்றோம். அதை எழுதியவரை பற்றிய சில முக்கியமான தகவல்களை பகிர்கின்றோம். மேலும் அந்த புத்தகத்தை பற்றிய ஒரு முன்னோட்டத்தை கொடுக்கவும், அதனை மேலும் படிக்க தூண்டவும் அந்த புத்தகத்தின் ஒரு சிறு பகுதியை, சில பக்கங்கள் அல்லது சிறிய பத்தியை வாசிக்கின்றோம். நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, இது ஒரு முழுமையான ஒலி புத்தகம், அதாவது ஆடியோ புக் அல்ல. நாங்கள் இதில் முழு புத்தகத்தையும் வாசிப்பதில்லை, ஏனெனில் அந்த புத்தகத்தின் உரிமைகள் அதனுடைய

0: ஆசிரியர்கள் மற்றும் பதிப்பாளர்களுக்கு சொந்தமானவை. நாங்கள் பகிரும் இந்த சிறிய பகுதிகள் வாசிப்பதிலும் புத்தகங்களை பற்றி நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஆர்வத்தை ஏற்படுத்த மேற்கொள்ளும் சிறு முயற்சியாகும். இந்த நிகழ்ச்சியில் கூறப்படும் புத்தகங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் அதன் பிரதியை ஒரு புத்தக கடையில் தேடி பெறலாம், அல்லது நூலகத்திலிருந்து இரவல் வாங்கலாம், அல்லது இணையத்தில் வலைதளங்களில் சரியான முறையில் படிக்கலாம், அல்லது தெரிந்த ஒருவரிடமிருந்து பெற்று படிக்கலாம். இவ்வாறாக பல பல வழிகளின் மூலம் வாசிக்கலாம். வாசிப்பின் மிகச்சிறந்த அம்சம் என்னவென்றால் முழு கதையையும் நீங்களே அனுபவித்து உணர்வதுதான். என்ன நேயர்களே, அற்புதமான புத்தகங்களை பற்றி தெரிந்து கொள்ள நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? இதோ உங்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலியில் வாசிப்பு திருவிழாவின் வாசிப்பை நேசிப்போம் புத்தகங்களுக்கான புதிய தொடர்கள். வாசிப்பை நேசிப்போம், வளமான சமுதாயத்தை உருவாக்குவோம்.
1: Happy day listeners, you are listening to MOP Community Radio Station 107.8 FM. This is our radio, our community, our prayer, and this is your RJ Divya. And as part of the national reading campaign Vasipu Thiruvia, I warmly welcome you to our special book talk series Vasipai Nesipom. Let's love reading. Every book begins with words, but only a few books begin conversations that continue for years. Some books entertain us, some educate us, and a few challenge us to think entirely different. Today's featured book is The Secret, written by Rhonda Byrne, an Australian television producer and an author. This book was first published in 2006 and quickly became a global publishing phenomenon. It has sold more than 35 million copies worldwide, has been translated into over 50 languages, and has inspired millions of readers to reflect on the power of their thoughts, beliefs and mindset. Now, what made The Secret so popular? For many readers, it offered hope. It suggested that our thoughts influence the way we experience life and encouraged people to dream boldly, think positively, and approach their goals with confidence. At the same time, it also sparked debates around the world, because every coin has two sides, right? Some embraced its ideas wholeheartedly, while others felt that positive thinking alone cannot replace consistent efforts and practical action. And perhaps that's one of the reasons this book remains so widely discussed even today. It invites us to ask an important question. How much of our future is shaped by our mindset, and how much is shaped by our actions? Today's program isn't about accepting every idea in the book without question. Instead, it is an opportunity to explore its central message, appreciate the lessons that inspire us, and think critically about how they apply to our own lives. So, whether you're a student preparing for examinations, someone stepping into a new career, an entrepreneur chasing a dream, or even simply a listener searching for a little motivation today, stay with me as we explore one of the most talked about self-development books of the 21st century. Now, let's turn the first page of The Secret. To start off with, what exactly is this secret that Rhonda Byrne talks about? At the center of the book is a concept called the Law of Attraction. According to the author, the thoughts we repeatedly focus on influence the experiences we attract into our lives. In simple words, positive thoughts are believed to attract positive outcomes, while constant negative thinking may keep us trapped in fear, doubt, and limitation. Now, before we go any further, let me say something really important. This idea has inspired millions of people, but it has also been debated by psychologists and scientists. So as readers, we need to approach this book with an open mind. Rather than asking, is every word in the book literally true? Perhaps a better question is, what can I learn from this idea that will genuinely improve my life? And I think that's where the real value of this book lies. Imagine two students preparing for the same examination. One keeps telling herself that I'm definitely going to fail. I'm not smart enough. The other says, this examination is challenging. I still have a lot to learn. But if I can, I can definitely give my best. Now, will positive thinking alone help the second student pass? The answer is obvious. No, she still has to study, revise, practice, work hard and whatnot. But her mindset gives her the confidence to begin, to keep going even when things get difficult. That is where the secret offers a valuable lesson. Our thoughts shape our actions. One of the book's key practices is visualization. It means imagining yourself achieving your goal in vivid detail. It says that athletes often use this technique before competitions. But why? Because when our minds repeatedly picture success, we become more familiar with it and we feel less anxious, more prepared and more confident when the actual moment arrives. Think about it. Before every major event in your life, a placement interview, a competition, a performance, or even the first day at your college or workplace, you've probably imagined how it might go. The book encourages us to make those mental pictures positive instead of fearful. Rhonda Byrne repeatedly reminds readers to appreciate what they have, the important idea discussed. Here in Secret is about gratitude. Sometimes we become so focused on what's missing that we completely overlook what's already present. The ability to walk, speak, learn, talk, dream. These may seem very, very ordinary, but for someone else, they could be extraordinary blessings. Gratitude simply means choosing not to let problems become the only thing we notice. The more grateful we become, the more peaceful we become. We stop chasing happiness endlessly. We stop comparing ourselves with everyone around us. Instead, we begin recognizing that joy often exists in the simplest moments. The author also talks about replacing negative self-talk with empowering thoughts. Instead of saying, "I'm not good enough," "I'm always unlucky," "Nothing ever works out for me," you can say something like, "I'm still learning and every speech makes me better." One of my favorite messages from The Secret is, don't spend your life focusing only on what you fear. Spend your energy building the future you actually want. Listeners, I'd like you to pause for just a moment and ask yourself three important questions. What is one dream I've quietly given up on? What negative belief about myself do I keep repeating? And if I truly believed in my abilities, what would I start doing today, right at the moment? Sometimes the biggest barrier isn't outside us. It's the voice inside us saying, "You can't." Maybe it's time to answer that voice with, "Why not?" And yes, every great reader knows that reading isn't just about accepting ideas, it's also about reflecting on them. And that brings us to a very, very important question, also the last part of today's conversation. Can positive thinking alone change our lives? The answer is not entirely. Imagine a student who dreams of becoming a chartered accountant. Every single morning, she visualizes herself holding a certificate, the joy, the success, the celebration. But if she never ever opens her books, never attends her classes, and never prepares for exams, will the visualization alone make her a chartered accountant? Of course not. The dream needs discipline. Your vision needs effort, and your thought needs action. This is perhaps the most practical way to understand the secret. Positive thinking is not a substitute for hard work. It is indeed a companion to it. In fact, modern psychology also supports several ideas found in the book. Researchers have shown that optimism, confidence, and a hopeful mindset can improve motivation, resilience, and even perseverance. When people believe their efforts matter, they are more likely to keep trying, even after the setbacks. At the same time, psychologists also remind us that life is influenced by many factors beyond our control, like health, opportunities, family issues, or unexpected challenges. It's important not to blame ourselves for every difficulty by assuming that we simply didn't think positively enough. Though the book suggests, in a little part, this idea, life is more complex than that. So perhaps the wisest way to read The Secret is this. Let your thoughts inspire your actions. Let your gratitude strengthen your heart. Let your dreams guide your direction. But always remember to take the next step. One thing I truly, truly admire about this book is its ability to make people believe that their future can be brighter than their present. Sometimes that hope is exactly what someone needs to begin again. My dear listeners, I like to leave you with a simple activity. Take a notebook tonight and divide a page into three sections. In the first section, write down three things you're grateful for today. They don't have to be extraordinary. Perhaps you enjoyed a good meal, a friend who made you smile, or perhaps you learned something new. In the second section, write down one dream you're working towards. not 10 dreams like a Ferrari, a Lamborghini, a bungalow. Just one. Something that genuinely matters to you. Maybe your career that may lead to all these dreams. And finally, in the third section, write one action you will take tomorrow to move a little closer to that dream. Notice what we are doing here. We are combining gratitude, vision and action. And that in many ways is the most balanced lesson we can take from The Secret. Before we conclude, let me share one of the most memorable lines associated with this book. Your life is in your hands. No matter where you are now, no matter what has happened in your life, you can begin to consciously choose your thoughts and you can change your life. Whether you agree with every idea in this book or not, this quote reminds us of something deeply empowering. We may not always control what happens to us, but we can choose how to respond. As we come to the end of today's episode, here's one final thought I'd like to leave with you. Dream confidently, think positively, work consistently, and be grateful every single day. When life doesn't go according to your plan, don't lose hope. Adjust your path, learn from that experience, keep moving forward. Because success isn't built by wishful thinking alone. It's built by courage, commitment, and countless tiny, puny steps taken every single day. If today's discussion has inspired you, I encourage you to pick up The Secret and read it for yourself. Read it with curiosity, reflect on its ideas, agree where it resonates with you, question where it doesn't, and most importantly, discover what lessons you can carry into your own life from it. After all, every book offers us a conversation. The real transformation begins when we continue that conversation within ourselves. Thank you so much for joining me today on Vasipainesi Poem. Until we meet again with another inspiring book, keep reading, keep questioning, keep learning, and let every page you turn bring you a little closer to the person you're aspiring to become. Until then, this is your RJ Thivya signing off. You've been listening to MOP Community Radio Station 107.8. This is our radio, our community, our pride.
2: வணக்கம் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அபிமான எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நான் உங்கள் ஆர்ஜே மகாலட்சுமி. தேசிய வாசிப்பு மாதத்தை முன்னிட்டு எம்ஓபி சமுதாய வானொலியில் வாசிப்பு திருவிழாவின் ஒரு பகுதியாக வாசிப்பை நேசிப்போம் என்ற சிறப்பு நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறது. புத்தகங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. அவை நம்மை மகிழ்ச்சியாக உணர செய்யலாம், புதிய விஷயங்களை கற்றுத்தரலாம், மிகுந்த ஆழமான சிந்தனைக்கு நம்மை உட்படுத்தலாம், சிரிக்க வைக்கலாம், சிந்திக்க வைக்கலாம், ஏன் நம் வாழ்க்கையை மாற்றவும் செய்யலாம். ஒரு நல்ல புத்தகம் நமக்கு புதிய யோசனைகள் மற்றும் மாறுபட்ட சிந்தனை முறைகளுக்கான கதவை திறக்கும் வல்லமை படைத்தவை. இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு வகையான பிரபலமான மற்றும் சிறப்பான பல புத்தகங்களை நாங்கள் அறிமுகப்படுத்துகின்றோம். ஒவ்வொரு முறையும் ஒரு அற்புதமான புத்தகத்தை பற்றி உங்களுக்கு சொல்கின்றோம். அதை எழுதியவரை பற்றிய சில முக்கியமான தகவல்களை பகிர்கின்றோம். மேலும் அந்த புத்தகத்தை பற்றிய ஒரு முன்னோட்டத்தை கொடுக்கவும், அதனை மேலும் படிக்க தூண்டவும் அந்த புத்தகத்தின் ஒரு சிறு பகுதியை, சில பக்கங்கள் அல்லது சிறிய பத்தியை வாசிக்கின்றோம். நினைவில் கொள்ளுங்கள் நேயர்களே, இது ஒரு முழுமையான ஒலி புத்தகம், அதாவது ஆடியோ புக் அல்ல. நாங்கள் இதில் முழு புத்தகத்தையும் வாசிப்பதில்லை. ஏனெனில் அந்த புத்தகத்தின் உரிமைகள் அதனுடைய ஆசிரியர்கள் மற்றும் பதிப்பாளர்களுக்கு சொந்தமானவை. நாங்கள் பகிரும் இந்த சிறிய பகுதிகள் வாசிப்பதிலும் புத்தகங்களை பற்றி நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஆர்வத்தை ஏற்படுத்த மேற்கொள்ளும் சிறு முயற்சியாகும். இந்த நிகழ்ச்சியில் கூறப்படும் புத்தகங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் அதன் பிரதியை ஒரு புத்தக கடையில் தேடி பெறலாம், அல்லது நூலகத்திலிருந்து இரவல் வாங்கலாம், அல்லது இணையத்தில் வலைதளங்களில் சரியான முறையில் படிக்கலாம், அல்லது தெரிந்த ஒருவரிடமிருந்து பெற்று படிக்கலாம். இவ்வாறாக பல பல வழிகளின் மூலம் வாசிக்கலாம். வாசிப்பின் மிகச்சிறந்த அம்சம் என்னவென்றால், முழு கதையையும் நீங்களே அனுபவித்து உணர்வதுதான். என்ன நேயர்களே, அற்புதமான புத்தகங்களை பற்றி தெரிந்து கொள்ள நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? இதோ உங்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலியில் வாசிப்பு திருவிழாவின் வாசிப்பை நேசிப்போம் புத்தகங்களுக்கான புதிய தொடர்கள். வாசிப்பை நேசிப்போம், வளமான சமுதாயத்தை உருவாக்குவோம்.

வணக்கம். இன்னைக்கு நான் வந்து குளோபல் வார்மிங்க பத்தி பேச போறோம். நீங்க நிறைய விஷயங்கள் வந்து நீங்க மறக்கறீங்க எல்லாரும், எஸ்பெஷலி வீட்டுல வந்து நம்ம தூங்கும் போது லைட் ஆஃப் பண்றது, இல்ல நம்ம வீட்டு விட்டு கிளம்பும் போது லைட் ஆஃப் பண்றது, இல்லைன்னா சார்ஜர் நம்பர் போன் சார்ஜர்ஸ் நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம். அது வந்து நம்ம ஆஃப் பண்ணாம இருந்தாக்கா இட் இஸ் ஆடிங் ஆன் டு குளோபல் வார்மிங். அது இல்லாம நீங்க எதா ஆனாலும் டிவி ஆன் பண்ணி ஸ்டாண்ட்பை பட்டன் பிரஸ் பண்ணி நீங்க டிவி ஆஃப் பண்ணிடுவீங்க. ஆனா அதுல டிவியில இருக்கிற சுவிட்ச் நம்ம ஆஃப் பண்ணுவோம், ஏன்னா தட் ப்ரொடியூசஸ் லாட் ஆஃப் ஹீட். அது இல்லாம ரைஸ் குக்கர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணாம வார்ம்ல போட்டு வச்சிருப்பீங்க. அது இன்னொரு எக்ஸாம்பிள். அதை நம்ம அவாய்ட் பண்ணும் இன் ஆர்டர் டு நாட் அலவ் குளோபல் வார்மிங். அதனால நிறைய விஷயம் நம்ம யோசிக்க வேண்டியது. ஃப்ரிட்ஜ் ஆனா கூட அட்லீஸ்ட் டிஃப்ராஸ்டிங் ஹேஸ் டு பி டன் ஒன்ஸ் இன் எவ்ரி 2 weeks, விச் இஸ் வெரி குட் ஃபார் எலக்ட்ரிசிட்டி, சேவிங் எலக்ட்ரிசிட்டி. அது இல்லாம ரெடியூஸ் குளோபல் வார்மிங். அது இல்லாம நீங்க லேப்டாப்ஸ், நிறைய லேப்டாப்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்க இந்த காலத்துல, லேப்டாப்ஸ் கூட நீங்க ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். அட்லீஸ்ட் ஹைபர்னேட்ல போடாம நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணாக்கா அவ்வளவு பேட்டரி சார்ஜ் உங்களுக்கு கம்மி ஆயிடும். அது இல்லாம எலக்ட்ரிசிட்டி நீங்க சேவ் பண்ணலாம். தவிர நீங்க இட் இஸ் அனதர் பாசிட்டிவ் ஆக்ட் டுவர்ட்ஸ் குளோபல் வார்மிங். இதோட நான் என்னுடைய வார்த்தைகள் சுருக்கிடுறேன். தொடர்ந்து கேளுங்க எம்ஓபியோட சமுதாய வானொலி 107.8. தேங்க்யூ. இது உங்களோட பெனிதயால் பேசுறேன்.

0: This is MOP Vaishnav's Community Radio at 107.8 FM. நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 மனித வாழ்வில் இசை பிறப்பு முதல் இறப்பு வரை.
1: வித் மீ ஆர்ஜே ஸ்ரீ, ஆர்ஜே ஸ்வாதி.
0: ஒரு மனுஷனோட வாழ்க்கையில இசைங்கிறது ரொம்பவே பெரிய இடத்தை பிடிக்குது. நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயத்திலயுமே இசை இருக்கு. குழந்தை அழற சத்தத்துல, கொத்தற கல்லுல, நம்மள சுத்தி இருக்கிற இயற்கையில, இந்த எல்லாத்திலயுமே இசைங்கிறது. ஒரு மனுஷனோட பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் இசை கூடவே பயணம் செய்யுதுங்க. அந்த பயணத்தை தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கேட்க போறோம். வாங்க பயணத்தை ஆரம்பிக்கலாம். ஒரு குழந்தை பிறக்கும் போது அது முத முதல்ல அழறது கூட இசைதாங்க. அந்த ஒரு அழகான இசைதான் நம்ம பாடுற முதல் பாடல். அதை தொடர்ந்து நம்ம கேக்குறது அம்மாவின் தாலாட்டு. தாலாட்டு பொதுவா ஒரு குழந்தைய தூங்க வைக்க தான் பாடுவாங்க. அதோட சில சமயம் அழற குழந்தைய சமாதானப்படுத்தி தூங்க வைக்கவும் பாடுவாங்க. இதோட தாலாட்டு முக்கியமா குழந்தையோட மூளை மற்றும் செவிய செயல்படுத்தவும் பாடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அமுதமான தாலாட்டு பாடலை இப்ப நம்ம வானொலியில கேட்கலாம்.

இந்த தேவகானத்தை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது பள்ளி பருவ தயார் நிலை. இந்த வயசுல குழந்தைகளுக்கு நிறைய வேல்யூஸ் ஆஃப் லைஃப் கத்து தருவாங்க. இப்படிப்பட்ட வேல்யூஸ் குழந்தைகள் சுலபமா புரிஞ்சிக்க ரைம்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மூலமா கத்து தருவாங்க. பாரதியார், அழவள்ளியப்பா, பாரதிதாசன், ஔவையார், இப்படி பல பேர் குழந்தைகளுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படையான குணங்களை அவங்களோட பாடல்கள் மூலமா தெரிவிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பாடலை இப்ப நம்ம கேட்கலாம்.

0: பருவ தயார் நிலையை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது பள்ளி பருவம். இந்த பருவக்காரர்கள் முறையான விதத்துல இசை கத்துக்கிறதுக்கான விதைய விதைப்பாங்க. அடிப்படை இசைக்கலையிலிருந்து தொடங்கி அதுல பட்டம் வாங்குற வரைக்கும் இவங்க இசை கத்துக்கலாம். இந்த வயதுக்காரர்கள் அவர்களுக்குள் இருக்கும் இசை திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் பள்ளி பருவத்துல அளிக்கப்படும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளும் மாணவர்கள் பிற்காலத்தில் இசை ஞானிகளாகவும் வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறமா வாழ்க்கையில எங்கெல்லாம் இசை வருது அப்படிங்கறத பாக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8 மனித வாழ்வில் இசை, பிறப்பு முதல் இறப்பு வரை.
1: வித் மீ ஆர்ஜே ஸ்ரீ, ஆர்ஜே ஸ்வாதி.
2: என் ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிக்கலடா, கேட்டா நான் அழகிலன்ட்டா இன்னமோ அவ பெரிய உலக அழகி மாதிரி. வினோத் ஏதாவது வழி சொல்றா.
3: ஆசிட் எதுக்கு இருக்கு, எடுத்து ஊத்து மச்சி, அவ அழகு காலி.
4: ஏ வினோத், உன் தங்கச்சி மேல சேகர் ஆசிட் ஊத்திடாடா.
3: என்னது, என் தங்கச்சி மேலையா?
5: நீங்கள் கொடுமைப்படுத்தும் பெண் உங்களின் நண்பனின் தங்கையாக கூட இருக்கலாம். பெண்களின் முகத்தில் திராவகம் வீசும் குற்றங்களை தவிர்ப்போம், பெண்களை காப்போம். கடையில் திராவகம் விற்பது சட்டப்படி குற்றமாகும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOPயின் சமுதாய வானொலி 107.8. இது நம்ம சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
0: வெல்கம் பேக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8 மனித வாழ்வில் இசை, பிறப்பு முதல் இறப்பு வரை.
1: வித் மீ ஆர்ஜே ஸ்ரீ, ஆர்ஜே ஸ்வாதி.
0: நம்ம அடுத்ததா பார்க்க போறது இளமை பருவம். இந்த வயதுல மனிதர்களுக்கு உடல் ரீதியா மற்றும் மன ரீதியா அவங்க வளர்ச்சியோட முழுமைய அடைவாங்க. பெண்களுக்கு பொதுவா இந்த வயசுல மஞ்சள் நீராட்டு விழான்னு ஒண்ணு நடத்துவாங்க. இதுக்கு அவங்களோட சொந்தக்காரர்கள், நண்பர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க வீட்டுல ஒரு பெண் கல்யாணத்துக்கு தயாரா இருக்காங்க அப்படின்னு அறிவிப்பாங்க. அந்த அறிவிப்பும் போது பாடுற பாடல் உங்களுக்காக இப்பொழுது நமது வானொலியில்.

0: அப்படிங்கறது ஒரு மனிதனோட வாழ்க்கையில நடக்கிற மிக முக்கியமான விஷயம். இந்த கல்யாணத்துக்கு பிறகு ஆண் பெண் இருவரோட வாழ்க்கையிலுமே புது புது பொறுப்புகள் வருது. கல்யாணம் நடக்கும் போது ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு விதமான பாடல்கள் பாடுவாங்க.
1: அந்த வகையில இந்து மதத்துல ஒவ்வொரு சடங்குக்கும் ஒவ்வொரு பாட்டு பாடுவாங்க. அதுல முக்கியமான தாலி கட்டுதலுக்கு ஒரு பாட்டு பாடுவாங்க. அந்த பாட்டை இப்ப நம்ம வானொலியில கேட்கலாம்.

கிறிஸ்துவர்களும் அவங்க கல்யாணத்துல மணப்பெண் கல்யாண அறையில் நுழையும் போது ஒரு மெல்லிய இசைய வாசிப்பாங்க. அந்த இசைய நம்ம வானொலியில இப்ப கேட்கலாம்.

0: ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறமா இசை வாழ்க்கையில எங்கெல்லாம் வருது அப்படிங்கறத கேட்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8 மனித வாழ்வில் இசை, பிறப்பு முதல் இறப்பு வரை.
1: வித் மீ ஆர்ஜே ஸ்ரீ, ஆர்ஜே ஸ்வாதி.
2: Of a regular Indian woman today. Domestic violence often happens in India as a result of dowry demands. Dowry payments are another manifestation of the patriarchal structure in India. There are strong links between domestic violence and dowry today. A cultural practice deeply rooted in many Indian communities, where the money, goods, and property the woman's family brings to a marriage has now become under the ownership of her husband. This practice continues even today in India, although banned by law since 1961. And in recent years, dowry amounts have risen dramatically. There is widespread hesitancy among most Indian women who experience domestic violence due to dowry to report or prosecute against such crimes.
3: Produced and brought to you by MOP Community Radio Service, 107.8.
0: வெல்கம் பேக். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8 மனித வாழ்வில் இசை, பிறப்பு முதல் இறப்பு வரை.
1: வித் மீ ஆர்ஜே ஸ்ரீ, ஆர்ஜே ஸ்வாதி.
0: ஒரு பெண் தாயாகும் போது பிறக்க போற குழந்தையோட வரவேற்பிலும் சந்தோஷத்திலும் இருப்பாங்க. அந்த தாயும் பிறக்க போற குழந்தையும் ஆரோக்கியமாவும் சந்தோஷமாவும் இருக்கிறதுக்காக தான் வளகாப்புன்னு செய்வாங்க. வளகாப்பு அப்படிங்கிற பேர்லயே அதோட அர்த்தம் இருக்குங்க. வள அப்படின்னா வளையல், காப்பு அப்படிங்கிறது பிறக்க போற குழந்தை, அதாவது கர்ப்பப்பையில இருக்கிற குழந்தைக்கு அவங்களோட அம்மா அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்காங்கன்னு சொல்றது. இதுக்காக தான் கர்ப்பிணி பெண்கள் கை நிறைய வளையல் போட்டுப்பாங்க. இசையை பொறுத்தவரை வீணையோட ஒலி பிறக்க போற குழந்தை நல்ல புத்திசாலியாகவும் சாமர்த்தியசாலியாகவும் இருக்கிறதுக்காக தான் வீணை இசையை கேட்பாங்க. இதோட வளகாப்பு செய்யும் போது ஒரு பாடல் பாடுவாங்க. இந்த பாடல் குழந்தையோட வளர்ச்சிக்காகவே பாடுவாங்க. அப்படிப்பட்ட பாடலை இப்ப நம்ம வானொலியில கேட்கலாம்.

0: கல்யாணம் கட்டி பிள்ளைய பெற்று அதை வளர்த்து அதை கரை சேர்த்தும் போது மனிதனோட வாழ்க்கைய கிட்டத்தட்ட முடிவுக்கு வருது. இந்த முதிய பருவத்துல அவங்களோட வாழ்க்கையில நடந்த பல சம்பவங்களை நினைச்சு அசப்போடுற வயசுன்னு கூட சொல்லலாம். இந்த பருவத்துல இசையோட பங்கு ரொம்பவே இருக்கும். பல பேர் நல்ல இசைய கேட்டு நேரத்தை கழிப்பாங்க.
1: இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு மனிதன் இந்த உலகத்துல பிறந்ததுக்கான அர்த்தமும் வேலையும் முடிஞ்சதும் அவர்களுடைய ஆத்மா அந்த உடலை விட்டு பிரியும். ஆனால் இசை இந்த உலகத்தை விட்டு போகாது. இதே மாதிரிதான் பிறப்பும் இறப்பும் நிறைந்ததுதான் இந்த உலகம்.
2: ஒவ்வொரு
3: மனிதனோட இறப்புக்கு அப்புறமாவும் பொதுவா பாடுற பாடல் தான் நம்ம ஒப்பாரிங்கிறது சொல்லுவோம். அந்த ஒப்பாரியும் போது இறந்து போன மனிதனை பத்தி பல விஷயங்கள், நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும், அதை எல்லாமே சொல்லி மனசு கஷ்டத்தோட பாடுறது தான் இந்த ஒப்பாரி அப்படிங்கறத சொல்லுவாங்க. ஆனா மரணங்கிறது ஒரு மனுஷனோட வாழ்க்கையில தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஆனா இதே விஷயத்த பத்தி நம்ம கீதையில சொல்லியிருக்காங்க. அது என்ன கிருஷ்ணர் வந்து சொல்றாருங்கிறத இப்ப நம்ம கேட்கலாம்.

0: இந்த மாதிரிதான் இசை நம்ம வாழ்க்கையில தொடர்ந்துட்டே இருக்குங்க. ஆனா இன்னைக்கு நம்ம இந்த இசை பயணத்தை நிறைவேற்றிக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள்
1: ஆர்ஜே ஸ்ரீ, ஆர்ஜே ஸ்வாதி.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது MOP சமுதாய வானொலி 107.8 மனித வாழ்வில் இசை, பிறப்பு முதல் இறப்பு வரை. நன்றி, வணக்கம்.

0: ஹாப்பி சமுதாய வானொலி 107.8.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இதயத்தில் இருக்கும் கவலையை மறக்க வைக்கும் மகத்துவம் இசைக்கு உண்டு. நாள் முழுவதும் வேலை செய்து அப்பாடா என்று களைச்சி வருபவர்களுக்கு இசைதான் தாலாட்டாய் அமையும். தூக்கம் கண்களை தழுவ தூக்க மருந்ததற்கு இசை மட்டுமே போதும். உங்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி வழங்கும் இசை விருந்து.
2: எனது வானொலி, எனது சமுதாயம், எனது பெருமை. இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: இப்போது குமாரி நேகா ராஜகோபாலன் அவர்கள் பாட இருக்கிறார்கள். அதற்கு பக்கவாத்தியமாக சாய் ரட்சித் வயலின், நெய்வேலி திரு கே கணேஷ் அவர்கள் மிருதங்கம், முதலாவதாக சித்தி விநாயகம் என்கிற முத்துசாமி தீட்சிதர் அருளிய கீர்த்தனை, ராகம் சண்முகப்பிரியா, தாளம் ரூபகம்.

0: நார்மலாக எனக்கு வந்து சாரி வேணும், கட்டிக்கு சாரி இல்லை, அப்புறம் போட்டு சட்டை இல்லை, எனக்கு எடுத்து கொடுங்க, எனக்கு கஷ்டமாகுது, எல்லாம் கிழிஞ்சு போன சட்டை போட்டுக்கிறேன்னு கேட்குறாங்க, எனக்கு எடுத்து கொடுமா அப்படின்னு கேட்குறேன் மருமலை.
1: ஐயோ, இந்த கேள்வி தொலை தாங்க முடியல, இது ஏன் தான் என் உயிரை வாங்குதோ, வயசான காலத்தில் ஒரு ஓரம் போய் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது. எதுக்கு உனக்கு காசு? புது புடவைய கட்டிக்கிட்டு எங்க போகணும் உனக்கு? எனக்கு ஏற்கனவே தலைக்கு மேல வேலை இருக்கு. நீயும் சேர்ந்து என் உயிரை வாங்காத. இனி உனக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல, வீட்டை விட்டு தயவு செஞ்சு வெளியே போ.
2: என்ன ஆச்சுமா, ரோட்ல ஏன் தனியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க?
0: எங்கள் அச்சம் போகலான்னுக்கிறேம்மா, எங்கள் வீட்டுக்காரர் எல்லாமே எனக்கு கஷ்டமா, எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டாரு, செத்துட்டாரு, நான் என்ன செய்ய முடியும்? மருமலை சாரி கேட்குறேன், சாரி எடுத்து கொடுக்க மாட்டேன்ட்டேன், அழுதுகிட்டு கிடக்கிறாரோ, எங்கேயாச்சும் வீட்டு விட்டு வெளியே போ அப்படின்ட்டாம்மா. சும்மா போகிற ரோட்டுக்கு வந்துட்டு எங்கேயாச்சும் போய் மறைச்சி போய் செத்து போகலான்னுக்கிறேன். ஒன்றுமே தெரியல எனக்கு, யார் எனக்கு உதவி செய்ய போகிறேன்? எல்லாம் என் பிள்ளை இல்லை, என் புருஷனும் கிடையாது எனக்கு, யாருமே இல்லை, அதெல்லாம் எங்கேயாச்சும் போகிறேன்.
2: கவலைப்படாதீங்கம்மா, நம்ம அரசாங்கம் உங்களை மாதிரி முதியோர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகையாக கொடுத்துட்டு இருக்காங்க.
0: எனக்கு தெரியாதுங்க, 1000 ரூபாய் கவர்மெண்ட் சொல்றேன் சொல்றேன் சொல்றேங்க எனக்கு.

0: என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான். சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான்.
1: நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ரோட்ல போறவங்களா இருக்கட்டும் சரி, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்றவங்களா இருக்கட்டும் சரி, இல்ல ஒரு டூ வீலர்ல போறவங்களா இருக்கட்டும் சரி, குப்பமே வந்து சிட்டியை கிளீனா வச்சுக்கிறதுல ரொம்ப லீஸ்ட் அக்கறை எடுத்துக்கிறது நம்ம ஊர்லதான். நிறைய பேர் வந்து அப்படியே குப்பையை ரோட்ல போட்டுருவாங்க, பேக்கெட்ஸ் எல்லாம் பிளாஸ்டிக் கவர்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. ஏன் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல இருந்து துப்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பக்கத்துல இருக்கிறவங்க போறவங்களுக்கு அது எந்த அளவுக்கு பாதிக்கும் யோசிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. One thing I would like to say is that எல்லாரும் தயவு செஞ்சு கேரி சம் டிஷ்யூஸ் வித் யூ பீப்புள், ஆர் முடிஞ்ச வரைக்கும் ரோட்ல நிறைய இடத்துல குப்பை தொட்டி கவர்மெண்ட் வச்சிருக்காங்க, அங்கங்க போயிட்டு ஜஸ்ட் அதை துப்புறதா இருக்கட்டும் இல்ல டிராப் பண்றதா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா அக்கறை எடுத்துட்டு ஜஸ்ட் டிராப் இட் அட் தி பிளேசஸ், அந்த டஸ்ட்பின் இருக்கிற இடத்துலயோ இல்ல குப்பை தொட்டி இருக்கிற இடத்துலயோ போய் போடுங்க. நம்ம ஊரை நம்ம தான் கிளீனா வச்சுக்கணும்.
0: முதல் முதலில் பார்த்தேன் காதல் வந்தது, என்னை மறந்து எந்த நிழல் போனது.
1: நான் தான் உங்கள் கௌதம் பரத்வாஜ் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. கேளுங்க, நிறைய உங்களுக்காக நல்ல நல்ல ஷோஸ் எல்லாம் லைன் அப். அண்ட் ப்ளீஸ் டியூன் இன் டு எம்ஓபியின் சமுதாய வானொலி. தேங்க்யூ.
2: அடுத்து கரகரப்பிரியா ராகத்தில் அமைந்த அப்பன் அவதரித்த கதாமிரதம் என்கிற பாபநாச சிவன் இயற்றிய பாடல்.

0: கேளுங்க கேளுங்க. MOP 107.8 பண்பலை வரிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் MOP சமுதாய வானொலி 107.8.
1: சுனிக்கண்ணா, நீ பெருசானுன்னு என்ன ஆகணும்னு ஆசைப்படுற?
2: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
1: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
2: இல்லம்மா, நீயும் அதானே செஞ்ச.
0: சிந்தியுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் MOP சமுதாய வானொலி 107.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம், உங்க இசையமைப்பாளர் தினா பேசுறேன். இன்னைக்கு ஒரு சின்ன கருத்து உங்க கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது சேமிப்பு. சேமிப்பு என்பது வந்து பணத்தை மட்டும் நம்ம சேமிக்கிறது ஒரு முக்கியமான கருத்தா நினைக்கவே கூடாது. பணத்தை சேர்த்து வச்சா நாளைக்கு நம்ம உதவும், நாளைக்கு நமக்கு அந்த பணம் கை கொடுக்கும்ன்றது ஒரு கருத்து இருந்தாலும், இந்த பணம் சேர்க்கறது, பணம் செலவழிக்காம நம்ம எப்படி சேர்க்கறதுன்றது ஒரு யோசிச்சு பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஒரு ரூம்ல இருக்கோம், அந்த ரூம்ல நம்ம யாருமே இல்லை, நம்ம வெளியில போயிட்டோம், ஆனாலும் அந்த ஃபேன் ஓடிட்டு இருக்கோம். ஏன் ஓடிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க. அது ஒரு சட்டு நம்ம யோசனை பண்ணி நம்ம இந்த அந்த ரூமை விட்டு நகரும் பொழுது அந்த சுவிட்ச் நம்ம ஃபேன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருந்தா கண்டிப்பா அது ஒரு சேவிங்ஸ். நம்ம கண்டிப்பா ஒரு பணம் அன்னைக்கு நம்ம சேகரித்த ஒரு பணமாக அது அமையும். சோ எந்த ஒரு இடமும், அதாவது சும்மா ஒரு இடத்துல லைட் எரிஞ்சிட்டு இருந்தா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, பாத்ரூம் போயிடுவாங்க, லைட்டை போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் பாத்ரூம் போயிட்டு வெளில வந்து லைட் அணைக்காம வெளில வந்துருவாங்க. அது ஒரு மிகப்பெரிய தப்பான ஒரு மேட்டர். எப்போ நம்ம பாத்ரூம்குள்ள போகும்போது சரி, இல்லை ஒரு ரூம்குள்ள என்டர் ஆகும்போது லைட்டை போடுறோம், when we are coming out from that room, உடனே நம்ம அந்த லைட்டை அணைச்சிட்டோம்னா அது ஒரு மிகப்பெரிய சேவிங். இந்த மாதிரி சிறு துளி பெருவெள்ளம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்னதாக சேகரிக்கிறது நாளைக்கு ஒரு பெரிய பணமாக நமக்கு வந்து கிடைக்கும். இது நம்ம லைஃப்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு நிகழ்ச்சி. இது என்னுடைய கருத்து. கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்க இசையமைப்பாளர் தினா பேசுகிறேன்.
1: அடுத்ததாக தேவா ஜெகநாதா என்கிற கல்யாண வசந்தம் ராகத்தில் அமைந்த பாடல், கோபாலகிருஷ்ண பாரதி இயற்றியது, தாளமாதி.

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: 5th week class teacher போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே ஐ கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
0: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
3: வணக்கம் மேம்.
0: ரீசன்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான். ரொம்ப லாஸ்டா இருக்கான். படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல. மார்க்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே இருது. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தான். அவங்க பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது, கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா.
3: நானும் கவனிச்சேன் மேம். வீட்லேயும் அவன் அப்படி தான் இருக்கான். ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறான். என்கிட்டையும் அவ்வளோ ஒழுங்காக பேசுறது கிடையாது. ஆனால் என்ன பண்ண முடியும், என்னால் சந்தர்ப்ப சூழ்நிலையால் நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட்.
4: திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்கள்.
5: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

வணக்கம். நம்ம சிட்டியை வந்து நம்ம கிளீன் அண்ட் க்ரீனாக வச்சுக்கிறது ஐ திங்க் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு. ஏன்னா இது நம்ம இருக்கிற இடம், நம்ம சுவாசிக்கிற காற்று, அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வி ஜஸ்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். நான் வந்து உலகத்தில் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், பட் எனக்கு எங்கே போய் எவ்வளோ எவ்வளோ அழகான இடம் பார்த்தாலும் சென்னை இஸ் ஸ்டில் வெரி டியர் டு மீ. ஸோ தயவுசெய்து குப்பை அங்கங்கே போடாமல் நீட்டாக வச்சுக்கலாம், க்ளீனாக வச்சுக்கலாம், நிறைய மரம் வளர்க்கலாம், அண்ட் லெட்ஸ் கீப் இட் அ ஹாப்பியர் சென்னை.

ஹாய், நான் கார்த்திக் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வரத்துக்கு இருக்கு, கேட்டுட்டு இருங்க. ஸ்டே டியூன்ட்.

0: எப்படி போச்சு?
1: நேத்து நான் வீட்டுக்கு போன உடனே எங்க அம்மா கேக்கோட எனக்கு ஹாப்பி பர்த்டே எல்லாம் சொல்லி
0: பண்ணாங்களே. வீட்டுக்கு போன உடனே அம்மா இருந்தாங்களா? எப்படி?
1: ஆமா, எங்க அம்மா வீட்டுலதான் இருந்தாங்க.
0: அம்மாக்கு ஆபீஸ் போலையா?
1: இல்ல, எங்க அம்மாக்கு எப்பயுமே லீவ் தான், வீட்டுலதான் இருப்பாங்க எப்பயுமே.
0: உன் அம்மா வீட்டுல இருந்து என்ன பண்ணுவாங்க?
1: எங்க அம்மா வந்து நான் காலையில ஸ்கூலுக்கு போகும்போது வாட்டர் பாட்டில தண்ணி ஆக்கி எனக்கு டிஃபன் எல்லாம் ஆக்கி என்ன ஸ்கூல்ல கூட்டிட்டு வந்து விடுவாங்க. அப்புறம் நான் திரும்பி போனதும் நான் கேக்குற ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு தருவாங்களே. எனக்கு ஸ்கூல்ல நோட்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்றதுக்குலாம் ஹெல்ப் பண்ணுவாங்களே.
0: என் அம்மா மட்டும் வீட்டுல இருந்தா எனக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அம்மா ஆஃபீஸில் தான் எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க போல. அம்மா ஆஃபீஸ்க்கு தான் நோட்ஸ் எழுதி கொடுப்பாங்க. அம்மா ஆஃபீஸில் தான் கேக் கூட்டி கொடுப்பாங்க. அம்மா ஆஃபீஸில் தான் ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க.
2: வேலைக்கு போகும் பெண்கள் அலுவலகத்தை மட்டும் கவனிக்காமல் வீட்டில் இருக்கும் குடும்பத்தாரையும் கவனித்தால் நன்றாக இருக்கும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: வணக்கம், நான் சின்மை பேசுறேன். லேசா பறக்குதுங்கிற மாதிரியே நம்ம நம்மள எத்தனையோ பேர் சாலைகள்ல வண்டி ஓட்டுறோமா இல்ல வந்து பறக்க ட்ரை பண்றோமா தெரியாத அளவுக்கு நம்ம வண்டிகள் ஓட்டிட்டு இருக்கோம். சாலை விதிகளையும் முறைகளையும் நம்ம வந்து ஃபாலோ பண்றது இல்ல. த்ரீ லெஃப்ட் இருக்கிற ரோட்ஸ் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைட கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணி நிக்கிறோம். வை வி ஹாவ் டு கோ ஆன் டு த ரைட் ஹேண்ட் சைட். ஸ்டாப் லைன்ஸ் முன்னாடி நாம நிக்கிறது இல்ல. பட் ஐ அம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ ஃபார் திஸ் ஒன் பர்டிகுலர் ரிக்வெஸ்ட் இஸ் தட் நாம இன்னும் கொஞ்சம் நல்ல சிட்டிசன்ஸா இருக்கும். லெட் அஸ் பி பெட்டர் சிட்டிசன்ஸ் அண்ட் பெட்டர் யூசர்ஸ் ஆஃப் த ரோட். அண்ட் ஒரு நாள் முழுக்க வெயில் தாங்காம அந்த தூசி தாங்கிக்கிட்டு எத்தனை விஷயங்களை தாங்கிக்கிட்டு ஒரு டிராபிக் போலீஸ்மேன் நடு ரோட்ல இத்தனை வண்டிகளை வந்து அவர் பாத்துட்டு இருக்காரு ஆன் அ டெய்லி பேசிஸ், அவருக்கும் கொஞ்சம் கருணை காமிப்போம். பிகாஸ் ஹி இஸ் ஆல்சோ ஹியூமன் பீயிங். அண்ட் ப்ளீஸ் லெட் அஸ் பி பெட்டர் டிரைவர்ஸ், பெட்டர் ரைடர்ஸ் அண்ட் பெட்டர் சிட்டிசன்ஸ்.
1: அடுத்து பாகே ஜெகஜன்னி என்கிற சுவாதி திருநாள் இயற்றிய கிருதி. ராகம் வாசஸ்பதி, தாளம் ஆதி.

சாரி பா, வர்க்கிங் விமன் சாங். காலையில 5 மணிக்கு அலாரம் அடிக்கும், 10 நிமிஷத்துல காஃபி குடிக்கும், அவசர குளியல் அறுசுவை சமையல், மாமியார் மாமனார் குழந்தைகள் கணவர் எல்லார் ஆசையும் பார்த்துக்கணும் ஒருவர், பசங்களோட ஸ்கூல், கணவரோட ஆபீஸ், மாமனார் மாமியார் உடல் ஆரோக்கியம், சுடு சுடு சமையல் டிஃபன் பாக்ஸ்,

0: குழந்தைகளை படி படின்னு வறுத்தெடுத்தா திரு திரு திருன்னு முடிப்பாங்க. மல மல மலன்னு வேலைய முடிக்க விறு விறு விறுன்னு ஓட்டம்.
1: சபாடா
2: இப்படி ஓடுற குடும்ப தலைவியா நீங்க? உங்க உடல் நலத்தை நீங்க பாத்துக்க வேண்டாமா? சத்தான உணவை சாப்பிடுங்க, சமத்தான குடும்ப தலைவியா இருங்க. பெண்கள் நலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
3: நிறைவாக தில்லானா ராகம் பரஸ், ஏ டிரைவர் ராமநாதபுரம் சீனிவாசய்யங்கார்.

0: ஏய், அந்த ரேணு இருக்கல ஃபுல்லா திமிரா, உடம்பு முழுக்க ஒரு நாளைக்கு இது எல்லாத்துக்கும் அனுபவிக்க போறா பாரு.
1: ஓவர அலப்புற பண்ணிட்டு இருக்கா, எனக்கு கோவம் கோவமா வருது. ஆப்பு வைக்கணும் அவளுக்கு.
0: ஆமா, எப்ப பாரு மூஞ்சி இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு.
1: ஹாய் மகா.
2: ஏய் ஹாய் சௌமியா, எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன். ரொம்ப பிஸியா இருக்க போல.
2: ஆமாப்பா, நான் எனக்கு ஒரு சப்மிஷன் போனும், கொஞ்சம் அர்ஜென்ட். நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன்.
1: பாய்.
0: ஆச்சரியமா இருக்கு மகா, என்னடா உன் பின்னாடி போறா? அவளை பார்க்காமே நீ மகாந்தான் தெரிஞ்சுட்டா ஹாய் சொல்ற, அது எப்படி உன்னால முடியறது?
1: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல் தான்.
0: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல்லா, என்ன சொல்ற நீனு?
1: ஆமா, அவளா வாரத்துக்கு ஒரு தடவை தான் குளிக்கிறா, அத வச்சே தெரிஞ்சிருத அவ தான் வரான்ட்டு.
0: ஓ சரி சரி,
3: பாத்தீங்களா, இதுக்கு தான் அவ பெரியவங்க அப்பவே சொல்லிருக்காங்க, கூழானாலும் குளித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு. இது மாதிரி நீங்க டெய்லி குளிக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் நல்லது இல்ல, உங்களை சுத்தி மத்தவங்களுக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

எவ்வளோன்னு கேட்டேன். நாலாம் கிளாஸ் வந்துட்டு இன்னும் இது கூட தெரியலையா?

0: அம்மா உனக்கு நான் இருக்கேன்ல.
1: ஐயோ, இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. எவ்வளவு படிச்சாலும் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. சோ என்ன பண்றது?
2: டிஸ்லெக்ஸியாங்கிறது ஒரு பெரிய குறைபாடு இல்லை. இந்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சாதாரண அடிஷன், ABCD இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுமாற்றம் வரது உண்டு. இதுக்காக நம்ம அவங்கள வெறுத்து ஒதுக்கிறது மிகவும் தவறு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சிறிது அன்பும் ஆதரவும் தான். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு கனவிற்கு, அந்த கனவை நிறைவேற்ற நாம் அனைவரும் பாடுபடுவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோம் MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஹலோ, எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷியாமலா தேவி. சகோதரிகளே, உங்களோட பிரச்சனை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களா? யாருமே உங்களை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாங்களா? உங்கள் கணவர், மாமனார், மாமியார், ரிலேட்டிவ்ஸ் அவங்களால ஏதாவது பிரச்சனையா? ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? குழந்தைகளால் ஏதாவது தொல்லை பண்ணுறாங்களா? உங்களுக்கா யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உடல் ரீதியா, மன ரீதியா, பாலியல் ரீதியா ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? கவலைப்படாதீங்க, சென்னை காவல்துறையில நாங்க இருக்கோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் 1091 நம்பருக்கு கால் பண்ணுங்க. கட்டணம் கிடையாது. 24 மணி நேரமும் பெண்களுக்கு சேவை செய்யறதுக்காகவே சென்னை மாநகர காவல் காத்துட்டு இருக்கோம். 1091 மறுபடியும் சொல்றேன், 1091. இந்த இலவச உதவி எண்ணுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க. மறந்துடாதீங்க, காவல்துறை உங்கள் நண்பன். சகோதரிகளே, நாங்க எப்பவும் உங்களுக்கு உறுதுணையா இருப்போம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

என்ன நேயர்களே, இவ்வளவு நேரம் இந்த எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு நீங்க எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சிருப்பீங்கன்னு நம்புறோம். இதோட எம்ஓபி சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓ

சிற்பி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள் இந்த மதுரகானங்களை உங்கள்

உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள், மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

ஆரோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள், மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

சிஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.